புத்தம் புதிய காலை பொழுதில் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 வைசாக் மாதம் 25 தேதி, 2026 ஆண்டு மே மாதம் 15 தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் இப்போது 5:56:35. 100.3 மேகர்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
1: குரலோசை வினை செயல்வகை 68 அதிகாரம் 3வது குறட்பா.

செய்யக்கூடிய இடங்களிலெல்லாம் செயலை செய்வது நன்மையே. செய்ய இயலாத போது அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்த பின்பே செய்தல் வேண்டும்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் ஸ்கூல், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, ஆர்கேஜிண்ணை, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. தமிழிசை மரபுகள்.

வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா பிபிஎன் ஆயில் வழங்கும் இன்சுலமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி வி டிவிஷா. 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் மங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 காந்தி அஞ்சலி. 8:15 துள்ளி வரும் பாட்டு. 8:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்டில் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமை வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தீர்வுகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.

0: பிரசஸின் நலமைவாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தீர்வுகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். 10:00 சிந்தனை அரங்கத்தில் முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார் நிகழ்ச்சி. 10:05 ஆர்கேஜி நெய் வழங்கும் சிந்தனை அரங்கம் குடும்பம் அன்பின் அரங்கம் என்ற தலைப்பில். 10:35 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வழங்கும் சிந்தனை அரங்கம். 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேர்கள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் மனதில் நின்றவை நேர்கள் கடிதங்கள் வழியை விரும்பி கேட்ட பாடல்கள். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1:00 குடும்ப உறவுகள் மேம்பட காரைக்கால் டாக்டர் மு கருணாநிதி அரசு முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன கல்லூரியின் சமூக சேவைத்துறையில் உதவி பேராசிரியர் முனைவர் வி லக்ஷ்மிபதி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம் தோட்டக்கலை பயிர்களில் உர மேலாண்மை. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலை துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் எஸ் மாரிசாமி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. பிற்பகல் 3:00 திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்சி ஸ்கூல், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் எல்எஸ்சி. 4:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி ஊரும் புறவும், மயிலாடுதுறை ரயில் நிலைய வாசலிலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலை. 4:30 ஆர்கேஜி நெய் வழங்கும் ஊரும் புறவும். 5:00 திரை இசை. 5:15 சீர்காழி பரஞ்சோய் ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:30 விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல்லமுது. 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். நேயர்கள் கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi will embark on a 6-day visit to UAE, Netherlands, Sweden, Norway and Italy today. On the first leg of his 5-nation visit, Mr. Modi will reach UAE today, where he will meet President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan. The two leaders will exchange views on bilateral issues, in particular energy cooperation, as well as regional and international issues of mutual interest. They will also discuss ways to advance the bilateral comprehensive strategic partnership, underpinned by strong political, cultural, economic and people-to-people links. Energy security is expected to remain a central theme of the engagement. Briefing media prior to the visit, Additional Secretary West in the Ministry of External Affairs, Aseem Mahajan, said energy remains a key pillar of the relationship. He noted that the UAE was India's fourth largest source of crude oil last year, meeting around 11% of India's requirement. Prime Minister Narendra Modi has said that under India's chairmanship this year, BRICS will work together to strengthen multilateralism, promote sustainable development, enhance economic resilience, and build a more inclusive world order. Interacting with foreign ministers and heads of delegation of BRICS countries who called on Mr. Modi in New Delhi, the Prime Minister said BRICS has emerged as an important platform for advancing cooperation among emerging economies and giving voice to the aspirations of the Global South. The meetings took place on the sidelines of the BRICS foreign ministers' meeting, which is underway in New Delhi. The government has imposed a limit of 100 kg on gold imports under the Advance Authorization Scheme, which allows jewellery exporters to import raw or input materials at zero duty. In a public

0: இணைத்தானும் நல்லவை கேட்க தமிழ் இசை மரபுகள் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
1: கலைக்குள்தான் ஒரு இனத்தின் பண்பாடு பொதிந்து வைக்கப்படுகிறது. அப்பண்பாடு காக்கப்பட அம்மொழியை பேசும் மக்கள் அதை உயிர்த்துடிப்போடு வைத்தல் அவசியம். தமிழ் மொழியில் பேசுவதும் அன்றாட வாழ்வில் தமிழுக்கும் கலைக்கும் சிறப்பிடம் தருவதும் தமிழின் சிறப்பை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு தெளிவாக சொல்லி அவர்களை தமிழ் படிக்க வைப்பதும் இன்றைய காலகட்டத்தின் இனிமையான தேவையாகும். சொல்லுதல் எனும் சொல்லுக்கு தமிழிலே செப்புதல், நவிழுதல், இயம்புதல், மொழிதல், பறைதல், கூறுதல், சாற்றுதல், கழறுதல், உரைத்தல், கிளத்தல் எனும் பல சொற்கள் உண்டு. அகரம் கற்றுத்தந்தபோதே அறத்தையும் கலையையும் கற்றுத்தந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. கலை என்றால் இனிமை, கலை என்றால் அழகு. பேசவும் கேட்கவும் நடிக்கவும் இனிமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் மொழி என்று சொன்னவுடன் நம் மனமெங்கும் மகிழ்வலைகள். கரும்பு சாற்றில் தேன் கலந்தது போல, பலாச்சுளையில் இன்சுவை நீர் கலந்தது போல, அழகான தமிழ் பாடல்களோடு இசை கலந்து வருவதையே நாம் தமிழ் இசை என்று சொல்கிறோம். தமிழ் இசை பேராற்றலை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. சங்க இலக்கியத்திலே தமிழ் பண்கள் நிறைந்து காணப்படுகின்றன. நற்றமிழ் பண்ணுவல்களை பண்களோடு இணைத்து சுவடிகளில் எழுதியவர்கள் சங்க தமிழர்கள். முத்தமிழின் இரண்டாம் தமிழான இசைத்தமிழ் சங்ககாலம் தொட்டே தமிழரின் தொன்மையான சொத்தாக இயைந்து வருகிறது. இசை

0: குறைந்து வருகிறது. ஒலுகா புகழ் பெற்ற தொல்காப்பியம் ஐவகை நிலங்களுக்கும் குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண், செவ்வழிப்பண், பாலைப்பண் என்று ஐவகை பண்களை வகுத்து தந்து யாழையையும் பறையையும் பண்பாட்டு கருப்பொருளாக்கி தமிழிசையின் அருஞ்சான்றாக திகழ்கிறது. இசைப்பு இசையாகும் என்று தொல்காப்பியம் இலக்கணம் வகுக்கிறது. அதாவது யாழ், பறை போன்ற இசைக்கருவிகளை இசைத்து அழகான தமிழ் பாடல் வரிகளோடு பாடிய பாடல்களை பழந்தமிழர்கள் தமிழ் இசை என்று வகுத்தார்கள். கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது, நல்லான் தீம்பால் நிலத்து உட்காங்கு, எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது, பசலை உணியர் வேண்டும் என்று சொல்லப்படுகிற குறுந்தொகை பாடலை இன்றைக்கு இசையாக்கி திரைப்பட பாடல்கள் வெளியே கேட்கும்போது நமக்கு தமிழ் இசையினுடைய அழகு நமக்கு புலப்படுகிறது. தமிழரின் பண்பாட்டு கருவூலமாக திகழக்கூடிய சிலப்பதிகாரம் மிக அழகான இசைத்தமிழ் இலக்கியமாக திகழ்கிறது. ஏழிசை பற்றியும் 30 வகை தோல் கருவிகள் பற்றியும் நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் விளக்குகிறது. தமிழ் மாமறையாக விளங்கும் திருக்குறளிலே பண், குழல், யாழ் போன்ற தமிழிசை கருவிகள் அற்புதமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. நம்முடைய தமிழிலே அருணாசல கவிராயரையும் முத்துத்தாண்டவரையும் மாரிமுத்தா பிள்ளையையும் தமிழிசை மும்மூர்த்திகள் என்று இசைத்தமிழ் இன்றைக்கும் போற்றி பரவிக்கொண்டிருக்கிறது. அப்பர் பெருமானின் தமிழிசை ஈசனுக்கு பிடித்தமானது. ஆளுடைய பிள்ளையின் நற்றமிழ் பாடல்கள் அம்மைக்கே பிடித்தமானது. 4000 திவ்ய பிரபந்தமும் திருப்புகழும் திருமந்திரமும் இன்றும் பக்தர்களின் மனக்கதவை திறந்து உள்நுழைய காரணம் அவற்றின் உள்ளாக இளையோடும் இசையும் அருமையான தமிழும் தான். எப்படி இருந்தாலும் கலையாலும் தமிழாலும் இந்த உலகம் சிறந்து நிற்கிறது. தமிழால் கலையும் கலையால் தமிழும் ஒன்றை ஒன்று வளர்க்கத்தான் செய்கின்றன.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:15. பக்திப்பா மலர்களை சரம் தொடுத்து வருகிறது பக்தி மாலை.

காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலையில் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 6:23:30. அடுத்து வரும் பாடல் என் எமிலி ஜபசிங் பாடியது.

0: மீண்டும் பக்தி பாடல்களை இன்று மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை தொகுப்பில் கேட்டு மகிழுங்கள்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
5: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
10: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில்

0: ஓர்பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
2: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
3: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
1: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
3: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
1: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
3: மாலை 6
1: இன்னிசையாய் உலாவரும்
3: பன்னிசை.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 1 வெள்ளிக்கிழமை. காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்ப ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
6: உழவர்களுக்கு
7: ரேதியக்கா, துளசி அக்கா வீட்டுல வாத்தெல்லாம் வாங்கி வளர்க்கறதுக்கு நீங்க தான் நிறைய அறிவுரை சொன்னீங்களாமே.
8: ஆமா பொங்குடி, முதல்ல 2 வாத்து தான் வாங்கி வளர்த்துச்சு, இப்ப பாத்தில எத்தனை வாத்தா பெருகி இருக்குன்னு.
7: ஓ, இப்ப அக்காவுக்கு அது பெருகினது மட்டும்தான் தெரியுமா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா?
8: என்ன பொங்குடி சொல்ற, என்ன நடந்துச்சு?
7: என் காதை கேக்குறீங்க, ஒரு 2 வாத்தாவது அதுல மிச்சம் இருக்குமான்னு யோசிக்கிற மாதிரி ஆயிட்டுக்கா.
8: என்ன பொங்குடி சொல்ற, என்ன ஆச்சு, கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
7: வாத்துங்களுக்கெல்லாம் காய்ச்சலும் கழிச்சலும் ரொம்ப வந்து அவஸ்தப்பட்டு இருக்குது.
8: என்ன பொங்குடி இது, இந்த துளசி என்கிட்ட ஒரு போன் பண்ணி கூட இதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்கலையே.
7: நான் யதார்த்தமா துளசி அக்கா வீட்டுக்கு போனேங்கா, அவங்க சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். அதான் நானே ரேவதி அக்காட்ட ஏதாவது கேட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தேன்.
8: சரிதான், நீ ஆச்சும் வந்தியே. இந்த காய்ச்சலுக்கும் கழிச்சலுக்கும் தடுப்பூசி போட்டிருக்கணும் பூங்குடி, அத செய்ய மறந்துட்டு போல இருக்கு இந்த துளசி. கழிச்சல் கூட பச்சை நிறத்துல இருந்திருக்குமே.
7: ஆமாங்கா, தடுப்பூசின்னு சொல்றீங்களேக்கா, அத எப்ப போடணும்?
8: பொதுவா வாத்துங்களுக்கு 2 பெரிய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பூங்குடி.
7: என்னக்கா அந்த 2 நோய்?
8: வாத்து காலரான்னு ஒண்ணு, வாத்து பிளேக்குன்னு ஒண்ணு. இந்த வாத்து காலரா அப்படிங்கறது வாத்து குஞ்சுங்க வயசுல 3-4 வாரத்துக்குள்ள தடுப்பூசி போட்டுட்டா வராது. இத தோலுக்கடியில 1 மில்லிமீட்டர் அளவுல போடுவாங்க. இதே வாத்து பிளேக்குன்னு வச்சுக்கோ, ஏன் 8-12 வார இடைவெளியில போடுவாங்க. இதுவும் தோலுக்கடியில தான் 1 மில்லிமீட்டர் அளவுக்கு போடுவாங்க.
7: அக்கா, வாத்து காலரான்னு சொன்னீங்களே, அது எனக்கு புரியுது. இந்த வாத்து பிளேக்குன்னு ஒன்னு சொன்னீங்கல்ல, அத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
8: இத பொதுவா வாத்து நச்சுயிரி குடல் அழைச்சுன்னு சொல்லுவாங்க, வாத்து பிளேக் நோயின்னு சொல்லுவாங்க. இது பொதுவா நல்ல வளர்ந்த வாத்துங்களை தாக்கி நோய பரப்புற நச்சுயிரி நோயி. இத தடுப்பூசி மட்டும் நம்ம போடாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, ஏன் ஒரு சமயம் இந்த பிளேக் நோய் வந்துருச்சுன்னா 50-100 விழுக்காடு. வாத்துங்க உயிர் பழைக்கிறது அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான் பூங்குடி.
7: அப்படியாக்கா, இது எப்படிக்கா பின்ன கண்டுபிடிக்கிறது?
8: இத கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா இந்த நோய் வந்தாலே வாத்துங்கள்லாம் ரெக்கைய தொங்க போட்டுடும், செயலிழந்த மாதிரி நிக்கும். கண்ணு மூக்கு இந்த துவாரத்திலிருந்து தண்ணி தண்ணியா வடியும், கண்ணியமா கூட ஒட்டி வீங்கி போயிடும்.

0: கழிசல் கூட ரொம்ப தனித்தனியா பச்சை நிறத்துல போகும்.
1: அப்போ இதுதான் துளசி அக்கா வீட்டுல இருக்கிற வாத்துக்கு வந்திருக்க நோயா இருக்குமோ?
0: என்ன பொங்குடி சொல்ற, இந்த அறிகுறி எல்லாம் துளசி வீட்டு வாத்துங்களுக்கு இருக்குதா?
1: அட ஆமாங்கா.
0: அடடே, இது பெரிய பிரச்சனையாச்சே. உடனே கால்நடை மருத்துவரை அணுகி இதுக்கான விவரத்தை கேட்டு அதை தடுக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்க சொல்லு பூங்குடி உடனே.
1: அக்கா, இத நான் சொல்றதை விட நீங்களே கொஞ்சம் நேர்ல வந்து துளசியா கிட்ட சொல்லிடுங்களேன்.
0: அப்படிங்கற, அதை விட எனக்கு என்ன முக்கியமான வேலை? இதோ வரேன்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: வேளாண் பெருமக்களின் இனிய கவனத்திற்கு, இன்றிரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் மாடியிலும் செய்யலாம் காய்கறி சாகுபடி, வேதாரண்யம் வட்டம் தலை ஞாயிறு பாரிக்கம்பர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்டது காரைக்கால் ONGC காவிரி அசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவிரி அசட் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
6: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
6: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் இப்போது கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் BVN ஆயில் வழங்கும் இன்சொல்லமுத. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் BVN ஆயில் விடங்கலூர்.
10: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் BVN ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் புதிய படைப்பு BVN ஆயில்.
11: கைவலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
10: BVN ஆயில். தொடர்புக்கு 9361290901.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
12: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
13: பூமக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
12: பூமக்ஸ்.
14: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
15: வணக்கம். சொல் என்பது பொருள் உடையது. பொருள் என்பது பதவுரை மட்டுமல்ல, ஒரு சொல்லின் பொருளை உணர்ந்து அறிவதற்கு பதவுரை ஒரு வாயில் மட்டுமே. உயிர்களின் அனுபவத்திற்கு உரியனவாக விளையும் பயனே சொல். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பார் குமரகுருபரர். மாணிக்க வாசகரும் தாம் அருளிய திருவாசகத்திற்கு பொருள் அம்பலத்தே ஆடல் வல்லானின் திருவடி போதுகளே என்று பலரும் செவிக்கு இனிய சொற்களைத்தான் விரும்புகிறார்களே தவிர நலம் தரும் சொற்களை நாடுவது இல்லை. சொற்களை வழங்குவோரிடத்திலும் நலன் நாடும் வேட்கை இல்லை. அதனால் எங்கும் முகமன் உரைப்பவர்கள் அதிகமாகிவிட்டனர். நம்மை நாள்தோறும் சுற்றி கொண்டிருப்பவர்கள், நம்மை அண்டி பிழைப்பவர்கள் சொல்வது புகழ் அன்று. சான்றோர்கள் தற்செயலாக தம்மை யாராவது புகழ்வதை கேட்டுவிட்டால் அதனை கேட்க விற்கப்பட்டார்கள், தம் புகழை கேட்க நாணுவார்கள். மதுரைக்கு கவுந்தியடிகள், கோவலன், கண்ணகி ஆகிய மூவரும் செல்லும்பொழுது சாலினி என்னும் பெண் தெய்வமுற்று கண்ணகியை நோக்கி, இவளோ கொங்கச் செல்வி, குடமலையாட்டி, தென் தமிழ்ப்பாவைசை தவக்கொழுந்து ஒருமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி என்று புகழ்ந்ததை கேட்டு கோவலன் முதுகின் பக்கம் ஒதுங்கி நின்றாள் என புகழ்ச்சி ஏற்க மறுத்தவளாக கண்ணகியை இளங்கோடிகள் காட்டுகிறார். நல்ல மனமுடையவர்கள்

0: நட்புக்கு பேச தெரியாமல் இருக்கலாம், புகழ்ந்து பேச தெரியாதவர்களாக இருக்கலாம், உள்ளதை உள்ளவாறு சொல்கிறவர்களாகவும் இருக்கலாம். ஆயினும் சொல்பவர்களுடைய நன்னெஞ்சத்தை பொறுத்து வன் சொல்லும் கூட பயன் நோக்கிய இனிய சொல்லாக அமைவது உண்டு. யாழ் வடிவத்தில் கோணலாக இருக்கும், அம்பு வடிவத்தில் நேராக இருக்கும். தோற்றத்தில் நேராக இருக்கும் அம்பு கொலை செய்கிறது, ஆனால் வளைவுகளை பெற்று இனிமையல்லாத தோற்றமுடைய யாழானது இன்னிசையை பொழிகிறது, இனிய பயனை தருகிறது. கனை கொடிது யாழ்கோடு செவிதாங்கண்ண வினைபெடுப்பாளார் குழல் என்கிறது திருக்குறள். பக்தியில் பழுத்த நெஞ்சமுடைய சாக்கிய நாயனார் எரிந்த கல் இறைவனுக்கு மலராயிற்று. சொற்களில் சுவை நாடற்க, பயனற்ற சொற்களை நாடாது ஒழிக, வாழ்க்கையின் பயனை நாடுக. அத்தகைய சொற்கள் வன்சொற்களாக இருந்தாலும் பயன் தருவதாக இருந்தால் ஏற்றுக்கொள்க என்பதுதான் நன்னெறி ஆசிரியர் காட்டும் வாழ்வியல் முறை. மாசற்ற நெஞ்சுடையார் வன் சொல் இனிது, ஏனையவர் பேசற்ற இன்சொல் பிரிது என்க. ஈசற்கு நல்லோன் எரிசிலையோ நன்னுதல் ஒன்கரும்பு, வில்லோன் மலரோ விளம்பு என்பது நன்னெறி வாக்கு. பயனற்ற சொல்லை நீக்கி பலந்தரும் சொற்களை ஏற்று நலம் பெறுவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் பிபிஎன் ஆயிலின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ், பிவிஎன் ஆயில்.
3: கைவலி மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் பிவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் புதிய படைப்பு பிவிஎன் ஆயில்.
4: கைவலி கால்வலி இடுப்பு வலி எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
3: பிவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உடைக்கும் பூமக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: பூமக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
7: பூமக்ஸ். ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: தொடர்வது மாநில செய்திகள்.
10: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர்.
11: தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளரும் நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் பிரிக்ஸ் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலகளாவிய தென்பகுதி நாடுகளின் தேவைகள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கும் பிரிக்ஸ் கட்டமைப்பு முக்கிய தளமாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோள்களை செயல்படுத்துவது குறித்து புதுதில்லியில் வேளாண் துறை அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதிகாரிகள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பணித்திறன் பாதிக்கப்படாமல் வீட்டிலிருந்தே பணி செய்யும் நடைமுறைகளை பின்பற்றலாம் என்று அவர் ஆலோசனை தெரிவித்தார். உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருந்தாலும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சமச்சீர் உர பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் 1657 குழு

0: கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் தற்போது 8 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் 18 லட்சம் விவசாயிகள் இயற்கை வேளாண் நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த வேளாண் நிலப்பரப்பில் குறைந்தது 25% இயற்கை வேளாண் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டில் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் 25% உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இறக்குமதியின் மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுவதாக தெரிவித்தார். அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சனாதனம் தொடர்பான அவதூறு பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முன்பு இதுபோல் பேசியவர்களை மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது தாவேகவின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற கருத்துக்களை தொடக்கத்திலேயே தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்தில் சனாதனம் குறித்து தாம் பேசவில்லை என்றும், அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்ற கருத்திலேயே பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி மாதா பேராலய தேர் பவனி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர் பவனி நடைபெற்றது. பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதும் வீரமா முனிவரால் கட்டப்பட்டதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் திருப்பள்ளி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று இரவு மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சுரூபம் வைக்கப்பட்டு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் தேர் பவனியை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரியே வாழ்க என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். இந்த விழாவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு லேசான மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள மாவட்டமாகும். மேலும் இந்த பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக சுட்டெரித்த கோடை வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்ததோடு குற்றால அருவிகளிலெல்லாம் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. மேலும் அணைகள் உள்ள இங்குள்ள அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பா நதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட அனைத்து அணைகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இந்த சூழலில் வானிலை மையம் தென்காசி மாவட்டம் உட்பட 10-க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு

0: கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்த நிலையில் திடீரென தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட தென்காசி, மேலகரம், சிந்தாமணி, இளஞ்சி, வல்லம், சாம்பர் உலகரை, புளியன்குடி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இருவரிச் செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. அரிவாள் செல் இரத்த சோகை நோயை ஒழிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று பயிலரங்கம் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று தேசிய மாநாடு நடைபெற்றது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தருமபுரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி இயக்குநர் தலைமையில் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மருத்துவ தொழில்நுட்ப ஜவுளிப் பொருட்களின் தரநிலைகள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தர நிர்ணய அமைப்பின் சார்பில் கோவையில் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்று அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது தொடர்பாக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் UV மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு மரத்துல குட்டி பறவை வாழ்ந்து வந்துச்சா. அதுக்கு பறக்கிறதுனா ரொம்ப பயமா இருக்குமா. அவங்க அம்மா கிட்ட, நான் கீழே விழுந்துட்டா என்ன பண்றதுமா, அந்த குட்டி பறவை கேட்டுச்சான். அதுக்கு அம்மா பறவை சிரிச்சுக்கிட்டு, நீ முயற்சி செஞ்சு பாரு, அப்புறம்

0: நீ பேசு அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு நாள் தைரியமாக சிறகுகளை அசைத்து பறக்க முயற்சி பண்ணுச்சான். முதல் முறையில கீழே விழுந்துச்சான், ஆனா மீண்டும் முயற்சி பண்ணுச்சான். இறுதியில அது அழகா வானத்துல பறந்து மகிழ்ச்சியா சொன்னிச்சான், பயம் இருந்தாலும் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் என்று. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
1: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: எம் சிவானி.
1: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 5th ஸ்டாண்டர்ட்.
1: இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்லிதான் இருக்கீங்க?
2: கதை சொல்ல போறேன்.
1: எங்க சொல்லுங்கள.
2: ஒரு ஊரில் ஒரு மாமரம் இருந்தது செழிப்பாக. அதை பற்றி மக்கள் எல்லோரும் பெருமையாக பேசினார்களாம். சூரியன் சொன்னதான், நான் ஒளி தந்ததுனால தானே மரம் செழிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னதான். அப்ப மலை சொன்னதான், தண்ணி நான் தரதுனால தானே அது செழிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னதான். அப்ப மண்ணு சொன்னதான், நான் இவ்வளவு பெரிய மரத்தை தாங்கி பிடிக்கிறதுனாலதானே செழிப்பா இருக்கு அப்படின்னு தான். அப்போ மூணு பேரும் சண்டை போட்டு மரத்துக்கிட்ட வந்தாங்களா. அப்ப மரத்துக்கிட்ட கேட்டாங்களாம், உனக்கு யாரும் உதவி செய்யறாங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ மரம் சொன்னச்சான், மூணு பேரும் உதவி செய்யறீங்க அப்படின்னு சொன்னச்சான். நீங்க எல்லாரும் உங்களை பத்தி நினைச்சுக்கிறதுனாலதான் இப்படி இருக்கீங்க அப்படின்னாங்களாம். நான் எல்லாமே மக்களுக்கு தருவேன், பூ காய் பழம் விறகு இதெல்லாம் மற்றவங்களுக்கு தரதுனாலதான் நான் செழிப்பா இருக்கேன். நீங்க வந்து எல்லாருக்கும் உங்கள்ட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுத்து நீங்களும் உதவி பண்ணணும்.
1: சூப்பரா சொன்னீங்க கதை. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க?
2: நம்மள்ட்ட இருக்கிறத எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்.
1: நீங்க ஷேர் பண்ணுவீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு?
2: பண்ணுவேன்.
1: சரிம்மா, நீ இப்ப குட்டியா இருக்கல, நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: கலெக்டர்.
1: நீங்க வருங்காலத்துல சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் முன்ன சார்பாக வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.
3: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
4: நேயர்கள் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
7: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ்,
7: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 7 மணி.
10: திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும்
11: தங்கமுத்து தங்கமுத்து.
10: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர சேவை. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
12: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
13: என்ன சாப்பிடுற?
14: சூடா 2 ரவா இட்லி சாம்பார், ஒரு மெத்தோட சட்னி, ஒரு பொங்கல் கொஸ்து, நிறவா, ஒரு பூரி மசால் கிழங்கு, சூடா ஒரு ஆனியன் ஊத்தப்பு முளாப்பொடி, ஸ்ட்ராங்கா சீனி தூக்குகளா போட்டு ஒரு காபி.
13: ஏண்டா, நான் என்ன ஹோட்டல் நடத்துறேன், உன் பாட்டுக்கு ஆர்டர் பண்றேன்.
14: நீ தானே ரொம்ப அம்பக்கா என்ன சாப்பிடுறேன்னு கேட்ட, அதான் வேண்டியத சொன்னேன். அண்ணிய வழியில பார்த்தேன், கோயிலுக்கு போறாங்க போல இருக்கு.
13: ஆமாண்டா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, வழிபாட்டுக்கு போயிருக்காங்க.
14: நாம அசிர்த்தையா இருந்தாலும் அலசியமா இருந்தாலும் நாம நல்லா இருக்கணுங்கிற கருத்துல பொண்டுவதான் பொறுப்போட கோயில் குளத்துக்கெல்லாம் போய் பக்தி சரித்தையோட போயிட்டு வர்றாங்க. போட்டோம் ஏன் இப்படி கொஞ்ச குளம் போடுறீங்க? அன்னி கழுத்துல கையில காதுல மூக்குல ஒண்ணுமே போடாம பளபளான்னு மஞ்ச கயத்தோட கழுத்துல மின்ன மின்ன ரொம்ப சிம்பிளா போறாங்க.
13: ஏய், அதெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே தெருவா போனா பாதுகாப்பு இல்லடா. எவனாவது ரெண்டு பையன் நோட்டை விட்டுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு மோட்டார் சைக்கிள்ல வேகமா வந்து கழுத்து செய்யற வெடுக்கிட்டு இழுப்பான். ஹோர்ஸ்ல கீழே

0: மற்றும் அறுவை சிகிச்சை மற்றும் அனைத்து காப்பீடு வசதியும் உண்டு. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், திருவாரூர்.
1: தங்கமுத்து தங்கமுத்து
2: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கரத்தெரு, திருவாரூர்.
1: தங்கமுத்து தங்கமுத்து.
3: என்ன
1: கொடுமை இது? ஏன் உழுந்த?
3: நேத்து சாயந்தரம் கோயிலுக்கு போய் குருபோவான கும்பிட்டு வந்த, இருட்டி போச்சு, லைட் வேற இல்ல, சாணியில கால வச்சுட்ட, சர்னு வழிக்கிட்டு மாரமல்லாக்க சாஞ்சிட்ட.
1: மாடெல்லாம் ரொம்ப மோசமா விடுறேன். எந்த மாடு இப்ப சாலிதா சாணி போடுது? ஒரே ரெகுலரா பாத்ரூம் போகுது.
3: ஆமாண்டா, மாட்டுக்கு எவங்க ப்ராப்பரா தீனி வைக்கிறாங்க? பேப்பரு, அட்டை, வால் போஸ்டரு, பைப்புன்னு தின்னு பசியாருது, செரிமானம் இல்லாம கழியுது.
1: சரி சரி, அடி பலமா வலி என்னமா இருக்கு, என்ன பண்ண?
3: ஒண்ணு இல்லடா, முடக்கத்தான் தையில போட்டு தேய்ச்சேன். வலி தேவலாம், மனசுல தாண்டா ஒரு சந்தோஷம்.
1: கீழே விழுந்தனி சந்தோஷமா? ஏன் ஏன் ஏன் ஏன்?
3: நான் விழுந்தப்ப நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தானுங்க, என்ன பார்த்து கெக்க கெக்க கேக்கன்னு சிரிச்சானுங்க.
1: திமுறா? என்ன திமுறான்னு கேட்க, ஏன் கேட்டீங்களா இல்லையா?
3: நான் துன்பத்துல இருக்கேன், கேட்க தோணல. பக்கத்துல ஒருத்தர் வந்து நின்னு ஏன் பா சிரிக்கிறேன்னாரு.
1: அதுக்கு
3: வள்ளுவர் தோல்டு இடுக்கன் வருங்கால் அல்ல, அடுத்துறுவது அது தொப்பது இல்லைன்னு போறாங்க. திருக்குறளை சொன்னா பாத்தியா, அதான்டா சந்தோஷம்.

0: மற்றும் அறுவை சிகிச்சை மற்றும் அனைத்து காப்பீடு வசதியும் உண்டு. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், திருவாரூர்.
1: தங்கமுத்து, தங்கமுத்து.
2: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கரத்தெரு, திருவாரூர்.
3: தம்பி தங்கமுத்து, போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் மண்டபத்துல நடந்த நம்ம 75வது பிறந்த நாள் விழாவை பத்தி மக்கள் என்ன பேசிக்கிறாங்க?
4: ரொம்ப பாராட்டுறாங்க. என்ன புரட்சியில பண்ணி விட்டீங்க? நோ வீடியோ, நோ ஆடியோ, நோ சீரியல் செட்டு பல்பு, நோ பிளெக்சி போர்டு, ரொம்ப அசாதாரணம். என்ன
3: மத்தியான சாப்பாடு எப்படி?
4: பிரமாதம். போன வாரம் சாப்பிட்டது இந்த வாரம் வரைக்கும் நாக்கிலேயே சுத்துது. விஎன்பின்னு பிரிச்சு விரும்பினதை சாப்பிடலாம்னு எல்லாருக்கும் ஃப்ரீடா கொடுத்துட்டீங்க. என்ன
3: அது இருக்கட்டா, அது என்ன அது சொல்லி வச்சாப்ல? ஒருத்தர் கூட சால்வ போத்துல, கவர்ல பணம் போட்டு கொடுக்கல, டப்பாவில கிஃப்ட் எதுவும் தரல. என்னடா விஷயம்?
4: எல்லாம் நம்ம முன்னேற்பாடு தானே, யாரும் எதுவும் தரக்கூடாது. அண்ணன் கிட்ட ரெண்டு பீர் நிறைய சால்வ அடுக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு.
3: ஏடா எங்கடா அமைக்கி வச்சிருக்கேன், நீ திறந்து பார்த்த?
4: இல்லண்ணே, அப்படி சொன்னா உனக்கு ஒரு கௌரவம்.
3: சரி, பணம் ஏன் கொடுக்கல?
4: அண்ணன் கிட்ட இல்லாத பணமா? மூணா வருஷம் லட்சக்கணக்கில் 1500 ரூபாய் நோட்டை மாத்தி பேங்க்ல போட்டு புது ரூபாய் மாத்தி வச்சிருக்கிறாரு. பணம் தேவையில்லைன்னு.
3: அப்ப எனக்கு என்னதான்டா தேவைன்னு நீ நினைச்ச?
4: அன்பு, பண்பு, பாசம். வயசுல மூத்தவங்களா இருந்தா அவங்களோட ஆசீர்வாதம், வயசுல சின்னவங்களா இருந்தா அவங்களோட வாழ்த்து.
3: ஆக வந்திருக்க வேண்டிய வரும்படியே கெடுத்துட்ட. நீ நல்லாவே இரு.

என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்களை இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அதுவும் 7:30 to 7:30 பரிசையும் பெறுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18.

0: திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கிய
1: அங்கமுத்து தங்கமுத்து.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர சேவை, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
2: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர் புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.

0: இன்று காலை மணி 7:30 உங்கள் காரைக்கால் பண்பலையில் காலை காம்போ. தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 நாட்கள் அரசுமுறை பயணத்தை இன்று தொடங்குகிறார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக இன்று அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு விவகாரங்கள், எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக அந்நாட்டு சர்வதேச விவகாரங்கள் துறை இணையமைச்சர் ரீம் பின் இப்ராஹிம் அல் ஹாஷ்மி கூறியுள்ளார். இரு நாடுகளும் நீண்ட காலமாக நல்லுறவை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணத்தை தொடர்ந்து 2 கட்டமாக பிரதமர் நெதர்லாந்து செல்லவுள்ளார். அங்கு அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் குட்டனுடன் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 3 கட்டமாக 17 தேதி ஸ்வீடன் செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டர்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அங்கு ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை கூட்டத்திலும் இரு தலைவர்களும் உரையாற்ற உள்ளனர். 4வது கட்டமாக 18 தேதி நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நாட்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஜோன்ஸ் கஹாருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 5வது கட்டமாக 19 மற்றும் 20 தேதிகளில் இத்தாலியில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலானியுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியா மேட்ரல்லாவுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் நாக்பூரில் சிலை திறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா சமரசமற்ற கொள்கைகளை பின்பற்றி வருவதாக கூறினார். 2016ஆம் ஆண்டில் துல்லிய தாக்குதல், 2019ஆம் ஆண்டில் பாலாகோட் தாக்குதல், கடந்த ஆண்டில் ஆபரேஷன் சிந்தூர் போன்றவை

0: நமது பாதுகாப்பு படைகளின் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியா அமைதியையே விரும்புவதாகவும் ஆனால் அத்துமீறலில் ஈடுபடுவோருக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதாகவும் அவர் கூறினார். பாரம்பரியத்துடன் வளர்ச்சி என்ற நோக்கத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் முக்கிய தலைவர்களுக்கு சிலைகளும் நினைவு சின்னங்களும் அமைக்கப்படுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மீன்வளத்துறையில் ஏற்றுமதி வாய்ப்புகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், மீன்வளத்துறையில் ஏற்றுமதியை அதிகரிக்க அத்துறையும் வர்த்தகத்துறையும் இணைந்து பணியாற்றி வருவதாக கூறினார். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த மீன்வள ஏற்றுமதி சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ஏற்றுமதியை அதிகரிக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் தமது அமைச்சகம் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவுகளில் உள்ள சூறை மீன் போன்ற அதிக மதிப்புள்ள மீன்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறினார். சிங்கம் மற்றும் புலிகளை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் கிர் பகுதியில் சிங்கங்கள் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சர்வதேச புலிகள் கூட்டமைப்பின் மாநாடு புதுதில்லியில் June 1 மற்றும் 2 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 95 நாடுகளைச் சேர்ந்த 400 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக அவர் கூறினார். சிங்கம், புலி, சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிவிங்கி புலி உள்ளிட்ட விலங்குகளின் பாதுகாப்பு தொடர்பாக இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் சிங்கங்களின் எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிராக் பஸ்வன் கூறியுள்ளார். லேயில் இது தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர், இத்துறையில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க அரசு பல்வேறு கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உணவு பதப்படுத்துதல் துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவு இந்தியா மாநாடு மூலம் அதிக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிராக் பஸ்வான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் மத்திய மின்னணுவியல் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 200 மெகாவாட் சூரிய மின்சக்தி ஆலையை நேற்று அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பசுமை எரிசக்தி தொடர்பான இலக்குகளை அடைவதில் சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி, அணுசக்தி மற்றும் கடல்சார் எரிசக்தி அமைப்புகள் முக்கிய பங்காற்றும் என்று அவர் கூறினார். புதை படிவமற்ற மின்சக்தி உற்பத்தியில் நாடு தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி சூழலில் மத்திய மின்னணுவியல் நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். 1979 ஆம் ஆண்டிலேயே இந்த நிறுவனம் முதலாவது சூரிய மின் உற்பத்தி அமைப்பை நிறுவியதை அவர் சுட்டிக்காட்டினார். அணுசக்தி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் அணு மின்சக்தியை மேலும் அதிகரிக்கும் என்று திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். நீட் தேர்வு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தேசிய தேர்வு முகமை, CBSE உள்ளிட்டவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர். எந்தவித சிக்கலுமின்றி நீட் மறுதேர்வை நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 111 அதிகரித்துள்ளது. 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் சம்பவ இடங்களுக்கு சென்று நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம்

0: மேகாலயா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவின் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தில்லியின் சில இடங்களில் இன்று அதிகாலை பலத்த காற்று வீசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நகரின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தஹியா தங்கப்பதக்கம் வென்றார். மகாவில் நடைபெற்ற போட்டியில் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் வியட்நாமின் தை புவாங்கை வென்று அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை.
9: எவ்வளவு பெரிய நெகட்டிவாக இருந்தாலும், எவ்வளவு சிறிய நெகட்டிவாக இருந்தாலும், கலராக்கி பேக்லைட், ரிமோட் லைட், ஃப்ரேம், லேமினேஷன் செய்து தர
8: ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.
10: சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
11: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
12: LKG முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
11: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
13: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
14: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கே டைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
15: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
16: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
17: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
18: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
19: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க. TLR லட்சுமி நாராயணன் பத்தர்.

0: ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
1: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
1: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி சொரக்குடி திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்க இருப்பது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சரியா சிலங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
5: சைபால்
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
7: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால் மற்றும் திருவாரூர். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
8: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
9: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
8: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
9: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
10: இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாரும் நடிகர்கள். இது வந்து ஞானிகள் சொல்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்துக்குள்ளே எத்தனையோ நாடக மேடைகள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நாடகங்கள், இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு, அதுதான் இன்றைக்கி தகவல். அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தான். அதனால் அப்போவே நடிப்பு ஆரம்பமாயிட்டது. முதல்ல ஒரு வேட்டையை தான் அவன் வந்து நடித்து காட்டியிருப்பான். இவன் எப்படி போனான், எதிரில் மிருகம் எப்படி வந்தது, அதோடு எப்படி சண்டை போட்டான், எப்படி அடித்து கொண்டுகிட்டு வந்தான், இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடித்து காட்டியிருப்பான். ஏன்னா மொழி கிடையாது. இந்த காலத்துலலாம் நாடகங்களில் நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம். ஒரு காலத்தில் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? திஸ்பியர்கள் அப்படின்னு பேரான். இதுக்கு காரணம் உண்டு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் திசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன். அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான், பயிற்சி கொடுத்தான், நாடக குழுவை உருவாக்கினான், நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான். அந்த வண்டியிலேயே அவன் வந்து கிரேக்க நாடு பூராவும் சுற்றினான், ஊர் ஊராக நாடகம் போட்டான். ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தியேட்டர் இருக்கா அப்படிங்கன்னெல்லாம் பார்க்குறது இல்லை அவன். ஏன்னா அப்போலாம் தியேட்டர்னால் என்னென்ன தெரியாது. நாடகம்னால் அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ளே தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை. இந்த வண்டி போகும், அதுவே ஒரு பகுதி, அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும். அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடித்து காட்டுவாங்களாம். மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. உலகத்தின் முதல் நடமாடும் தியேட்டர் இது தானே. இந்த திசிபிஎஸ் தான் முதல் முதலாக உலகத்தில் நாடகங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொந்தமாக நாடகம் எழுதுனா, நடித்தான், நாடகத்தை இயக்கினான். அதனால தான் அவனை வந்து ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் நாடக மேடையின் முன்னோடி. கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள், நடிகர்கள், ரசிகர்கள் இவங்கள்லாம் உருவாகிட்டாங்களாம். நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த மூணு பிரிவும் ரொம்ப முக்கியம். அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்த வழி மேடைகள் தான், பெரும்பாலும் மலைச்சரிவுகள். அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க. கீழே அரைவட்ட வடிவில் மேடை, அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர். பிற்காலத்தில் இதில் உட்காந்து இசைக்குழுவினர் வந்து வாய்ச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டது. இப்போது கிரேக்க தியேட்டர்களில் ஒன்று, அதோட காலம் வந்து கிமு 340. அதை இன்னமும் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்களாம். எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குது தான். இன்னமும் அந்த தியேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம். சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்கே நடிக்கிறாங்களாம். ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது. அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான். நடிகர்கள் வந்து பளபளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம். இந்த குதிகால் உயர்ந்த காலணிகள் போட்டிருப்பாங்களாம். இதெல்லாம் பழைய குறிப்புகள். பலவிதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி. அதனால் ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டான். ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது, எல்லாம் ஆண் நடிகர்கள் தான். ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க. அதுதான் முதல் தியேட்டர். கிமு 1048 காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம். கிரேக்க ரோமானிய தியேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்கினாங்களாம். இப்படி அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது. 1576 லண்டனில் இந்த பின்ஸ்பர்ரி, அப்புறம் அந்த பில்ட்ஸில், அப்புறம் ஜேம்ஸ்,

0: இப்படிங்கிறவர் முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சான். அப்படி ஒருத்தர் இருந்தாராம். உலக நாடக மேடையின் வரலாறு இதுதான். அதாவது இப்போல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாயிட்டது, திரைப்படம் தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு. ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆயிட்டுது. தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே மனசு வர்றதில்லை. ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில். டாக்டர் எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், உத்து பார்த்துக்கிட்டு இருக்கார், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்களாம். இது மனக்கோளாறு இல்லைங்க, ஆர்வக்கோளாறு, அவ்வளவுதான். இதுக்காக பயப்படாதீங்கன்னாராம் டாக்டர். அப்படி இல்லை டாக்டர், டிவி ஓடும் பொழுது நாம் எல்லாம் அதை பார்க்குறோம் சரி, ஆனால் அவர் அப்படி இல்லை, டிவியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அதையே உத்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறார், அதனால தான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாங்களாம்.
1: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால் மற்றும் திருவாரூர். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
9: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
8: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
10: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
11: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
12: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி
1: DME, EEE, ECE, கம்ப்யூட்டர், சிவில், DMLT, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
2: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி கொல்லுமாங்குடி.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்களுக்கு உலக குடும்ப தின வாழ்த்துக்கள். உலகத்தை மாற்ற வேண்டுமென்றால் உங்கள் குடும்பத்திலிருந்தே தொடங்குங்கள் என்று சொன்னார் அன்னை தெரசா.

0: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
6: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
7: என்ன சுனாமியா?
6: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70 மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
8: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
10: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
11: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
12: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
13: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
12: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
13: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: PSR தங்க மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
8: AI டேட்டா சயின்ஸ் BCOM BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும் ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொல்லுமாங்குடி.
10: 105 கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
11: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை. காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. சேவை செய்திகள். வேதாரண்யம் வட்டம் செம்போடை அருள்மிகு மீனாட்சி ரங்கநாதர் சுவாமி அருள்மிகு பூர்ணாம்பிகா புஷ்கலாம்பிகா சமேத ஸ்ரீ சுக்கநாத ஐயனார்.

0: சுவாமி ஆலய திருவிழாவில் இன்றிரவு பூச்சொரிதல் சுவாமி வீதி உலா. திருமாந்துறை ஸ்ரீ யோகநாயகி ஸ்ரீ அச்சயநாத சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவில் இன்று காலை திருத்தேர். திருவாவடுதுறை ஸ்ரீ தில்லை மகாகாளியம்மன் திருநடன உற்சவத்தில் இன்று இரவு சக்தி கிரகம் எடுத்து காப்பு கட்டுதல். தஞ்சை மாவட்டம் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு மகாமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்றிரவு அம்மன் பீதி உலா. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல்படியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல்படி.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
9: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
8: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
9: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
10: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
11: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
10: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விடுக்கும் அறிவிப்பு. நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களில் சிலர் தங்களது குடிநீர் இணைப்பில் மின் மோட்டார் இணைத்து பயன்படுத்தி வருவதாக நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையருக்கு புகார்கள் வந்ததை முன்னிட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஆணையர் தலைமையில் 13/5/2026 நேரடி ஆய்வு மேற்கொண்டதில் பொதுமக்களில் சிலர் தங்களது குடிநீர் இணைப்பில் மின் மோட்டாரை நேரடியாக இணைத்து பயன்படுத்தி வருவதை கண்டறிந்து அந்த மின் மோட்டார்களை அப்புறப்படுத்தி பறிமுதல் செய்யப்பட்டது. தற்போது கோடைக்காலமாக இருப்பதால் குடிநீர் பற்றாக்குறையை தவிர்க்கும் பொருட்டு இத்தகைய நடவடிக்கை நெடுங்காடு கொம்யூனுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஆணையர் அறிவித்துள்ளார்கள். எனவே பொதுமக்கள் தங்களது குடிநீர் இணைப்பில் மின் மோட்டாரை இணைத்து பயன்படுத்தி வந்தால் அதனை தாங்களாகவே அப்புறப்படுத்தி விடுமாறு இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறார்கள். தவறும் பட்சத்தில் எந்த ஒரு முன் அறிவிப்புமின்றி மின் மோட்டார் பறிமுதல் செய்யப்படுவதுடன் அபராதம் விதிக்கப்படும். மேலும் பொதுமக்கள் சிலரின் குடிநீர் இணைப்பில் திருகு குழாய் டேப் இணைக்கப்படாமல் பயன்படுத்தி வருவதும் கண்டறியப்பட்டுள்ளது. உடனடியாக அவர்கள் திருகு குழாய் இணைத்து குடிநீரை வீணாக்காமல் பயன்படுத்தவும் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
8: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
7: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
10: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
11: என்ன சுனாமியா?
10: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல், வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: மனமகிழ்ந்த நேயர்கள் கேட்டது ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகை வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்
1: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
2: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் காரைக்கால் உங்கள் கடை, நேரம் 8 மணி. திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், நேரம் 8 மணி.
5: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மணிக்குண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நாட்டிச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நாமே புதுப்பித்துக் கொள்ள வேணும். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு வீடு இருக்கு அப்படின்னா இவ்வளவு நாளைக்கு விட்டுருப்ப அதுக்கு மராமத்து வேலையை பார்த்து பெயிண்ட் எல்லாம் அடிப்போம். இதே ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா 12 வருஷத்துக்கு விட்டுருப்பு கும்பாபிஷேகம் பண்ணுவோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதை புதுப்பிச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்மளை நம்ம புதுப்பிச்சுட்டே இருக்கணும். வாழ்க்கையில வந்து வலி இல்லாம வாழ்க்கையே கிடையாது. கழுகு இருக்க அது சராசரியா 70 வருஷம் உயிரோட இருக்கும். அந்த கழுகுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 35 வருஷத்துல ஒரு சிக்கல் வரும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோடைய ரெக்கைகள் வலுவிழந்து போயிடும். அதோடைய அழகு பாத்தீங்க அப்படின்னா செயல்பாடு கம்மியாயிடும். காலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நகங்கள் வந்து ரொம்ப கூர்மையாயிடும். அது அளவுக்கு அதிகமாக வளர்ந்துருக்கும். அப்போ இறந்து போகிறதா திரும்பி புதுப்பிச்சுட்டு வாழ்கிறதா அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு கேள்விக்குறியாயிடும். அப்போ அந்த கழுகு என்ன பண்ணும், நல்ல உயரமான மலையில் போய் உச்சியில் போய் உட்காந்துடும். உட்காந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய ரெக்கைகளை பிச்சு எடுக்கும். அந்த வலியை பொறுத்துக்கிட்டு அந்த ரெக்கை எல்லாத்தையும் பிச்சு

ஒன்று ஒன்றா எடுத்து கீழே போட்டுரும். கால் இருக்கிற அந்த நகைகள்லாம் பாறையில் உடைச்சி பாறையில் அந்த நகையெல்லாம் பிச்சு போட்டுரும். எகைன் அந்த அழகு அதையும் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, மூக்கை உடச்சி உடச்சி அதை பிச்சிடும். அப்படியே சாப்பாடு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். புது ரெக்கைகள் முளைக்கும், காலில் நகங்கள் முளைக்கும், புது தெம்போட மீண்டும் அது புத்தியரோட கிளம்பும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு 35 வருஷம் வந்து அதுக்கு சராசரியாக வாழ்க்கை கிடைக்கும். ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,

0: தீரோட கிளம்பும். அப்ப பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இன்னொரு 35 வருஷம் வந்து அதுக்கு சராசரியா வாழ்க்கை கிடைக்கும். ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை நம்ம புதுப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம். ஸோ அப்ப நம்ம வந்து சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை புதுப்பிக்கிறதுக்கு நல்ல நண்பர்கள் அடிக்கடி மீட் பண்ணலாம், இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை டூர் போயிட்டு வரலாம், இல்லை கோயிலுக்கு போயிட்டு வரலாம், உறவினர்களோட எங்கேயாவது ஒரு நல்ல நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கலாம், இல்லை நம்மளே வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலி கெட்டுகிதர் வைக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட படித்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு ரீயூனியன் அவங்கள மீட் பண்ணலாம். இப்படி நம்ம நமக்கு தெரிந்த விஷயங்களை நம்ம பழகிய வட்டாரத்தில் நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்மளை புதுப்பிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா புது விதமான தெம்பு கிடைக்கும், புது விதமான நம்பிக்கை வரும், புது விதமான செயல்பாடுகள் கிடைக்கும். அப்போ வாழ்க்கையில் நாம் ஒரு காலகட்டத்தில் கீழே இறங்கு நம்ம இன்னொரு காலகட்டத்தில் உயரத்துக்கு செல்ல முடியும். அப்போ நம்மளை வந்து நம்ம புதுப்பிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது. நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளை வந்து கரெக்டாக நம்ம ரினியூவல் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த ரினியூவல் பண்ணுறது தான் நம்மளை வந்து ஒரு சக்தி மிகுந்த ஆட்களாக, ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு தன்மானமிக்க ஒரு மனிதனாக, ஒரு புது உத்வேகத்தோட எதையுமே செய்யக்கூடிய மனிதனாக மாற்றும். நீங்க உங்களை நீங்களே புதுப்பித்துக் கொள்ளுங்க, புதிய வாழ்க்கையை வாழுங்கள். நன்றி, வணக்கம்.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்குன்று அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்குன்று அருகில், மயிலாடுதுறை.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம், 8:05.
4: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி இன்று இடம்பெறுவது படைக்கு ஆள் திரட்டல். வாசிப்பவர் கே. பரந்தாமன் அவர்கள்.
5: மற்ற குடியேற்ற நாடுகளைப் போன்று நாங்களும் சாம்ராஜ்யத்துடன் கூடிய சீக்கிரத்தில் பங்காளிகளாகிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த சாம்ராஜ்யத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இச்சமயத்தில் இப்பொழுது நாங்கள் அளிக்க தீர்மானித்திருப்பது போன்று எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் பூரணமான ஆதரவை அளிக்க வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். இவ்வாறு உதவி செய்ய முன்வந்திருப்பதற்கு காரணம், இன்னும் அதிக விரைவில் நமது லட்சியத்தை அடைய முடியும் என்று எதிர்பார்ப்பதுதான் என்பதே உண்மை. அந்த வகையில் கடமையை செய்வதானாலும் அப்படி செய்வோர் அதே சமயத்தில் உரிமையை தானே பெறுகின்றனர். ஆகையால் சீக்கிரத்தில் வரப்போவதாக உங்கள் பிரசங்கத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கும் அரசியல் சீர்திருத்தங்கள் முக்கிய அம்சங்களில் காங்கிரஸ் லீக் திட்டத்தை அனுசரித்தவையாக இருக்கும் என்ற எண்ணம் மக்களுக்கு உரிமையுண்டு. இந்த நம்பிக்கையே அரசாங்கத்திற்கு மனப்பூர்வமான ஒத்துழைப்பை மகாநாட்டில் அளிக்கும்படி பலரை செய்தது என்பதில் சந்தேகமில்லை. முன்வைத்த காலை பின்வாங்கிக் கொள்ளும்படி என் தேச மக்களை செய்ய என்னால் முடியுமானால் காங்கிரஸ் தீர்மானங்களையெல்லாம் அவர்கள் வாபஸ் வாங்கிக் கொண்டு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் வரையில் சுயாட்சி பொறுப்பாட்சி என்ற பேச்சை பேசக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அவ்விதமே செய்யும்படியும் செய்வேன். சாம்ராஜ்யத்திற்கு நெருக்கடியான சமயம் ஏற்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் உடல் வலுவுள்ள தம் புதல்வர்கள் எல்லோரையும் இந்தியா சாம்ராஜ்யத்திற்கு தியாகம் செய்துவிட முன்வரும்படியும் செய்வேன். இச்செய்கை ஒன்றினாலேயே சாம்ராஜ்யத்தில் இந்தியா அதிக சலுகைகளுடன் கூடிய பங்காளிகளாகிவிடுவதோடு நிறபேதங்களையெல்லாம் என்றோ இருந்தவை என்றாகிவிடும் என்பதையும் நான் அறிவேன். ஆனால் அனுபவத்தில் படித்த இந்தியர் எல்லோருமே இதைவிட குறைந்த பலனுள்ள முறையையே தீர்மானிக்கின்றனர். பொதுமக்களிடையே படித்த இந்தியருக்கு எந்தவிதமான செல்வாக்குமே இல்லை என்று சொல்லிவிடுவது இனியும் சாத்தியமானதன்று. நான்

தென்னாப்பிரிக்காவில் இருந்து திரும்பியது முதல் விவசாயிகளுடன் மிக நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டு வருகிறேன். சுயாட்சி ஆர்வம் அவர்களிடையேயும் அதிகமாக பரவியிருக்கிறது என்பதை உங்களுக்கு உறுதியாக கூற விரும்புகிறேன். சென்ற காங்கிரஸ் மகாநாட்டிற்கு போயிருந்தேன். பார்லிமெண்ட் நிறைவேற்றும் சட்டத்தின் மூலம் திட்டமாக தேதியை குறிப்பிட்டு அந்த காலத்திற்குள் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு முழு பொறுப்பாட்சியும் அளித்துவிட வேண்டும் என்று காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேறியதில் என் பங்கும் உண்டு. அதை செய்வது தைரியமான காரியமே என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் சாத்தியமான அளவு குறைந்த காலத்திற்குள் சுயாட்சியை அடைய முடியும் என்ற திட்டமான எண்ணம் ஏற்படுவதை தவிர வேறு எதுவும் இந்திய மக்களை திருப்தி செய்யாது என்பதை நிச்சயமாக அறிகிறேன். இந்த லட்சியத்தை அடைவதற்கு செய்யும் எந்த தியாகமும் பெரியதாகாது என்று எண்ணுகிறவர்கள் இந்தியாவில் அநேகர் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். அதே சமயத்தில் எந்த சாம்ராஜ்யத்தில் முடிவான அந்தஸ்தை அடைய நினைக்கிறார்களோ விரும்புகிறார்களோ அந்த சாம்ராஜ்யத்திற்காக தங்களையே தியாகம் செய்யவும் தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் விழிப்புடன் அவர்கள் அறிந்தே இருக்கிறார்கள். ஆகவே சாம்ராஜ்யத்தை மிரட்டி வரும் அபாயத்திலிருந்து அதை காப்பாற்றுவதற்காக மௌனமாகவும் மனப்பூர்வமாகவும் பாடுபடுவதனால் லட்சியத்தை நோக்கி செல்லும் நமது பிரயாணத்தை துரிதப்படுத்தி விடலாம் என்று ஆகிறது. சாதாரணமான இந்த உண்மையை அறியாது போவது தேசிய தற்கொலையே ஆகும். சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்கு நாம் பணிபுரிந்தால் அப்பணியிலேயே நாம் சுயாட்சியை அடைந்தவர்களாகிறோம் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஆகையால் சாம்ராஜ்யத்தின் பாதுகாப்புக்கு நாம் அழைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அழைக்க வேண்டும் என்பது எனக்கு தெளிவாகிறது. ஆனால் பொருளுதவியை பொறுத்தவரையில் அவ்வாறு நான் சொல்ல முடியாது என்றே அஞ்சுகிறேன். இந்தியா தன்னுடைய சக்திக்கு அதிகமாக சாம்ராஜ்யத்தின் பொக்கிஷத்திற்கு கொடுத்திருக்கிறது என்று விவசாயிகளிடம் நான் கொண்டிருக்கும் நெருங்கிய தொடர்பினால் நிச்சயமாக கருதுகிறேன். நான் இவ்விதம் கூறுவது என் நாட்டு மக்களின் பெரும்பான்மையோரின் அபிப்பிராயத்தை கூறுவதாகும் என்பதை அறிவேன். டெல்லியில் நடந்த யுத்த மகாநாடு பொதுவானதோர் லட்சியத்திற்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொள்வதில் ஒரு முக்கியமான காரியம் என்று நான் கருதுகிறேன். எங்களில் மற்றும் பலரும் அவ்வாறே கருதுகிறார்கள் என்றே நம்புகிறேன். ஆனால் எங்கள் நிலைமையோ மிகவும் விசித்திரமானது. இன்று நாங்கள் சாம்ராஜ்யத்தில் சம பங்காளிகளாக இல்லை, வருங்காலத்தில் அவ்வாறு ஆகலாம் என்ற நம்பிக்கையின் பேரில் எங்களை அர்ப்பணம் செய்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை என்ன என்பதை தெளிவாகவும் சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையிலும் உங்களுக்கு நான் கூறாத போனால் உங்களுக்கும் என் நாட்டிற்கும் உண்மையாக நடந்து கொண்டவனாக மாட்டேன். அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக நான் பேரம் பேசவில்லை. ஆனால் நம்பிக்கையில் ஏமாற்றம் என்பது நம்பிக்கையையே ஒழிப்பதாகும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது. நமது சொந்த வித்தியாசங்களை எல்லாம் மறந்துவிடுமாறு எங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள். அதிகாரிகளின் கொடுமைகளையும் அக்கிரமங்களையும் சகித்து கொள்ள வேண்டும் என்பது உங்கள் வேண்டுகோளுக்கு பொருள் என்றால் அதற்கு இணங்க நான் அசக்தனாவேன். கட்டுப்பாடான கொடுமையை நான் கடைசி வரை எதிர்த்தே தீருவேன். ஒருவரை கூட துன்புறுத்தக்கூடாது என்றும் இதற்கு முன்னால் செய்து வந்ததை போல் அல்லாமல் பொதுஜன அபிப்பிராயத்தை மதித்து அவர்களை கலந்து ஆலோசித்து நடக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அந்த வேண்டுகோள் கூற வேண்டும். சம்பாரானில் நெடுங்காலமாக இருந்து வந்த கொடுமையை எதிர்த்ததன் மூலம் பிரிட்டிஷ் நீதியின் முடிவான சிறப்பை நான் காட்டியிருக்கிறேன். கேடாவில் அரசாங்கத்தை மக்கள் சபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் என்றோ உண்மைக்காக துன்பங்களை அனுபவிக்கவும் தாங்கள் தயாராகும் போது சக்தி தாங்களே என்று அரசாங்கம் அல்ல என்பதை அதே மக்கள் இப்பொழுது உணர்கிறார்கள். ஆகவே அம்மக்களிடமிருந்து மனக்கசப்பு மறைந்து வருகிறது. அநீதிகளை உணரும் போது ஒழுங்கான மரியாதையான சட்ட மறுப்பை மக்களாட்சி சகிப்பதால் அரசாங்கம் மக்களின் அரசாங்கமாகவே இருக்க வேண்டும் என்று அம்மக்கள் தங்களுக்கு தாங்களே சொல்லிக் கொள்கின்றனர். இவ்விதம் சம்பாரன் கேடா காரியங்கள் யுத்தத்திற்கு நான் நேரடியாக திட்டமாக செய்த விசேஷ உதவிகளாகும். அத்துறையில் என்னுடைய நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்குமாறு கேட்பது என் உயிரையே நிறுத்தி வைத்து விடுமாறு நீங்கள் கேட்பதாகும். மிகுந்த பலத்திற்கு பதிலாக ஆன்மா சக்தியை, அதாவது அன்பின் சக்தியை எல்லோரும் அனுசரிக்கும்படி நான் செய்ய முடியுமானால் உலகம் முழுவதும் அதனால் முடிந்ததையெல்லாம் செய்தாலும் அதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய இந்தியாவை உங்களுக்கு நான் காட்ட முடியும். ஆகையால் துன்பத்தை சகிப்பது என்னும் இந்த நிரந்தரமான தர்மத்தை என் வாழ்க்கையில் வெளிக்காட்டும் வகையில் என்னையே நான் கட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்திக் கொள்வேன். அதில் சிரத்தையுள்ளோரெல்லாம் இத்தருமத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு உபதேசிப்பேன். நான் வேறு ஏதாவது நடவடிக்கைகள் ஈடுபடுவேனாயின் அதன் நோக்கம் இந்த தருமத்தின் இடையில்லாத உயர்வை காட்டுவதற்கே ஆகும். கடைசியாக முஸ்லிம் ராஜ்யங்கள் சம்பந்தமாக திட்டமான வாக்குறுதியை அளிக்குமாறு பிரிட்டிஷ் மந்திரிகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.

0: ஒவ்வொரு முகமதியரும் இவைகளில் ஆழ்ந்த சிரத்தை கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஹிந்து என்ற வகையில் நான் அவர்களுடைய விஷயத்தில் அசட்டையாக இருந்துவிடக்கூடாது. அவர்களுடைய துயரங்கள் எங்கள் துயரங்களாகவே இருக்க வேண்டும். அந்த ராஜ்யங்களின் உரிமைகளை முற்றும் மதிப்பதிலும் முஸ்லிம்களின் புண்ணிய ஸ்தலங்கள் சம்பந்தமாக அவர்களுடைய உணர்ச்சிகளை மதிப்பதிலும் சுயாட்சி சம்பந்தமான இந்தியாவின் கோரிக்கையை நியாயமாகவும் தக்க காலத்திலும் நிறைவேற்றி வைப்பதிலுமே சாம்ராஜ்யத்தின் பாதுகாப்பு இருக்கிறது. ஆங்கில நாட்டு மக்களை நான் நேசிக்கிறேன். ஆங்கிலேயரிடம் ஒவ்வொரு இந்தியருக்கும் விசுவாசத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனாலேயே இதை எழுதுகிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெற்றது படைக்கு ஆள் திரட்டல். வாசித்தவர் கே. பரந்தாமன் அவர்கள்.

காற்றோடு இசையும் பட்டம் போல இனிமையாய் காதோடு இசைக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3 நேரம் 8:15.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
3: என்ன சுனாமியா?
2: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? Fantastic water park Mannargudi.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
9: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
8: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
9: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
10: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
9: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
10: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
11: பன்மலையில் நேயர்களின் கேட்டு ரசிக்கலாம் வரும் பாட்டு. நேர்களே, நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாட்டும் இடம்பெறணுமா? அப்போ 04638 என்ற முன்னிணைப்பு என்னோட 2311231 அல்லது 2994480 அல்லது 2995580 என்ற தொலைபேசி எண் ணிலும், 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில 400 ஆண்டுகளுக்கும் மேலாக பின்பற்றி வந்த பாரம்பரிய

கணித விநியோக முறையை உலகில் முதன் முதலாக முடிவுக்கு கொண்டு வந்த நாடு எது? நேர்களே, உங்களுடைய பதில்களை காரைக்கால் பண்பலை Facebook பக்கத்தில் பதிவிடலாம்.

நிகழ்ச்சியில நீங்க கேட்கக்கூடிய பாடல் கேட்கிற அத்தனை பேரையும் துள்ளி குதிக்க வைக்கணும்.

பொன்மலையில் அபி பெயர்ச்சி நேரம் 8:20. அபிபெயர்ச்சி ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெயர்ச்சி, அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபெயர்ச்சி.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
3: Work from home. ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
11: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
13: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: இணைந்திருக்கிறீர்களே துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: இனிய உற்சாகமான காலை வணக்கம் சொல்லுவது நான் சேலம் மணியனூர்லந்து மகேந்திரன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்? நலமா இருக்கும், நீங்க நலமா?
1: அருமையா இருக்கு, அட்டகாசமா இருக்கு, அற்புதமா இருக்கு.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: விஸ்வாஸ் திரைப்படத்துல இருந்து அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்கு
0: பாடல் கேட்கலாம் சார். நன்றி
1: நன்றி.
2: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
4: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்
3: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: துண்ணாக்கு துண்ணாக்கு துண்ணாக்கு தின்னாக்கு தின்னாக்கு தின்னாக்கு தின்னாக்கு தின்னாக்கு தின்னாக்கு தின்னாக்கு தின்னாக்கு தின்னாக்கு தின்னாக்கு

0: நேர்கள் இதுவரை கேட்டது துள்ளி வரும் பாட்டு. இணைந்திருக்கும் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். பண்பலையில் நேர்களை இனி கேட்டு ரசிக்கலாம். மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கோத்தா நல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், வைக்கிங் பனினன் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
2: பாபரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் வணிகன் பிரீஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
3: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
4: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.

0: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள். குட் லக் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
0: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
7: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
6: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைய வரும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் தில்லையாடியில இருந்து நவீலன் பேசுறேன்.
0: சொல்லுங்க நவீலன், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கூலி படத்துல இருந்து சிக்கிட்டு சிக்கிட்டு சாம்பாட்டு
0: பாடல் கேட்கலாம்.
1: நன்றி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களே, இன்றைய தள்ளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில 400 ஆண்டுகளுக்கும் மேலாக பின்பற்று வந்த பாரம்பரிய கடித விநியோக முறையை உலகில் முதன் முதலாக முடிவுக்கு கொண்டு வந்த நாடு எது?

இந்த கேள்விக்கு நேயர்கள் வந்து நிறைய பேர் வந்து சரியான பதில்களை சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரிக்காடுலேருந்து வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க. இதற்கான விடை என்ன அப்படின்னா டென்மார்க். ஆமாங்க, டிசம்பர் 2025 டென்மார்க் அரசுக்கு சொந்தமான அஞ்சல் நிலையம் போஸ்ட் நாட் தனது இறுதி கடிதத்தை விநியோகம் செய்து இந்த சேவையை நிறுத்துவதாக அறிவித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. டென்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா குத்தாலம் ஏவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி. நாடு முழுவதும் கடித விநியோகத்தை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வந்த உலகின் முதல் நாடாகும் எது அப்படின்னா டென்மார்க்.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல்ல முது.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
4: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தற்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனின் அண்ட் பிரீஸ் வழங்கும் ஊரும் உணவும். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச சட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

0: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி
1: DME, EEE, ECE, கம்ப்யூட்டர், சிவில், DMLT, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
0: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சி

0: நம்மளுடைய அனைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்யம் வட்டம் தேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: மாடான் கோடை விழா என்ற படத்திலிருந்து மண் வெட்டி என்ற பாடல் மேடம்.
0: சரிங்க சார், பாடல் வரும் கேட்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
8: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
7: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
10: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
9: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
10: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
11: இணைந்திருக்கிறீர்களே காரைக்கால் பண்பலையின் 100.3. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
12: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
13: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
4: டிஎம்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
3: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: சொல்லிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்மோட அனைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம் மேடம்.
7: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
8: சுஹிலி அம்மா பட்டேல் நடராஜன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்க மேடம்?
7: நலமா இருக்கும். நீங்க நலமா?
8: சூப்பரா இருக்கு மேடம்.
7: என்ன பாடல் வேணும் சார்?
8: எனக்கு லவ் ஆஃப் பஞ்சு பாடல் மேடம். இதெல்லாம் சரிக்கு.
7: சரிங்க சார், பாடல் கேட்கலாம். நன்றி சார்.
8: நன்றி மேடம்.
7: நேர்களே, இன்றைய தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியில 400 ஆண்டுகளுக்கும் மேலாக பின்பற்றி வந்த பாரம்பரிய கடித விநியோக முறையை உலகில் முதன் முதலாக முடிவுக்கு கொண்டு வந்த நாடு எது? இந்த கேள்விக்கான பதில் டென்மார்க். 1624 முதல் செயல்பட்டு வந்த 400 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான தபால் சேவையை டிசம்பர் 2025 இறுதியில் டென்மார்க் அரசு முடித்துக் கொண்டது. டிஜிட்டல் மயமாக்கல் காரணமாக 2000 ஆண்டுகளுக்கு பிறகு கடிதங்களின் பயன்பாடு 90% மேல் குறைந்துவிட்டது. இதனால் பாரம்பரிய தபால் சேவை பொருளாதார ரீதியாக லாபமற்றதாக மாறியது. டென்மார்க்கின் அரசு தபால் நிறுவனமான போஸ்ட் நோட் இனி கடித விநியோகத்திற்கு பதிலாக பார்சல் சேவைகளில் மட்டுமே கவனம் செலுத்த உள்ளது.
9: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
11: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
13: மே மாதம் 15 முதல் 21 வரை
14: பாபரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் 4000 ஜுவல்லரி மயிலாடுதுறை.

நிகழ்ச்சியில் கேட்ட இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க அன்னப்பன்பேட்டையிலிருந்து ஜோதி. சரியான விடையை கொடுத்திருக்காங்க அரியலூர்ல இருந்து வீரதுரை. டென்மார்க் தாங்க இந்த கேள்விக்கு சரியான பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் மணியன் நகர் ரச்சனா சுப்பிரமணியன். ஜெய விவேகானந்தன் கும்பகோணம் செந்தில்நாதன். கடலூர்ல இருந்து சுரேஷும் இந்த கேள்விக்கு டென்மார்க் தான் சரியான பதில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கோமல்ல இருந்து சரவணனும் பதில் கொடுத்திருக்காங்க. அக்கரைவட்டம் அமுதா குமரன். நாகூர்ல இருந்து முகமது ஜலீல். நெம்மேலி ஆர் நந்தகுமாரும் இந்த கேள்விக்கு டென்மார்க் தான் சரியான பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியவளையம் ரவிச்சந்திரன் சாந்தி. திருமலைராயன் பட்டினத்திலிருந்து வினோத்குமார். இவைகளும் டென்மார்க் தான் சரியான பதில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கதிராமங்கலம் கணேசன் தங்கவேலு. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன். சென்னையில இருந்து சோமசுந்தரம் பிரபு இவங்க வந்து இந்த கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காங்க. நக்கம்பாடி சுதா. பூவாலிருந்து குபே. குபேலிருந்து பூவார் அவர்கள் வந்துட்டு இதுக்கு டென்மார்க் தான் சரியான பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மேலவோடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கோத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், வைக்கிங் பனியன் பிரீஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சி இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன் பிரீஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ஆகாஷ்வாணி உங்கள் உள்ளங்கள் கொண்டாடும் காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 9 மணி.
1: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில்
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம் திருவாசி மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
1: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: திருவான் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் உபயோகப்படுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம் தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி திருவாரூர்.
5: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
6: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
5: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
6: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
7: என்னமா அங்க சத்தம்?
6: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
5: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.
8: திருவிளையாட்டம் வசந்தா முருக பாலிடெக்னிக் கல்லூரி டிப்ளமோ இன் AI அண்ட் ML DME EEE DC பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. வசந்தா முருக பாலிடெக்னிக் கல்லூரி நல்லடை மெயின் ரோட் திருவிளையாட்டம்.
9: உங்கள் நாகை மூராவில் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
10: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
11: LKG முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஸ்ரீகண்டபுரம்.
10: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
12: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
13: திருவாரூர் சொரக்குடி ஆறுதான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
14: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுதான் பாலிடெக்னிக் கல்லூரி.
13: ஆறுதான் பாலிடெக்னிக் கல்லூரி சொரக்குடி திருவாரூர்.
15: காரைக்கால் GL மருத்துவமனை.
0: நேயர்கள் கேட்டுவிருப்பது காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் மற்றும் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் GL ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
15: காரைக்கால் GL மருத்துவமனை
14: 24 மணி நேரம்.

0: செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
0: காரைக்கால்.
2: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஆர்ன் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் இதைநெல் விடுவதற்கான தார்பாய்களை சலுசாய் வாங்க ஆர்ன் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
4: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
5: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
4: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
5: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
6: நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி. ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.

0: நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி. ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே தான் இருக்கணும் லைஃப் லாங். இந்த டயபிட்டிஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் கூட ஹோமியோபதியில் நல்ல மெடிசன்ஸ் இருக்கா டாக்டர்?
1: தாராளமாக இதை சரி பண்ண முடியும். அது இப்போ க்ரானிக் டிசீஸ், இப்போ டயபிட்டிஸ்ன்னு நீங்கள் சொன்னோன்னா பார்த்தோம்னா குழந்தைகளுக்கும் இப்போ அந்த பிரச்சனைகள் இருக்குது. அதாவது இப்போ பெரியவங்களுக்கு விட குழந்தைகளுக்கு வர்றப்ப அவங்க லைஃப் லாங் சாப்பிட்ணுமா அப்படின்னு மருந்து எடுக்கணுமாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப அது வந்து அந்த குடும்பத்துக்கே ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு ஹோமியோபதியில் எடுக்கக்குள்ள வேறு மருந்துகளோட துணை தேவையில்லாத அளவுக்கு படிப்படியாக அதை கொண்டு வரலாம். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தைக்கு டயபெட்டிஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஆங்கில மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான மருந்துகள் கொடுக்குறப்ப அளவை செக் பண்ணிப்போம். அந்த சுகரோட லெவல் படிப்படியாக குறையிறப்ப அந்த ஆங்கில மருந்தோட டோசேஜை படிப்படியாக குறைச்சி கொண்டு வந்து முடியும்.
0: ஓகே டாக்டர். அப்புறம் வந்து இந்த அஜீரண கோளாறு, அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அளவு தெரியாமல் சாப்பிட்டுடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு அஜீரண கோளாறை ஏற்படுத்திடும். அதுக்கு என்ன மாதிரியான மெடிசன்ஸ்லாம் ஹோமியோபதியில் இருக்கு டாக்டர்?
1: அஜீரண கோளாறுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஹோமியோவில் தீர்வு கொடுக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கான மருந்து செலக்ட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுத்து தொந்தரவு வருது. இப்போ கொழுப்பு அதிகமாக உள்ள உணவுகள் எடுத்து வயிறு தொந்தரவு வந்துச்சுன்னா அதற்கான மருந்துகள் இருக்குது. அதே வந்து காரம் அதிகமாக சாப்பிட்டு பிரச்சனை வந்துச்சுன்னா அதற்கான மருந்துகள், அதாவது எந்த மாதிரியான உணவு எடுத்து அஜீரண கோளாறு வருது அப்படிங்கிறத பார்த்து அதற்கான மருந்துகளை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறப்ப அதை முழுமையாக சரி பண்ண முடியும்.
0: அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதெல்லாம் கூட சரி பண்ண முடியும்.
1: அது அஜீரணம் அப்படின்னு எந்த காரணத்தினால, இப்போ பார்த்தீங்கன்னா இறைப்பையில் அமினத்தன்மை கூடுதலாக இருக்கிறதுனால பிரச்சனை வரலாம், இல்லை அவங்களுக்கு தேவையான டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் கரெக்டாக இல்லாததுனால பிரச்சனை வரலாம், சில குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கலாம். அந்த அஜீரண கோளாறு அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகளை கொடுக்குது அப்படிங்கிறத விபரத்தை கேட்டு அதற்கான மருந்துகள் கொடுக்குறப்ப அதை முழுமையாக சரி பண்ண முடியும்.
0: ஓகே டாக்டர். இங்கே எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ வந்து ஆங்கில மருத்துவ முறையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா பாராசிட்டமால் போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இப்போ அஜீரண கோளாறு வருதுன்னா அதுக்கு ஒரு டேப்லெட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து போட்டுக்கலாம். அதாவது ப்ரிகாஷனாக இருந்துக்க முடியும். இப்போ நம்ம எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கூட இந்த டேப்லெட்ஸ்லாம் கையில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த சிச்சுவேஷனை சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஹோமியோபதியில் அதாவது மெடிசன்ஸ் இருக்கா டாக்டர்? அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரியோ அந்த டைமை சமாளிக்கிற மாதிரியான மெடிசன்ஸ் இருக்கா டாக்டர்?
1: இதுலேயும் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஆங்கில மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நோய்க்கு இந்த மருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். ஆனால் ஹோமியோபதியில் அந்த மாதிரி இருக்காது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறுபடும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் எல்லாம் டைலர் மேட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு அளவு வேறுபடும். ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி உள்ள மருந்துகள் எடுக்கலாம், ஆனால் அது வந்து ஒரு மருத்துவரோட ஆலோசனைப்படி எடுத்துகிட்டு போகிறது சிறப்பாக இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தையோட உடல் வாகு அந்த மருத்துவருக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு உடல் வாக்கு ஏற்றால் போல இப்போ காய்ச்சல் வந்தால் எடுத்துக்கிறதுக்கோ அஜீரண கோளாறு வந்தால் எடுத்துக்கிறதுக்கோ அதற்கான மருந்துகளை அவங்க கையில் வச்சுக்கலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுக்கிட்டு எடுத்துக்கலாம்.
0: ஓகே டாக்டர். அதாவது இப்போ நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னா அந்த டாக்டர்கிட்ட ஏற்கனவே நம்ம அந்த குழந்தையை காமிச்சு இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தால் என்ன மெடிசன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு வாங்கி வச்சுக்கலாம்.
1: அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் செய்ய முடியுமே தவிர ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மருந்துகளை வச்சுக்கிறது வந்து நடைமுறையில் கஷ்டம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி. ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ஜெயில் ஹாஸ்பிட்டல் மற்றும் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய்பாடு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜி எல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜி எல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.

0: ஆகாஷ்வாணி திசையெட்டும் இசைமேட்டும் உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்க இருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி, ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரலம் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரலம்.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரலம், திருவாரூர் மாவட்டம்.
8: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
7: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
8: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரலம், திருவாரூர் மாவட்டம்.
9: நிறைய பேர் சொன்னாங்க
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நேர்களே, பாயிண்ட் டு பாயிண்ட்ல இன்னைக்கு வீட்டை அழகுபடுத்த எளிய வழிகள். நம்ம நேயர்கள் அவர்களுக்கு தெரிந்த எளிய வழிகளை நமக்கு முகநூல் வழியாக சொல்லலாம். ஃபேஸ்புக்கில் காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் டைப் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஃபேஸ்புக் பக்கத்தில் நீங்கள் இதற்கான போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இந்த எளிய வழிகளை சொல்லலாம். ஏன் இன்றைக்கி இந்த வீட்டை அழகுபடுத்தணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி டே. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வீடு வந்து சுத்தமாக இருக்கணும், அழகாக இருக்கணும். பார்க்குறதுக்கு மட்டுமில்லை, மனசுக்கு இதமாகவும் அந்த வீடு இருக்கணும். அந்த வீட்டை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே இயங்குகிறது இல்லையா? அதனால் வீட்டை எப்படி அழகாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேட்டிருக்கிறோம்.
12: ஆமாம் சார், கண்டிப்பாக வீட்டை அழகுபடுத்த வந்து நம்ம வந்து அதிகமாக செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிறது, அப்போ முறையான பராமரிப்பு மூலமே நம்ம வந்து வீட்டை ரொம்பவே அழகாக வச்சுக்கலாம். சுத்தமாக வச்சுருக்கணும். செடிகள் வந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு செடிகளை வளர்க்கலாம். வண்ணமயமான திரைச்சிலைகள் இதெல்லாம் பயன்படுத்துறது மூலமாக நம்ம வீட்டை ரொம்பவே அழகாக வச்சுக்கலாம்.
0: சரிங்க, வீட்டை சுற்றிலும் மரங்கள் நட்டுட்டோம்னா போதும், வீடு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நாகூர்

0: ஜெகபர் சாதிக் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க, வீட்டை சுத்தப்படுத்த காலையிலேயே எந்திரிச்சிடணுமா, வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டை சுத்தப்படுத்தி கொண்டே இருந்தால் வீடு அழகாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, தில்லையாடியிலிருந்து நவீனன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டை வந்து அழகுபடுத்த வேண்டிய எளிய வழி என்ன அப்படின்னா, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சாலே வீடு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சூப்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவசுந்தரி நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் சொல்லியிருக்காங்க, வீட்டை அழகுபடுத்த சுத்தமாக இருக்கணும், தண்ணி தேங்காமல் வச்சுக்கணும், மரங்கள் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெரி சிம்பிளுங்க, தினமும் 3 அல்லது 4 முறை வீட்டை கூட்டி சுத்தம் செய்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து நச்சுப்பிள்ளை அண்ட் ஃபேமிலி நிறைவிலேருந்து எழுதியிருக்காங்க, எளிய வழி குப்பை இல்லாமல் பார்த்துக்கணும், பூச்செடிகள் மரங்கள் வாசலில் வச்சுருந்தா வீடு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டை அழகுபடுத்த வேண்டிய காலையில் எழுந்த உடனே வீட்டை வந்து சுத்தப்படுத்தணுமா, நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும், எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நக்கம்பாடியிலேருந்து சுதா.
0: அடுத்து தேவையில்லாத பொருட்களை வாங்காமல் இருந்தாலே வீடு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பண்டாரவடை வழுவூர்லேருந்து நம்ம அன்பு நேயர் ஸ்ரீ கிருஷ்ணா. அடுத்து காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு முன்னாடி பூச்செடி இருக்கணும், தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்தி அழகுபடுத்தி அழகான பெயிண்டில் வரைஞ்சிலாம் வச்சா வீடு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, பூந்தோட்டத்திலேருந்து கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, எடுத்த பொருளை எங்கெங்கே இருந்து எடுத்தோமோ அங்கங்கே வச்சாலே அதுவே ஒரு அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
0: நளினி சங்கர் டிஆர் பட்டினம், வீட்டை சுத்தமாக வைத்திருக்க பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும், வீட்டுக்கு பக்கத்தில் மரங்களை நடுவோம், தூய்மையாக வைத்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நாகூர்லேருந்து முகமது ரஃபீக் சொல்லியிருக்காங்க, வீட்டில் சுத்தம் செய்து வைக்க பூச்செடி மரங்கள் நட்டு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி கொளஞ்சியப்பன் சொல்லியிருக்காங்க, இயற்கையான தாவரங்கள், திரைச்சலைகள், லைட்டிங் போன்றவற்றை பயன்படுத்தி செயற்கை அலங்கார பொருட்களை தவிர்த்து சுத்தமாக நேர்த்தியாக வைத்துக் கொள்ளலாம், வீட்டை அழகாக்க இயற்கை தாவரங்கள், காற்றை சுத்திகரிக்கக்கூடிய சின்ன சின்ன தாவரங்கள், பூக்கள், அமைதியான உணர்வை இதன் மூலமாக நம்மால் ஏற்படுத்த முடியும். அதே போல் ஸ்க்ரீன் திரைச்சீலைகள், ஜன்னல் கதவுகளில் புதிய வெளிர் நிற அதாவது லைட் கலர் ஸ்க்ரீன்ஸ் போட்டால் வீடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அண்ணம்பன்பேட்டையிலிருந்து ஜோதி சொல்லியிருக்காங்க, வீட்டு வாசலில் வந்து ஒரு புங்கை மரம் அல்லது வேப்ப மரம் இருந்தாலே வீடு ரொம்ப அழகாக இருக்குமா, அதை தவிர எடுத்த பொருளை எடுத்த இடத்துலையே வைக்கணும், இந்த செய்தி மட்டும் எல்லார் இடத்துலேருந்து வந்துட்டே இருக்குது, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைத்தாலே வீடு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: குனிந்து நிமிர்ந்து கூட்டி பெருக்கி மொழிகி பராமரித்து நல்ல உடற்பயிற்சி செய்வது போல செய்து வீட்டை வச்சுக்கிட்டா வீடு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிதம்பரம் வெள்ளசாமி செல்வி அன்பு தம்பி தில்லை சீனிவாசன் இளையராஜா அன்சாரி நகர் இந்திரா காந்தி கௌதம் கௌஷிகா மற்றும் நண்பர்கள்.
1: அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயங்கொண்டத்திலிருந்து கலைவாணன் மெர்சி ராணி சொல்லியிருக்காங்க, வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்த இடத்தில் இருந்து எடுத்து வைப்பது தான் அழகு, வீட்டை சுற்றி செடிகளை வைப்பது அழகு, சமைத்தவுடன் கிச்சனை சுத்தம் செய்வது ரொம்பவே அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்,
3: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
2: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
4: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
5: என்ன சுனாமியா?
4: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
6: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால், திருச்சி. ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம்.

0: ரீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
2: AI டேட்டா சயின்ஸ் BCOM BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.

0: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சுலமுது.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல், கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி, நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் திருச்சி, ஏழுமலையன் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை, ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம், ஆர்கேஜி நெய்.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
10: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
11: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
13: மொத்தமாகவும் சில்லறையாகவும் மளிகை பொருட்கள் மலிவு விலையில் வாங்கிட நியூ உதயம் மளிகை. நல்லாடை,
14: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
15: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
16: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ,
8: ஆர்கேஜி நெய்.
0: நேரில் இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்டில் வீட்டை அழகாக வைத்துக்கொள்ள எளிமையான வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்கள்ட்ட கேட்டிருக்கிறோம். முகநூலில் நிறைய நேயர்கள் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. மெர்சி மெர்சி ராணி ஜெயங்கொண்டம் பகுதியிலேருந்து எழுதியிருக்காங்க. அடுத்தது கலாவதி ராஜமோகன், இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், எடுத்த இடத்துல பொருளை வைத்தால் போதும் வீடு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீடாமங்கலம் கலாச்சேரி மணிமாறன், எந்த வீடாக இருந்தாலும் சுத்தமாக வச்சுக்கணும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காங்க.
17: அவரிக்காடுலேருந்து வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, வீட்டை அழகுபடுத்த எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒட்டடை அடித்து ஜன்னல் கதவுகளை வந்துட்டு தூசி தட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து நன்னிலம் லக்ஷ்யா, வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதே முதல் அழகு, வீட்டின் உள்ளே குரோட்டன் செடி வகைகள், மணி பிளான்ட் போன்றவை வைத்திருப்பது மனதுக்கும் குளிர்ச்சி தரும், வீட்டையும் அழகுபடுத்தும் அப்படின்னு எழுதியிருக்காங்க.
17: புஷ்பவனத்திலிருந்து விஸ்வநாதன் சொல்லியிருக்காங்க, வீட்டை சுற்றி சுத்தமாக இருந்தாலே வீடு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறையிலிருந்து ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டை அழகுபடுத்த எளிய வழி வந்து அடிக்கடி பெருக்கி சுத்தப்படுத்தினாலே வீடு ரொம்ப அழகாக இருக்கும். முதல்ல வந்து தாய் தந்தை படம் பொதுக்கூட்டத்தில் இருக்கும்போது அவர்களை நாம் பார்க்கும்போது தினம் அம்மா அப்பாவை பார்த்தது போல் ஒரு உணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சி பதிவு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
8: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
7: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
8: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: மற்றும் திருச்சி
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: நேயர்கள் கேட்கலாம், நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
4: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: பிபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
5: பிபிஎன் கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தேதியும் செய்தியும். நேர்களே, இதே நாளில் 1928 ஆண்டு வால்ட் டிஸ்னியின் கதாபாத்திரமான மிக்கி மவுஸ் முதற் தடவையாக பிளேன் கிரேசி என்ற கேலி சித்திரத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது.
8: மே 15, மனிதன் திரும்பிச் செல்லும் இடம் ஒன்று இருக்கிறது, அது குடும்பம். ஒவ்வொரு ஆண்டும் மே 15 இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலிஸ் கடைபிடிக்கப்படுகிறது. குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தையும் குடும்ப நலனையும் வலியுறுத்தும் நோக்கில் இந்த நாளை யுனைடெட் நேஷன்ஸ் 1993 ஆண்டு அறிவித்தது.
3: 1963 வருடம் இதே நாளில் நாசாவின் மெர்குரி அட்லஸ் 9 விண்கலம் ஏவப்பட்டது. கோர்டன் கூப்பர் இவ்விண்கலத்தில் பயணித்து விண்வெளியில் ஒரு நாளுக்கு மேல் தங்கிய முதலாவது அமெரிக்கர் ஆனார். இவரே கடைசி தனியாளாக விண்வெளிக்கு சென்ற அமெரிக்கர் ஆவார்.
8: மே 15, 1972, இந்தியாவில் பின்

0: பின்கோடு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திய அஞ்சல் சேவையில் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. கடிதங்கள் சரியான இடத்தை விரைவாக அடைய இந்த முறை உதவுகிறது.
1: 1955 இதே நாளில் உலகின் 5வது உயரமான மக்காலும் மலையின் உச்சியை பிரெஞ்சு மலையேறிகள் முதன் முதலாக எட்டினர்.
0: கமாண்டர் கரியப்பா அவர்களுடைய நினைவு நாள் என்று 1949 இந்திய இராணுவத்தில் முதல் இந்திய கமாண்டர் இன் சீஃபாக பொறுப்பேற்று பணியாற்றியவர். அவர் 1993 மே 15 காலமானார். இந்திய இராணுவத்தை உருவாக்கும் பெரிய பொறுப்பை ஏற்றவர் என்ற முறையில் நாடு அவரை இன்று நினைவு கூறுகிறது. உலக வரலாற்றில் 1948 இந்த தேதியில்தான் இஸ்ரேல் என்ற நாடு உருவானது. 1927 மே 15 இன்று பிறந்த எஸ் பாலச்சந்திர அவர்கள் தமிழகத்தின் புகழ்பெற்ற வீண இசை கலைஞர். கர்நாடக இசையில் தனித்துவமான பாணிக்காக அவர் என்றும் நினைவு கூறப்படுவார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: பிபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, பிபிஎன் கண் மருத்துவமனை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
9: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
8: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
10: திருச்சி சாரதாஸ்.
11: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், மயிலாடுதுறை ஏழுமலையன் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி, ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
12: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
13: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
14: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
15: பாபரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
16: குளுகுளு வாட்டர் பறந்தாச்சு, வாங்க கோடிய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், நார்குடி.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
17: மொத்தமாகவும் சில்லறையாகவும் மளிகை பொருட்கள் மலிவு விலையில் வாங்கிட நியூ உதயம் மளிகை. நல்லாடை,
18: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
1: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் ஆர்கே ஜின்னை.
19: மான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கே ஜின்னை.
1: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில். இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள எளிய வழிமுறைகள்.
1: வீடு அழகாக இருக்கணும் அப்படின்னா சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க நாகூர் முகமது ஜலீல்.

0: அதே போல கடலூர் துறைமுகத்திலிருந்து சுரேஷ் எழுதியிருக்காங்க. வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், தேவையற்ற பொருட்கள் இருக்கவே கூடாது, வீடு எப்போதும் வெளிச்சமாக இருக்கும்படி பெயிண்டிங் இருக்க வேண்டும், அதிக பொருட்களை வாங்கி வீட்டில் குவித்துவிடக்கூடாது, வீட்டின் உள்ளே வரும்போது இருபுறமும் பூச்செடிகள் வைத்திருக்க வேண்டும், முக்கியமாக காற்றோட்டம் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும், ஜன்னல் கதவுகளுக்கு ஸ்க்ரீன் போட்டால் நல்லாயிருக்கும், மரங்கள் இருக்க வேண்டும், மாதத்துக்கு ஒரு முறை ஜன்னல் மற்றும் கதவுகளை ப்ரஷ்ஷு வச்சு சுத்தம் செய்யணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க.
1: அழகுப்படுத்த இளைய வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டடை தங்காமல் சுத்தம் செய்து வைக்கணுமா, குப்பைகள் சேராமல் கூட்டி போயிருக்கணும், எடுத்த பொருளை எடுத்த இடத்துலயே வைக்கணும், நம்மளோட அன்றாட வேலைகளை செய்யும் போதே இதே செஞ்சாலே வீடு ரொம்பவே அழகா இருக்கும், எல்லாம் சரிதான். ஆனா சுட்டி குழந்தைகள் உள்ள வீட்டுல வந்து அழகினை எதிர்பார்ப்பது ஏமாற்றமே. ஏன்னா சுவற்றில் கிறுக்குவது, கதவில் கிறக்குவது, குப்பைகளை கிழித்து போடுவது என அவர்களுடைய திறமையை காட்டி கொண்டே இருப்பார்கள், அதுல ஒரு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சி கொடியிலிருந்து மின்சார கண்ணன்.
0: நிச்சயமா அந்த கிறுக்கல் கூட ஒரு அழகான ஓவியம் போலதானா இருக்கும்.
1: ஆமா கண்டிப்பா.
0: அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி எழுதியிருக்காங்க, தேவையற்ற பொருட்களை தவிர்த்தால் போதும், அதிக பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டாம், பயன்படுத்தும் பொருட்களை எடுத்த இடத்தில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க.
1: வீட்டை சுற்றிலும் நல்ல மரங்களை வளர்த்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால்லிருந்து ஸ்ரீதர், மாஸ் நகர்லேருந்து.
0: ரெண்டு துளசி செடி வச்சுருக்கேன், ஒரு கற்பூரவள்ளி, மணி பிளான்ட், அவ்வளோதாங்க, வீடு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறையிலிருந்து ஆர் செல்வகுமார்.
1: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வமேரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்த்தாள்களை பயன்படுத்தாமல் இருந்தாலே போதும், வீடு நாடும் சுற்றமும் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: எளிமையான வழி, எனக்கு தெரிஞ்ச வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க உபயோகப்படுத்தின பொருட்களை எடுத்த இடத்துல அவங்களே சுத்தமாக வச்சுட்டா போதும், வீடு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: பூவை அருள்தாஸ்
0: பூனகிரி சுமதி பாபு.
1: சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரதாமராமபுரத்திலிருந்து பூவை அருள்தாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, வீட்டை அழகுபடுத்த பாத்திரங்களையும் ஆடைகளையும் சுத்தமாக வைத்துக் கொண்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைக்கணும்னு கோமல் சரவணன் எழுதியிருக்காங்க. அடுத்து நாகூர் அலோன்ஸ் ராஜ், வீடு சுத்தமாக இருக்க முதலில் நாம் பயன்படுத்திய தூங்கிய பாய், அதாவது துஞ்சிய பாய் வந்து அதை படுத்து சுருட்டி எடுத்து வச்சிடணும். துவைத்த துணிகளையும் அழுக்கு துணிகளையும் ஒன்றா வைக்கக்கூடாது, துவைச்சதை தனியாக வைக்கணும், துவைக்க வேண்டியதை தனியாக வைக்கணும், பிரித்து வைக்கணும், இதயம் சுத்தமாக இருந்தால் போதும், இல்லமும் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க.
1: அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு செங்காரவேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டிற்கு உள்ளே வீட்டை சுற்றியும் தேவையான பொருட்களை மட்டுமே வைக்க வேண்டும், தேவையற்ற பொருட்கள் சேர்த்து வைப்பதை தவிர்க்க வேண்டும், முன்புறத்தில் அழகான பூச்செடிகளை வளர்க்கலாம், வீட்டின் உட்புற சுவற்றில் அழகான ஓவியங்களை வரைந்து வைக்கலாம், மாதம் இருமுறை வீட்டை ஒட்டடை தூசு சேராமல் சுத்தப்படுத்தலாம், எந்த பொருள் எந்த இடத்தில் இருந்தது இங்கேருந்து எடுக்கிறோமோ அங்கேருந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: வாரத்துக்கு இரண்டு முறை வீட்டை சுத்தம் செய்வது, வீட்டை சுற்றிலும் மரம் வளர்ப்பது அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பூந்தோட்டம், சின்ன பூந்தோட்டம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர் எழுதியிருக்காங்க.
1: தெத்திலேருந்து செல்வி சொல்லியிருக்காங்க, அப்பப்போ சோம்பேறி படாமல் வேலையை முடிச்சிட்டாலே போதுங்க, வீடு எப்போதுமே சுத்தமாக இருக்கும், என்ன நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு நம்மளே கேட்டிருக்காங்க.
0: துவைச்ச துணியை சேரில் போடாமல் சோஃபாவில் போடாமல் மடித்து வச்சாலே வீடு
1: கண்டிப்பாக, இது வந்து நிறைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்.
0: திருபுவனம் நிதர்சனமாக சொல்லியிருக்காங்க. திருபுவனம் மலமேலுமங்கை.
1: கடலூர் மாவட்டத்திலிருந்து சொல்லியிருக்காங்க, வீட்டை அழகாக ஆக்க வீட்டை சுற்றிலும் மரம் செடி கொடிகள் வைத்தாலே வீடு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா செந்தில் முருகன்.
0: அடுத்து கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல், வீட்டை சுற்றிலும் தண்ணீர் தேங்காமல் சுத்தமாக வச்சுக்கணும், விடிய காலையிலேயே வாசத்தெளித்து கோலம் போட்டணும், வீட்டின் முன்பகுதியில் பூச்செடிகள் வைக்கலாம், வருஷம் ஒரு முறை எளிய வண்ணம் அடித்தால் அழகாக இருக்கும், மரத்தாலான பெஞ்ச் அது இருந்தால் வீடு அழகாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
1: வீடு கட்டும்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வீடு கட்டும்போது எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறோமோ அதே அளவுக்கு வந்து ஆர்வம் எதில் காட்டணும்னா வீட்டை பராமரிக்கிறதுலையும் காட்டணும். குறிப்பாக அன்றாட பராமரிப்பு, ஆண்டுக்கு ஒரு முறை பராமரிப்பு, ஐந்தாண்டுக்கு ஒரு முறை பராமரிப்பு இப்படின்னு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேர் சொல்லையே ஹிமாலயன் பக்கிரி சுவாமி.
0: அடுத்தது பூவம் கழுகு மேட்லேருந்து தேவ ஜெயா எழுதியிருக்காங்க, 3 வருடங்களுக்கு முன்பே வேப்ப மரம், பாதாம் மரம், வெத்தலை கொடி நட்டு வைத்து இப்போது அது பசுமையாக வளர்ந்து எங்கள் வீடு அழகாக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பாயிண்ட் டு பாயிண்ட். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:45. ஆகாஷ்வாணி
1: வானொலிக்கு 90.
2: காலமாக வானொலி இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய தொண்டு மற்றும் சேவை மகத்தானது. நான் கண்ணுக்கும் செவிக்குமான வேறுபாட்டை இன்று வரையிலும் மக்களுக்கு தெளிவாக பிரித்து காண்பிப்பது வானொலி நிகழ்வுகளே தான்.
3: வானொலிக்கு 90.
4: வானொலி காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை,
5: கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் வீடும், கண்ணீர் வழிகின்றதா,
4: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

இசையோடு அசையும் இதயம், இயற்கையோடு இணையும் மனம், மனதோடு இணையும் ராகம். மனம் இறுகி இறுகி கல்லாகும் போது இலக விடுவது இசை. அவ்வினிய இசையை செவி மடலோரம் இசைய வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு அகவை 90.

0: இன்றைய வானொலிக்கு 90 30 ஆண்டுகள் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சி அமைப்பாளராகவும் சென்னை, ஹைதராபாத், புதுச்சேரி வானொலி நிலையங்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியவரும் வானொலியில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் குறித்த திறமையின் திசையில் தொடர் நலவாழ்வு தொடர்களான ஆரோக்கிய பாரதம், வாழ்க நலமுடன் தயாரித்து வழங்கியவரும் குரல் நெறி இலக்கிய சுடர் இலக்கியம் பேசுவோம், நூற்றாண்டு கண்ட தமிழ் சிறுகதை ஆகிய தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தியவருமான
1: அகில இந்திய வானொலியின் மேலாள் நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு அருணன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, 90 ஆண்டுகளாக மக்கள் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலிக்கு வாழ்த்துக்கள். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான்.

செய்தித்தாள்களும் திரைப்படங்களும் இருந்தன. ஆனால் வானொலியின் வீச்சுக்கு ஈடு இணை இல்லை. அகில இந்திய வானொலியில் உரையாற்றாத பெருந்தலைவர்கள் யாரும் கிடையாது என்ற நிலை இருந்தது. தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு தொடங்கி அனைத்து பிரதம மந்திரிகளும் வானொலியில் முக்கியமான உரைகளை நிகழ்த்தியுள்ளனர். அவர்களின் உரைகளில் சிறப்பானவை வானொலியின் ஆவண காப்பகத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இருக்கும் வானொலி நிலையங்களான சென்னை திருச்சி வானொலி நிலையங்களின் வழியாக மூதறிஞர் ராஜாஜி, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அறிஞர் அண்ணா தொடங்கி பல தலைவர்கள் மக்களோடு பேசியுள்ளனர். வெள்ளையர் ஆட்சியிலும் சரி, நாடு 1947 விடுதலை அடைந்த பிறகும் சரி, பல ஆண்டுகள் நம்முடைய மக்களிடையே கல்வி அறிவு குறைவாகவே இருந்தது. அந்த காலகட்டத்தில் வானொலி தன்னுடைய சிறப்பான ஒரு சேவையை செய்தது என்று சொல்லலாம். தன் சுத்தம் குறித்தும், பொது சுகாதாரம் குறித்தும், சத்துணவு குறித்தும், வேளாண்மை உத்திகள் குறித்தும் நாள்தோறும் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயின. வானொலியை நாடு தழுவிய ஒரு மாபெரும் பள்ளிக்கூடம் என்று சொல்லலாம். அம்மை, காலரா போன்ற தொற்று நோய்கள் பரவிய காலங்களில் தடுப்பூசிகளின் அவசியம் குறித்து வானொலியில் மருத்துவர்கள் எடுத்து சொன்னார்கள். மக்களுக்கு புரியும் மொழியில் பேச்சு வழக்கில் எடுத்து சொன்னார்கள். சுற்றுப்புறத்தையும் உடல் நலத்தையும் பேணும் வழிமுறைகளை பொது சுகாதார அலுவலர்கள் வானொலி மூலம் விளக்கினார்கள். வேளாண்மையை அறிவியல் முறையில் மேற்கொண்டதால் பல மடங்கு உற்பத்தி பெருக்கத்துக்கு வழிவகுத்த பசுமை புரட்சியும், பால் உற்பத்தி பல்மடங்கு பெருக காரணமான நீல புரட்சியும் வெற்றி பெறுவதற்கு வானொலியின் நிகழ்ச்சியாளர்களின் உழைப்பு ஒரு மாபெரும் காரணம். புயல், வெள்ளம், நிலநடுக்கம், கடல் அரிப்பு என பேரிடர்கள் மக்களை தாக்கும் நேரங்களில் மின்சார வசதி இருக்காது, இணைய தொடர்பும் குறைந்துவிடும். அத்தகைய வாழ்வா சாவா என்கின்ற போராட்ட காலத்தில் மக்களுக்கு வானொலி உதவி கரத்தை என்றுமே நீட்டியுள்ளது. 2015 சென்னை மாநகரம் பெருமழையால் வெள்ளத்தில் தத்தளித்தது. நீரால் சூழப்பட்ட வீடுகளின் மொட்டை மாடிகளில் மக்கள் குடிநீருக்கும் உணவுக்கும் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தனர். படகுகள் மூலம் அரசு துறைகளும் தன்னார்வலர்களும் மக்களை மீட்டெடுத்தார்கள். குடிநீர், உணவு, மாற்று துணிமணிகள் ஆகியவற்றை பல பேர் கொடுத்து உதவ முன்வந்தனர். அந்த இக்கட்டான தருணத்தில் உதவி வேண்டுவோருக்கும் உதவி செய்வோருக்கும் இடையே ஒரு பாலமாக திகழ்ந்தது. இரவு பகல் பாராமல் ஊழியர்கள் அனைவரும் அந்த வெள்ளத்திலும் நிலையத்திற்கு வந்து நேரலையில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார்கள். மக்கள் சேவையாற்ற அகில இந்திய வானொலி வழங்கிய வாய்ப்பை என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். என்றும் உங்களோடு அருணன்.

0: பண்பலை வானொலி
1: வானொலிக்கு 90
2: சொற்சுவையுடன் இசைச்சுவையும் கலந்த தேனிசையாய் தென்றலோடு காற்றில் கை குலுக்கி இனிதே நிறைவுக்கு வருகிறது வானொலிக்கு 90.
3: நிகழ்ச்சி அமைப்பில் ஒரு துணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம்.

0: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். சிந்தனை அரங்கம் தொடக்கமாக.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஒரு நேயர் வந்து நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி இப்போ எலும்புல இப்போ ஜாண்டிஸ் வருது, இப்போ லிவரில் பிரச்சனை இருக்குன்னா என்னன்னா மஞ்சள் காமலை கண்ணில் தெரியும், எலும்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் வேறு ஏதாவது சிம்டம்ஸ் மூலியமாக தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டிருந்தார். அது டெஃபினட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளில் இப்போ முதுகு தண்டு வடத்தில் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு முதுகு தண்டு வடத்தில் ஜவ் வீங்கியிருக்கு, எலும்பு நவுந்துருக்கு, ஆனால் அவருக்கு வழி பார்த்திங்கன்னா முதுகு தண்டு வடத்தில் இல்லை. எங்கே இருக்குன்னா வலின்னு கேட்டிங்கன்னா காலில், கால் வந்து கீழே மேலேருந்து தொடப்பின் பக்கத்துலேருந்து கீழே வரைக்குமே வலி பரவுது பரவுது பரவுதுன்னு ஸோ சிம்டமேட்டிக்காக அது சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம அவருக்கு என்னென்னா புரிய மாட்டேங்குது, முதுகு தண்டு வடத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எலும்பு நவுந்துருக்கு, ஜவ் வீங்கியிருக்கு, வீங்கி காலுக்கு வர நரம்ப போய் அழுத்தும் போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த வலி கீழே வரைக்கும் பரவும். ஸோ அப்படின்னு சொன்னால் அவர் அவர்னால அந்த இதை ஏற்றுக்க முடியல. மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட சிம்டம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா அழுத்தமும் ஒரே மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முதுகு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கால் வலி கம்மியாக இருக்கும், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். அது எம்ஆர்ஐ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஜவ் அழுத்தம் இருக்குது, ஸோ அதை நம்ம சரி பண்ணோம் அப்படிங்கிறது தான் இது. சிமிலர் இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஏதாவது எலும்பில் ஏதாவது வீக்கம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குன்னா அதுக்கு நம்ம காய்ச்சல் மாதிரி வரும். ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா தொட்டிங்கன்னா சவுந்து போயிருக்கும், வலி இருக்கும், ஸோ அது எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது உள்ளார எலும்பெல்லாம் அரிச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இது ஏதாவது கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா நெறி கட்டும். ஸோ காலுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நெறி மாதிரி கட்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது காலில் அடிபடுதுன்னா வச்சுக்கங்களேன், பார்த்தீங்கன்னா அந்த கிராயிண்ட் ஏரியாவில் வந்து ஒரு நெறி மாதிரி கட்டும். அது என்ன சைன்னா அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ அது வந்து கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை ஏதாவது முள் குத்தியிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை அந்த இடத்துல இருக்குங்கிறது அது ஒரு சிம்டம் இதெல்லாம் இருக்கும். மெயினாக காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வருதுன்னா ஏதோ இன்ஃபெக்ஷன், எலும்பில் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றொன்றும் ஒரு ஒரு டைப் இதில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா போய் மருத்துவர் அணுகி அதை உடனே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது சீக்கிரமாக நம்ம சரி பண்ணிக்கலாம். அதிநவீன சிகிச்சைக்கு என்னென்னலாம் தேவையோ அது அத்தனையுமே இமய மருத்துவமனையில் இருக்குது. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: காற்றின் அலைகளில் இன்னிசை மீட்டும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10:05. நேயர்கள் கேட்க இருப்பது ஆர்கேஜி நெய் வழங்கும் சிந்தனை அரங்கம். குடும்பம் அன்பின் அரங்கம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.
3: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
4: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
8: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
10: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
11: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
12: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
13: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
14: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
15: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
16: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
15: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
16: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
15: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
17: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
16: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
17: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
16: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: நேர்களே, இன்று உலகம் முழுவதும் சர்வதேச குடும்ப தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. மே 15 இந்த தினத்தை உலக குடும்ப தினமாக கொண்டாட யுனைடெட் நேஷன்ஸ் 1993 அறிவித்தது. எதற்காக இந்த உலக குடும்ப தினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1983 குடும்ப பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சிகள் உலக நாடுகளில் தொடங்கப்பட்டன. அதன் காரணமாக இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு 1989 குடும்ப ஆண்டாக அறிவித்து இது குறித்த கருத்துக்கள், நிகழ்ச்சிகள், திட்டங்கள் நாடு முழுவதும் பல நாடுகளில் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, 1993 ஐக்கிய நாடுகள் பொதுசபை மே 15 சர்வதேச குடும்ப தினமாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தது. அதனை அடுத்து வந்த 1994 முதல் இந்த நாளை நாம் உலக குடும்ப தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எதற்காக குடும்ப தினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பம்தான் மனுஷனுடைய முதல் பள்ளிக்கூடம். குடும்பத்திலிருந்து தான் அன்பு, ஒற்றுமை, பொறுப்புணர்வு எல்லாவற்றையுமே மனிதன் கற்றுக்கொள்கிறான். நல்ல குடும்பம்தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். குழந்தைகளுடைய மன வளர்ச்சியில் குடும்பத்துடைய பங்கு மிக முக்கியமானது. அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த குடும்பம் அன்பின் அரங்கமாக இருக்க வேண்டும். குடும்பத்தினரை அன்போடு வழிநடத்தி செல்லக்கூடிய அன்பு என்பது அந்த குடும்பத்தில் பிரதானமானதாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்னவெல்லாம் செய்யலாம்? குடும்பம் அன்பின் அரங்கமாக, மகிழ்ச்சிகரமான குடும்பமாக இருப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம நேயர்கள்ட்ட இன்றைக்கி

0: சிந்தனை அரங்கத்தில் கேட்டு பேசி தெரிஞ்சுக்கலாம். உங்கள் அழைப்புக்காக காத்திருக்கும் நமது நிலையத்தின் தொலைபேசி எண்கள் 04368 என்ற காரைக்கால் முன் இணைப்பெண்ணோடு 231-231 அல்லது 299-480 இன்னொரு எண் 299-585 அலைபேசி எண்ணில் அழைக்க விரும்பினால் 9566-427-231. உங்கள் கருத்துக்களை நீங்கள் முகநூலிலும் எழுதலாம். குடும்பம் அன்பின் அரங்கம் என்ற போஸ்டருக்கு கீழே கமெண்ட் பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை இந்த தலைப்பின் கீழ் நீங்கள் எழுதலாம். நிறைய நேயர்கள் இந்த அன்பின் அரங்கத்தை பற்றி இந்த நாளில் சொல்வதற்காக ஆவலோடு வந்துட்டுருக்கிறாங்க. அவர்களை இப்போது சந்திக்கலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: ஐயா நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க ஐயா.
1: ஐயா, அன்பும் அறனும் இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை.
0: சரி,
1: அப்ப அந்த இல்வாழ்க்கையின் முதல் வந்து என்னது? அன்பும் அறனும் தான். அந்த ஒரு அரங்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அரங்கத்துல வந்து ஆரவாரம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், எல்லாமே இருக்கு அந்த அரங்கத்துக்குள்ள. விளையாட்டு, நீங்க வந்து அன்பின் அரங்கம் இல்வாழ்க்கை, அந்த அரங்கம்னு ஒன்னு எடுத்துக்கிட்ட இல்வாழ்க்கை ஒரு அரங்கம். அந்த இரங்கத்துல பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கறது கத்துக்கலாம், சகிப்புத்தன்மை கத்துக்கலாம், ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய தன்மையை அறிந்து கொள்ளலாம்.
0: சரிங்க,
1: அன்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், விட்டு கொடுத்தல் இருக்கும், விட்டு பிடிக்கிறது இருக்கும். இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த குடும்பங்கிறது வந்து நல்ல உறவுகளை வந்து நமக்கு வந்து மேம்படுத்தும். ஒரு குடும்பம் நல்ல அழகாக இருந்தது அப்படி என்றால் அந்த தெரு நன்றாக இருக்கும்.
0: சரி,
1: அந்த தெரு நன்றாக இருந்தால் அந்த ஊர் நன்றாக இருக்கும். அந்த ஊர் என்ற நீங்க முதலில் சொன்ன மாதிரி அந்த ஊர் நன்றாக இருந்தா ஒரு சமுதாயம் நல்லா இருக்கும். அதுவும் நம்ம பாரத நாட்டுல வந்து அது சொல்லவே வேண்டாம், குடும்பம் என்பதுக்கு ஒரு பெரிய கோயில் சொல்றாங்க.
0: சரி,
1: இல்ல ஒரு குடும்பம் ஒரு கதமும் கூட சொல்றாங்க. அப்ப அந்த குடும்பங்கிறது என்றது மகிழ்ச்சி, ஆரவாரம், விட்டு கொடுக்கிறது, நல்ல ஒழுக்கம், நல்ல பண்புகளுக்கு தாய் தந்தையை தேர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு நான் நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுத்து இப்படி வாழையடி வாழையாக இந்த பாரத தாய் நமக்கு கற்றுக் கொடுத்தது. உலக ஐநா சபை சொன்னது வந்து மற்ற நாடுகள்ல வேற மாதிரியா இருக்கு, ஆனா நம்ம நாட்டுடைய குடும்ப பாரம்பரியம் மிகவும் உயர்ந்த நிலையில நம்ம இருக்கோம்.
0: சிறப்புங்க, சிறப்பு. நன்றிங்க, நன்றி. அடுத்த நேரில் சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, ரேடியோ சவுண்டை குறைச்சிட்டு பேசுங்க.
2: வணக்கம். நல்ல தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க சேவியர்
2: ஐயா. குடும்பம் என்பது ஒரு ஐயா சொன்ன மாதிரி ஒரு கட்டுக்கு போன ஒரு இது உள்ளது.
0: என்னன்னா
2: குடும்பம் வந்து எல்லாருமே வந்து அனுசரிச்சு குடும்பம் நடத்துறதுதான் குடும்பம்ங்கிறது.
0: சரிங்க,
2: அதாவது மோட்டிவா இருக்கிறதெல்லாம் குடும்பம் கிடையாது.
0: அதாவது
2: அன்பு, பாசம், பண்பு இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள வந்து இருக்கணும். குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் இருந்தா குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அதாவது வெறுப்பும் வெறுப்பும் விருப்பும் இருந்தா அந்த குடும்பம் வந்து செழிக்காது. அதனால நல்ல ஒரு அமைப்பிடம், நல்ல ஒரு குடும்பத்திலும், நல்ல ஒரு அமைப்பிலும் இருந்தால் அந்த குடும்பம் வந்து நல்ல வாழ்க்கை நீடோடு நீடோடு வாழும்.
0: நன்றிங்க, நன்றி. சிறப்பா சொன்னீங்க. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ரவிச்சந்திரன் சார்.
3: குடும்ப அரங்கம், அரங்கம் என்பது ஒரு மேடை. அந்த மேடையில வந்து சில அலங்காரங்கள்லாம் இருந்தாதான் அந்த மேடைக்கு அழகு. அது போல இந்த குடும்ப அரங்கத்துல வந்து உறவினர்கள், நண்பர்கள் இவங்கெல்லாம் நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா அந்த அரங்கம் வந்து சூப்பரா இருக்கும்ங்கிறது என்னுடைய வாய்ப்புகள். வணக்கம்.
0: நன்றி, அழகு. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
4: நெடுங்காட்டுல வீரம் பேசுறேன் சார்.
0: பேசுங்க.
4: குடும்பம்னா எல்லாமே இருக்கும் சார்.
0: அது
4: எது அளவா இருந்தாதான் நல்லா இருக்கும்.
0: சரி,
4: ஒரு குழம்பு வைக்கும் போது என்னென்ன போடுறோம்? மிளகாய், மல்லி, எண்ணெய், உப்பை மட்டும் குறைக்கலாம் போடுறோம். எல்லாம் சேர்ந்தாலும் குழம்பு, குடும்பத்துல எல்லாம் வருத்தம், சந்தோஷம் எல்லாம் இருக்கும். எல்லாம் தாங்கி நம்ம நடந்து உப்பு போல பொறுமையா நம்ம கொஞ்சமா அப்படி இருந்தோம்னு வச்சீங்க, குடும்பம் சிறப்பா இருக்கும். நம்ம வந்து மிளகா போல அதிகமா காரமா ஆகிட்டோன்னு
0: வச்சீங்க,
4: அது வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் பொறுமையா வந்து நம்ம இருக்கணும்.
0: சரி,
4: இருந்தோம்னா குடும்பம் நல்ல சிறப்பா இருக்கும்.
0: நன்றி, நன்றி. அழகா சொன்னீங்க, இனிப்பா இருக்கணும் மொத்தத்துல. அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கய்யா.
5: அரியலூர் மாவட்டம் வங்குலேருந்து ராமானுங்க சார்.
0: என்ன ஊருங்க?
5: அரியலூர் மாவட்டம் வங்குலேருந்து ராமானுங்க.
0: பேசுங்கய்யா.
5: குடும்பம் ஒரு கோவில் சார். கோவில் எப்படி சுத்தமொத்தமாக்குமோ குடும்பத்தையும் அது போல சுத்தமொத்தமாக

0: சிறப்பாக இருக்கணும்.
1: சரிங்க,
0: வாய்ப்பு நன்றி சார்.
1: அருமை அருமை, நன்றி. வணக்கம் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: சார் வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: சாக்கம்பருத்தியூர் சுமதி.
1: சொல்லுங்க சுமதி.
2: குடும்பம் வந்து சார், கடவுள் நமக்காக பூமியில ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்க ஒரு சொர்க்கம் அது. அந்த சொர்க்கம் மக்குவதும் நகமாக்குவதும் நமது கையில் தான் இருக்குது.
1: சரி,
2: அதாவது குடும்பத்துல சார் ஒருவரை ஒரு விட்டு கொடுத்து நடக்கணும், ஒருவரை மனம் விட்டு பேசணும், அப்பதான் புரிஞ்சு நடந்துக்கலாம்.
1: சரி,
2: சின்ன விஷயங்களை எல்லாம் பேசுபடுத்த கூடாது. நான் தான் பெரியவன், நான் தான் சின்னவங்க, பெரியவங்கிற அகந்தம் இருக்கக்கூடாது.
1: சரி,
2: நான் சொல்றதுதான் நீ கேட்டு நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எண்ணம்லாம் இருக்கக்கூடாது. அதாவது குடும்பத்துல ஒரு புரிதல் இருக்கணும் சார்.
1: சரிங்க,
2: புரிதல் இருக்கிற இடத்துல பிரிவிற்கு இடமே கிடையாது. அந்த குடும்பத்துல தான் சார் ஆழமா அன்பு மலரும்.
1: சரி,
2: நம்ம வந்து சார் அன்பை வந்து வேற எங்கேயோ ரோட்ல வந்து விதைக்க கூடாது. அது யாருக்காலையும் மிதிவிடலாம். அதை வந்து நம்ம வீட்டுல குடும்பத்துல விதைச்சு பாருங்களேன், ஆலமரமா நின்று நிழல் கொடுக்கும், உறவுகள் நீடிக்கும் சார். இப்ப நம்ம வெளியில போயிட்டு எப்ப வீட்டுக்குள்ள நுழையும் போது புன்னகையோட நுழையணும் சார்.
1: சரிங்க,
2: எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வெளியில விட்டுறணும். அத வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம ஒரு புன்னகையோட வந்து
1: நுழையுங்களேன்.
2: கூட்டு குடும்பம்னா எங்க குடும்பம் வந்து சார் ரொம்ப காலமா ரொம்ப வருஷமா இருக்கு.
1: சரிங்க,
2: அதுல நிறைய அனுபவம் இருக்கு சார்.
1: அதனாலதான் சிறப்பா சொல்றீங்க.
2: அதான் சார்,
1: நன்றி சுமதி, நன்றி.
3: காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
7: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்
6: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
11: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
12: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
13: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
14: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
15: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
14: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
15: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
14: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

0: நேர்களை சிந்தனை அரங்கத்தில் இன்னைக்கு குடும்பம் அன்பின் அரங்கம் என்ற தலைப்பில் நம்ம நேயர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. தொடரும் நம் அன்பு நேயர்கள், வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க ஐயா.
1: குணசேகர்
0: பேசுறேன். ஆ, பேசுங்க ஐயா.
1: அதாவது கூட்டு குடும்பங்கிறது வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவழக்கால வகைதானே இருக்குல்ல, அதே மாதிரி கால ஓட்டத்துக்கு கட்டாயமா ஆயிடுச்சிங்க.
0: சரிங்க.
1: அதாவது ஒரு காலத்துல கூட்டு குடும்பமா இருந்த போது அந்த ஊரை விட்டு தாண்டியே போக மாட்டாங்க வேலை பார்க்கறதுக்கு. ஆனா இப்ப படிப்பும் கருதி வேலையினுடைய தன்மையை கருதி வெளி மாநிலம் வெளி நாடு கூட போக வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்படிங்கும் போது தனி துருத்தணுங்கிறது தவிர்க்க முடியாத ஆயிடுது.
0: சரிங்க.
1: இதுல நம்ம அடிப்படையா ஒண்ணு கத்துக்க வேண்டியது, எந்த ஊரு சென்றாலும் எந்த நாடு சென்றாலும் நம்மள ஈண்டெடுத்தவங்களையும் அவங்கள ஈண்டெடுத்தவங்களையும் மறவாமல் இருந்தா அந்த கூட்டு குடும்பம் சரிந்தாலும் அதனுடைய தன்மை சரியாம இருக்குங்கிறது என்னுடைய கருத்துக்கு. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, சிறப்பா சொன்னீங்க. நன்றி. அடுத்த நேர், வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: உடையார் பாளையம் அஜிம்.
1: சொல்லுங்க.
0: கூட்டு குடும்பம் வந்து அது வந்து அன்பின் விளைநிலம் சார். அது அங்கதான் அன்பு உருவாகும். அது அதோட மட்டும் இல்ல, அரவணைப்பின் பிறப்பிடமாகவும் அது திகழுது. விட்டு கொடுக்கறது, சரியான புரிதல்,
1: சரி,
0: இதெல்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன், குடும்பம் களைகட்டாது. குடும்ப உறவுகள்ட்ட அன்பு மேம்படணும். அந்த அன்பு மேம்பட்டால்தான் குடும்பத்துல பிளவுகள் இருக்காது. வாழ்வில் பூரானந்தம், வாழ்வே பேரானந்தம், அன்புதான் குடும்பத்தின் ஆதார சுருதி. நன்றி ஐயா.
1: அருமை அருமை, நன்றிங்க. அடுத்த நேர். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: ஆ, பேசுங்க ஐயா.
2: அதாவது குடும்பம் வந்து குடும்பத்தில் உள்ளவங்க வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து எப்போ யாருக்குமே இடைஞ்சலாக இருக்க மாட்டாங்க. கூட்டு குடும்பம் தான் என்றைக்குமே நல்லாயிருக்கும். அந்த கூட்டு குடும்பங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு மாலையை தொடுத்த மாதிரி பெரியவங்க நிறையா பேர் இருப்பாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குழந்தைங்களும் வீட்டில் இருக்கும். ஆனால் அவங்க இது ஏன் புள்ள, அது ஓன் புள்ள அப்படின்னு பிரிச்சுலாம் பார்க்க மாட்டாங்க. யார் வேணாலும் பிள்ளைங்களுக்கு எது வேணாலும் செய்யலாம். அதே மாதிரியே ஒருத்தருக்கு ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா பெரியப்பாவோ பெரியம்மாவோ இல்லை சித்தப்பாவோ சித்தப்பா யார் வேணாலும் தூக்கிட்டு போவான். இப்ப வந்து என் குழந்தைய நான் பாத்துக்க தெரியும், நீங்க வந்து பாக்க வேண்டாம் அப்படிலாம் வந்து பாகுபாடு எல்லாம் பாக்குறாங்க. அது அப்ப இப்ப அந்த மாதிரி கிடையாது. எல்லாரும் நாம் இருவர் நமக்கு நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வாழ்றாங்க எல்லா குடும்பத்திலயுமே. அப்படி வாழ்ந்தால வந்து சந்தோஷமும் இருக்காது, ஒரு நிம்மதியும் இருக்காது. ஏன்னா அவங்கவுங்க வேலைக்கு போயிருவாங்க. இந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா அனாதையா நிக்கும் தெரியல. அவங்க வீட்லயும் எங்க வீட்டுல இருந்து உட்கார்ந்துருக்கும். அது நல்லாதான் இருக்கு. இதே கூட்டு குடும்பம் இருந்துச்சுனாக்கா எல்லாமே கிடைக்கும், அன்பு கிடைக்கும், பாசம் கிடைக்கும். மற்றபடி வந்து எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு கிடைக்கும். யாரையும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதுன்னா உன் பிள்ளை என் பிள்ளைன்னு பிரிச்சுதா பார்க்காம அந்த காலத்துல வாழ்ந்தாங்க. இப்ப நிறைய பாகுபாடு வந்துருச்சு. இப்ப எல்லா பிள்ளைங்களுமே வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா பெருமையா சொல்லிக்கிறாங்க, என் பிள்ளை அமெரிக்காவில இருக்கு, என் பிள்ளை ஆஸ்திரேலியாவில இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர அதுல வந்து பாசம் கிடையாது. அதெல்லாம் சும்மா பணத்துக்காக என்ன ஒன்னா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர ஒரு பாசம் இருக்காது. இப்ப வந்து பாசம் இல்லைங்கிறதா எனக்கு கருத்து. நன்றி. வணக்கம்.
1: நன்றிங்க. நன்றி.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
8: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
11: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
13: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
14: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால்.

0: எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சோலமுது. தரமான தார்பாய்கள், கிரீன்நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: உங்கள் காரைக்கால் பண்பலையின் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள், அனில் பாஸ்தா, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், நாகப்பட்டினம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் புட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருதாச்சலம்.
9: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
0: நேர்களை சிந்தனை அரங்கத்தில் குடும்பம் அன்பின் அரங்கம் இந்த தலைப்பில் அடுத்து இணைய வரும் நம் நேயர், வணக்கம். வணக்கம் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் ஐயா, பேசுங்க.
10: வணக்கம் சார். சரி, அகனி செந்தில் பேசுறேன் சார்.
0: பேசுங்க செந்தில்.
10: ஆமாம் சார், இதில் நீங்கள் சொன்னதுலேயே தான் ஒரு இது இருந்திருக்கேன் சார். குடும்பம், குடும்பத்துக்கு சில பேர் என்ன செய்யறாங்க, அவங்களே இன்பத்தை குறைச்சிக்கிறாங்க சார்.
0: சரி,
10: சில பேர் மது போதை கடிமையாகி குடும்பத்தையே ஒரு இதாக ஆயிக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் ஆயிக்கிறாங்க. அவங்க பசங்க பசங்க அது இல்லாமல் வெளியில் உள்ளவங்களையும் ஒரு கெட்ட பேர். ஆமாம், அது மாரி இல்லாமல் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும் சார்.
0: நன்றி சார். நன்றி, அழகாக சொல்லுங்க. குடு இன்பம் அதுதான் குடும்பம். அதுவே குடியாக இருந்தால் குடி குடியை கெடுக்கும் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
11: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க.
11: கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் பதின் முகமது இக்பால்.
0: ஆ சொல்லுங்க.
11: குடும்பம் அன்பின் அரங்கம்னு கேட்டீங்க. குடும்பம் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்கணுங்க.
0: சரிங்க.
11: ஈகோ இருக்கக்கூடாதுங்க.
0: ஈகோ இருக்கக்கூடாது. சரி.
11: திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க, 4வது அத்தியாயத்துல கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒரு ஆடையாக இருக்கணும். அதனால ஒருவருத்தையும் பாதுகாக்கணும். கணவன் மனைவியை பாதுகாத்து மனைவியை வந்து கணவன் பாதுகாத்துருக்கணுங்க.
0: சரிங்க.
11: அதனால குடும்பங்கிறது ஒரு கதம்னு சொல்லுவாங்க. கூட்டு குடும்பம் தான் எல்லாத்துக்குமே நல்லது. விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்கணும், அதுதான் கரெக்ட்.
0: சிறப்பா சொன்னீங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
12: வணக்கம்
0: ஐயா, சொல்லுங்க. பேசுங்க.
12: குடும்ப உறவு இல்ல, பாசம் அதிகமா இருக்கணும், ஒற்றுமை குணமும் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த பெரியவர்கள் சொல்ல கேட்கணும் வந்து, இது எல்லாம் ஒருங்கி அமைஞ்ச ஒரு குடும்பம் தான் ஒரு அரங்கம்.
0: சரி.
12: ஆமா, அந்த அரங்கத்துல வந்து எல்லாருமே வந்து நல்லவர்களா இருந்தாங்கன்னா அந்த அரங்கம் சிறப்பா இருக்கும் வந்து என்னுடைய கேள்வி.
0: அற்புதம், நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
13: சார். வணக்கம் சார், நாகை மாவட்டம் மஞ்சப்பள்ளி முடிச்சேர் பேசுறேன் சார்.
0: ஆ சொல்லுங்க ஐயா.
13: தலைப்பு சொல்லுங்க சார்.
0: குடும்பம் அன்பின் அரங்கம்.
13: குடும்பம் அன்பின் அரங்கம். ஆமா சார், குடும்பம் சார் முதல்ல கூட்டு குடும்பமா இருக்கணும் சார். கூட்டு குடும்பமா இருந்தா கூட்டு குடும்பத்துல தாத்தா பாட்டி முக்கியமா இருக்கணும். குடும்பத்துல பெரியவங்களோட சொல் கேட்டு நடக்கணும், சிறுவர்களோட சொல் கேட்டும் ஐடியாக்கள் புரிஞ்சு நடக்கணும். அதை விட பெரிய குடும்பம் நடிச்ச படம் பாட்டு கூட போட்டீங்க. பூக்கள் மட்டும் இல்ல, குடும்பத்தோட அங்கத்தினர் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கணும் எல்லாருக்குமே. ஈகோ இருக்க கூடாது. ஊரோடு சேர்ந்து போகணும், தெருவோடு சேர்ந்து போகணும். இருந்தால்தான் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடைஞ்சி முன்னேற்றத்தில இருந்து ஒரு பலன் காண முடியும். அதுல வந்து மெயினா வந்து அன்புன்றது அதிகமா இருக்கிறது அந்த கூட்டு குடும்பத்துலதான் இருக்கும். இதுதான் சார் என்னோட கருத்து. நன்றி சார்.
0: நன்றி, நன்றி. நேர்கள் கேட்டது ஆர்கேஜி நெய் வழங்கிய சிந்தனை அரங்கம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் ஆர்கேஜி நெய்.
14: சுத்தமான பசு நெய்ங்கிறதால

0: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
1: ஆர்கேஜி நெய்.
0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: நேரம் இப்போது 10:35. ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வழங்கும் சிந்தனை அரங்கம், குடும்பம் அன்பின் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
4: மன்னார்குடி
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
8: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
9: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
10: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
11: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
12: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
11: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
12: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

நேர்களே, சிந்தனை அரங்கத்தில் இன்றைக்கி குடும்பம் அன்பின் அரங்கம் இந்த தலைப்பில் பேசிகிட்ருக்குறோம். நம்ம முகநூல்லையும் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி சொல்கிறாங்க, குடும்பம் அன்பின் அரங்கம்தான், அம்மா அம்மாவிற்கு ஈடு இணை என்பது உலகத்தில் வேறில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப உறவுகளின் ஆழத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் அழகான கூற்று குடும்பம் அன்பின் அரங்கம். குடும்பம் என்பது வெறும் சுவர்களால் எழுப்பப்பட்ட வீடு மட்டுமல்ல, அது அன்பால் பிணைக்கப்பட்ட இதயங்களின் சங்கமம் அப்படின்னு காட்டுமன்னார் கோயில் கொளஞ்சியப்பன் மீனாட்சி எழுதியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி எழுதியிருக்காங்க, அன்பின் அரங்கம் பூட்டி வைத்தாலும் உடைந்து போகாத அன்பு பெட்டகம்தான் குடும்பம். பாசத்தை மட்டுமே பகிர்ந்து கொள்ளும் பரிசுத்த அரங்கம் அது, அதுவே என் குடும்பம். பிணைப்பு பகிர்ந்த உணவுகள், பரிமாறும் புன்னகைகள், கஷ்டத்தில் தோள் கொடுக்கும் தோழமை உள்ளங்கள், எத்தனை தூரம் சென்றாலும் என் வேர்கள் இணைந்திருக்கும் அன்பின் அரங்கம் குடும்பம் அப்படின்னு அழகாக எழுதியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, பாசம், தியாகம், புரிந்துணர்வு, மன்னிப்பு, கவனிப்பு ஆகியவை ஒன்றிணைந்து ஒரு தனிநபரின் வாழ்க்கை வடிவமைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு இடம் குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை அனைவரும் இணைந்திருப்பது ஒரு சுகம்தான், அதுவே கூட்டு குடும்பமாக இருந்தால் இன்னும் சிறப்பு தான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அன்பின் பிறப்பிடமே குடும்பம்தான், மகிழ்ச்சியின் இருப்பிடம், பாசத்தின் வளர்ப்பிடம், நிபந்தனையற்ற அன்பு பாதுகாப்பு, ஆழமான பாசத்தை கற்றுத்தரும் அன்பின் அரங்கமாக குடும்பம் திகழ்கிறதுன்னு அவரிக்காடு வித்யா வீரமணி எழுதியிருக்காங்க. கூட்டு குடும்பம்தான் அன்பின் அரங்கம்னு பாபு முள்ளிக்காட்டிலேருந்து எழுதியிருக்காங்க. குடும்பம் அன்பின் அரங்கம் மட்டுமல்ல, அன்பு மழை உருவெடுக்கும் இடமும் கூட குடும்பம்தான். அந்த அன்பு மழை பொழியும் போது பொழியும் கூடாரம் குடும்பங்களில் மட்டுமே அந்த மழை கிடைக்கும். அடித்தாலும் பிடித்தாலும் நான்கு சுவர்களுக்குள் நடக்க வேண்டும் என்பார்கள். அதுபோல் நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் விட்டு கொடுத்து விட்டு பிடித்து வாழும் குடும்பங்களில் அன்பான உறவுகள் இருக்கும்னு

இஞ்சிக்குடி கண்ணன் எழுதியிருக்காங்க. குடும்பம் என்பது அன்பின் அரங்கம் என்பதை நாம் தாரக மந்திரமாக வைத்துக்கொள்ளும்னு நக்கம்பாடி சுதா எழுதியிருக்காங்க. அதம்பார் ராமன், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். அன்பு, அரவணைப்பு, பாசம், பாதுகாப்பு, அடையாளம், ஆறுதல் எல்லாம் தருவது குடும்பம் தான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. குடும்பம் என்பது வெறும் உறவுகளின் தொகுப்பல்ல, அது நாம் இளைப்பாறும் அன்பின் அரங்கம். சூழ்நிலைகளை புரிந்து விட்டு கொடுப்பது, வேலை பளுவுக்கிடையில் உறவுகளுக்கு நேரம் கொடுத்து அவர்களோடு உறவாடுவது, சிறு செயல்களாக இருந்தாலும் மனம் திறந்து பாராட்டுவது, இது நல்லா இருக்கே என்று உழைப்புக்கு நன்றி சொல்வது போன்ற வார்த்தைகள் மிகப்பெரிய உற்சாகத்தை தரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க தேவனூர் ஜோதிலட்சுமி. குடும்பம் அமைதியாக இருக்கும் இடத்தில் அனைவரும் அமைதியாக இருப்பாங்க. விட்டு கொடுக்கும் மனதோடு இருந்தால் குடும்பம் மேன்மை அடையும்னு திருவாரூர் மருதப்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோவன் எழுதியிருக்காங்க.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகளை வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி, நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி, ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை, ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம், ஆர்கேஜி நெய்.
1: திருச்சி சாரதாஸ்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
3: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
5: மற்றும் திருச்சி
6: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
8: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர்கேஜி நெய்,

0: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
5: டிஎம்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
4: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
9: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
8: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9% முதல் 7.9% வரை மட்டுமே.
9: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
10: நேரில் இன்றைக்கி உலக குடும்ப தினத்தில் குடும்பம் அன்பின் அரங்கம் இந்த தலைப்பில் நம்ம நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இணையக்கூடிய நேயர்களை இப்போது அழைப்போம். வணக்கம்.
11: வணக்கம் சார்.
10: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
11: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தோப்புத்தேரி கே சிவ சுப்பிரமணியன்.
10: ஆ, பேசுங்க.
11: குடும்பம் அன்பின் அரங்கம். குடும்பம்னா கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, தனி குடும்பமாக இருந்தாலும் சரி, அங்க ஒரு மகிழ்ச்சி இருந்தாதான் அந்த குடும்பத்திலே ஒரு நிறைவு இருக்கும்.
10: ஆமா,
11: இப்ப பாத்தீங்கன்னா சில குடும்பத்துல வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் குறைவா தான் இருக்கு.
10: சரி,
11: அதே மாதிரி இந்த அன்புங்கிறது வந்து நம்ம குழந்தைகிட்டையும் நம்ம வந்து உற்றார் உடனும் அதை நம்ம வளர்த்துக்கணும். அக்கம் பக்கத்துலயும் நம்ம உறவா இருக்கணும்.

0: நம்ம குடும்பங்கிறது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி, அந்த பல்கலைக்கழகத்துல நம்ம நல்லா பயின்று அந்த பட்டம் பெறுவது மாதிரி நல்லா நம்ம அதனுடைய வரவு செலவுகள்லாம் நம்ம அறிந்து நடந்து கொண்டோம்னா குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமா இருக்கும், குடும்பமும் ஒரு அன்பின் ஒரு அரங்கமாகவும் இருக்கும். ஐயா
1: சரிங்க, சிறப்பா சொல்லுங்க.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சிவகுமார், சொல்லுங்க.
2: அதாவது குடும்பம் என்பது வந்து ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி, ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தா அங்க வந்து அன்பு வந்து நிறைந்திருக்கும்.
1: சரி.
2: ஆக அந்த கூட்டு குடும்பத்துல பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி மாமா மச்சான் அப்படி எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கின்ற போது அந்த அன்பின் அரங்கம் வந்து மிக மிக சூப்பராக இருக்கும்.
1: சரி.
2: ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கின்ற அந்த மனப்பான்மையும், ஒரு குடும்பத்துல வந்து ஒருவர் இருந்தாங்கன்னா அவங்க வருமானத்துல வந்து அந்த குடும்பத்தை நடத்துகின்ற ஒரு சூழலும் அப்படி இருக்கின்ற போது ஒருவருக்கு ஒருவர் எந்த விதமான மன கசப்பும் இல்லாமல் அந்த குடும்பம் என்பது மிக சிறப்பாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
3: காட்டுமன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன். அதாவது குடும்பம் அன்பின் அரங்கம்.
1: சரி.
3: அதாவதுங்க குடும்பம் என்பது ஒரு சங்கம், அதில் வகிப்பதோர் நாம் ஒரு அங்கம், நம்மால் வரக்கூடாது குடும்பத்தில் பங்கம், இப்படி இருந்தால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கும்.
1: சரி.
3: அதாவது ஒரு குடும்பம் இருக்குன்னா நீங்க அப்பெல்லாம் பாத்துக்கலாம், இப்ப கால சூழல்ல கூட்டு குடும்பங்கள்ல இருக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கு. ஆனா அந்த காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பங்கள்ல சந்தோஷமா தான் வாழ்ந்தாங்க, இணக்கமா வாழ்ந்தாங்க. இதுக்கு என்ன காரணம்? அந்த குடும்பத்தில் ஒரு தலைமை இருக்குன்னா அந்த தலைமையுடைய ஒருமித்த கருத்தை அனைவரும் ஒற்றுமையோட ஏத்துக்கிட்டு நடந்தாங்க.
1: சரி.
3: ஆனா இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஏத்துக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் இல்ல. அதாவது இப்ப நம்மளுக்கு ஒரு கருத்து வேறுபாடே வருதுன்னா அதை போய் நம்ம கேட்கலாம், அதை பிரச்சனை ஆகுற மாதிரி நம்ம கேட்க போகணும், அதுக்கு தீர்வு வர்ற மாதிரி நம்ம போகணும்.
1: சரி.
3: இப்படி எல்லாம் குடும்பத்துல ஒண்ணு ஒண்ணு அனுசரிச்சு நம்ம போறதுனாலதான் நம்மளை பார்த்துதான் நம்ம பிள்ளைகள், நம்ம எப்படி வழி நடக்கிறோமோ அப்படிதான் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மள அதே மாதிரி வாழ்வாங்க. அதனால குடும்பத்துல எவ்வளவு என்ன பிரச்சனை தான் குடும்ப அளவு, அதாவது கர்நாடக மாநிலத்தை கூட நான் சமீபத்துல படிச்சேன், அதாவது வந்து அஞ்சு ஆறு தலைமுறையா வந்து கூட்டு குடும்பமாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சந்தோஷமா. அங்க சாப்பிடக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம கல்யாணத்துல பந்தி போடுவாங்க பாருங்க, அது போல அந்த குடும்பத்துல எல்லாம் பேரம் பேட்டி கொள்ளு பேரம் எல்லாம் சாப்பிடுறாங்க, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால குடும்பங்கிறது ஒரு சங்கம், அதில் நம்ம வைக்கக்கூடிய அங்கம் வந்து நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடியதா இருக்கணுங்கிறது தாங்க என்னுடைய கருத்து.
1: நன்றிங்க. நன்றி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களே, உலக குடும்ப தினத்தில் குடும்பம் அன்பின் அரங்கம் இந்த தலைப்பில் நம்ம நேயர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். தொடரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: நாகூர்லேருந்து பாண்டியன்.
0: ஆ, பேசுங்க பாண்டியன்.
1: ஒரு அழகான குடும்ப அமைப்பை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் நம்ம அதை அனுபவிக்க கற்றுக்கல.
0: சரி,
1: ஏன்னு கேட்டால் இது அனுபவிக்கக்கூடிய மனநிலை நம்மள்ட்ட ஏன் இல்லைங்கிறதான் எனக்கு தோணலை. அதாவது இதை ஒரு பெரிய தற்காப்பு கலையாக நினச்சிட்டு நம்ம வாங்க. அதாவது ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் கேளுங்க. ஃபாரின்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்கிறாரு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே இவங்களுக்குள்ள ஏதோ கொஞ்சம் மனக்கசப்பட்டு இருக்கும் போது, அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு வேலை அதிகமாக இருந்தா நான் பிறகு பேசுகிறேன். பாருங்க, எப்படிலாம் இவங்க புதுசு புதுசா கத்துக்கிட்டு பேசுறாங்க பாருங்க. அதாவது உணர்வுகளுக்கு முதல்ல மதிப்பு கொடுக்கணுங்க.
0: சரிங்க, ரொம்ப சிறப்புங்க. நன்றிங்க. நன்றி. நேர்லே, குடும்பம் என்பதுதான் வாழ்வின் மிகப்பெரிய செல்வம். மகிழ்ச்சியான குடும்பம்தான் பூமியின் சொர்க்கம் என்று சொன்னார் பெனார்ஷா. நேயர்கள் இதுவரை கேட்டது

0: ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி வழங்கிய சிந்தனை அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கும் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி. நிகழ்ச்சியில் உங்களோடு நெடுங்காடு கா பிரபாகரன். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.
1: மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: வணக்கம் நேர்களே. நேரம் 11 மணி.

0: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: நேர்களை இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில பாடலோடு சேர்த்து நாம் கேட்க விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கற்றுக்கிற, அதை கற்றுக்கொள்ள விரும்புகிற ஒன்று எது? கற்றல் என்பது ஒரு அழகான கலை. அது பாடமாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டே இருப்பது தான் நம்ம மூளை சுறுசுறுப்புக்கும் புத்துணர்ச்சிக்கும் புதிய உத்வேகத்திற்கும் ஏதுவாக அமையும். கற்றல் என்பது நதிநீர் மாதிரி. கற்றலை கைவிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது குட்டுநீர் மாதிரி தேங்கிடும். ஏன்னா ஓட்டத்தில் தானே தூய்மையாக இருக்கும். தேங்கிய ஒன்றில் தூய்மையை நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. கற்றல் என்பது ஒரு ஏக்கமாகவே இருக்குது பலருக்கு. ஏன்னா தூய்மையை தேடிதானே பலரோட எண்ணம் இருக்கும். அப்படி கற்க விரும்புகிற எந்த ஒரு விஷயம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுங்கள். 0433-68 என்ற முன்னிணைப்பை தொட்டு 2999-480 என்ற எண்ணிலோ 2999-580 என்ற எண்ணிலோ அழைச்சு நீங்கள் என்ன அப்படி கற்க விரும்புகிறீங்க அப்படின்றத சொல்லலாம். அலைபேசி எண்ணான 9566-42-7231 என்ற எண்ணிலும் அழைச்சு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பும் ஒன்று

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: குடும்பங்களின் புன்னகை காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் வரும் முதல் நேர வரவேற்போம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: காரைக்கால் கீர்த்தி.
5: காரைக்கால் கீர்த்தி, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
6: வருஷம் எல்லாம் வருஷம் படத்துல இருந்து எங்கே அந்த வெண்ணிலா.
5: எங்கே அந்த வெண்ணிலா?
6: இரவுல தான் இருக்கும், பகலே இருக்கும் ஆனா தெரியாது, இரவுல தான் ரொம்ப அழகு.
5: சரி, ஓகே. என்ன நீங்க, நாம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பும் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருந்தோம். எது?
6: டைலரிங் கத்துக்கிட்டா அதுவுமே தெரியும், பொம்மையே தப்பேன்.
5: அதுக்கப்புறம் பொம்மைகள் செய்வீங்களா? தைக்கிறதுனா எப்படி?

0: எங்கிட்ட 6 மாசம் ட்ரைனிங் பண்ண மேடம்.
1: சரி சரி சரி. பொம்மைகள் செய்யறது உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம்.
0: ஆமா மேடம். அடுத்து வந்து டிரைவிங் கத்துக்கணும்னு ஆசை.
1: டிரைவிங்னும் போது 2-வீலரா இல்ல காரா?
0: கார் மேடம்.
1: சரி, 4-வீலர் கத்துக்கணும்னு ஆசை.
0: ஆமா மேடம்.
1: கண்டிப்பா சீக்கிரமே அது நிறைவேறதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்குது பண்பலை.
0: நன்றி மேடம்.
1: நன்றி. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருதுமா?

0: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்
1: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
0: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ் மயிலாடுதுறை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
5: என்ன சுனாமியா?
4: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
8: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
9: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிற ஒன்று என்ன அது அப்படின்னு கேட்டோம். முதல் நேயரும் அதுக்கு அழகாக சொன்னாங்க. அடுத்த நேயர் வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
10: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
11: போட்டிச்சேரியிலேருந்து வசந்தி மேடம். நல்லா இருக்கீங்களா?
10: ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
11: நல்லா இருக்கும் மேடம். மழை பெஞ்சிட்டு இருக்கு.
10: ஆமாங்க, செமையாக மழை பெய்யுதுல்ல. சரி, வெளியிலயே போக முடியல, அப்ப வீட்டுக்குள்ளயே இருந்த பாட்டு கேட்கலாம். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
11: ஊர் மரியாதையில இருந்து கிட்டடி சம்பா
10: சுத்தி எடுத்து
11: அந்த பாட்டு நல்லா இருக்கும்
10: பாட்டு. மழையில வந்து அந்த பாட்டை ரசிக்கணும்னு ஒரு ஆசை. கற்றுக்கொள்ள விரும்பும் ஒன்று எது சொல்லுங்க.
11: தையல் கத்துக்கிட்டேன், மறந்துட்டேன். திருப்பி வந்து இப்ப புதுசா வந்திருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கணும்னு எனக்கு ஆசை. எனக்கு
10: அப்படிங்களா? சரி சரி, தையல் மறந்துட்டீங்க, திரும்பவும் அத புதுப்பிச்சு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.

0: நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
0: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
2: நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மா விவிஎன் ஆயில் வழங்கும் என் சொல்லாமது.

0: மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர்.
0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: மளிகை பொருட்களை மலிவிலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.

0: உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. தொழில் நிகழ்ச்சியில் நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பும் ஒன்று எது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். அதுக்கு நேயர்களும் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: கம்மல்லேருந்து பஞ்சவர்ணம் பேசுறேங்க மேடம்.
0: பஞ்சவர்ணம் சொல்லுங்க, என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அது முதல்ல சொல்லுங்க.
1: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்லேருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டு பாட்டு வேணுங்க மேடம்.
0: சரி, கொடுத்துடலாம். நீங்கள் வந்து என்ன கற்க விரும்புறீங்க?
1: நான் ஏற்கனவே டைலரா இருக்கேன் மேடம்.
0: சரி,
1: எனக்கு வந்து ஆரி ஒர்க் கத்துக்கணும்னு ஆசை இருக்கு மேடம்.
0: ஆமா, இப்ப ஆரி ஒர்க் வந்து நிறைய நல்லாவே போகுது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல?
1: ஆமாங்க மேடம்.
0: ஆனா நீங்க டைலரா இருந்து கூட அது அதுக்கான முயற்சியில இன்னும் ஈடுபடல?
1: இல்ல மேடம், இன்னும் தான் மேடம் கத்துக்கணும்னு இருக்கேன்.
0: சரி, உடனே ஈடுபட்டு அதுக்கான வேலைகளை ஆயத்தமாக்குங்க. சரியா?
1: சரிங்க மேடம்.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. நன்றி.

0: நேரலி நாளை காலை 7:25 சாய்பால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டது சாய்பால். மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
1: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 மயிலாடுதுறை திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதின் கோவிந்தரஞ்சன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.

0: நேயர்களின் நினைவிற்கு, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை வட்டம் ரயில் நிலைய வாசலில் இருந்து நேரலையாக உலா வர கேட்கலாம். உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்களை இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வணக்கம் தோழி. வணக்கம் தோழியில் இப்பொழுது நேரம் 11:33. அடுத்து வரும் தோழி வணக்கம். சித்ரா மணக்குடி அவர்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கற்க விரும்பணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? சரி, தோட்டம் வந்து அதுல கற்க வேண்டியது அப்படின்னு ஏதாவது இருக்கா?
1: எல்லாரும் எல்லாம் கொள்ளையில எல்லாம் போட்டிருக்கோமாங்க.
0: புதுசா பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கீங்க.
1: காய்கறி எல்லாம் போட்டு என்னென்ன செய்யணும் புதுசா போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமா.
0: சரி சரி, நன்றி நன்றி நன்றி. நேருக்கான பாடல் வரும். நம்ம வந்து எப்படி பக்கத்தில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பும் ஒன்று எது அப்படின்னு சொல்லிட்டு நேர்களும் நிறைய அதுக்கான கமெண்ட்ஸை போட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் நளினி, அனைத்தையும் கற்றுக்கொள்ள ஆசை, எல்லாத்தையும் தெரிந்து கொள்வது நல்லது, தெரியாத அத்தனையும் கற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து நிறைய கற்றுக்கொள்ள விரும்புகிறாங்களாம், லிஸ்ட்டே இருக்குது போல இருக்குது. இதுதான் அப்படின்னு குறிப்பிட்டு எதுவும் சொல்லலை. நான் கற்றுக்கொள்ள விரும்பியது வயற்குடை பட்டை வைத்து போடுவதற்கு கற்றுக்கொண்டேன். அந்த கூட இன்னும் நல்ல முறையில் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். நக்கம்பாடி சுதா. சரி, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயத்த ஒன்று நம்ம இது புதுசாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அது என்ன அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி. அவருக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு.

வாழ்க்கையில் நிறையவே கற்றுக்கொண்டேன், ஆனாலும் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதாங்க என்னன்னு நாங்கள் கேட்குறோம். ஒவ்வொரு நாளும் பல விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குளஞ்சியப்பன் அவங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போது நேயர்கிட்ட பாடலை கேட்டுக்கலாமா?

0: நேர்களுக்கு காரைக்கால் பியர்ஸா தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நேர்களுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியர்ஸா தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு கூத்தநல்லூர் டெட்டா பப்ளிக் சிபிசி ஸ்கூலின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தநல்லூர்.
0: நேர்களுக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நேர்களுக்கு மன்னார்குடி ஃபேண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மற்றும்
5: ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றில் இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வணக்கம் தோழி. வணக்கம் தோழியில் 11:42 இணையும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்கம்மா?
6: திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் பேசுறேன் மேடம்.
0: பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
6: நீங்க
0: கற்க விரும்பும் ஒன்றுனா எதை சொல்வீங்க?
6: நான் வந்து டைலரிங் வந்து என்னோட ட்ரெஸ்ஸுங்களை மட்டும் நான் தச்சிட்டு இருக்கேன். அதுல இன்னும் நல்லா டிசைனா தச்சுக்கணும் அப்படின்னு ஆர்வப்படுறேன். அதுதான் நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் மேடம்.
0: சரி சரி சரி. அதாவது நார்மலா நம்ம செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடல்.
6: எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய கத்துக்கணும், டைலரிங்ல நிறைய கத்துக்கணும், அது டிசைன் பிளவுஸ் எல்லாம் நிறைய கத்துக்கணும்னு ஆசை மேடம்.
0: கண்டிப்பா உங்களோட ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றிமா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது.
6: நன்றி மேடம். நன்றி மேடம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. வணக்கம். தொழில் நிகழ்ச்சியில் நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிற ஒன்று என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நேர்களும் பல மாதிரியான நம்ம எண்ணங்கள் வரும் இல்லையா. நம்ம இப்படி இதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் நிறைய நேர்கள் சொல்கிறாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்ல காத்திருக்கிறாங்கன்னு கேட்டலாமா? ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
7: மேடம் நல்லா இருக்கீங்களா?
6: ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
7: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
6: என்ன பாட்டு வேணுமா உங்களுக்கு? வெளியில மழை கொட்ட கூடாது, உடனே மழை வகையான பாட்டா கேட்டு வேண்டியதா? சரி, கொடுத்துடலாம். சொல்லுங்கம்மா, நீங்க கற்றுக்கொள்ள விரும்பும் ஒன்று அப்படின்னா எதை சொல்வீங்க?
7: வண்டி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டுவேன், சும்மா லைட்டா தான் ஓட்டுவேன்.
6: சரி, இந்த ஆசையெல்லாம் ரொம்ப நியாயமான, ரொம்ப சின்ன ஆசை தான். அதெல்லாம் வந்து ரொம்ப சாத்தியப்படுத்திக்கிறதுக்கு ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல. கண்டிப்பா நீங்க நல்லா ஓட்டுங்க, தைரியத்தை வளர்த்துக்கோங்க, சரியா? நன்றிப்பா. உங்களுக்கான பாடல் வரும். வணக்கம் தொழில் நிகழ்ச்சிக்காக இது கேள்வியோட, அதாவது நீங்க கற்றுக்கொள்ள விரும்பும் ஒன்று எது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எஃபி போஸ்ட்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுலயும் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. யாரெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பாப்போமா. மீனாட்சி காட்டுமன்னார் கோயில் இருந்து கொடுத்திருக்காங்க பாருங்க ஒரு பதில. வஞ்சத்தை நெஞ்சில் வைத்து கொஞ்சு பேசும் கலையை கண்டுபிடிக்க

கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. நான் என்னங்க கற்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து வஞ்சத்தை வந்து கண்டுபிடிக்கிறத வந்து கற்றுக்கணும் அப்படின்றாங்க. சரி ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க பூவப்பாளையும் ஆனந்த முருகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜோதி என்ன சொல்லியிருக்காங்க, தையல் கலையை கற்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி கனிமொழி, நான் கற்றுக்கொள்ள விரும்புவது என் கணவர் செய்யும் டைலர் வேலையை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காரு, அதை கற்றுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் அவகாசம் எடுத்துக்கலாமா, உடனே கற்றுக்கோங்க சரியா. இப்போ நேயர்கிட்ட பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: நேர்களுக்கு பேரிலும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் உளம் கனிந்த நாள் வாழ்த்துக்கள்.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
4: நேர்களுக்கு ஆர்கேஜி நெய்யின் உளம் கனிந்த நாள் வாழ்த்துக்கள்.
6: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய்.
4: வணக்கம். தொழில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா வரும் நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பேச போறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
8: ஆகூர் தீபா ஜெயசலம் மேடம்.
4: ஆ, பேசுங்கம்மா. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
8: மஞ்சு விரட்டு படத்துல இருந்து மேடம், மாமா உன் பெயர நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்சு அந்த பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
4: சரி, கொடுத்துடலாம். நீங்க கற்க விரும்புறது என்னம்மா? பச்சை குத்தி வச்சிருக்கீங்க?
8: நான் ஸ்கூட்டி எல்லாம் ஓட்டுவேன் மேடம். ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்டுனா, ரெண்டாவது ஸ்கூட்டி ஓட்டிட்டு இருக்கா.
4: சரி,
8: அடுத்தது ஒயர் கூட பின்னலாங்கிற ஒரு ஞாபகம் இருக்கு மேடம்.
4: ஞாபகம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு.
8: ஆமா மேடம், அதை எடுத்து பின்னணும், அடுத்தது டெய்லர் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் மேடம்.
4: சூப்பருங்க, சூப்பருங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டில் வரும். சரி, நம்ம எப்பி பக்கத்துலேயும் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. யாரெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன், அடுத்து பார்த்தீங்கன்னா அமுதா சேகரும் வந்து ஒரு பூங்கொத்து அண்ணன் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. பக்கீர்சாமி தமிழ்நாடு தாமரைப்புளத்துலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி. அப்படி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பழனிவேல் நிறைவிலேருந்து நினச்சிருக்கிறாங்கன்னா, இங்கிலீஷை வந்து நான் வந்து ரொம்ப ஃப்ளூயன்ஸியாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி நேயர்களே. நேருக்கு பிடிச்ச பாட்டு வருது, பாடலோட நிறைவு பெறுது நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சி. பங்கு கொண்ட நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது நிகழ்ச்சி பாட்டோட.

நேயர்கள் நேயர்களே, காரைக்கால் பண்பலையின் 100.3 நேயர்கள் கேட்கலாம் எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நேர்களே, நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, ஆர்கே ஜின்னை, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையன் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1 மணிக்கு குடும்ப உறவுகள் மேம்பட காரைக்கால் டாக்டர் மு கருணாநிதி அரசு முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன கல்லூரியில் சமூக சேவைத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி லக்ஷ்மிபதி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக், முதலில் நாமக்கல் கங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:50 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம், தோட்டக்கலை பயிர்களில் உர மேலாண்மை, காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலை துறை உதவி பேராசிரியர் முனைவர் MS மாரிசாமி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 2:30 தெரிஞ்சா சொல்லுங்க பசில் ஷோ, 3 மணிக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் இன் LSC. 3:30 பேரளம் சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட், 4 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ஊரும் உறவும், மயிலாடுதுறை ரயில் நிலைய வாசலில் இருந்து நேரலை, 4:30 RKG நெய் வழங்கும் ஊரும் உறவும், மாலை 5 மணிக்கு திரைசை, 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி, 5:30 விலக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். 6:45 இசை தூரிகை, 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம், மாடியிலும் செய்யலாம் காய்கறி சாகுபடி, வேதாரண்யம் வட்டம் தலை ஞாயிறு பாரிக்கம்பர் அவர்களுடன் நேர்முகம். 8:00 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி RKG நெய் வழங்கும் காற்றல் வரும் காணம், 8:30 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும், காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காற்றல் வரும் காணம், 9 மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வழங்கும் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோல் அமுது, 10 மணிக்கு கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் இரவும் மலரும், 10:30 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் பேரளம் ஸ்ரீ சங்கரா செரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கில செய்திகள், 11:10 துயிலும் முன். நேயர்கள் இதுவரை கேட்டது FM எக்ஸ்பிரஸ்.

0: கல்வலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் ஆங்கில செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has embarked on a six-day visit to the UAE, the Netherlands, Sweden, Norway,

0: மனதரே கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
1: AI, டேட்டா சயின்ஸ், பிகாம், பிபிஏ இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: கடித வழி பாடல்களை மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் பாடல் எட்டுப்பட்டிராசா திரைப்படத்திலிருந்து வாசுதேவன் ஜானகி குரலில் ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பேரளம் செந்தில் கண்ணன், சோபா, அபர்ணா, பிரவீன் சாந்தா, அலிவலம் ஜெயலட்சுமி, கணேசன்.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: நினைவில் கொள்ளுங்கள், நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
7: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
8: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
7: ஜிஎல் மருத்துவமனை
8: காரைக்கால்.
6: செங்கல் சாலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
0: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
0: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
11: நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கமாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்த சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லா முது.
12: வீட்டு உபயோக பொருட்கள்
13: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
14: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது கடித வழி பாடல்களுடன் அரங்கேறும் இது மனதில் நின்றவை. நிகழ்ச்சிக்காக அடுத்த தகவலுக்கும் இந்த பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து. கே.ஜே. ஏசுதாஸ் குரலில் இளையராஜா இசையில் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நரசிங்கன்பேட்டை ஐயப்பன், திருவேழி மிழலை ஷாகுல் ஹமீத், சிதம்பரம் சந்தனராஜ் சிலுவை, வண்டிகேட் பாடல் விழா வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். பண்பலையுடன் இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சிகரம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க வானவன் மகாதேவி, தமிழ்ச்செல்வன் வைரச்செல்வன், சீர்காழி மேலமாத்தூர், கலைஞர் தாசன் பாரி.

0: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
1: என்ன சுனாமியா?
0: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
7: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
7: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
8: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் நிறைவாக வலிக்கும் பாடல். பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்தில் இருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பொன்னிய மேடு, வண்ணே கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, விஜயசங்கர், சுமலதா, விஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, திருமேழிசை, கஸ்தூரி, அருணாசேகர், மாதவரம், ஜமுனா, ஏகாந்தம், வெள்ளிவாகம், குபேந்திரன், மேட்டு சக்கரகுப்பம், பூமொழி, கஜேந்திரன்.

0: நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிய மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
1: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்
2: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
0: நேர்களை, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கும் நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறு தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்தா முகர்ஜி, ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார்.

0: இப்பயணத்தின்போது நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் செல்கிறார். தமது பயணத்தின் முதல்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறித்தும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசிக்கவுள்ளனர். பிரதமரின் 6 நாட்கள் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன், எரிசக்தி தொடர்பான இருதரப்பு பேச்சுக்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் 4வது பெரிய நாடாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள நிலையில் நாட்டின் 11% தேவையை அந்நாடு பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நாட்டிலிருந்து திரவ இயற்கை எரிவாயுவையும் அதிக அளவில் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். தமது பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு அரசர் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் அரசியார் மேக்சிமாவையும் சந்திக்கவுள்ளார். நெதர்லாந்து பிரதமர் திரு ரோப் ஜெட்டனை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, பசுமை ஹைட்ரஜன், செமி கண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சு நடத்தவுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உறுப்பு நாடுகளின் அனைத்து தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்து பன்முக ஒத்துழைப்புக்கு இந்தியா துணை நிற்கும் என்று கூறினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி கட்டமைப்பில் உடனடி சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து நாடுகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அபாஸ் அரகாச்சி டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திரு அபாஸ் அரகாச்சிக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான தகவல்களை தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாகவே தேர்வர்களும் அவர்களின் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வை எவ்வித முறைகேடும் இன்றி வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தும் வகையில் வரும் ஆண்டு முதல் இந்த தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்று கூறினார். தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திரு பிரதான், இதனால் எதிர்காலத்தில் முறைகேடுகள் நிகழாமல் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வுகளை நடத்துவதற்கான சூழல் உருவாக்கித் தரப்படும் என்று தெரிவித்தார். தகுதிமிக்க மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் 14ஆம் தேதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த மறு தேர்வின்போது ஓஎம்ஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீட் மறு தேர்வுக்கு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததை அடுத்து நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103 ரூபாய் 90 பைசாவுக்கும் டீசல் 1 லிட்டர்

95 ரூபாய் 47 பைசாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, தற்போது பெட்ரோல் விலை 3.2% டீசல் விலை 3.4% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக மற்ற உலக நாடுகளில் 20% முதல் 100% வரை பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்கள் நலனையும் பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் வரிகளை குறைத்து பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உயர்த்தாமல் இருந்ததாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விமான போக்குவரத்து திட்டங்கள் குறித்து சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார். இதனால் மாநிலங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளார்ந்த வளர்ச்சியை கொண்டுவர முடியும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் புதிய அமைச்சரவை வரும் திங்கட்கிழமை பதவியேற்கவுள்ளது. திருவனந்தபுரத்தில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பதவியேற்கவுள்ளார். தில்லியில் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்காக ஹைட்ரஜன் பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் மத்திய அரசின் பெட்ரோலியத்துறையுடன் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. பொதுமக்களிடம் எரிபொருள் நுகர்வை குறைப்பது மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய ஹைட்ரஜன் பேருந்து சேவை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பேருந்தில் 35 பேர் பயணம் செய்யலாம். GPS வசதியுடன் கூடிய இந்த பேருந்தில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அலுவலகத்திற்கு செல்லும் நேரங்களில் மக்கள் வசதிக்காக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐஹிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 12-10, 3-11, 12-10 என்ற செட் கணக்கில் தைவானின் சியன் லீ இணையை வென்றது. உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ளது. சீனாவின் மெக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் கரீனா கௌஷிக்கும் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் சாகர் தாஹியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 21-13 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தகுமி நமூரா யுச்சி சிமோகாமி இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 12:50.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: सुनो सुनो, एक परिवार की कहानी। डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
3: तुम रिपोर्ट्स लाई हो ना?
4: नहीं, मुझे लगा तुम लाए हो। चिक, चिक।

0: तुम हो ही भुलक्कड़।
1: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ले।
2: लड़िए मत, जानिए आभा के बारे में।
3: आभा?
2: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: நேயர்கள் கேட்கலாம், ஜெயங்கொண்டம் பிராமண நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் பிராமண நகை மாளிகை.
9: முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
10: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலி, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா?
11: ஒரு மரத்துல குட்டி பறவை வாழ்ந்து வந்துச்சா. அதுக்கு பறக்கிறதுன்னா ரொம்ப பயமா இருக்குமா. அவங்க அம்மா கிட்ட, நான் கீழே விழுந்துட்டா என்ன பண்றதுமா, அந்த குட்டி பறவை கேட்டுச்சான். அதுக்கு அம்மா பறவை சிரிச்சுக்கிட்டு, நீ முயற்சி செஞ்சு பாரு, அப்புறம் நீ பேசு அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு நாள் தைரியமாக சிறகுகளை அசைத்து பறக்க முயற்சி பண்ணுச்சான். முதல் முறையில கீழே விழுந்துச்சான், ஆனா மீண்டும் முயற்சி பண்ணுச்சான். இறுதியில அது அழகா வானத்துல பறந்து மகிழ்ச்சியா சொன்னிச்சான், பயம் இருந்தாலும் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் என்று.
10: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
11: வணக்கம் பாப்பா.
12: வணக்கம்.
11: உங்க பேர் என்ன?
12: எம் சிவானி.
11: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
12: 5th ஸ்டாண்டர்ட்.
11: இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்லிதான் இருக்கீங்க?
12: கதை சொல்ல போறேன்.
11: எங்க சொல்லுங்களேன்.
12: ஒரு ஊரில் ஒரு மாமரம் இருந்தது செழிப்பாக. அதை பற்றி மக்கள் எல்லோரும் பெருமையாக பேசினார்களாம். சூரியன் சொன்னதா, நான் ஒளி தந்ததுனால தானே மரம் செழிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னதா. அப்ப மலை சொன்னதா, தண்ணி நான் தரதுனால தானே அது செழிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னதா. அப்ப மண்ணு சொன்னதா, நான் இவ்வளவு பெரிய மரத்தை தாங்கி பிடிக்கிறதுனாலதானே செழிப்பா இருக்கு அப்படின்னு தான். அப்போ மூணு பேரும் சண்டை போட்டு மரத்துக்கிட்ட வந்தாங்களா. அப்ப மரத்துக்கிட்ட கேட்டாங்களாம், உனக்கு யாரும் உதவி செய்யறாங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அம்மாரும் சொன்னச்சான், மூணு பேரும் உதவி செய்யறீங்க அப்படின்னு சொன்னச்சான். நீங்க எல்லாரும் உங்களை பத்தி நினைச்சுக்கிறதுனால தான் இப்படி இருக்கீங்க அப்படின்னாங்களாம். நான் எல்லாமே மக்களுக்கு தருவேன், பூ, காய், பழம், விறகு, இதெல்லாம் மற்றவங்களுக்கு தரதுனால தான் நான் செழிப்பா இருக்கேன். நீங்க வந்து எல்லாருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து நீங்களும் உதவி பண்ணணும்.
11: சூப்பரா சொன்னீங்க கதை. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க?
12: நம்மள்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்.
11: நீங்க ஷேர் பண்ணுவீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு?
12: பண்ணுவேன்.
11: சரிம்மா, நீ இப்ப குட்டியா இருக்கல, நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
12: கலெக்டர்.
11: நீங்க வருங்காலத்துல சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் முன்ன சார்பாக வாழ்த்துக்கள்.
12: தேங்க்யூ.
10: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
8: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் பிராமணகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் பிராமணகை மாளிகை.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: காற்றலையில் கவி பாடிடும். இது உங்கள் பண்பலை காரை பண்பலையின் 100.3. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை.

0: இன்றைய தேன்மழையின் நிகழ்ச்சியில் குடும்ப உறவுகள் மேம்பட காரைக்கால் டாக்டர் மு கருணாநிதி அரசு முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன கல்லூரியின் சமூக சேவைத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி லட்சுமதி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்டு பலனை அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எந்த நம்பரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0436 8 என்ற முன்னிணைப்பை தொட்டு 2311 2311 என்ற தொலைபேசி எண்ணிலோ 2994 8 0 என்ற எண்ணிலோ 2995 8 0 என்ற எண்ணிலோ இணைந்து உங்களுக்கு தேவையான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லைங்க, 9566 4272 7231 என்ற எண்ணிலும் இணைஞ்சு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். இது குடும்ப உறவுகள் மேம்பட.
1: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில்

0: பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
6: வாழ்க்கை என்பது தனித்த பயணம் அல்ல, அது மற்றவர்களோடு இணைந்து பயணிக்கும் ஒரு அழகான கலை. நாம் சந்திக்கும் மனிதர்கள், அவர்களோடு நாம் கொள்ளும் பிணைப்பு நம் வாழ்வின் மகிழ்ச்சியை தீர்மானிக்கின்றது. ஒரு செடி செழித்து வளர நீர் எவ்வளவு முக்கியமோ, அதுபோல்தான் ஒரு மனிதன் தண்ணீருடன் வாழ உறவுகள் மேம்படுதல் வேண்டும். இது குடும்ப உறவுகள் மேம்பட.

0: இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள், அதாவது வந்து சர்வதேச குடும்ப தினம். அதை ஒட்டி தான் இன்னைக்கு வந்து குடும்ப உறவுகள் மேம்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு விவாத பொருளாகவே வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து குடும்ப உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக செதுஞ்சிட்டு வர்றதுனால இதை வந்து ஒரு நம்ம டாப்பிக்காக வச்சுருக்கோம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: நீங்கள் வந்து காரைக்கால் டாக்டர் மு கருணாநிதி அரசு முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன கல்லூரியோட சமூக பணித்துறையில் உதவி பேராசிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். நீங்கள் உங்களோட துறை சார்ந்த விஷயங்களையும் ஒரு ஒரு ஒரு நிமிடம் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து.
1: எங்களுடைய கல்லூரி வந்து பிஜி ஸ்டடிஸ் சொல்லக்கூடிய கல்லூரி, பழமையான கல்லூரி. இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 பாடத்திட்டங்கள் நாங்கள் இங்கே வந்து மாணவர்கள் கொடுத்துட்ருக்குறோம். இன்னைக்கு காரைக்காலில் நிறைய மாணவர்கள் நிறைய இடத்த உச்சத்தை தொட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது எங்களுடைய கல்லூரி அப்படின்றதில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. எங்களுடைய கல்லூரியில் உள்ள பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் எங்களுடைய அனைவருமே நல்ல உடையமாக இது பண்ணிட்டுருக்கோம்.
0: சரி சார், இப்படி ஒரு கல்லூரியிலேருந்து எங்களுக்கு வந்து சில கருத்துக்கள் உங்ககிட்டருந்து தேவைப்படுது. அதாவது வந்து சர்வதேச குடும்ப தினத்தை ஒட்டி குடும்ப உறவுகள் மேம்படுறதுக்கு நாங்கள் என்னென்னலாம் செய்யணும், மக்கள்கள் என்னென்னலாம் அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்கள் தேவைப்படுது. முதல்ல சொல்லுங்கள் சார், ஏன் வந்து ஒரு குடும்பம் அப்படி இருந்தால் அது ஒரு அமைப்புக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அமைப்பு தேவைதானா?
1: கண்டிப்பாக இந்த அமைப்புன்றது ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையுமே முதல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கனால இந்த குடும்ப உறவு தான். இந்த குடும்பம் தான் ஒரு மனிதனை வந்து பண்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் உள்ளது. இந்த குடும்பத்தில் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்களோ, அவர்கள் எப்படி பழகுகிறார்களோ, அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இன்னைக்கு ஒரு குழந்தை நல்ல விதமாக அவர்கள் பழகுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம், முக்கிய காரணம் பெற்றோர்களே. இந்த இடத்துல தான் ஒரு சில பிரச்சனைகள் கூட ஏற்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் எல்லாம் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப உறவில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகள் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து பெற்றோர்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பிள்ளைக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக வச்சுட்டாலே நம்ம குழந்தை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தவறான புரிதல். இங்கே அது கிடையாது. பெற்றோர்களுடைய அன்பும் அரவணைப்பும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. யார் என்ன பேசினாலும் அந்த முதுகில் தட்டி கொடுத்து ஒரு ஹக் பண்ணி அவங்கள தூக்கி கொஞ்சக்கூடிய அந்த நிலை தான் இன்றைக்கி வந்து மனிதர்களை மனிதர்களாக மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு.
0: இன்னைக்கு சார் சுருக்கமாக சொல்லணும்னா, குடும்ப உறவுகள் மேம்படுத்தணும் அப்படின்னா முதல் கட்டமாக அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே வந்து பிரதானமாக இருக்கணும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக அன்பு தான் மெயினான விஷயம். இன்னும் சில பேர் இந்த அன்பை வந்து வேற விதமாக கூட வெளிப்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு, பிள்ளைகளுக்கு பிடித்ததை வாங்கி கொடுப்பதற்காக கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வழிபடுவது கிடையாது. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நீ நில்லு, நான் செலவு பண்றேன், இந்த இதை எடுத்துக்க இதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்கிறாங்க. அதை தாண்டி அவர்களுக்கு என்ன பிடிக்குண்டா செல்லும், நீ வேணுன்றதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் இருந்தாலே அவர்களுக்கு காஸ்ட்லியானதெல்லாம் பல எடுக்க மாட்டாங்க. அந்த அன்பு மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. நம்ம பெற்றோர்கள் நம்ம மனசார வாங்கி கொடுக்குறாங்களா அப்படின்ற விஷயத்தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் திருப்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ யார் ஒருத்தர்கள் சரியாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள், தெரிதல் என்பது வேறு புரிதல் என்பது வேறு. இப்போ இது உதாரணத்துக்கு ஒரு சின்ன

0: கூட நான் சொல்லுவேன். நான் ஒரு அம்மா ஒரு அழகான குழந்தை, இவங்க வந்து ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ட்ராவல் பண்ணுறப்ப அந்த குழந்தை பசிக்குது அப்படின்னு கேட்குது.
1: சரி,
0: உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஆப்பிள் வாங்கி கொடுத்துறாங்க. மூணு ஆப்பிள் வாங்கி கொடுத்துட்றாங்க. பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிறப்ப அந்த தாய்க்கும் பசிக்க ஆரம்பிச்சிருது. அந்த தாய் உடனே கேட்குறாங்க, எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஆப்பிள் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஒவ்வொரு ஆப்பிளாக எடுத்து கழிச்சு கழிச்சு வைக்கிது. உடனே அந்த அம்மாவுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது. கோவம் வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய போட்டு அடிச்சிடுறாங்க. நான் கேட்குறேன், உனக்கண்டி நான் வாங்கி கொடுத்துருக்கேன், என்ன நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே அந்த குழந்தைய அழுது கொண்டே சொன்னதான், ஏமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், இந்த மூணு ஆப்பிளில் எந்த ஆப்பிள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு பார்த்து கொடுக்கறதுக்காகத்தான் நான் மூணையும் கடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு பெற்ற தாய் ஒரு குழந்தையை கூட சரியாக புரிந்து கொள்ள முடியாத சில சூழல்கள்லாம் இருக்கிறது. இப்போ இந்த இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த புரிதல் இல்லாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குன்றது முக்கியமான விஷயம். அப்போ பெற்றோர்கள் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு என்ன தேவை, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றது புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கணும் நமக்கு.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது வந்து ஒரு ஆப்பிள் வந்து கொடுக்கப்படுது, அந்த கொடுக்கப்படுற அந்த குழந்தை வந்து அதை அதை சுவைக்கும் போது அது இனிப்பு எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அதுவுடைய உணர்வு. அது வந்து இன்னும் நல்ல விதமாக அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான உணர்வு. ஆனால் அந்த புரிதல் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறதுங்க ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சரி சார், இந்த வந்து பொதுவாக வந்து ஒரு குடும்ப உறவுகள் மேம்படணும் அப்படின்னு சொன்னால் இந்த பேச்சு, அதாவது கனிவான பேச்சு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் நீங்கள் சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கு. நீங்கள் கேட்கலன்னா கூட அதை நான் சொல்லியிருப்பேன். நான் நிறைய குடும்பங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாசம் அப்படின்ற விஷயத்தினால டக்கு டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க. இப்போ ஏன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கூட நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு திருமணமான கொஞ்ச நாளில் என்னுடைய மனைவி வந்து சாம்பாரை செய்யவா அப்படின்னு கேட்டாங்க. பண்ணு அப்படின்னு சொன்னேன். சொல்கிறப்ப அவங்க கேட்டது கடலைப்பருப்பு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா சாம்பாரை கடலைப்பருப்பு வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து கண்ணா பண்ணு எதுவும் நான் திட்டிடலை. மாறாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவர்களுக்கு வேற மாதிரி சொல்றதுக்கான முயற்சி பண்ணி எப்படி பண்ணேன் அப்படின்னா, சாம்பார் வந்து கடலைப்பருப்பில் வைக்கலாம், ஆனால் துவரம்பருப்பில் வச்சா நல்லா இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படின்ற விஷயத்தை நான் பாலிசாக சொன்னது மூலமாக நான் சொல்கிற விதம் அவங்களுக்கு பிடிச்சதுனால இன்னைக்கு நான் சொல்கிறேன் என்னுடைய மனைவி சமையல் அவ்வளோ சூப்பராக பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து வளர்ந்துருக்குறாங்க அப்படின்னா நான் கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட்டு தான். அப்போ பேசுகின்ற பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல பாசிட்டிவான விஷயங்களை பேச ஆரம்பிக்கணும். நீ நல்லா பண்ணுறடா செல்லம், இன்னும் இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த அணுகுமுறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அணுகுமுறை தான் ஒருத்தங்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர உறவுகள் வந்து வலுப்படும். இன்றைக்கி வந்து உறவுகள் வலுப்படுறதுக்கு வந்து நம்ம பேசுகின்ற விதம், எப்படி பேசுகின்றோம், அடுத்தவர்களுக்கு பிடித்த மாதிரி பேசுகிறோமா, அப்படி பேசுகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த உறவு வந்து மேம்பட்டுருங்க. இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்ட் வந்துடுற காரணம் என்ன அப்படின்னா பேசுகின்ற விதம். ஒரு தடவை என்கிட்ட பேசுனா அவங்களுக்கு வந்து என்னை பிடிக்கின்ற அளவுக்கு தான் நம்ம பேசணும். அப்போ என்னென்னா அடுத்தவர்களை மனதளவில் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசணும். இந்த சைக்கலாஜிக்கல் நீட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. யாருக்கு என்ன தேவையோ அதையும் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதை செய்கிறப்ப என்னங்கன்னா உறவுகள் மேம்படும். உதாரணத்துக்கு வந்து நான் பாண்டிச்சேரியில் ஒரு டி அடிக்ஷன் சென்டர் மறுவாழ்வு மையத்தை வேலை பார்த்து கொண்டு இருந்த பொழுது நைட்டு ஒரு 10:30 இருக்கும், ஒரு சனிக்கிழமை நைட்டு அந்த தங்கியிருந்த வைத்தியத்துக்கு வந்திருந்த ஒருவர் என்ன பண்ணார், எனக்கு மாத்திரை கொடுங்க, தூக்க மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து சமூக பணியாளராக நான் கொடுக்கக்கூடாது, இருந்தாலும் அவர் ரொம்ப வற்புறுத்தினால அவருக்கு நான் மாத்திரை கொடுக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. அவர்கிட்ட கொடுத்தாச்சு, அவர் நல்லா தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு வந்து அவர் நன்றி சொல்கிறாரு. நன்றி சொல்லிட்டு, சார் நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப நல்லா இருந்திருக்கு, அந்த டாக்டர் கொடுத்ததோட ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு நல்லா தூங்கினேன் அப்படின்ற ஒரு உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தினாருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அவருடைய தேவைகளை நான் புரிந்து கொண்டு செய்த விதம். நான் கொடுத்த மாத்திரை தூக்க மாத்திரை அல்ல, பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை. அப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுகின்றதோ அதை செய்யக்கூடிய மனநிலையில் யார் இருக்கிறாங்களோ அப்போ உறவுகள் வந்து நல்லா மேம்படக்கூடியது. அப்போ இது வந்து புரிதல் தானே, யாருக்கு என்ன வேணும், அது எப்படி செய்வது, எப்படி செய்தால் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்ற விஷயங்களை செய்கிறது தான் நம்மளுடைய கடமையாக இருக்கும். அப்போ நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடமுடன் பேசுகிறதுனால என்ன, அன்பை வெளிப்படுத்த தெரியாமல் பேசுகின்றதுனால உறவுகள் என்ன ஆகுதுன்னா அப்பா பார்த்தால ஒரு பயம், அப்பான்னு பேரை சொன்னோன்னே நடுங்க.

0: அப்படிப்படைய சூழல்லாம் இருக்கு. அவர்கள் வந்து அவங்களை நெறிப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் குழந்தைகள் எடுத்துக்கொண்டு கூட விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயத்தை உருவாக்குகிறது.
1: சரி, இதை பத்தி நிறைய பேசணும் சார், நம்ம விளம்பர இடைவெளிக்கு பிறகு பேசுவோம்.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர், ஒரே இடம் உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
8: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
7: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: டெலிலாக்கே ஆப், வெப்சைட் www.daily-law.in யா டோல் ஃப்ரீ நம்பர் 14454 சே பிராப்த் கியா சக்தி ஹை.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
0: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல்லாமது. தரமான தார்பாய்கள் கிரீனஸ் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா.
6: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் புட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
9: நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: காதோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. குடும்ப உறவுகள் மேம்பட என்னென்ன வழிகள்லாம் இருக்கு, என்ன மாதிரியான சிந்தனைகள்லாம் நம்ம மனசுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த குடும்ப உறவுகள் மேம்படும் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ வந்து கனிவான பேச்சை பத்தி நம்ம சொன்னோம். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது.

0: குடும்ப உறவு மேம்பட இந்த புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா, அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பாக புரிதல் அப்படின்றதான் வந்து மெயினான விஷயமே. இந்த புரிதலை எப்படி வெளிக்காட்டுறது நிறைய பேத்துக்கு தெரியாது. அப்படி சாதாரணமாக ஒரு மனைவி வந்து ஒரு உணவு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அதை நல்லா இருக்குன்னு பாராட்டக்கூடிய ஒரு நிலை இருந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது. இந்த எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் உள்ளக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணி இருக்கிறோம், வெளியில் போகிறோம் வர்றோம், எந்த விஷயங்கள் செஞ்சாலும் யாராவது நம்மளை பாராட்டுவார்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். இந்த எதிர்பார்ப்பு ஒரு கணவன்கிட்ட மனைவியோ மனைவிகிட்ட கடவுனோ எதிர்பார்ப்பதில் எந்தவித தப்பும் கிடையாது. அப்போ கணவனோ மனைவியோ அவர்களை எதிர்பார்ப்பான அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை செய்கிறது மூலமாக என்ன அப்படின்னா, இந்த புரிதல் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
0: நீங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க சார். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் கிட்டத்தட்ட ஒரு 90% குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அதாவது மனைவியோட எதிர்பார்ப்பு எல்லாம் கணவன் வந்து பாராட்டணும், கணவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நம்ம செய்கிற வேலையை வந்து மனைவி வந்து ஒரு புரிதலோடு அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். அங்கே தொய்வு ஏற்படும் போது தான் சிக்கலே ஆரம்பிக்குது. அதுதான் நீங்களும் சொல்லி
1: இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால என்ன பண்ணிடுறாங்க, அந்த செல்ஃபோன்லேயே நான் கிடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது. அதற்கு மாறாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்களுடைய எதிர்பார்ப்பும் சரி மற்றவர்களுடைய குழந்தைகளோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, அவர்களோடு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கக்கூடியது, அன்பா நாலு வார்த்தைகள் பேசக்கூடியது, அவருடைய ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு இடமா வச்சுருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்படுற விஷயம் என்னென்னா, அவர்கள் மனதில் உள்ள விஷயங்களை யாரிடம் பகிர்ந்து கொள்வது. இந்த சூழல் வந்து கிடைக்காததுனால தான் நிறைய குழந்தைகள் வந்து மற்றவர்களோட சொல்ல போய் நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிடக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்துடுது. ஆக குடும்ப தலைவர்கள் அப்பா அம்மா என்ன செய்யணும் அப்படின்னா, குழந்தைகள் அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு டைம் உட்காந்து ஒரு இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது. நான் கால 10 மணிக்கு சாப்பிட்ட பிறகு 10:30 மணிக்கு பேசணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, ஒரு திட்டமிட்டு பேசுறது கிடையாது. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் உட்காந்து நம்ம ஃப்ரீயாக பேசுகிறப்ப என்ன ஆகுன்னா, அவரோட மனதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் வெளியில் ஷேர் பண்ணப்போ என்ன ஆகுனா, அந்த ஃப்ரீனஸ் அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஜோன் கொடுக்குற மூலமா அந்த உணர்வுகளை நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூ பண்ணுறோம். அடுத்தவர்களை வேல்யூ பண்ணுறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பர்த்டே அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எடுக்கிறது வேல்யூ கிடையாது. நான் உங்களுக்காக ஒரு ஃபோன் பண்ணி மேடம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வார்த்தைகள் பேசக்கூடிய விஷயங்கள் தான் மனதில் நிறைய விஷயம்.
0: அதாவது
1: மெனக்கெட்டு செய்யக்கூடியது. அந்த மெனக்கெடுதல் அப்படின்றது புரிதலோடைய ஒரு ஒரு விஷயமா கூட நம்ம செயல்பாடா கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம
0: நீங்க ஒரு அழகான ஒரு கருத்தை சொன்னீங்க சார். இந்த மெனக்கெடலை கூட நம்ம எங்க செய்யறோம்னா, மீடியாவில் செஞ்சுட்டு இருக்கோம். லைக்கு ஷேரு கமெண்ட் எல்லாமே அங்க போடுறோம். ஆனா குடும்பத்துக்குள்ள இந்த லைக்கும் பண்றதில்ல, ஷேரும் பண்றதில்ல, கமெண்ட்டும் அங்க கொடுக்கறது கிடையாது. அந்த கமெண்ட் வந்து கொஞ்சம் நல்ல விதமா இருந்தது அப்படின்னு சொன்னா கூடுதல் சிறப்பு இல்லைங்களா? அதை நீங்க வலியுறுத்தி சொல்றீங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு குடும்பம் ஒரு ஒரு அதாவது இந்த ஒரு குடும்பம் இருக்குது, இன்னொரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு குடும்பத்துலேருந்து இன்னொரு குடும்பத்தில் வந்து நிறைய வந்து இவங்கள மாதிரி நீ இல்லை, இவங்கள மாதிரி நீ இல்லைன்னு அந்த மாதிரியான பேச்சுகள் தான் அதிகமாக இருக்கும். இந்த குடும்பத்தில் இல்லாது நம்ம குடும்பத்தில் இது இருக்குது அப்படிங்கிறத அங்கே வெளிப்படுத்துவாங்களான்னா கேள்விக்குறி தான்.
1: இப்போ நிறைய இடங்களில் உள்ள சிக்கலே என்ன அப்படின்னா, மற்றவர்களை கம்பேர் பண்ணக்கூடிய விஷயம்.
0: நிச்சயமாக
1: அந்த கம்பேரிசன் இருக்கணும், அந்த கம்பாரிசன் ஹெல்த்தி கம்பாரிசனாக இருக்கக்கூடிய
0: கண்டிப்பாக.
1: ஆனால் இவங்க நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தவறான ஒரு கம்பாரிசன், அவங்க வீட்டில் அப்படி இருக்கு ஏன் இல்லை அப்படின்னா, இன்றைக்கி நிறைய இடங்களில் நிறைய மனிதர்களுடைய நிலை என்ன அப்படின்னா, நம் இல்லாத இதுதான் தேடி ஓடிட்டுருக்கமே தவிர என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு நிறைய பேர் தவறக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இன்றைக்கி நமக்குடைய பிரச்சனைகளே என்ன அப்படின்னா, ஏன் மன நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம எப்பயுமே நம்மகிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கறது கிடையாது, நமக்கு என்ன இல்லைன்னு தேடி தேடி ஓடணும்னு நினைக்கிறப்ப தான் மன நிம்மதி இல்லாமல் இருக்குது. சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்த்தேன். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களாக வந்து நல்ல மக்கள் சேவை செஞ்சுட்டு இருக்கிறாரு, எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, சார் நான் எதுக்கு ஓடணுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கூடிய சூழல்கள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன செய்யறதுனே தெரியாமல் ஏதோ ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பணத்திற்கு பின்னாடியோ புகழுக்கு பின்னாடியோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னு. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸே கட்டி எழுவாங்க,

0: அது என்ன திருப்தி கிடைச்சிட போகுது?
1: ஆஃபீஸ் உள்ளவங்களுக்கு திருப்தி கிடைக்கும்.
0: இப்போ குடும்ப உறவுகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நிம்மதியே கிடைக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை திருப்திப்படுத்தாமல் மற்றவர்களை திருப்திப்படுத்துறதுனால என்ன, நம்ம யாரையுமே எல்லாத்தையும் திருப்திப்படுத்திட முடியாது. அப்போ நம்மளுடைய பேஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய குடும்பம். நம்ம குடும்பத்தை நாம் எப்படி வளமாக வைத்திருக்க வேண்டும், அதுக்காக நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவங்கள்ட்ட எப்படி லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் நம்ம வந்து காமிக்கிறோம், எவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறோம், என்ன மாதிரி விஷயங்களை பேசுகிறோம், அவங்கள எவ்வளோ தூரத்துக்கு வேல்யூ பண்ணுறோம் அப்படின்றது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் அவங்க குடும்பத்தில் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைகளுக்கு அப்படின்னா அன்புகள் நம்ம வெளிப்படுத்த என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அகாடமிக்காக நிறைய சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இல்லாட்டி அவங்க அகாடமிக் டிட்டோரியேஷன் அப்படின்றது நடந்து போயிடும். அது இல்லாமல் அவர்கள் வந்து எப்படி அகாடமிக் அப்படி நம்ம வந்து என்ரீச் பண்ணுறது, அவங்கள டீவேட் பண்ண விடாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து சொல்கிற விஷயம்னா எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால என்ன ஆயிருது அப்படின்னா இந்த உறவுகள்னால யாராவது ஒருத்தர் சாஃப்டா பேசினாலோ அன்பா பேசினாலோ அவன் தான் உலகம் அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு மனநிலை உருவாக்கிறது யார் அப்படின்னா பெற்றோர்கள் அவர்களுக்கு தெரியாமல் பண்ணிடுறார்கள். பெற்றோர்கள் செய்யறது என்ன அப்படின்னா குழந்தை நல்லா இருக்கணும்னு இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்றத வந்து வலியுறுத்துறாங்க. அந்த வலியுறுத்துற விஷயம் அவர்களுக்கு மாறாக தெரிகிறது. அப்ப பெற்றோர்கள் அதை கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். அப்ப எல்லா நேரமும் நம்ம திட்டிட்டு இருக்கிறாம அன்புகள் பாசத்தை காட்டக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணணும், அவங்கள வந்து நம்ம வந்து மாத்திரப்ப என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். நமக்கு நம்ம அம்மா வந்து திட்டினாலும் நியாயமா தான் திட்டுறாங்க அப்படின்ற உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் இல்லாத விஷயம் அப்படின்னா ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த போராட்ட குணம். இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு தோல்வி அப்படின்னா உடனே தோண்டு போயிடுறது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து தற்கொலைக்கெல்லாம் போய் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலை. அப்போ அந்த எதிர்கொள்ள முடியாத நிலையை அந்த ரெசிலியன் பிஹேவியரை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் யாருக்கிட்ட இருக்குன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்ற சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். முன்னாடிலாம் வந்து கூட்டு குடும்பமாக இருந்தோம், அப்போ ஆதரவு கிடைச்சது, ஒரு ஆள் திட்டினா மற்ற 10 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. அப்படி இல்லாததுனால என்ன ஆகுது அப்படின்னா அவர்களுக்கு ஆதரவு கிடைக்காததுனால பல மாற்றங்கள் அவங்கள வந்து இந்த போராட்டத்திலிருந்து எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றத கூட தெரியாமல் என்னாகுன்னா இந்த தற்கொலை முயற்சிகள் நிறையா இருக்குது. இது மட்டும் கிடையாது, அவங்க மனதளவில் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு உள்ள பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா மென்டல் ஹெல்த் இஷ்யூ, மனம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படின்னு நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூழல்கள் தான். இந்த சூழல்கள் அவங்களை என்ன பண்ணுவோம் மனசில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு போயிருக்கு. அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பெற்றோர்கள் சரியான அணுகுமுறையை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துகிறப்ப என்னாகும் அப்படின்னா குழந்தைகளோட நலன், நம்ம குடும்ப நலன் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்.
1: நீங்கள் ஒரு அழகாக ஒரு விஷயத்த சொன்னீங்க சார், அந்த தோல்விகளை ஏற்றுக்கொள்ளோட மனப்பக்கம் இன்றைக்கி குழந்தைகளுக்கு இல்லை அப்படின்னு. அடிப்படையில் குடும்பத்திலேயே நம்ம வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி நீங்கள் சொன்ன மாதிரி அது மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லா சௌகரியங்களையும் நம்ம கொடுத்து வச்சுருவோம். அதாவது அவங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வரோம். ஏன்னா நம்ம வந்து நிறைய கஷ்டங்களை மீறி நம்ம வளர்ந்துருப்போம், நமக்கு இந்த மாதிரியான சௌகரியங்கள்லாம் இல்லை, நம்ம குழந்தைகளுக்கு எல்லா சௌகரியங்களும் கிடைக்கட்டும்னு. இதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து இந்த தோல்விகளை தாங்கிக்கிற ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் கிடைக்கலன்னா உடனே மன உடைஞ்சு போயிடுறாங்க அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க.
0: ஆமா, உண்மை உண்மை, அதுதான் உண்மையான விஷயமா இருக்கும்.

0: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
1: என்ன சுனாமியா?
0: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
7: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
6: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரிடம் திருவாரூர் மாவட்டம்.
8: இளைஞர்கள் மகிழ்ந்திருங்கள், இது காரைப்பண்பலையின் 100.3. நேர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: நேர்களுக்கு கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் உளம் கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
10: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
8: நேர்களுக்கு மயிலாடுதுறை நாராயண் ஜுவல்லரியின் உளம் கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
11: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
12: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
8: நேர்களுக்கு காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் உளம் கடிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியசா தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் உளம் கடிந்த நல் வாழ்த்துக்கள்.
13: குளுகுளு வாட்டர் பார்க் வந்தாச்சு, வாங்க கோடியை ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
8: நேர்களுக்கு மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொலுமாங்குடியின் உளம் கடிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: நேர்களுக்கு திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உளம் கடிந்த நல் வாழ்த்துக்கள்.
14: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
8: நேயர்களுக்கு பேரிலம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் உளம் கடிந்த நல் வாழ்த்துக்கள்.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரிலம் திருவாரூர் மாவட்டம்.
8: நேயர்களுக்கு ஆர்கேஜி நெய்யின் உளம் கடிந்த நல் வாழ்த்துக்கள்.
15: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
16: ஆர்கேஜி நெய்.
8: இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியில உறவுகள், குடும்ப உறவுகள் மேம்பட அப்படின்னு சொல்ற தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம். யார் கூட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரைக்கால் டாக்டர் மு கருணாநிதி அரசு முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன கல்லூரியின் சமூக பணித்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி லக்ஷ்மிபதி அவர்களுடன் பேசி கொண்டு இருக்கோம். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிங்க. நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 0-4-3-6-8 என்ற முன்னிப்பை தொடுங்க. 2-3-1-2-3-1 எண்ணிச்சு உங்களுக்கான கேள்வியை நீங்கள் கேட்கலாம். 2-9-9-4-8-0 என்ற எண்ணிலும் இணையலாம். 2-9-9-5-8 என்ற 0 அப்படின்ற எண்ணிலையும் நீங்கள் இணைஞ்சு பேசலாம். அது மட்டும் இல்லைங்க, 9-5-6-6-4-2

0: 7231 என்ற எண்ணிலும் வந்து உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். இது வந்து குடும்ப உறவுகள் மேம்படுறதுக்கான விஷயம் இல்லையா? நம்ம ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டு தான் வருவோம். அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கேள்விகளை கேட்கலாம் இல்லையா? சார், குடும்ப உறவுகள் மேம்படுறதுக்கு எத்தனையோ விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துகிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து நேரம் போதிய அளவில் இப்போ வந்து எல்லாருமே ஒரு பரபரப்பான கால சூழலில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதையும் மீறி நம்ம குடும்பத்துக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கணுமா, எப்படி ஒதுக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: இந்த நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறதே ஒரு பொய்யான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நம்ம வந்து தேவையில்லாத நிறைய விஷயங்களுக்கு ஆகத்தான் நம்மளுடைய டயத்தை வந்து நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு தேவை அப்படின்னு போலுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய நேரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும்.
0: சரி சார், இப்போ இது தொடர்ந்து நம்ம பேசுவோம். நேர் முதல் முறையாக வந்திருக்கிறாங்க, அவங்கள நம்ம வரவேற்றுடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க? வேல்முருகன், உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்களேன்.
2: நம்ம வந்து அப்பா பிள்ளைக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டா நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம அப்பாவோட பேர் சொன்னாலே பிள்ளை ஏன் வெறுக்குது அப்படின்னு சொல்லி சார் சொன்னது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஆனா நம்ம எல்லா டைப்லயும் உங்க பிள்ளைங்க செய்யற ஒரு சில ஒரு தவறுகளை வந்து நம்ம சுட்டி காட்டாம இருக்கும்போது எப்படி இருக்க முடியும்,
0: எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவங்களுடைய கேள்வி. இருக்க முடியுமா சார், சொல்லுங்க.
2: பெரிய தவறு செய்யல, ஒரு சில விஷயங்களை நம்ம கத்துக் கொடுக்கும் போது ஒரு சில விஷயத்துல இப்படிதான் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு மயிலாடுதுறை போறது 25 கிலோமீட்டர் இருக்குது, ஒரு ஒரு 2 மணி நேரத்துல போயிட்டு வரலாம். ஒரு ஒரு அப்படிங்கும் போது இவங்க 3 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. அந்த டைமிங் ஏன் நீங்க வேஸ்ட் பண்ற, அது கரெக்டா வந்தாண்ணா அப்படின்னு நம்ம சொல்லும் போது, ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது அவங்க நம்ம மேல வேகப்படுறாங்க. இப்ப அது போல வேகப்படுற அந்த டயத்துல வந்து நம்ம அவங்கள திருத்துறது தப்பா?
0: உங்களுடைய கேள்வி அப்படியே இருக்கட்டும், சார் கிட்ட கேட்டுடலாம். அது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது, பையனை திருத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, அப்போ வந்து நம்ம வந்து அதை வலியுறுத்தி சொல்லக்கூடாதா அப்படிங்கிறது அந்த தந்தையோட கேள்வி.
1: நீங்கள் கேட்ட கேள்வி மறுமுறை ஒரு தடவை கொஞ்சம்.
0: அதாவது ஒரு பையன் தந்தைக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது வருது, எல்லாத்தையும் சுட்டி காட்டாமலே நம்ம இருக்க முடியாது இல்லையா? ஒரு பையன் அப்படின்னா அவனுக்கு சில தவறுகள் அங்கே நடக்கும், அந்த தவறை வந்து தந்தை வந்து சுட்டி காட்டி தான் ஆகணும். அப்படி சுட்டி காட்டாமலேயே நம்மளால இருந்துட முடியுமா, சுட்டி காட்டாம இருக்கலாமா அப்படின்றதெல்லாம்
1: இல்லை. சுட்டி காமிக்கணும் அப்படின்றது ரொம்ப தேவையான ஒரு விஷயம்தான். அதை எந்த சூழல்ல செய்யறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உதாரணமாக 4 பேருக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றப்ப என்னன்னா, அவனை ஈகோ டச் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் ஆயிரும். அந்த மாதிரி பண்ணாமல் அவன் தனிமையில் இருக்கிறப்ப எந்த சூழல்ல நம்ம பேசினா அவன் கேட்கக்கூடிய ஒரு நிலையில இருப்பான் அப்படின்ற அந்த புரிதல் இருந்தாலே மாற்றங்களை நம்ம இங்க கொண்டு வரலாம். கேட்கக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது, கண்டிப்பா கேட்கலாம். கேட்கக்கூடிய முறை, கேட்கக்கூடிய இடம், கேட்கக்கூடிய நேரம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை கண்டிப்பா நம்ம
0: கேட்கக்கூடிய பாவனையும்
1: பாவனை, அதாவது அந்த முறைன்னு சொன்னால இந்த பாவனை.
0: அடுத்த நேயர் காத்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
3: அம்மாவுக்கு மதிய வணக்கம் கூறுது, ராஜேந்திரன் மணக்குடி.
0: கேளுங்க, குடும்ப உறவுகள் மேம்படுறதுக்கு என்ன மாதிரியான கேள்வியோட வந்திருக்கீங்க?
3: வணக்கம் சார.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார். என்னோட கேள்வி, ரெண்டு கேள்வி, முக்கியமான கேள்வியா கேக்குறேன். இள தலைமுறை இடைவெளி, இதற்கு வந்து என்ன சார் பண்ணணும் பெரியவர்கள், இது ஒண்ணு சொல்லுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மன முறிவு இன்றைய காலகட்டங்கள்ல நிறைய இருக்கு. அதுக்கு வந்து பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இதுவும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து 2 மாதங்கள் ஒன்றாக வாழ்ந்திருப்பா இருப்பாங்க. 2 மாசம்தான், 2 மாசங்கள் கூட இருக்காது, 3 மாசம் நிறைய இருக்கு. இதுக்கு வந்து பொருளாதார ரீசனா, பொருளாதார காரணம், இல்ல மன ரீதியால காரணமா, இல்ல ஈகோவா, என்ன காரணம் சார்?
1: ஒரு அருமையான ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கிறீங்க. தலைமுறைக்கு உள்ள கேப் என்ன அப்படின்றது, அதாவது இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு அப்பா 50 ரூபாயை மிச்சப்படுத்துவதற்காக 1.5 மணி நேரம் நடந்து போறாரு அப்படின்றது ஒரு தலைமுறை. அந்த 1 மணி நேரம் மிச்சம் பண்றதுக்காக 50 ரூபாயை செலவு பண்ணக்கூடியது இளைய தலைமுறை. இந்த விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த தலைமுறைகள் அப்படின்றது வந்து இன்றைக்கி நிறைய நாலேஜோடு இருக்கிறாங்க, நிறைய படித்திருக்கிறார்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறார்கள், சமூக வலைதளங்களில் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிற விஷயங்களை நம்மளும் கேட்கக்கூடிய அளவில் இருக்கணும். நம்ம வந்து பழைய பஞ்சாங்க மாதிரி முடிக்காமல் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த முறிவு அப்படின்னு சொன்னீங்க, இந்த முறிவு வந்து காரணம்னா எதிர்பார்ப்பு

0: நிறைவேறாக இருக்கிறதுனால தான் இந்த விஷயங்களே வருது. அது பண தேவைகளாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேற என்ன அப்படின்னா, மனம் விட்டு பேசவில்லை, சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் விவகாரத்து நடக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன அப்படின்னா இந்த புரிதல் இல்லாத ஒரு விஷயங்கள் தான்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: சார், குடும்ப உறவுகள் வந்து மேம்படுறத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க, ஏதாவது விடுபட்ட விஷயங்கள் அப்படின்னு இருக்கா? இந்த விஷயத்த நீங்க இங்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க சார்.
0: இன்னைக்கு ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலே பார்த்திங்க அப்படின்னா ஆண் குழந்தையை ஒரு மாதிரியும் பெண் குழந்தையை ஒரு மாதிரியும் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ என்னாகுன்னா கேப் விழுந்துருக்கு. அப்போ பெற்றோர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இரண்டு குழந்தைகளும் சமம் அப்படின்னு கூட சொல்லி வளர்க்கக்கூடிய சூழல் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் நிறைய இடங்களில் நிறைய மேடைகளில் பேசுகிறப்ப பெண்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயம், மாணவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய, மாணவிகள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மா அப்பாவே எங்களை வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க, அண்ணனை ஒரு மாதிரியும் என்னையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ற சூழல் இருக்குது. அதை பெற்றோர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
8: இதை தவிர்த்து வேறு ஏதேனும் குடும்ப உறவுகள் மேம்படணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு
0: இன்னும் என்ன அப்படின்னா, நிறைய இடங்களில் பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணுறதே கிடையாது, ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ணுறது. எப்போ நம்ம பேசுவோம் அப்படின்னா, நம்ம பேசுறத எதிராளி கேட்கிறப்ப ஒரு கதை சொல்றோம்னா கூட ஊ அப்படின்னு சொன்னாதான் சொல்றவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கணும். ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கிறப்ப என்ன அப்படின்னா, மாணவர்களோ குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மனதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் மற்றவர்கள்ட்ட அப்பா அம்மாட்ட பகிரக்கூடிய ஒரு உண்மையான நிலை வரும். அந்த சூழலை நம்ம உருவாக்கி கொடுக்கணும்.
8: ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னுமே உங்ககிட்ட பகிர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, ஆனா காலம் கருதி நம்ம நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. குடும்ப உறவுகள் மேம்பட அப்படிங்கிற கருத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்காக காரைக்கால் டாக்டர் மு கருணாநிதி அரசு முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன கல்லூரியின் சமூக பணித்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி லட்சுமிபதி அவர்கள் பங்கேற்று நேரலையில் இணைந்தார். நன்றி. பங்கு கொண்ட நேயர்களுக்கும் நன்றி. பங்கு பெற முயற்சித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது தேன்மழை நிகழ்ச்சி. அடுத்த தொடர்பு இருப்பது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைந்தார். தலைநகர் அபுதாபியில் அந்நாட்டின் பாரம்பரியத்தின்படி பிரதமருக்கு மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் நவீன ஜெட் விமானம் அமீரக வான்வெளியில் பிரதமரை கௌரவிக்கும் வகையில் அவரை வரவேற்றது. பின்னர் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பிரதமர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் போது தம்மை வான்வெளியில் அந்நாட்டு விமானப்படையின் விமானங்கள் வரவேற்றதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நடவடிக்கை இந்திய மக்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கும் கௌரவம் என்றும் பிரதமர் மகிழ்ச்சி

0: தெரிவித்தார். அண்மையில் இந்தியாவில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் இரங்கல் தெரிவித்ததற்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறிய பிரதமர், இந்த தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றார். இக்கடினமான தருணத்தில் ஐக்கிய அரபின் பொறுமையையும் துணிச்சலையும் தீர்க்கமான முடிவையும் பிரதமர் பாராட்டினார். அபுதாபி பயணத்தை தொடர்ந்து பிரதமர் நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்கிறார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்காலங்களில் நீட் நுழைவுத் தேர்வு கட்டமைப்பு முறை வலுப்படுத்தப்படும் என்றார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பு நீட் நுழைவு மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தேர்விற்கான தேர்வு கூட நுழைவுச் சீட்டு அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்குள் மாணாக்கருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். நாட்டில் உள்ள மாணவ மாணவிகளின் நலனே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்றும் தெரிவித்தார். கல்வி முறைகேடுகளிலும் சதி நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ள மோசடி கும்பலின் நடவடிக்கையால் தகுதியுடைய மாணாக்கர் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் எடுத்துரைத்தார். கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரை அடுத்து அத்தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் உலக நாடுகளில் பெட்ரோலிய எரிபொருட்களின் விலை அதிகரித்த நிலையிலும் விலையை உயர்த்தாமல் இந்தியா தனித்துவ நாடாக திகழ்ந்ததாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சர்வதேச நாடுகள் 20% முதல் 100% வரை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய நிலையில் இந்தியா பெட்ரோலின் விலையை 3.2% டீசலை 3.4% மட்டுமே உயர்த்தியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $100 தாண்டி உலக சந்தைகளை ஸ்தம்பிக்க வைத்த நிலையில் இந்தியாவின் எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தை ஏற்று பல வாரங்களாக பொதுமக்களை பண வீக்கத்தில் இருந்தும் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் பாதுகாத்ததாக அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நடவடிக்கை மத்திய அரசின் பொறுப்புமிகு ஆட்சியையும் மக்கள் நலனே பிரதானம் என்ற தலைமைத்துவத்தையும் புலப்படுத்துவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் மக்களின் நலனையும் சமநிலையில் முன்னெடுத்துச் செல்லும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். முன்னதாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.14 டீசல் விலை ₹3.11 உயர்த்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்தன. நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்காக முறையான தேசிய கொள்கைகளை மத்திய அரசு வகுக்க வேண்டும் என்று கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் திரு சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட தோல்வியே பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு காரணம் என்று குறை கூறினார். அதிகரித்து வரும் தங்கத்தின் விலை ஏழை எளிய மக்களை பெரிதும் பாதிப்பதாகவும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வேளாண் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரி நீர் விவகாரம், குறுவை சாகுபடி பணிகள், பயிர் காப்பீடு, நீர்நிலைகள் தூர்வாறுதல் உள்ளிட்டவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். முன்னதாக தொழில் வளர்ச்சி முதலீட்டு ஊக்குவிப்பு கொள்கையில் அரசுடன் இந்திய தொழில் கூட்டமைப்பின் நீண்டகால கூட்டாண்மை குறித்தும் அவர் தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக எந்தவொரு நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் தாவேக்கா அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்படுவதாக மாநில அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து அவற்றை நிவர்த்தி செய்யும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறினார். இம்மாவட்டத்தில் 1,22,00,000

0: ரூபாய் மதிப்பீட்டில் நெடுங்குளம் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் துறைகள் வாரியாக செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மாநில அமைச்சர் திரு கே ஜி அருண்ராஜ் இன்று கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அரசின் திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவது, அதற்கான வழிமுறைகள் குறித்தும் அறிவுறுத்தினார். மீன்பிடி தடை காலம் அமலில் உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து விசைப்படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரும் 21ஆம் தேதி ஆய்வு செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி விசைப்படகுகளுக்கும் வரும் மே 21ஆம் தேதி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்த உள்ளனர். படகு உரிமையாளர்கள் பதிவு சான்றிதழ், மீன்பிடிப்பு உரிமம், டீசல் மானிய அட்டை, பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் ஆய்வில் பங்கேற்காத படகுகளுக்கு பதிவு சான்று ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: இம்மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் பணிகள் வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தில் பயன்பெற நில உடைமை ஆவணங்களை இணைக்க வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை மேம்படுத்தி சரியான பயனாளிகளுக்கு நிதி சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் EKYC மூலம் சரிபார்ப்பை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. விவசாயிகள் தங்கள் ஆதார் எண்ணுடன் நில உடைமைகளான பட்டா சிட்டா ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் திருச்செங்கோடு வட்டார வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் வரும் 1ஆம் தேதி திறக்கப்படவுள்ள நிலையில் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகள் மாநிலம் முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் பார்வையிட்டார். மொத்தம் 97 பள்ளிகளைச் சேர்ந்த 454 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவி வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. நாளை தேனி, மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூரில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, சீர்காழி, பூம்புகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையால் இதமான சூழல் நிலவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தாலும் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அருள்மிகு கெங்கையம்மன் சிரசு ஊர்வல திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இது குறித்து எமது செய்தியாளர்.
3: வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கவுண்டன்யா மகாநதிக்கரையில் உள்ள கெங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா இன்று நடைபெற்றது. குடியாத்தம் தரணம்பேட்டை முத்தியாலம்மன் கோவிலில் இருந்து நடுப்பேட்டை வழியாக சிலம்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் மேலதாளங்கள் முழங்க அம்மன் சிரசு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கெங்கையம்மன் கோவிலில் நிறைவடைந்தது. வேலூர் மட்டுமின்றி சென்னை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையத்துடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மெல்லிசை கேட்டீர்கள். நேயர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 2 மணி. நேயர்கள் கேட்கலாம் லஞ்ச் பிரேக். முதலில்
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்ருக்கோம்.
3: ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, உடல் பருமனுக்கும் ப்ராஸ்டேட் புற்றுநோய்க்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, அதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ப்ராஸ்டேட்ன்றது ஆண்களுக்கு ஆண்குறிக்கும் யூரின் போகிற அந்த பிளாடர் அப்படின்ற பைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பகுதி. அது சில ஹார்மோன்ஸும் சில கெமிக்கல்ஸும் அது சுரக்கும். அந்த ப்ராஸ்டேட் வந்துட்டு யாருக்கு அதிகமாக இருக்கும்னா வயசானவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ப்ராஸ்டேட் கேன்சர் பெரும்பாலுமே 60 வயசுலேருந்து 65 வயசுக்கு நடுவில் தான் வரும். நாளாக நாளாக ஒரு 80 வயசு 90 வயசு ஆனால் ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வயசில் ப்ராஸ்டேட் கேன்சர் வந்தாலும் நாங்கள் உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா வயசான காலத்தில் ரொம்ப அக்ரெஸ்

0: ட்ரீட்மெண்ட் யூஸ்வலாக பண்ணாலும் பேஷண்ட்டுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்காதுன்றதுனால. இப்போ உடல் பருமனும் ப்ராஸ்டேட் கேன்சருக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலாக டைரக்ட் ரிலேஷன் இல்லை. நாங்கள் என்ன பார்க்குறோம், ப்ராஸ்டேட் கேன்சர் வந்துட்டு நாளுக்கு நாள் நிறைய ஆண்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் மக்களோட ஒரு 5-10 வருஷம் குறைவான டைமில் வந்துடுது. ஸோ இந்த 65 வயசில் வர வேண்டிய ப்ராஸ்டேட் கேன்சர் புற்றுநோய் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 55 வயசுலேருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு சில பேருக்கு. உடல் பருமனும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, வயதுக்கும் ப்ராஸ்டேட் கேன்சருக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனாலும் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வராது அப்படின்றது கிடையாது. நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம். நாளுக்கு நாள் நம்ம தமிழ் மக்களுடைய எடையை வந்துட்டு சராசரி ஆவரேஜ் எடையை பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி நாங்கள் ப்ராஸ்டேட் சிகிச்சை பண்ண பேஷண்ட்டுடைய வெயிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கும் பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வயது கண்டிப்பாக உடல் பருமன் இப்போ இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கும் டைரக்ட் ரிலேஷன் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆவரேஜ் வெயிட், தமிழக மக்களுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து எடை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு, அதுதான் காரணமாக இருக்கும். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி
1: டிஎம்இ ட்ரிபிள்இ இசிஇ கம்ப்யூட்டர் சிவில் டிஎம்எல்டி அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
0: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி கொல்லுமாங்குடி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
5: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
4: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். தோட்டக்கலை பயிர்களில் உர மேலாண்மை காரைக்கால் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் எஸ் மாரிசாமி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெற 04368 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2312311 அல்லது 2994800 அல்லது 2995800 என்ற தொலைபேசி எண்ணிலும் 9566

0: 4-2-7-2-3-1 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நேர்களே, இன்றைய உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் எஸ் மாரிசாமி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றின ஒரு அறிமுகம் நேயர்களுக்காக.
1: என்னுடைய பெயர் வந்து முனைவர் எம் எஸ் மாரிசாமி, தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியராக பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பணிபுரிஞ்சு வருகிறேன்.
0: சரிங்க சார். இப்போ வந்து நம்ம முதல்ல ஒரு கேள்வியோடைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து உர மேலாண்மை அப்படின்னா என்ன சார்?
1: ஸோ உர மேலாண்மை என்பது குறிப்பாக வந்து தோட்டக்கலை பயிர்களில் எந்த தோட்டக்கலை பயிர்களாக இருந்தால் அந்த பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தகுந்த நேரத்தில் தகுந்த அளவு கொடுத்து அதிக அளவு மகசூலையும் தரமான ஒரு விளைச்சலையும் கிடைப்பதற்காக பண்ணக்கூடிய ஒரு

0: தோட்டக்கலை பயிர்களில் எந்த தோட்டக்கலை பயிர்களாக இருந்தால் அந்த பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தகுந்த நேரத்தில் தகுந்த அளவு கொடுத்து அதிக அளவு மகசூலையும் தரமான ஒரு விளைச்சலையும் கிடைப்பதற்காக பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த உரம் மேலாண்மைங்கிறது.
1: சரியான முறையில் வந்து உரமிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியான மகசூலும்
0: கண்டிப்பாக சரியான நேரத்தில் வந்து பண்ணணும்.
1: சரியான நேரத்தில் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். சரிங்க சார், அடுத்த கேள்வி அப்படி என்னன்னா ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை அப்படின்னா என்ன சார், அதை பற்றி சொல்லி.
0: அதாவது உரம் மேலாண்மையிலேயே வந்து ஒரு மூன்று வகைகளாக நம்ம பிரிக்கலாம். குறிப்பாக வந்து நம்ம அந்த நாட்டு எரு, அதாவது இயற்கை உரங்களை பயன்படுத்தி உரம் மேலாண்மை பண்ணலாம் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரசாயன உரங்கள், ரசாயன உரம் நம்ம யூரியா, சூப்பர் பாஸ்பேட்டு, பொட்டாசியம், அது மாதிரியான ரசாயன உரங்களை பயன்படுத்தியும் நம்ம வந்து உரம் மேலாண்மை பண்ணலாம். அதற்கு அடுத்தபடியே நீங்கள் கேட்டது தான் வந்து இன்டகிரேட்டட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம், INM சொல்லுவோம், ஒருங்கிணைந்த
1: ஊட்டச்சத்து
0: மேலாண்மை. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி, உதாரணத்துக்கு இயற்கையாக கிடக்கக்கூடிய அந்த உரங்களையும் பயன்படுத்தி இந்த ரசாயன உரங்களையும் பயன்படுத்தி நம்ம வந்து உரம் மேலாண்மை பண்ணோம்னா அதை தான் நம்ம வந்து INM சொல்கிறோம்.
1: ஓகே சார், இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா பழப்பயிர்களுக்கு வந்து உரத்தை வந்து நம்ம எப்போ இடணும், எப்படி இடணும், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: இப்போ பழப்பயிர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நெடுங்கால பயிர்கள். அப்போ உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இலைதலைகள் வர்றதுக்கு வந்து நம்ம வந்து நைட்ரஜன் என்று சொல்லக்கூடிய உரத்தை வந்து நம்ம வந்து போடுவோம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேரினுடைய வளர்ச்சிகளை வந்து நம்ம வந்து ஊக்குவிப்பதற்கு வந்து பாஸ்பரஸ் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் தேவைப்படும். அதே மாதிரி வந்து பூக்கள் உருவாவதற்கும் அந்த பாஸ்பரஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பொட்டாசியம் வந்து எப்படின்னா நம்ம வந்து பழம் வந்து வளரக்கூடிய பருவம், பழங்கள் வந்து முற்றக்கூடிய பருவம், அதன் பழத்தினுடைய தரம், இதெல்லாம் வந்து நம்ம முடிவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம். அப்போ இந்த மூணு சத்துக்களுமே வந்து நமக்கு தேவை. பட் எந்த டைமில் பண்ணணும் அப்படின்னா தலைச்சத்துங்கிறது வந்து நம்ம நைட்ரஜன் சொல்லக்கூடியது, அது எப்போ பண்ணணும் அப்படின்னா நட்டதில் இருந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு 25% இல்லை 50% 50% வந்து தலைச்சத்து நம்ம போடுவோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மணிச்சத்து, சாம்பல் சத்து, இந்த பாஸ்பரஸும் பொட்டாசியம் சொல்லக்கூடிய சத்துக்கள் வந்து ஆரம்பத்திலே நம்ம போட்டுடணும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு பயிர்களுக்கு வந்து லேட்டாக தான் கிடைக்கும். நம்ம மண்ணில் போட்டதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து உங்களுக்கு கரைஞ்சி பயிர்களுக்கு கிடைக்கிறதுக்கு டைம் ஆகிறதுனால பாஸ்பரஸ் பொட்டாசியம் வந்து நம்ம வந்து முதல்ல அப்ளை பண்ணணும். நைட்ரஜன் மட்டும் முடிஞ்சால் 25% வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பயிர்கள் வந்து எலும்பி வந்ததுக்கப்புறமா ரிமைனிங் உள்ள 50-75% நைட்ரஜனை நம்ம அப்போ அப்ளை பண்ணலாம்.
1: உங்கள்ட்ட வந்து அடுத்த கேள்வியாக கேட்க போகதான் வச்சுருந்த க்வெஸ்சன் வந்து எந்தெந்த சத்துக்கள்லாம் முக்கியம், அதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே பதில் கொடுத்துட்டீங்க. இப்போ சொட்டு நீர் பாசனத்தில் வந்து உர மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: அதாவது சொட்டு நீர் பாசனம் வந்து ட்ரிப் அண்ட் ஃபெர்டிகேஷன் சொல்லுவோம். அதில் வந்து நீங்கள் வந்து நீரில் கரையக்கூடிய உரங்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு நான் கன்வென்ஷனலாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூரியா, சூப்பர் பொட்டாஸ்னு சொன்னோம் இல்லைங்களா, யூரியா வந்து நம்ம வந்து நீர்வழி உரம் இடத்துல நம்ம கொடுக்க முடியும், அது வந்து ஈஸியாக கரைஞ்சிரும். ஆனால் டிஏபியுமே கரையும், பட் ஆனால் டைம் எடுக்கும். அதனால் நம்ம வந்து டிஏபி ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல இது நீர்வழி உரம் இடத்துக்கு. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பாஸ்பாரிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது, அது வந்து பாஸ்பரஸ் சத்தை வந்து நான் சப்ளை பண்ணக்கூடியது. நம்ம வந்து நீர்வழி உர மேலாண்மைக்கு அந்த பாஸ்பாரிக் ஆசிட் யூஸ் பண்ணும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியத்துக்கு வந்து பொட்டாசியம் சல்ஃபேட்டு, சல்ஃபேட் ஆஃப் பொட்டாசியம் சொல்லுவோம், அதேமாதிரி பொட்டாசியம் குளோரைடுன்னு இருக்குது. இந்த மாதிரி உரங்களை வந்து நம்ம வந்து நீர்வழி உரமிடுதலுக்கு, குறிப்பாக நீரில் கரையக்கூடிய நான் இப்போ சொன்ன உரங்களை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும்.
1: சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளைக்காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச் செல்ல வாருங்கள். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்,
0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
2: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவை போற்றுவோம், தோட்டக்கலை பயிர்களில் உர மேலாண்மை நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் MS மாரிசாமி அவர்கள் வாருங்கள், எங்களை தொடர்ந்து கேட்கலாம். சார், இப்போ வந்து வேர் வழி உரம், அப்புறம் வந்து இலை வழி உரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
3: அதாவது மண்ணில் வந்து நம்ம வந்து உரம் போட்டதுக்கப்புறம் வந்து பயிர் எடுத்து வளர்வதற்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம், எஃபெக்ட் உடனே இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா எப்போவுமே வந்து இலை வழியாக தெளிப்போம், ஃபோலியார் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம். இலை வழியாக தெளித்தோம்னா பயிர் வந்து உடனே எடுத்துக்கிறோம். உங்களுக்கு வித்தின் ஒரு 1 வீக்கில் வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க முடியும். அதனால் நீர்வழி உரம் இடத்தல் வந்து எப்போவுமே வந்து நீரில் கரையக்கூடிய உரங்கள், நான் சொன்ன அந்த நீரில் கரையக்கூடிய உரங்கள், ஈவன் டிஏபி கூட நம்ம வந்து இலைவெளி தெளிக்கிறப்போ வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம ஃபெர்டிகேஷன் போகிறப்ப தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அதேமாதிரி யூரியா வந்து கரைச்சி அதையுமே நம்ம வந்து இலைவெளியாக தெளிக்கலாம், அது இம்மிடியேட்டி எஃபெக்ட் இருக்கும்.
1: ஓகே ஓகே சார். இப்போ ஒரு நேயர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? இல்ல சார், இப்ப வந்து நம்ம இலைவழி உரம் இப்ப சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, தெளிக்கலாம் அப்படின்னு, இப்ப மழை பெஞ்சிருக்கு, இந்த டைம்ல தெளிக்கலாமா அப்படின்னு?
3: அதாவது இப்ப இது சம்மர் ரெயின் வந்து அன்எக்ஸ்பெக்டடா தான் இப்ப வந்திருக்கு, லோ ட்ராஃப் ஃபார்ம் ஆனதுனால. மேபி இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா இலைவழியா தெளிக்கிறப்ப வந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கக்கூடாது. இப்ப பீக் சம்மரா இருக்கிறதுனால இந்த டைம் வந்து அட்வைசபிள் கிடையாது. மேபி நம்ம வந்து ஒரு ஜூனுக்கு அப்புறம் இல்லை ஜூலைக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைஞ்சதுக்கு அப்புறம் அடிக்கிறது பெட்டர். ஏன்னா நம்ம வந்து இலைவெளியை தெளிக்கிறப்ப கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமானாலும் இலை கருகள் வந்துடும். கம்மியாக இப்போ அடித்து சப்போஸ் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடய எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அதனால இப்போ வந்து அட்வைசபிள் கிடையாது, ஜூனுக்கு அப்புறம் இல்லை ஜூலைக்கு அப்புறம் நம்ம வந்து இலைவெளி உரம் தெளிக்கலாம்.
1: சரிங்க சார், ஓகே சார். இப்போ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான உரம் இடுதல் அது வந்து நல்லதா இல்லை கெடுதலா?
3: அதாவது அதிகப்படியான உரம் இடுதல் வந்து எப்போவுமே கெடுதல் தான். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரொம்ப அதாவது நீண்டகால பயிர்கள் கூட சில நேரங்கள் அதிகமாக நம்ம உரம் போட்டு தண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து சில நேரங்கள் நமக்கு வந்து பிரச்சனை பண்ணாது. அதாவது காஞ்சி போகிறது இலைகள், இல்லை வந்து எண்டையர் அந்த மரமே காஞ்சி போயிடும். அது வந்து நீங்கள் ஓவர் டோஸ் கொடுத்தீங்கன்னா தான், பட் அது பெரிய அளவில் இந்த நீண்டகால பயிர்களில் அந்த பிரச்சனை வராது. அதே இது வந்து குறுகிய கால பயிர்கள், காய்கறி பயிர்கள்லாம் இருக்குன்னா நீங்கள் உரம் அதிகமாக வச்சுருந்தா இம்மிடியட்டாக வித்தின அடுத்த நாளே அதுக்கு அடுத்த நாளும் உங்களுக்கு வந்து இம்மிடியட்டாக எஃபெக்ட் காமிச்சிடும், காஞ்சிரும், இல்லை வாட்டம் கொடுத்துரும், வாடிரும். அதனால் வந்து அதை தவிர்க்கணும், அது அட்வைசபிள் கிடையாது அதிகமாக உரம் போடுறது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உர செலவு அதிகம். இன்னொன்று வந்து நமக்குள்ள ரசாயன உரங்கள் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா மண்ணில் உள்ள வந்து நுண்ணுயிர்கள், அதாவது பெனிபிஷியல் மைக்ரோஆர்கள், நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அது வந்து அழிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன நம்ம வந்து மண்ணை வந்து ஆராய்ச்சி செய்து அதாவது ஆய்வு செய்து அதற்கு ஏற்ற பரிந்துரைக்கான ஒரு உரத்தை நம்ம வைக்கிறது தான் பெட்டர்.
1: சரிங்க சார், இப்போ அடுத்த நேயர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன?
4: இந்த தென்னை மரத்தை கொள்ள சோப்புல அதை கொத்தி விட்டு இது பண்ணும் போது இந்த வேர்லாம் வெட்டுப்படுதுல, அது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு கேரக்டர்?
1: சரிங்க சார், உங்களுடைய கேள்வி சார் கேட்டுட்டு இருக்காங்க, பதில் சொல்லுவாங்க.
3: கண்டிப்பாக வந்து தென்னையில் வந்து உரம் மேலாண்மை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 வருஷம் 25 வருஷம் மரம் வந்து எந்த இடத்துல உரம் வைக்கணும் அப்படின்னா, இலைகள் வந்து எங்கே முடியுதுங்களோ அந்த இடத்துக்கு நேர கீழே நம்ம வந்து பாத்திகள் மாதிரி ஒரு 1 அடி

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவரை அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல். நமது
3: கைவலி, மூட்டுவலி போன்ற

0: வந்து ஆழத்துக்கு நம்ம எடுக்கணும். அப்போ கண்டிப்பாக வந்து வேர்கள் வந்து அடிபட தான் செய்யும், அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. அப்போ எப்போவுமே ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு மீட்டர் நம்ம ட்ரங்க் மரத்தினுடைய மையத்தண்டிலேருந்து ஒரு மீட்டர் தள்ளி ஒரு வட்ட வடிவ வந்து ஒரு பாத்திகள் மாதிரி ஒரு ஒரு அடியில் வந்து எடுத்து அதில் நம்ம வந்து வேர் வந்து அடிபட்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா நம்ம சாண உரம் முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ சாண உரம் போடணுமோ அது அந்தளவுக்கு வந்து சாண உரம் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மரத்துக்கு பெரிய மரமாக இருந்தால் 40 கிலோ வரைக்கும் கூட போடலாம், ஒன்று தப்பு 40-50 கிலோ வரைக்கும் போடலாம். போட்டுட்டு நம்ம ரசாயன உரங்கள் என்ன அந்த யூரியா சூப்பர் பொட்டாஸ் அதையும் போட்டு என்ன பண்ணால் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா வந்து கொஞ்சம் கரையிற அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடணும். பட் அது வந்து அந்த மாதிரி உரம் வைக்கிறது வந்து பண்ணலாம், தவறு கிடையாது. அது மறுபடியும் வந்து அந்த வேர்கள் வந்து உங்களுக்கு துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிடும்.
1: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனி நன்றிஸ் வழங்கும் ஒரு உணவும் நினைவில் கொள்ளுங்கள். நமது பண்பலையில் நாளை காலை 7 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம், நாளை மாலை 5 திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும், நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நேயர்களின் நினைவிற்கு, நமது பண்பலையில் இன்று மாலை 4 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் ஓரும் புறவும் மயிலாடுதுறை ரயில் நிலைய வாசலில் இருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள்.
2: 105 நம்பிக்கை, 1000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்கள் நினைந்திருப்பது லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் உழவை போற்றுவோம். மீண்டும் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் நேர்களே. சார், இப்போ வந்து ஃபர்டிகேஷன், அதாவது நுண்ணீர் பாசனம், அதை பற்றி சொன்னீங்க இல்லையா, அதை பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது?
1: நீங்கள் கன்வென்ஷனல் மெத்தட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம வந்து டைரெக்டாக மண்ணில் போடுற உரத்தை விட இந்த மாதிரி நீர்வழி உரமிடுதல் போடுறது வந்து தண்ணி வந்து செலவு வந்து கம்மி. உங்களுக்கு தண்ணி வந்து நம்ம வந்து நீர்வழி உரமிடுதலில் ட்ராப் பை ட்ராப்பாக தான் விழுகும். அப்போ இன்னும் உரத்தையும் சேர்த்து கொடுக்குறோம். அப்போ உரமும் தண்ணியும் சைமல்டேனியஸாக வந்து அந்த வேர்பகுதி பக்கத்திலே போய் உங்களுக்கு ட்ராப் பை ட்ராப்பாக விழுது. அப்போ உங்களுக்கு தண்ணியினுடைய செலவும் கம்மியாயிருச்சு, உரத்தினுடைய செலவும் கம்மியாயிருச்சு. இதே இது வந்து நீங்கள் வந்து கன்வென்ஷனல் மெத்தடில் வைக்கிறப்ப வந்து உரம் அதிகமாக தேவைப்படும். மண்ணில் போடுறப்ப தண்ணி நீங்கள் வந்து உரம் நல்லா நனையிற அளவுக்கு கட்டணும், தண்ணி அதிகமாக உங்களுக்கு செலவாகும். அப்போ நீங்கள் அந்தளவுக்கு உரமும் தண்ணி ரெண்டுமே சேவ் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் கன்வென்ஷனல் மெத்தடில் எங்கெங்கெல்லாம் தண்ணி போகுதோ அங்கங்கெல்லாம் உங்களுக்கு வந்து களை மண்டிடும். பட் இதில் அப்படி கிடையாது, உங்களுக்கு வேர்பகுதி பக்கத்திலே தான் உங்களுக்கு வந்து ட்ராப் பை ட்ராப்பாக தான் உழுது. அப்படிங்கிறப்ப வந்து களை வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மற்ற இடத்துல மேபி அந்த வேர்பகுதியில் ஒன்று கொஞ்சம் வேணால் களை வளரலாம், அதனால் களை வந்து மட்டுப்படும். ஒன்று இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலைசரும் சரி தண்ணியும் சரி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறோம் இதில் 100%. மகசூல் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா செடிகள் வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்தே நம்ம வந்து நீர்வழி உரமிடுதல் விடுறதுனால எல்லா செடிகளும் ஒரு ஏக்கரில் வந்து ஒரு 500 கன்றுகள் இருக்குன்னா அந்த 500 கன்றுகளுக்கும் தண்ணியும் சரி உரமும் சரி யூனிஃபார்மாக போய் விழுவோம். அப்போ பயிரினுடைய வளர்ச்சி யூனிஃபார்மாக இருக்கும், அனைத்து பயிர்களுமே ஒரே மாதிரி வந்து பூ எடுக்கும், அப்போ ஒரே மாதிரி நம்ம வந்து காய் பறிப்புக்கு வரும். அதனால் நமக்கு வந்து எல்லா வகையிலுமே நமக்கு அட்வான்டேஜ் தான், பயனுள்ளதாக இருக்கும். மகசூல் வந்து அதிகமான நார்மலாக விட இதை வந்து நமக்கு வந்து அதிகமான ஒரு 60% அளவுக்கு நம்ம வந்து மகசூல் வந்து அதிகமாக எடுக்கலாம்.
0: ஓகே சார், இப்போ நேர் இருக்காங்க அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்,
1: மேடம்.
0: லைன்ல இருக்கீங்க, பேசலாமா? யார் பேசுறீங்க?
1: மேடம், நான் கவிதா பேசுறேன் மேடம், ஆர்பாட்ல இருந்து.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன சந்தேகம்? சார்ட்ட கேளுங்க.
1: எது பத்தி மேடம் பேசணும்? நான் வெளில இருக்கேன், ரேடியோ கால் வாங்கல மேடம்.
0: ஆஹா, ப்ரோக்ராமே கேட்காம கால் பண்ணியாச்சா? உழவை போற்றுவோம்ல இருக்கோம். சரிம்மா, நன்றி. அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: அலம்பா ராமன் பேசுறேன் சார்.
0: சரிங்க சார், சார்கிட்ட கேட்கலாம் உங்களுடைய சந்தேகத்தை.
2: சொல்லுங்க சார்.
0: நீங்க தான் சார் சொல்லணும்.
2: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்
2: சார். தென்னமரம் சார், 25 வருஷம் ஆச்சு.
0: காய்ப்பு தான் கம்மியா தான் இருக்கு. நிறைய வச்சேன் தற்சமயம் என்ன உரம் வச்சீங்க? இதுவரைக்கும் என்ன உரம் வச்சீங்க? இப்போ நீங்க வச்சது வந்து இவ்வளவு நாள் இருக்கும்
2: மழைக்காலத்துல போனதுல வச்சது இன்னும் கீழே கோடை காலம் இன்னும் வைக்கல. இப்ப நீங்க நுண்ணூட்டச்சத்து குறைபாடு தான் நீங்க எந்த ஏரியா? நமக்கு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம். திருவாரூர் பக்கத்துல வந்து நீடாமங்கலம் இருக்கு இல்லீங்களா? கேவிக்கே. ஆ, சொல்லுங்க. அந்த கேவிக்கேல வந்து தென்னை டானிக்கு அங்க இருக்கு, கண்டிப்பா இருக்கும்.
3: நீடாமங்கலம் கேவிக்கே தென்னை டானிக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் டிஎன்இ தென்னை டானிக்குன்னு கேளுங்க. இதே இருக்குங்களா சார்? நீடாமங்கலத்துல அந்த டெப்போ இருக்குங்களா? டெப்போ இல்ல, வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்கு இல்லீங்களா? சரிங்க சார். அங்க அறிவியல் நிலையத்துல தென்னை டானிக்கு இருக்கும். அந்த தென்னை டானிக்கு வாங்கி ஒரு மரத்துக்கு 200 ml வாங்கி நீங்க வேறு மூலமா கொடுக்கணும்.
0: சொல்லுங்க சார்.
3: காய் கொட்டுதா? காய் கொட்டுதல் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு ரெண்டு ரீசன்னால கொட்டும். ஒன்று வந்து அதிகமான வந்து வறட்சி இருந்து அதனால் கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் வறட்சி இருந்து ஒரு சடனாக வந்து தண்ணி வச்சிங்க அப்படின்னா, ஒரு 25 நாள் 30 நாள் வந்து காய்ச்சல் போட்டு சடனாக நீங்கள் தண்ணி வச்சிங்கனாலும் அதனாலையும் கொட்டும், சரிங்களா? இது இல்லாமல் கொட்டுதல் குறைப்பதற்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளானோஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்கய்யா.
0: பட்டாணி சைஸ் விட கொஞ்சம் பெருசா வரும் இல்லைங்களா? அந்த கீழே உழுது சொன்னீங்களா, அந்த ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா அடிங்க.
4: இப்போதைக்கு தேவையில்லை. சரிங்க சார், நன்றி சார், அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில் ரிஷிகர் பேசுறேன்மா. ஓகே, சார்ட்ட பேசலாம். ஐயா, அந்த மரங்கள் குறிப்பிட்ட இந்த தென்னை மரத்துல பாத்தீங்கன்னா அந்த காய்க்கக்கூடிய காய் எல்லாம் கொப்பரை காயாவே வருது.
0: இது வந்து இளநீர் அப்படிங்கறதே கொடுக்கல. அந்த காய்க்கக்கூடிய காய் கூட பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய அந்த ஓடுகள் அது எல்லாமும் கொஞ்சம் பிரவுன் கலர்ல வருது. சத்து குறைபாடா எதுனால எல்லா காயுமே இளநீர் வராம குப்பரையா காய்க்குது? ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க கேக்குறது வந்து உள்ள வந்து பருப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? சரியா பருப்பு உள்ள ஃபில்லா இருக்கா? ஆனா இளநீரே இருக்க மாட்டேங்குது, எல்லாம் கொப்பரையா இருக்கு.
4: நீங்க வாங்கின ரகம் வந்து என்ன ரகம் தெரியுங்களா? இல்லையா, ரகத்தினுடைய நேம் இல்ல
0: தெரியாது. ஓகே ஓகே. நீங்க

0: மின்னூட்ட சத்து கலவை இது வரைக்கும் வச்சிருக்கீங்களா?
1: இல்ல வைக்கலையா.
0: அது மின்னூட்ட சத்து கோகனட்ல வந்து மைக்ரோ நியூட் மின்னூட்ட சத்து கலவினை தென்னை மின்னூட்ட சத்து கலவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருக்கு. நீங்க வேலூருங்களா? வேலூர்னா விருஞ்சிபுரம் இருக்கு இல்லைங்களா? விருஞ்சிபுரம் ஆராய்ச்சி நிலையத்துல நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வெப்சைட்ல போங்க, TNAU அக்ரிகார்ட்னு போடுங்க கூகுளில். அக்ரிகார்ட்ல போட்டீங்கன்னா உள்ள வந்து நிறைய மெட்டீரியல் இதெல்லாம் வரும், ப்ராடக்ட்லாம் வரும். அதில் சீடு இருக்கும், பூஸ்டர்ஸ் இருக்கும், இந்த தென்னை டானிக் இருக்கும். அதில் தென்னை டானிக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பர்டிகுலர்ஸ்லாம் கேட்கும், அட்ரஸ் எல்லாம் எவ்வளோ குவான்டிட்டின்னு கேட்கணும். எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும்.
2: சொல்லுங்க.
3: சார் வணக்கம். சார்
0: வணக்கம், சொல்லுங்க.
3: மாதுளை செடி வச்சிருக்கேன் சார், அது என்னன்னா அப்படியே பூக்குது, வேற அளவுக்கு வந்தோம்னா அப்படியே கொட்டி போகுது சார், என்ன காரணம் சார்?
0: ஸோ மாதுளை வந்து நம்ம இப்போ வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது வெயிலினுடைய தாக்கம் இப்போ அதிகமாக இருக்கு இல்லைங்களா, அதனால வந்து பூ உதிர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வறட்சியில் இருந்துட்டு உடனே நீங்கள் தண்ணி கட்டினீங்கன்னு வச்சுங்கன்னா அதனாலையும் பூ உதிரும், சரிங்களா? இந்த ரெண்டுமே நம்ம வந்து கொஞ்சம் கண்காணிக்கணும். தண்ணி அதிகமாக, அதுவும் பூ அதிகமாக இருக்கிற நேரத்தில் தண்ணி ஊட்டினா எல்லாமே கொட்டிடும். பூவிலேருந்து கொஞ்சம் மாறும் பார்த்துருக்கீங்களா காயே, ஒரு ஒரு வாரம் இடைவெளி, அதுக்கப்புறம் கூட நீங்கள் தண்ணி கட்டணும். காயாக மாறினதுக்கப்புறம் தண்ணி கட்டினீங்கன்னா பிரச்சனை இல்லை. பூ அதிகமாக இருக்கிற இடத்துல எந்த பயிரும் கிடையாது, எந்த தோட்டக்கலை பயிரில் இருந்தாலும் பூ அதிகமாக இருக்கிற இடத்துல தண்ணி நம்ம வந்து உடனே கட்டக்கூடாது.
2: சரிங்க சார், நன்றி. அடுத்த நேரில் லைனில் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்க? ஹலோ
4: ஹலோ வணக்கம் மேடம், தரங்கம்பாடி தாலுகா மாத்தூர் படையில இருந்து ஹரிவரசன் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார், சார்ட்ட பேசலாம்.
4: சார், சார்ட்ட ஒரு கேள்விங்க. இந்த இளநீருக்காக வைக்கிற தென்னை வந்து தேங்காயை வந்து அதை முத்த விட்டா தேங்காய் ஆயிடுமாங்களா?
0: அதாவது நீங்க சொல்ற குட்டை ரகத்துல கேக்குறீங்க இல்லைங்களா? வரும், கண்டிப்பா தேங்காய் வரும். பட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து அதோட அந்த கோப்ரா இருக்காது, அதாவது பருப்பு இருக்காது.
4: செம்மனார்
0: கோயில் பக்கம் நீங்க இதுலயே வாங்கலாமே, குத்தாலம் பண்ணை இருக்க, தோட்டக்கலை பண்ணை ஒண்ணு.
4: ஆமாங்க,
0: அங்க கேளுங்க. அப்படின்னா ஆடுதுறையில இருக்கும் கண்டிப்பா.
4: சரிங்க,
0: ஆடுதுறையில கூட வாங்கிக்கலாம்.
4: குட்டை ரகம் இருக்குங்க?
0: கண்டிப்பா இருக்கும், அவங்க நீங்க கேட்டு பாருங்க, குட்டை ரகம் வந்து கண்டிப்பா வச்சிருப்பாங்க.
2: நன்றி, நன்றி. அடுத்த நேரில் இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
5: நீங்கள் அழைக்கும்

0: காரைக்கால்
1: செங்கல் சோலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட பிராமநகை மாளிகை வழங்கும் பாசுந்தளிர். நாலை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல முது.
1: வீட்டு உபயோகப் பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். தோட்டக்கலை பயிர்களில் உரம் மேலாண்மை நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைஞ்சிருக்காங்க காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் எஸ் மாரிசாமி அவர்கள். சார், இப்போ வந்து ஒரு செடியில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்?
1: ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது. நான் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு வந்து இப்போ தலைச்சத்தினுடைய குறைபாடு, நைட்ரஜனுடைய குறைபாடு இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக வந்து இலைகள் வந்து மஞ்சளாக இருக்கும். அதே இது வந்து உங்களுக்கு சல்ஃபர் அதோட டெஃபிஷியன்சியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுலேயும் மஞ்சளாக தான் இருக்கும், ஆனால் அது வந்து மேலே இருக்கும். அதாவது மேல் பகுதி, அதாவது யங் லீஃப்னு சொல்ல முடியும், இளம் தலி இலைகள் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கம்ப்ளீட்டாக மஞ்சள் கலராக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சல்ஃபர் டெஃபிஷியன் சொல்லுவோம். அதே இது வந்து அடிப்பகுதியில், அதாவது கீழே செடியினுடைய கீழ்ப்பகுதியில் வந்து இந்த மாதிரி இலைகள் வந்து மஞ்சளாக இருந்துச்சு கம்ப்ளீட்டாக அப்படின்னா அது வந்து நைட்ரஜன் டெஃபிஷியன்ஸ்னு சொல்லுவோம். இதுலேயே வந்து இன்னும் நிறையா ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மக்னீசியம் டெஃபிஷியன்சி, மக்னீசியம் டெஃபிஷியன்சியில் பார்த்திங்க அப்படின்னா இலைகளில் வந்து மஞ்சள் இருக்கும், ஆனால் வந்து நரம்புகள் இருக்கு இல்லைங்களா, நரம்புகள் பச்சையாக இருக்கும். பட் ஆனால் மற்ற இடங்கள் பார்த்திங்கன்னா இலைகளுடைய மற்ற பார்ட்லாம் வந்து உங்களுக்கு மஞ்சளாக இருக்கும். அது வந்து குறிப்பாக வந்து அடிப்பகுதியில் நான் சொல்கிறது, அதாவது செடியினுடைய அடிப்பகுதி. இதே இது வந்து உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது இரும்பு சத்து குறைபாடுனால. அதில் அதே மாதிரி தான் அந்த இலையினுடைய நரம்புகள் பச்சையாக இருக்கும், ஆனால் மற்ற இலைகளோட மற்ற பகுதிகள்லாம் வந்து உங்களுக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஆனால் இது வந்து மேலே செடியினுடைய மேல் பகுதியில் வரும். இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா போரான் சொல்லக்கூடிய ஒரு நுண்ணூட்ட சத்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழையில் வந்து பழத்தில் வந்து வெடிப்பு இருக்கும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கொய்யாவில் வந்து காய் வந்து கருப்பு கலரில் ஆணிக்காயின்னு சொல்லுவாங்க. அது வந்து போரான் சத்து குறைபாடுனாலும் வரும், அதேமாதிரி காப்பர் சத்து குறைபாடுனாலையும் அந்த மாதிரியும் வரும். சில இதில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் டெஃபிஷியன்ஸின்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி இருக்குன்னா இலைகள் வந்து சிறுத்து, கணுக்கள் வந்து நீளமாக இல்லாமல் ஷார்ட்டனிங்காக இருக்கும், குறுகி இருக்கும். இது மாதிரியான வந்து சிம்டத்தை வச்சு நம்ம ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
0: சரிங்க சார், இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், சார் கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி வந்து பேசுறீங்களா? சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், மயிலாடுதுறை ரவிக்குமாரன் பேசுறேன்.
0: சரிங்க சார், உங்களுடைய சந்தேகங்கள் கேட்கலாம்.
2: காட்ட ஒரு சந்தேகம்
0: கேளுங்க.
2: இப்ப மாடியில எங்களுக்கு இடம் வளர்க்குற அளவுக்கு இடம் இல்ல, செடி வளர்க்குற அளவுக்கு. மாடியில கொய்யா செடி ஒன்று வச்சேன், தொட்டியிலதான் வச்சேன், நல்லா பூத்துச்சு காய்ச்சது, அப்புறம் கறி கொட்டிடுச்சு, எல்லாமே சுத்தமா வீணா போச்சு. இப்ப ரெண்டாவது என்ன கேள்வி என்னன்னா, நான் மாடியில இந்த வாழை வைக்கலாமா, பெரிய தொட்டியில வச்சு வைக்கலாமா, இதை சொல்லுங்க. நான் ரேடியோ கேட்டுக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி சார்.
1: ஃபர்ஸ்ட் கேட்டது வந்து கொய்யால வந்து பூ உதிர்தல்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து கண்டெய்னர் வந்து கீழே வச்சிருக்கிற கண்டெய்னர் வந்து எந்த அளவுக்கு பெரிய கண்டெய்னராக இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை பெரிய கண்டெய்னராக இல்லாமல் வேர்கள் வந்து அந்த கண்டெய்னருக்கு உள்ள காம்பாக்டாக இருந்து, அதாவது காயிலிங் ஆகி அது மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு சத்து குறைபாடு கண்டிப்பாக வரும். சத்து குறைபாடு இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக வந்து பூ எடுக்கும், பூ எல்லாமே காயாக மாறாது. ஏன்னா காய் மாறுவதற்கு அதற்கு தேவையான வந்து உங்களுக்கு சத்து இல்லாமல் இருக்கலாம், இது ஒரு ரீசனாக இருக்கலாம். இன்னொன்று வாழை வந்து வைக்கலாமான்னு கேட்குறாரு. வாழை வந்து குட்டை ரகமாக இருந்தால் வைக்கலாம், நிறைய குட்டை ரகங்கள் இருக்குது, அந்த ரகங்கள் வேணால் மாடி தோட்டத்தில் வைக்கலாம், நெட்டை வந்து வைக்க முடியாது.
0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் வேதாந்தன் செந்தில்செல்வன் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சார்.
3: சார், சந்தானப்பள்ளி எண்ணு வாங்கி போட்டோம் சார், 6 வருஷம் ஆகுது.
1: என்ன வாங்கி போட்டீங்க?
3: சந்தானப்பள்ளி மாங்கண்ணு.
1: பங்கனப்பள்ளிங்களா? என்ன ரகம் சொன்னீங்க?
3: பங்கனப்பள்ளி. சித்தூர்ல இருந்து கொண்டு வந்தாங்க.
1: பங்கனப்பள்ளி. சொல்லுங்கய்யா, சொல்லுங்க.
3: அது 6 வருஷம் ஆகுது, வந்து 1 வருஷம் பூத்துச்சு, மறுபடியும் அது பூக்கவே இல்லை. நாங்கள் மருந்தடிச்சு பார்த்தோம், பூக்கவே இல்லை. இந்த வருஷம் 2 பூ பூத்துச்சு, அது தீச்சு சிக்கல சார். என்ன காரணம் சார்?
1: 6 வருஷம் ஆச்சுங்களா? ஒட்டுக்கண்ணா நீங்கள் வாங்கினது?

0: ஆமாம் சார்.
1: சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல தான் வச்சுருக்கீங்களா?
0: ஆ சூரிய ஒளியெல்லாம் நல்லா படும் சார்.
1: ஆ ஆ சரி. நீங்கள் இப்போ உரம்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா? மண்ணில் இருக்கணும். பொட்டாசியம் வந்து பூ எடுத்ததுக்கப்புறம் காய் வந்து நம்ம பருமன் ஆகிறதுக்கு பொட்டாசியம் வேணும். இப்போ மண்ணில் வந்து நீங்கள் எதுவுமே போடாமல் பாஸ்பரஸ் எப்படி கிடைக்கும் அந்த செடிக்கு? இது ஒன்று. இன்னொன்று வந்து கவாத்து பண்ணி விடுங்க. அதாவது ஒரு மரத்துக்கு வந்து 6-8 கிளைகள் மட்டும் வச்சுக்கோங்க. மையத்தண்டுலேருந்து 8 கிளைகள் வச்சு நல்லா சூரிய ஒளி படுற மாதிரி வச்சுக்கிட்டு நுனியிலிருந்து ஒவ்வொரு கிளையிலையும் நுனியிலிருந்து ஒரு 15-20 சென்டிமீட்டர் உள்ளக்க அப்படியே கட் பண்ணி விடுங்க. யூனிஃபார்மாக கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த கட் பண்ண இடத்துக்கு கீழேருந்து நிறைய புது துளிர் வரும். அது எப்போ பண்ணணுன்னா இப்போ பண்ணக்கூடாது, ஆகஸ்ட் செப்டம்பரில் பண்ணணுங்கய்யா. ஆகஸ்ட் செப்டம்பரில் பண்ணுங்கள். இந்த உரம் வந்து நீங்கள் இப்போ வைக்க வேண்டாம், ஒரு ஜூலை ஆகஸ்ட்டில் வைங்க. அதாவது ப்ரூனிங் பண்ணிவிட்டு கவாத்து பண்ணிவிட்டு அப்புறம் உரம் வைங்க. கண்டிப்பாக அடுத்த சீசனுக்கு உங்களுக்கு பிப்ரவரி மார்ச்சில் கண்டிப்பாக காய் வர ஆரம்பிச்சிடும்.
2: நிறைய நல்ல காய் ரெண்டு மூட்டை இருக்கும், பிஞ்சு வடிவு பிரா கொட்டிடுச்சு மேம்.
3: சொல்லுங்க.
2: அது என்ன செய்யணும்? உரம் ஏதாவது அடி உரம் தான் கொடுக்கலாம். மரம் உயரமா இருக்கு, மரத்துல மேல எதுவும் பண்ண முடியாது. அடியில வேர்ல ஏதாவது கொடுக்கணுமா? வேர்ல ஏதாவது சத்து குறைபாடா இருக்குமா? நன்றி.
1: எத்தனை வருஷம் மரங்கம்மா அது?
2: 15 வருஷம் இருக்கும் சார்.
1: 15 வருஷம். இது விதை போட்டக்கண்ணா?
2: ஆமாங்க சார்.
1: இப்போ நீங்க மரத்தை சுத்தி வைக்கிறதுக்கு இடம் இருக்குங்களா?
2: இருக்கு சார்.
1: அப்படின்னா நீங்க வந்து ஒரு, நீங்க நான் சொல்றத வச்சு பாத்தீங்கன்னா, ஒரு 1.5 மீட்டர் தள்ளி நீங்கள் உரம் வேணால் வைங்க. உரம் வைக்கிறது முடிஞ்சால் வைங்க. அப்படி இல்லைன்னா நுண்ணூட்ட சத்து கலவைகள் இருக்கு, அதுவே வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். அதாவது மேங்கோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும் இதில், அக்ரோ சர்வீஸ் கடலாம் இருக்கு இல்லைங்களா, மருந்து கடை. அதில் நுண்ணூட்ட சத்து கலவை தான் மேங்கோ ஸ்பெஷல்னே இருக்கும். நுண்ணூட்ட சத்து மாவுக்கு அடிக்கிறதுன்னு கேளுங்க, அதுவும் அடிக்கலாம் சரிங்களா. அது வந்து 3 ml 1 லிட்டர் தண்ணிக்கு.
2: 3 ml
1: வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml. அந்த நான் சொல்லக்கூடிய மா ஸ்பெஷல், மேங்கோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நுண்ணூட்ட சத்து கலவை. அது இல்லை அப்படின்னா பிளானோஃபிக்ஸ்னு ஒன்று இருக்குமா?
3: சார் சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க.
1: பிளானோஃபிக்ஸ்னு சொல்லிட்டு அது 2.5 ml 10 லிட்டர் தண்ணிக்கு. இதை அடிக்கலாம். இதுவும் வந்து கிடைக்கல அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட்னு ஒன்று இருக்கு, அது வந்து 10 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு, அதுவும் அடிக்கலாம். இந்த மூணில் என்ன கிடைக்குதோ அதை அடிங்க. இலை வழியாக தெளிக்கணும் சரிங்களா? ஆமாம், மேலே தெளிக்கணும்.
3: நீங்க அடிக்குமா? இலை வழியா அடிக்கணுமா?
1: ஏன்னா இப்ப நீங்க மண்ணுல போட்டதுக்கு அப்புறம் அது டைம் எடுக்கும், எடுத்துக்கிறோம் சரிங்களா. இதே இலை வழியா போட்டீங்கன்னா இப்ப காய் வந்துருக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜ் இல்லையா, உடனே உங்களுக்கு கொட்டுறது நிப்பாட்டணும் அப்படின்னா இலை வழியா தெளிச்சா கேட்கும்.
3: சரிங்கம்மா, நன்றி. சார், இப்போ நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நான் உங்களை ஒரு அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறேன். நுண்ணூட்ட கலவை அப்படின்னா என்ன சார்?
1: நுண்ணூட்ட கலவைங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நியூட்ரியன்ட் இருக்கு, சத்துக்கள். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பர், அதே மாதிரி அயன், ஜிங்கு, மாலிப்டினம், போரான், மேங்கனீஸ், இது எல்லாம் சேர்ந்ததான் உங்களுக்கு நுண்ணூட்ட சத்துக்களை. இது வந்து எப்படின்னா பயிர்களுக்கு வந்து அதிக அளவில் தேவைப்படாது தோட்டக்கலை.

0: இளைஞர்களுக்கு சிறிதளவு தான் தேவைப்படும். பட் ஆனால் இதனுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியம். இந்த 3.5% கலவை இருந்தால் தான் நல்லா வந்து பூ எடுத்ததுக்கப்புறம் பூ வந்து உங்களுக்கு செட் ஆகும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து காய் பிடிக்கிறதுக்கும் வந்து இந்த 3.5% கலவையினுடைய தேவை முக்கியம். பழத்தினுடைய தரத்தை வந்து முடிவு பண்ணுறது இந்த 3.5% கலவை தான், இதுவும் பொட்டாசியம் சேர்ந்து.
1: ஓகே ஓகே சார். இப்போ வந்து வெர்மி கம்போஸ்ட்லாம் சொல்லுவாங்களே சார், அது வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம், அது பயன்படுத்துறதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது?
0: அதாவது நீங்கள் இயற்கை உரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது சாண எரு, மக்கிய சாண எரு. மக்கிய சாண எருவில் பார்த்தீங்கன்னா வந்து 0.3% நைட்ரஜனு, 0.5% பாஸ்பரஸ், 0.3% பொட்டாஸ், அந்த 0.3% நான் சொல்கிறது தான் இருக்குது. யூரியா சாரி நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம். பட் இதே இது வந்து நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பெர்சன்டேஜ் அதிகம், மோர் தென் 1%, 1.5% 2% அளவுக்கு வந்து என்பிகே இருக்குது. அதனால தான் நம்ம வந்து வெர்மி கம்போஸ்ட்டை வந்து இயற்கை உரத்தில் வந்து நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம். சத்துக்களுடைய விகிதாச்சாரம் அதிகம், அப்போ நம்ம வந்து பயிர்களுக்கு வந்து நீங்கள் வந்து 50 கூட வந்து நீங்கள் ஒரு ஏக்கருக்கு வைக்கிறீங்க அப்படின்னா நன்கு மக்கிய சாண உரம், இது அவ்வளோ தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஒரு 10 கூட வச்சா போதும், 50 கூட வைக்கணும் அவசியம்.
1: ஓகே சார். இப்போ உயிர் உரங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா?
0: இப்போ பயோஃபர்டிலைசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னா பயிரினுடைய வளர்ச்சியை வந்து ஊக்கப்படுத்துறது. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா விதை நேர்த்தியிலேருந்தே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணோம். அதை பயோஃபர்டிலைசர் அசோஸ்பெரிலாம், பாஸ்போ பாக்டீரியா, ரைசோபியம், இது மாதிரி பயோஃபர்டிலைசர்ஸ்லாம் நம்ம வந்து சீடில் வந்து ட்ரீட் பண்ணிவிட்டு விதை நேர்த்தி செஞ்சு அதுக்கப்புறம் விதை போடுறதுனால நோய்களுக்கு பூச்சிகளுக்கு வந்து எதிர்த்து அது வந்து நல்லா வளர வீரியமாக வளர்வதற்கான ஒரு பர்பஸுக்கு தான் நம்ம பண்ணுறோம். இது இல்லாமல் நம்ம வந்து இலைவெளியாகவும் தெளிப்போம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த பயோஃபர்டிலைசர்ஸ் மிக்சர்ஸ்லாம் நிறையா இருக்குது, லிக்யூடாகவே உங்களுக்கு அசோஸ்பியரில் இருக்குது, பாஸ்போ பாக்டீரியா லிக்யூடாக இப்போ வந்துருச்சு. அது நம்ம வந்து இலைவெளியாக தெளிக்கிறதுனால வந்து பயிரினுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். குறிப்பாக வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நோய் தாக்குதல்லேருந்து குறை செடிகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான்.
1: ஓகே சார்.

நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் ஓரும் உறவும். மயிலாடுதுறை ரயில் நிலைய வாசலில் இருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: 2:45 நிமிடத்தில் பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவை போற்றுவோம். தோட்டக்கலை பயிர்களில் உரம் மேலாண்மை காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலை துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் எஸ் மாரிசாமி அவர்களுடன் நேர்முகம்னு கேட்டு இருக்கீங்க. சார், இப்போ வந்து நுண்ணூட்ட சத்து, அதோட குறைபாடுகள், அப்புறம் அறிகுறிகள் இதெல்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையா நமக்கு கிடைக்குமா?
1: அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 நுண்ணூட்டச்சத்துக்களை சொன்னேன். போரான் சில நேரங்களில் வந்து பனானா, அதாவது வாழையில் வந்து காய் வெடிக்கிறது சொன்னேன். சில இதில் வந்து இலைகள் சிறுத்து போகிறது, சில நேரங்களில் மஞ்சளாக இருக்கும், சில இதில் நரம்புகள் வந்து பச்சையாக இருந்து மஞ்சளாக இருக்கும் நிறைய. அதனால் ஒவ்வொரு நுண்ணூட்டச்சத்துக்களோட குறைபாடு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஒன்று தனித்தனியாக நம்ம போடுறதுக்கு பதிலாக இந்த நுண்ணூட்டச்சத்து கலவை சேர்ந்து ஒரு மிக்சராக வந்து ரெடிமேடாகவே நம்மள்கிட்ட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அந்த தென்னை டானிக்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து எல்லா அந்த மைக்ரோ நுண்ணூட்டச்சத்தும் சேர்ந்துருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும், உதாரணத்துக்கு தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம் திருச்சியில் இருக்குது, அவங்க வந்து பனானா சக்தின்னு சொல்லிட்டு, அதை வாழைக்கு சக்தின்னு சொல்லிட்டு ஒரு நுண்ணூட்டச்சத்து கலவையை வச்சுருக்கிறாங்க. ஆமாம், அது வந்து டைரெக்டாக நம்ம வந்து நம்ம இலை வழியாக தெளிக்கலாம். 2% வந்து, அதாவது 20 ml

0: வந்து 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணாலேயும் எந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடு இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிரும். நல்லா வந்து தரமான உங்களுக்கு காய் கிடைக்கும். மகசூல் வந்து இந்த ஒரு தாருனுடைய வெயிட் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, வெயிட் அதிகமாகும். ஒவ்வொரு ஃபிங்கர்னு சொல்லுவோம், அதாவது ஒவ்வொரு காயினுடைய சைஸுமே பெருசாகும். அது மாதிரி நுண்ணூட்ட சத்து கலவை வந்து இது மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும். அதேமாதிரி வந்து இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூரில் இருக்குது, அவங்க வந்து ஒவ்வொரு பயிருக்கும் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு மேங்கோ ஸ்பெஷல்னு ஒன்று வச்சுருக்காங்க, மாவுக்குனியும் நுண்ணூட்ட சத்து கலவை தான். அதேமாதிரி வந்து எலுமிச்சைக்கு ஒரு நுண்ணூட்ட சத்து கலவை இருக்குது. அது மாதிரி வந்து அவங்களும் வாழைக்கு வந்து ஒரு பனானா ஸ்பெஷல்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதனால் வந்து எல்லாமே இருக்குது. பட் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வந்து தேசிய தோட்டக்கலை, அதாவது இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூர், அவங்க காண்டாக்ட் நம்பர் வேணாலும் நம்ம நேயர்களுக்கு சொல்லணும்னு சொல்லிடலாம். அங்கே தேசிய தோட்டக்கலை இது தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம் திருச்சிராப்பள்ளி, அங்கேயும் நம்ம காண்டாக்ட் நம்பர் இருக்குது, பண்ணலாம். நம்ம மெயினாக வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நிறையா இருக்குது கிராப் ஸ்பெசிஃபிக். அது நம்ம வேணும்னா, இது மட்டும் கிடையாது, விதைகள் வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் அக்ரிகார்ட் TNAU அக்ரிகார்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டனால கூகுளில், அதில் உள்ள நீங்கள் போனீங்கன்னா நிறையா ப்ராடக்ட் வரும். சீடுனா சீடு வேணுமா, இல்லை உங்களுக்கு வந்து இந்த வெஜிடபிள் ஸ்பெஷலு, இல்லை வந்து பனானா ஸ்பெஷலு, இல்லை கோகனட் டானிக்கு, என்ன வேணுமோ அந்த கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி வேணும் உங்களுக்கு, உங்களுடைய அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, அதிலேயே நீங்கள் வந்து பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். வீட்டு வீடு தேடியே உங்களுக்கு வந்துடும் விதைகள் முதற்கொண்டு எல்லாமே. அதை TNAAgricart.com போயிட்டு அந்த இதை நீங்கள் பண்ணி வாங்கிக்கலாம்.
1: சரிங்க சார். அடுத்த ஒரு நேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கத்திரிப்புறத்துலேருந்து பாக்யராஜ் பேசுறேன்.
1: சரிங்க சார், உங்களுடைய கேள்வியை ஒரு ஷார்ட்டாக கேட்டுருங்க பார்க்கலாம்.
2: அதான் மேடம், நான் ஒரு 50 தென்னம்பளை வச்சேன்.
0: சொல்லுங்க.
2: 50 தென்னமரில 10 வண்டு சாப்பிடு சார். அதுக்கு என்ன செய்யலாம்னு வானொலி சொல்லு சார்.
1: நன்றி சார்.
0: அவர் கேட்டது வந்து காண்டாமிருக வண்டு வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் தான். அதில் அது வந்து நம்ம லோக்கலாக எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, மெயினாக வந்து நீங்கள் மேலே ஏறி அந்த வண்டுகளை வந்து கலெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது பண்ணித்தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா வந்து ஒவ்வொரு மட்டைக்கும் போய் மற்ற ஓலைகளில் உள்ள மட்டைக்கும் உள்ளே போய் அது தாக்குதல் தான் ஏற்படுத்தும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, முதல்ல வந்து வண்டுகளை எடுத்துட்டு அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து மணல், அப்புறம் நல்லா உப்பு, இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டு அடைச்சிடணும் அந்த ஹோல்ஸை. இது ஒன்று செய்யணும். அதுக்கு அடுத்தபடியாக ஃபர்தராக வராமல் இருக்கிறதுக்கு அந்தூருண்டை இருக்கு இல்லைங்களா, அந்தூருண்டையை வந்து ஒரு மரத்துக்கு ஒரு 5-6 வந்து அந்தூருண்டையை அங்கங்கே வச்சிடணும். அந்த அந்தூருண்டை வாசத்துக்கே வந்து அந்த வண்டுகள் வராது.
1: சரிங்க சார்.

0: நேர்களே, இன்றைய உழவை போற்றும் நிகழ்ச்சியில தோட்டக்கலை பயிர்களில் உர மேலாண்மை, இதை பத்தி காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் எஸ் மாரிசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். சார், நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் நான் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்பவே அழகா பதில் சொன்னீங்க. இப்ப நிகழ்ச்சியில பங்கு பெற முடியாத நேர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டா உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துடலாமா சார்? சொல்லுங்க சார்.
1: 9444369 3256.
0: குறித்து கொள்ளுங்கள் நேர்களே, 9443693256. மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக, 9443693256. நன்றி சார்.
1: நன்றி.
0: நிறைவு பெறுகிறது லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், மதுக்கரை தாலுக்கா அலுவலகம், போத்தனூர் ரயில் நிலையம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்றும் நாளையும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், காவேரி டெல்டா பகுதிகள், காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புண்டு. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தேனி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைத்தூறல் ஒரு சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பலமோர் பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிக அளவு வெப்பநிலையாக 34.3 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 25.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருந்தது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: மனதோறும் எழும் மகிழ்வலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இனி கேட்கலாம், ரசிக்கலாம். மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், மன்னார்குடி வாட்டர் பார்க்கின் எல்எஸ்ஐ. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
3: மற்றும்
4: திருச்சி
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மன்னார்குடி வாட்டர் பார்க்.
5: மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல், வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70-க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
11: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
12: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
11: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
12: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
13: மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: இந்த எல்எஸ்சி நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்து சில கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா எங்கே போகணும்? எஃபி பக்கம் போகணும். எஃபி பக்கத்தில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன கேட்டு போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியுமா? உங்களுக்கு பிடித்த பாரம்பரிய சிற்றுண்டி, உங்களுக்கு பிடித்த என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்கல, உங்களுக்கு பிடித்த பாரம்பரியமாக நம்ம செய்யக்கூடிய உணவுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது சிற்றுண்டி வகைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டிருக்கோம். அதில் உங்களுடைய

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம், ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

எல்எஸ்சி நிகழ்ச்சி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நேர்கள் எஃபி பக்கமாக போய் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கமெண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கு. யாரெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஒன்று ஒன்றா ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, எனக்கு பிடித்த பாரம்பரிய சுற்றுண்டி முறுக்கு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் குறுமுறுகான சுவையும் வீட்டில் செய்யும் மனமும் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன தான் கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்டாலும் அந்த வீட்டில் செய்கிற சுவை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம். அதுதான் இவங்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், எனக்கு பிடித்த பாரம்பரிய காலை சிற்றுண்டி இட்லி தாங்க. ஓ, சிற்றுண்டியில் சேர்த்துட்டிங்களா இட்லியை? சரி ஓகே, அதுதான் சீக்கிரம் செரிமானமாகும். அந்த வகையான சட்னி செய்து சாப்பிடலாம். இட்லி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கடப்பா, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். பாருங்கள், உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும், ஏன்னா இட்லி தோசை இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். அது வந்து உங்களுக்கு பிடிச்சதாகவே சொல்லிட்டீங்க. காட்டுமன்னார் கோயில் டீ மணப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன், எனக்கு பிடித்த பாரம்பரிய சிற்றுண்டி பச்சை பயிறு காராமணி பயிறு சுண்டல் தாங்க. ஆமாங்க, அமோகமாக இருக்கும் தான் அது. இது எங்கள் அம்மா காலத்து சிற்றுண்டி, அருமையான கேள்வின் வேற என்னை பாராட்டியிருக்கிறாங்க. நன்றி நன்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடித்த பாரம்பரிய சிற்றுண்டி இட்லி, வெண்பொங்கல், தேங்காய் சட்னி, கார சட்னி, இதுதாங்க பிடிக்கும் அப்படின்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்துகிறேன், நான் காலை உணவு அல்லது வந்து பாரம்பரிய உணவுன்னு நான் கேட்கல, சிற்றுண்டி வகைகளில் எது இதெல்லாம் பிடிக்கும். சிற்றுண்டி வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிடுவோம் இல்லையா, அதில் வந்து பாரம்பரியமாக செய்கிற சிற்றுண்டிகள் என்னென்னவோ இன்னும் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி. ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு இப்போ அது அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டிருக்கோம். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அவரிக்காடு வித்யா வீரமணி எனக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கு பிடித்த பாரம்பரிய சிற்றுண்டி கேழ்வரகு அடை, கேழ்வரகு புட்டு, பணியாரம், இடியாப்பம், கொழுக்கட்டை. ஆமாம் பாருங்கள், கேழ்வரகு புட்டு, பணியாரம்லாம் எவ்வளோ ஆரோக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா. இந்த கொழுக்கட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தவிர்க்கப்பட்டே வருது, நம்மளும் செய்கிறது கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் செய்கிறதே இல்லை. அந்த வகையில் இவங்க அதை நினைவுபடுத்திருக்கிறாங்க. மாலை வணக்கம், கேழ்வரகு, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை ஆகியவற்றை அரைத்து செய்த தோசை, இது என் மனைவி எங்களுக்கு மாதம் ஒரு முறை செய்து தருவார். சத்தான சுவையான மொறுமொறு பாரம்பரிய உணவு இது. அரியலூர் மாவட்டத்திலேருந்து கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு பிடித்த பழைய கால சிற்றுண்டி பொறி அரிசி களி சுடு தேங்காய் எரவாஞ்சேரியிலேருந்து ரஞ்சித்குமார் சொல்லியிருக்காங்க. அதாவது பொறி அரிசியா களியா சுடு தேங்காய், அந்த தேங்காய் சுட்டு சாப்பிட்றது, அதை சக்கரத்தோடு சாப்பிடுவாங்க, சும்மாவும் சாப்பிடுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது, இது இவங்க குறிப்பிட்டதுனால சொல்கிறேன். தேங்காவை அப்படியே முழுசாக அடுப்பில் இட்டு, அதாவது நெருப்பில் கணலில் இட்டு அதை கூட எடுத்து சாப்பிடுவாங்க, அது ஒரு வழக்கமும் இருக்குது. நீங்கள் வேணால் அதை சுவைச்சு பாருங்களேன். அது உள்ளே கூட கொஞ்சம் சின்ன ஒரு மேலே ஒரு மூணு கண் இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துட்டு அதில் சக்கரை, தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் கலந்து கலவி அது உள்ளே நிரப்பி அதை அப்படியே முழுசுமாக மூடி தணலில் போட்டுருவாங்க, அதாவது நெருப்பில் போட்டுருவாங்க. அது ஃபுல்லாக வெந்து அது வந்த பிறகு அதை உடச்சி எடுத்து சாப்பிட்றது ஒரு சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ஒரு ஹின்ஸ் கொடுத்துட்டேன் இந்த வகையில். ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி அறிவிப்பாளர்களுக்கு மாலை வணக்கம். வணக்கங்க, எனக்கு பிடித்த பாரம்பரிய சிற்றுண்டி இடியாப்பம். சரி ஓகே சூப்பர். இடியாப்பத்திலே பல வகை கூட இருக்குது. நம்ம இடியாப்பன்ற எப்போதும் அரிசி செய்ய இதில் பண்ணுற இடியாப்பம் தவிர்த்து நிறைய இடியாப்பமும் இருக்குது, நம்ம வந்து தொடர்ந்து படிக்கலாம். அடுத்தது யார் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துருவோமா. எனக்கு பிடித்த சிற்றுண்டி அந்த காலத்தில் செய்தது, இந்த காலத்திலும் எங்கள் அம்மா செஞ்சு தராங்க. என்னங்க பண்ணுறது, அம்மா இன்னும் உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குற வகையில் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரியான இல்லையே. என்ன செஞ்சு தராங்களா, சுடுசுட கருப்பு காஃபி, முட்டை வறுக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இரவஞ்சேரி ரதி மதனா இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி

0: சரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்க, பணியாரம் நீர் உருண்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இந்த நீர் உருண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமலே போயிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த நீர் உருண்டை அதாவது அரிசி இல்லை தேங்காய் சக்கரை போட்டும் செய்வாங்க, அதே வந்து உப்பு உப்பு அதாவது கடுகு தாளித்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தேங்காய்லாம் கலந்து செய்வாங்க, அந்த மாதிரியான விஷயங்களும் போடுவாங்க. அதையே வந்து சில பேர் தண்ணியில் போட்டு வேக வச்சு செய்வாங்க, சில பேர் அதை தண்ணி இல்லாமல் இட்லி குக்கரில் இல்லை பானையில் செஞ்சு, ஏன்னா குக்கரே இப்போ வந்தது தான், அதனால் இட்லி பானையில் வேக வச்சு அதை செய்வாங்க. ரெண்டு விதமான விஷயங்களும் இருக்குது. இது தவிர்த்து இந்த நீர் உருண்டையிலேயே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக செஞ்சுட்டு அதில் கடுகு அதாவது என்ன சொல்லுவோம் மிளகாய் வற்றல் மிளகாய் அந்த மிளகாயெல்லாம் தாளித்து கருவேப்பிலையெல்லாம் போட்டும் செய்வாங்க. இது மாதிரி மூணு நாலு வகையான நீர் உருண்டைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் தெரியுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். நிறைய சொல்லிட்டே வரீங்க, எனக்கும் படிக்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது. பாடலை கேட்டு வந்து படிப்போம்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.

0: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி
1: டிஎம்இ ட்ரிபிள்இ இசிஇ கம்ப்யூட்டர் சிவில் டிஎம்எல்டி அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
0: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான

0: கல்வியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
0: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

நேர்களே, எல்எஸ்சி நிகழ்ச்சியில் 3:19 இணைஞ்சிருக்கிற இந்த வேலையில் ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்தி ஆகணும். 4 மணிக்கு என் நிகழ்ச்சி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஊரும் உறவும் இது எங்கேருந்து வரவிருக்கு அப்படின்னு தெரியுமா? மயிலாடுதுறை ரயில் நிலைய வாசலிலிருந்து நேரலையாக உலா வர காத்திருக்கு.

0: காலை 8:30 வைக்கிங் மணியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் என் சொல்லாமது. தார்பைகள் கிரீனேஜ் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: மனதோறும் ஏழு மகிழ் வலைது காரைக்கால் 100.3 பண்பலை. LSE லைக் ஷேர் கமெண்ட். LSEல நாம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாரம்பரிய சிற்றுண்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம். உணவை பற்றி கேட்கலங்க, சிற்றுண்டியை பற்றி கேட்டிருக்கோம். அதுவும் பாரம்பரியமாக செய்யக்கூடிய சிற்றுண்டி வகைகளை பற்றி கேட்டிருக்கோம். அந்த வகையில் நம்ம நேயர்களும் புரிஞ்சுட்டு சில பேர் புரியாமல் ஒரு சில பேர் கொடுத்துருக்குறாங்க. புரிஞ்சுட்டு சொல்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துப்போமா. பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடித்த சிற்றுண்டி அந்த காலத்தில் செய்வதை காட்டிலும் இந்த காலத்தில் எங்கள் அம்மா செஞ்சு தராங்க, சுடு சுட காஃபி முட்டை வரிக்கி, இதுதான் நம்ம படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சரி சரி, வணக்கம் மேடம். மேமாத்தூர் அமுதா சேகர், எனக்கு பிடித்த பாரம்பரிய சிற்றுண்டி இட்லி தோசை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமுதா சேகர். நான் இட்லி தோசையை பற்றியா கேட்டேன், சிற்றுண்டி வகைகள்லாம் கேட்டா. சரி ஓகே, அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிடித்தது பால் கொட்டி ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்குறாங்க. குழிப்பணியாரம், தேங்காய்பால் ஆப்பம், சூடான இட்லி சாம்பார், புதினா சட்னி, கார சட்னி, இதோடு சேர்த்து சாப்பிட்டா சும்மா அருமையாக சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சுவையை அப்படியே இங்கே எழுத்துக்களாக பொறிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த வகையில் அடுத்து யார் பேசுகிறாங்க, என்ன சிற்றுண்டி பற்றி இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்தாலந்தோப்பு தெரு கே சிவசுப்ரமணியன் சொல்லியிருக்காங்க, எனக்கு பிடித்த பாரம்பரிய சிற்றுண்டி முறுக்கு அதிரசம் அப்புறம் காராசேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. காராசேவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, நிறைய பேருக்கு அது விருப்பம் இல்லாதமே, ஏன்னா காரமாக இருக்கும் இல்லையா, அதில் மிளகெல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க இல்லையா, அதனால சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும், இவங்க அதுவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருபுவனம் ரவி நிகழ்ச்சிக்கு வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, அடுத்து பாரம்பரிய உணவு வகைகள் அனைத்துமே எனக்கு பிடிக்கும், குறிப்பாக தக்காளி சட்னியோட மல்லிகைப்பூ இட்லி. நான் என்ன தக்காளி சட்னி

ஐயோ, மல்லிப்பூ இட்லியுமா உணவா கேட்டேன். பாரம்பரிய சிற்றுண்டி அப்படின்னு தானே சொன்னேன். எனக்கு பிடித்த பாரம்பரிய சிற்றுண்டி கொழுக்கட்டை. அடிக்கடி இதைத்தான் வீட்டில் செய்ய சொல்வேன். செய்ததில் பாதி அளவு நானே சாப்பிட்டுடுவேன். பார்த்தீங்களா, மிச்சம் இல்லாமல் சாப்பிட்றதெல்லாம் கூட பரவாயில்ல, பாதி தான் சாப்பிடுவாங்களா. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சொல்லியிருக்கிறாங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம், எனக்கு பிடித்த பாரம்பரிய சிற்றுண்டி குழிப்பணியாரம். இந்த குழிப்பணியாரம் நிறைய பேருக்கு பிடிக்குதுங்க. அது என்ன விஷயம் அப்படின்னே தெரியல. தேங்காய் சட்னி, தட்டை பயிறு, சுண்டல், வேர்க்கடலை சுண்டலும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதர் நடேசன் வந்து ஒரு தம் சத்தம் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, அவங்க என்ன சிற்றுண்டிலாம் சொல்லணும்னு விருப்பம் இல்லை போல இருக்கு. ஆசிப் கூட அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. சுரேஷும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து அதை படிச்சிடணும். ஏன்னா அவங்களும் அங்கிருந்து நமக்கு ஒரு தம்சப்பாவது பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால நம்ம அதை கொடுத்துடலாம். அமுதா சேகர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சுரேஷ் அவங்க வந்து இங்கே பிக்சராக காமிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம். இதெல்லாம் நான் எப்படி நான் வந்து சொல்ல முடியும் சொல்லுங்களேன். சரி, பாடலை கேட்டு

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: நேர்கள் இதுவரை கேட்டது ரசித்தது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
6: மே மாதம் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை
7: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
6: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
7: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
6: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
5: இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் எந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
8: பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
11: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
12: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
13: என்ன சுனாமியா?
12: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
5: கேட்கலாம், ரசிக்கலாம், குதூகலிக்கலாம். இது கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, பேரளம் சரோ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
14: கரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
15: தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
15: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா சிபிஎஸ்இ ஸ்கூல்.
6: உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
16: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
6: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
16: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
6: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மனதோறும் ஏழு மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை.

மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். எல்எஸ்சியை கேட்டு எல்எஸ்சியில் எம்பி பக்கத்தில் நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாரம்பரிய சிற்றுண்டி எது அப்படின்னு கேட்டோம். நிறைய நேயர்கள் நமக்கு வந்து வாழ்த்துக்களையும் அவங்க என்ன சிற்றுண்டி சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஆதாரத்தையும் நமக்கு வந்து இங்கே கமெண்ட்ஸாக போட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் அமுதா சேகர் நமக்கு முன்னாடி வந்து வெறும் பொக்கே தான் வந்துச்சு இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க அமுதா சேகர் வந்து தேங்காய் பால் முறுக்கு இல்லையா, பயிர் முறுக்கு, உளுந்து முறுக்கு, தேங்காய் கேக்கு, இதெல்லாம் ரொம்ப நிறைய பிடிக்கும் அப்படின்றாங்க. அதாவது தேங்காய் வகையில் செய்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு. அம்மா செஞ்சு கொடுத்தா எதுவாக இருந்தாலும் சுவைக்கும் இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலூர் துறைமுகம் சுரேஷ், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு அசைவம் தாங்க, மீன் இல்லாமல் சாப்பாடு இருக்காது, என்றாவது ஒரு நாள் சுறா மீன் புட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிற்றுண்டியில் வந்து இறால் வடை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடித்த பாரம்பரிய சிற்றுண்டி பொங்கல் தேங்காய் சட்னி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நக்கம்பாடி சுதா. கலாவதி ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க இரவஞ்சர்லேருந்து, எனக்கு பிடித்த சிற்றுண்டி பனை ஓலை கொழுக்கட்டை பச்சை பயிறு தோசை. ஆமாங்க, இந்த பனை ஓலை கொழுக்கட்டை அப்படிங்கிறது வந்து சிறு வயதில் நானே பார்த்துருக்கேன். அந்த பனை ஓலையை எடுத்து அதுக்குள்ளே வச்சு அந்த கொழுக்கட்டை வடிவில், அதாவது கொழுக்கட்டைன்றது வந்து என்ன, தட்டி வச்சுருப்பாங்க, அதை அப்படியே கட்டி கூட வச்சு அதை வேக வச்சு நமக்கு கொடுப்பாங்க, அது ரொம்ப சுவையாக இருக்கும். அதை வந்து இவங்க ஞாபகப்படுத்தியிருக்காங்க. பச்சைப்பயிறு தோசை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடித்த சிற்றுண்டி இட்லி தோசை எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு நாகூர் முகமது ரஃபீக் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு பிடித்த காலை சிற்றுண்டி இட்லி தாங்க, எனக்கு நீராவியில் வேகும் உணவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கண்ணன் எரவஞ்சேரியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. நீராவியில் வேக வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது உண்மையிலே நல்ல விஷயம், அதை பாராட்டுக்குரியது தான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தேனி மாவட்டம் பண்ணப்புரம் ராதாகிருஷ்ணன், எனக்கு பிடித்த பாரம்பரிய உணவு சிறுதானிய தோசை, முட்டாசு இனிப்பால் செய்வது, முட்டாசு அப்படின்னு ஒன்று இருக்குதோ, சரி சரி ஓகே. பாரம்பரிய இவங்க வந்து தேனி மாவட்டத்துலேன்னு சொல்லியிருக்காங்களே, அங்கே உள்ள ஊரில் உள்ள சிற்றுண்டிகள் பற்றிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டோடு முடிச்சுட்டாங்க. சரி, எனக்கு மிகவும் பிடித்த சிற்றுண்டி தேங்காய் பால் ஆப்பம், சூடான ஆப்பத்தில் தேங்காய் பாலில் நனைத்து சுவைப்பது பேரானந்தம். குத்தாலம் நகர் கிருஷ்ணமூர்த்தி இதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்மளது வந்து வெறும் பேர் மட்டும்தான் வருது. முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், எனக்கு பிடித்த பாரம்பரிய சிற்றுண்டி பூரி இடியாப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, எனக்கு பிடித்த சிற்றுண்டி இடியாப்பம் மற்றும் தேங்காய்ப்பால், வாரம் ஒரு முறை என் மனைவி தயார் செய்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பிடிச்சிட்டு தெரிஞ்ச பிறகு எப்படிங்க செய்யாமல் இருப்பாங்க. எனக்கு எப்பவும் பிடித்த ஒரே பாரம்பரிய உணவு இட்லி சாம்பார் மட்டுமே, வழங்குமான் ஆட்டோ துரை அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு, தயாரிக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியான வேலையாக போயிடுச்சு, ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்சும் போயிடுச்சு இல்லையா. நீடாமங்கலம் வட்டம் காலச்சேரி மணிமாறன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீர் உருண்டை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதி அண்ணம்பேட்டிலேருந்து அதிரசம் தேங்காய் கேக் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்தபடியே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க படிப்போம்.

0: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
1: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
0: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
2: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: நாடி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், அனில் பாஸ்தா, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.

3:43. இந்த நிமிடத்தில் நம்ம நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு லைன் பார்த்துட்டு வந்துடலாம். யாரெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடித்த பழைய கால சிற்றுண்டி பொறி அரிசி களி சுடு தேங்காய் தான் படிச்சிட்டோம் நம்ம இரவஞ்சர் ரஞ்சித்குமார் சொல்லியிருந்தாங்க இல்லையா. கேழ்வரகு, பச்சை பயிறு, கொண்டைக்கடலை ஆகியவற்றை அரைத்து செய்த தோசை என் மனைவிக்கு எங்களுக்கும் ஒரு மாதம் உறுதி செய்தார். இதுவும் நம்ம படிச்சிட்டோம். சரி, அடுத்து யார் சொல்லியிருக்கா? காரைக்கால் மாசநகர் ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, எனக்கு பிடித்த சிற்றுண்டி அதிரசம் முறுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து எனக்கு பிடித்த சிற்றுண்டி பால் கொழுக்கட்டை, சோபனா ரஞ்சித்குமார் இரவஞ்சல்லிருந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து யார்? எனக்கு மிகவும் பிடித்த பாரம்பரிய சிற்றுண்டி தேங்காய்பால் ஆப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவின் கைவண்ணத்தில் சூடான ஆப்பத்தில் தேங்காய்பால் நனைத்து சுவைத்துவது பேரானந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிருஷ்ணமூர்த்தி. முக்கரும்பூர் ஆனந்த்குமார், எனக்கு பிடித்த பாரம்பரிய சிற்றுண்டி வந்து பார்த்திங்கன்னா பூரி இடியாப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யார்? நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன் நீர் உருண்டையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஓமன் நாட்டிலேருந்து வரதராஜன், எனக்கு பிடித்த சிற்றுண்டி தேநீர் மற்றும் பிஸ்கட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பாரம்பரிய உணவுன்னு தானே சொன்னோம், பிஸ்கட் எந்த காலத்தில் வந்து உருவாச்சு? சரி, ஓகே. எனக்கு பிடித்த பாரம்பரிய உணவு களி, இதை சொல்லியிருக்காங்க நச்சுப்பிள்ளை குடும்பம் நிறைவிலேருந்து. சரி, பாடிக்கிட்டு வாங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரெல்லாம் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
7: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
6: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
8: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
7: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசெட் சேகர் டெக்ஸ்டைல் நியூஸ் சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதம்பாள் சித்தா ஃபார்மா விவியன் ஆயில் வழங்கும் என் சொல் அமது.
3: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவியன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர்.

0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: மளிகை பொருட்களின் மலிவிலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டது சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: தரமான தார்பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.

மனதோறும் ஏழு மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பல். நேர்களுக்காக ஒரு நினைவூட்டல், 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி இருக்குங்க. அந்த ஊரும் ஒரு நிகழ்ச்சி எங்கிருந்து வலம் வர காத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறை ரயில் நிலைய வாசலில் இருந்து நேரலையாக உலா வர உங்களுக்காக காத்திருக்கு. இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாரம்பரிய சிற்றுண்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயில கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய நேர்கள் அழகழகாக அவங்க என்ன மனசில் தோணுச்சோ, உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து நமக்கு கமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இன்னொரு மெசேஜ் நமக்கு வந்திருக்கு. யார்கிட்டேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி பழனிவேலு நெருவிலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. எங்கள் அம்மா மரவள்ளி கிழங்கு வேக வைத்து காரம் போட்டு கொடுப்பாங்க, ரொம்ப பிடிக்கும். அது எனக்காகவே செய்ததுன்னு சொல்லும்போது இன்னும் கூடுதல் சுவை அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக ஒரு மெசேஜை கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து இதில் காரமாகவும் செய்வாங்க, தேங்காய் சக்கரைலாம் போட்டு ஏலக்காயெல்லாம் போட்டு இனிப்பாகவும் செய்வாங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இந்த மஞ்சள் பொடி காரம்லாம் போட்டு செய்கிற அந்த மரவள்ளி கிழங்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குலையும் செய்வாங்க. சக்கரவள்ளி கிழங்குல தேங்காய் போட்டும் செய்வாங்க, கொஞ்சம் காரம் போட்டும் செய்வாங்க. இது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம் தான் இல்லையா?

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இதுவரை கேட்டு ரசித்தது கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிசி ஸ்கூல், காரைக்கால் பியாசா தங்க மாளிகை, பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிசி ஸ்கூல்.
1: கரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பியாசா தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியாசா தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
4: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
5: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

வீசும் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள் இனி கேட்கலாம், ரசிக்கலாம் விருத்தச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ஊரும் உறவும்.

இருங்கள் மகிழ்ந்திருங்கள், இது காரைப்பண்பலையின் 100.3. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.

0: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
3: 10வது மற்றும் 12வது பொது தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
2: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
14: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
13: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
14: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: இன்றைய நம்ம ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது எங்கே வளவர காத்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் நம்ம மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தணும் இல்லையா, எங்கிருந்து வளவர போது மயிலாடுதுறை ரயில் நிலைய வாசலிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாக காத்திருக்குது. யார் அங்கே காத்திருக்கிறா? நம்ம அறிவிப்பாளர் எம்எம் கலியபெருமாள். அவங்க என்ன நிலைமையில் அங்கே மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, என்ன நிலைமையில் காத்துட்ருக்காங்கன்னு பார்த்துடலாமா?
2: இனிமையான மாலை வணக்கம் நேர்களே. வணக்கம் லதா. அவங்களுக்கும் நீங்க சொன்னது போலவே மழை காலையில ஆரம்பிச்ச மழை கிட்டத்தட்ட அகமதுல இருந்து டெல்டா மாவட்டங்கள் முழுக்க பிச்சு உதறிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல வந்து லேசான மழையும், ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கனமழையும் பெஞ்சிட்டு இருக்கிற இந்த வேலையில தான் நம்ம காரைக்கால் பண்புடைய நேர்களை சந்திக்கிறதுக்காக இன்னைக்கு நீங்க சொன்னது போலவே அந்த மயிலாடுதுறை ரயில் நிலைய வாசலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா மழை பெஞ்சிருக்கிறதால நிறைய நேர்கள் இங்க யாருமே இல்ல இந்த சமயம் வரைக்கும்.
1: ரயில் ஏறி பயணம் பண்ணிட்டாங்களோ,
2: ஒரு சிறப்பு நேரலையா தான் இன்னைக்கு நம்ம வந்து நேரில் நிகழ்ச்சியில பங்கேற்க போறோம். இருந்தாலும் மழை அதிகமா பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்மளும் ஓரமா நின்று ஆகணும், வேற வழி இல்லாம நம்ம ரயில் நிலைய வாசலுடைய அந்த கம்மூண்டு ஓரத்துல தான் நின்றுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான சிறப்பு நேரலை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இது சர்வதேச குடும்ப தினம் கொண்டாடிட்டு

ரெண்டு வேலையில தான் இன்னைக்கு காரைக்கால் பண்புலையில நேரில் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஊர் உறவு நிகழ்ச்சிக்காக குடும்பங்களுடைய முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டவும் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் முக்கியத்துவம் தர வேண்டியதுடைய அவசியத்தை வலியுறுத்தவும் மே 15 அதாவது இன்னைக்கு சர்வதேச குடும்ப தினம் கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. குடும்பம் அப்படின்னா 1000 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுங்க, அதற்காக ஒட்டு மொத்தமா ஒதுக்கிட்டுறதா அப்படின்னு பெரியவர்கள் அறிவுரை சொல்றத நாம கேட்டு இருப்போம். ஆமாங்க, சந்தோஷங்கள் சிறு சிறு சண்டைகள் சமாதானங்கள் என அனைத்து நிறைந்த அற்புத அமைப்பு தான் இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்கலாம். அது எல்லா உறவுகளுக்கும் சங்கமித்திருக்கிற ஒரு சமுத்திரமா, அதாவது பெரிய கடலா அது இருந்துட்டு இருக்கு. ஆனா காலப்போக்குல கூட்டு குடும்ப வாழ்வியல் முறையை சிதைந்து தனித்தனி குடும்பங்களா பிரிஞ்சு இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்கே நவீன உலகில வாழ்வாரத்திற்காக சொந்த இடங்களை விட்டு வெவ்வேறு இடங்களில் பணியாற்றுவோரின் எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இதன் காரணமா ஒவ்வொருடைய ஒருவரை ஒருவர் அடிக்கடி சந்திக்க முடியறதில்ல, குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக இருப்பது அரிதா இருந்துட்டு இருக்கு. முன்பெல்லாம் கிராமத்திலும் நகரத்திலும் கூட கட்டுப்பாடான வாழ்க்கை முறை, பெற்றோர்கள் அடங்கிய பிள்ளைகள், கூட்டு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லாவே இருந்துச்சு. ஆனா இப்போ அனைத்துமே புறந்தள்ளப்பட்டு நேர்மாறாகிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். மாறி வர நகர வாழ்க்கை, மேற்கத்திய நாகரிகம், அறிவியல் வளர்ச்சி

0: சந்திக்க முடியறதில்ல. குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக இருப்பது அரிதா இருந்துட்டு இருக்கு. முன்பெல்லாம் கிராமத்திலும் நகரத்திலும் கூட கட்டுப்பாடான வாழ்க்கை முறை, பெற்றோர்கள் அடங்கிய பிள்ளைகள், கூட்டு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லாவே இருந்துச்சு. ஆனா இப்போ அனைத்துமே புறந்தள்ளப்பட்டு நேர்மாறாகிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். மாறி வர நகர வாழ்க்கை, மேற்கத்திய நாகரிகம், அறிவியல் வளர்ச்சி இவற்றுடைய தாக்கம் மெல்ல மெல்ல நம்மையும் மாற்றிருச்சு. தொடர்ந்து நம்ம நேரத்தில் இருக்கிறாங்க, ரயில் புறப்படுறதுக்காக ட்ரெயின் பிடிக்கிறதே சார் வந்திருக்கிற சந்திக்கலாம். வணக்கங்க, உங்க பேர்?
1: என்னுடைய நேம் சுந்தர், மயிலாடுதுறை.
0: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வேலையில நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ரயில் நிலைய வாசல்ல தான் நம்ம இருக்கிறோம், ஒரு ஊர் ஒரு நிகழ்ச்சிக்காக. நிறைய மழை பெஞ்சிருக்கு, அது முக்கியமா நனைஞ்சு வேற எங்கன்னு வந்திருக்கீங்க. சொல்லுங்க, என்ன ஊருக்கு போறீங்க?
1: நான் போறது திருச்சி போறேன்.
0: திருச்சி, ஓகே. எத்தனை மணிக்கு ட்ரெயின் தெரியுமா?
1: 6 மணிக்கு.
0: 6 மணிக்கு முன்கூட்டியே இங்க வந்துட்டீங்க. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து சர்வதேச குடும்ப தினம். ஒரு ஏன்னா நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது லீவு, ஸ்கூல்ல லீவ் விட்டாங்கன்னா மாமா வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கு, பாட்டி வீட்டுக்கு எல்லாம் போய் இருந்தோம். ஆனா இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாரே, ரூமுக்குள்ளாரே அடங்கிட்டு செல்ல வச்சுட்டு கிடக்குறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப சர்வதேச குடும்ப தினத்தை ஒட்டி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் என்ன சொல்லுவீங்க?
1: கூட்டு குடும்பமா இருக்கிறது எல்லா குடும்பத்துக்கும் நல்லா இருக்கும். இப்ப தனித்தனியா இருக்கிறதுனால அந்த ஜென்ரேஷனுக்கு பெரியவங்களை பத்தி தெரியாம போயிடுது. கூட்டு குடும்பமா இருந்ததுன்னா திரும்பவும் நல்ல பழைய ஜெனரேஷனுக்கு நல்ல முறையில எல்லாரும் நல்லா வருவாங்க.
0: கூட்டு குடும்பம் அப்படின்னால இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கூட்டு குடும்பம்னா என்னங்க?
1: தாத்தா, பாட்டி, அக்கா, பெரியம்மா, மாமா அனைவரும் இருக்கிறது தான் ஒரு கூட்டு குடும்பம்.
0: ஒரே வீட்டுல?
1: ஒரே வீட்டுல.
0: ஏன்னா இப்ப இருக்கிற குழந்தைங்க வந்து எனக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சாலும் எனக்கு தனி ரூம் வந்துடணுங்க அப்படின்னு சொல்ற காலத்துலதான் நம்ம இருக்கோம். இப்ப அந்த காலம் எப்படி இருந்தது கூட்டு குடும்பமா இருக்கிறப்ப?
1: அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருக்கவள எல்லாரும் நல்லா ஒழுங்கினமா இருந்தாங்க, நல்லா படிச்சாங்க. இப்ப உள்ள பசங்க செல்ல வச்சுக்கிட்டு ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் தூக்கம் இல்லாம தவிச்சுட்டு இருக்காங்க. டாக்டர் போய் பாக்குறாங்க, உடல்நலத்தை வீணாக்கிக்கிறாங்க. முக்கியமா ஆரோக்கியம் கெட்டுப்படுது, அவ்வளவுதான். வேற ஒன்னும் சில கருத்து சொல்ல விரும்பல.
0: சரி, ஓகேங்க. முக்கியமா எல்லாருமே ஒத்துமையா இருங்க. ஒத்துமையா இருந்தீங்கன்னா தான், ஒரு சின்ன கதை கூட நம்ம ஸ்கூல் புத்தகத்துல படிச்சிருப்போம். எல்லா மாடுகளும் மேய்ச்சலுக்கு வந்து காட்டுப்பகுதிக்கு போகும் பொழுது ஒரு மாடு மட்டும் பில்லு அதிகமா இருக்குன்னு அந்த பக்கம் போச்சா, மற்ற மாடுகள்லாம் சேர்ந்து சொன்னா அந்த பக்கம் போகாதான்னு. ஆனா இது கேட்காம போய் மேய போச்சா, அப்ப வந்து சிங்கங்கள் வந்து, சிங்கம் வந்து அது கடிக்க வந்த உடனே மற்ற சிங்கங்கள் சரி நம்ம பேச்சு கேட்காம போயிட்டாங்கன்னு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஒதுங்கி போயிடுவாங்க. அது மாடா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும், ஆனா அப்ப உள்ள வந்து உடனே சொன்ன எல்லா மாடுகளும் ஒண்ணு சேர்ந்து அந்த சிங்கத்தை விரட்டினதான் நம்ம ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் கூட்டு இல்லையா?
1: ஆமா, உண்மை உண்மை உண்மைதான்.
0: சரி, நன்றி சுந்தரையா.
1: நன்றி நன்றி.
0: பயணம் சிறக்க வாழ்த்து.
1: காரைக்கால் வானொலிக்கு நன்றி.
0: நன்றி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. தொடர்ந்து ஒரு ஐயா சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்காரு, கொடையை புடிச்சுட்டு இருக்காரு. நீங்க இங்க கொடையை பிடிக்க வேணா, நம்ம காமோடுக்குள்ள வந்துட்டோம். ஓகேவா? ஓரத்துல நின்றுட்டு இருக்க நினைய மாட்டீங்க. வணக்கம், உங்க பேர் என்னங்க?
2: என் பேர் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன், எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: இங்க இதே ஊரு, இதே இடம்.
0: மாயறதுதான். 1000 ஆனாலும் மாயறம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. என்னங்க எங்க ஊருக்கு வந்துட்டு என்னையே யாருன்னு கேக்குறீங்க? என்ன ஊருன்னு கேக்குறீங்க?
2: பாத்துட்டு அங்க இருந்து அங்க இருந்து சைக்கிள் எடுத்துட்டு ஓடியாரோ. நம்ம நிகழ்ச்சி நம்ம ஊர்ல நடக்குது அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடியாரங்க.
0: ஆமா, நாங்க வந்தப்ப ஒரு 3:30 வந்தோம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. அந்த மழை காரணம் முக்கியமா. என்ன, ஒரு ரயில்வே ஜங்ஷன்ல ஒரு 6 இடங்களுக்கு நம்ம போடும்போது அவ்வளவு நேர்கள் இங்க இருந்தாங்க. இன்னைக்கு மழை காரணமா இன்னைக்கு வந்து ஒரு நேர்கள் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. சொல்லுங்க, இப்ப நம்ம வந்து நீங்க சர்வதேச குடும்ப தினத்துல நாம இருக்கோம். நீங்களும் கொஞ்சம் வயதில் மூத்தவரா தான் இருக்கீங்க. இப்ப கூட்டு குடும்பம் அப்படின்னா, இப்ப ஒரு ஐயா சுந்தர் சொல்லிட்டு போனாங்க, கூட்டு குடும்பமா இருந்தா என்ன நன்மைகள் கிடைக்கும்?
2: என்ன நன்மை எனக்கு வந்து என்ன பொறுத்தளவு கூட்டு குடும்பம் எல்லாம் கெட்டு போச்சுங்க ஐயா. இப்ப நான் வந்து ஒரு தனிமையில இருக்கேன். எங்க வீட்டுக்காரங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. நாங்க இருந்து போனோம்னா அந்த காரைகள் ஒரு 500 ரூபாய் ஏன் சம்பாதிக்க, ஒரு காரைகள் எப்ப ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டு நான் தனிமையில இருக்கேன். இது எனக்கு வந்து என் மனைவி பிள்ளை எல்லாமே இந்த காரைகள் எப்பவும்தான் எனக்கு துணையா இருக்கிறது. நான் போய் படுத்து தூங்கினாலும் இந்த காரைகள் எப்பவும்தான் எனக்கு உதவியா இருக்கு. வேற யாருமே உதவி இல்லை.
0: சர்வதேச குடும்ப தினமா இருக்க நேரத்தில் இந்த நேரத்துல யாருமே நம்மகிட்ட கூட இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தப்படுறதையும் நம்ம சந்திக்க முடியுது. இந்த இந்த நீங்க இப்ப ஃபேமிலியோட ஒன்னா இருக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் இல்லையா? இன்னைக்கு அது இல்ல
2: இல்ல
0: காலகட்டம் இன்னைக்கு மாறிட்டு
2: தனிமையில இருக்க எனக்கு இப்ப உதவியா இருக்குது இந்த காரைக்கால எஃப்எம் மட்டும்தான்.
0: அதுதான் இப்ப உங்களுக்கு தாய் தந்தை?
2: தாய் தந்தை எல்லாமே அதுதான்.
0: இப்ப நம்ம எஃப்எம்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படிங்கிறது தான் அது வார்த்தை, அதுக்கான வந்து விளக்கம். ஆனா இப்ப எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எஃப்எம்னா எஃப்னா ஃபாதர், எம்னா மதர். எஃப்எம்ங்கிறது ஃபாதர் மதர், எனக்கு தாய் தந்தை போல அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நேர்கள். அது மாதிரிதான் நீங்களும் இருக்கீங்க. சரிங்க, மகிழ்ச்சிங்க
2: ஐயா. ஒன்னொன்னு எனக்கு ஒரு சின்னோண்டு ஒரு இது, நம்ம காரைகள் எஃப்எம்ல பழைய பாட்டை ரொம்ப குறைச்சிட்டாங்க.
0: சரி, நீங்க வந்து மத்தியானம் 1 மணிக்கு வரும் அந்த இதெல்லாம் பாடல்கள் வரும். அதே நேரத்துல வெளில விருந்தினர்கள் வர்றவங்க நிறைய பேர் பழைய பாடல்கள்லாம் கேக்குறாங்க. தொடர்ந்து நீங்க கேளுங்க. இரவு நேரங்கள்ல ஒவ்வொரு நாளும்
2: எனக்கு அதுதான் எப்பவும் மட்டும்தான் எனக்கு உதவி, வேற யாருமே கிடையாது. எப்பவும் மட்டும்தான் எனக்கு உதவி. எனக்கு கொஞ்சோண்டு நம்ம நிலையத்துல வந்து பழைய பாடல்கள் கொஞ்சம் ஒளிபரப்புனா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: முன்னாடி வந்து டெய்லி இருந்தது, இப்ப ஒரு நாள் விட்டு நாள் ஒவ்வொரு மாதிரியே போயிட்டு இருக்கு இல்லையா? நீங்க கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க.
2: கேக்குறேன்.
0: நன்றி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராமகிருஷ்ணன்.

ரொம்ப நன்றி. இன்னைக்கு காரைக்கால் எஃப்எம்ல இன்னைக்கு ஊருங்குறவங்க நிகழ்ச்சிக்காக பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய ரயில் நிலைய வாசல இருந்துதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ கூட நீங்க பேக்ரவுண்ட்ல வந்து நீங்க சவுண்ட் கேட்டு கேட்கலாம். அடுத்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா இப்ப வந்து 4:32 ஹைதராபாத் தெற்கன் எக்ஸ்பிரஸ் வரப்போகுது அப்படிங்கறதுதான் அங்க இருக்கிற ஒரு அங்க இருக்கிற ஆரன்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப முன்னாடி கூட்டு குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். கூட்டு குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல மூத்தவர்கள் இருக்கிறதுனால தவறுகளை சுட்டி காட்டுறதோட கட்டுப்பாடும் நிறைந்து இருக்கும் அப்பெல்லாம். ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லாருமே தன்னிச்சையா வாழவும் முடிவுகளை மேற்கொள்ளவும் கத்துக்கிட்டாங்க. தாய் தந்தை கண்டிப்போட இருக்கிறதுனாலதான் குழந்தைகளை சிறப்பா வளர்க்க முடியுது. ஒரு குடும்பத்துல பெற்றோர் வேலைக்கு செல்ல நேரிடும் பொழுது குழந்தைகளை பொறுப்பா யாரும் கவனிக்க முடியாத நிலையும் ஏற்படுது. அதனால அவங்க நிறைய கெட்ட படங்களுக்கு ஆளாகிற நிலையும் வந்துருது. எங்க போறாங்க, எங்க இருக்காங்க அப்படின்றத கூட கவனிக்கிறதுக்கு யாருக்குமே நேரம் இல்லாம இருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா பொதுவா கணினி, அதாவது கம்ப்யூட்டர், அலைபேசி, திரைப்படம் அப்படி நண்பர்களுடைய சேர்ந்து கேளிக்கை விருந்து அப்படின்னு எல்லாருமே தெரிய நேரிடுது. சரி, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஒரு சிறப்பு நேரர்களையா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ரயில் நிலைய வாசல்ல இருந்துதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நிறைய நேர்களும் ஒவ்வொருத்தரும் வர ஆரம்பிச்சிருக்காங்க, பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இன்னைக்கு ஒரு சிறப்பு நேரலையா, சர்வதேச குடும்ப தினத்தை ஒட்டிய ஒரு சிறப்பு நேரலை இன்னைக்கு மயிலாடுதுறை ரயில் நிலைய வாசல்ல இருந்துதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்கள் கண்டிப்பா வாங்க. மழை இப்ப லேசா தான் தூரிட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு கேப் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வாங்க, பேசலாம். இது காரைக்கால் எஃப்எம் 100.3 ஊரும் உறவும்.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
4: டிஎம்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
3: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
5: நேர்களை, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வழங்கும் என்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன்னஸ் ஓஸ் நரம்புவெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், அனில் பாஸ்தா, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நம்ம மீண்டும் இணையலாங்க. மயிலாடுதுறை ரயில் நிலைய வாசல்ல நம்ம அறிவிப்பாளர் காத்துட்டு இருக்காங்க இல்லையா, கொட்டுற மழையில இணையலாம்.
9: ஆமாங்களே, ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஊர் உறவு நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலைய வாசல் இருந்துதான் நம்ம நேர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். முக்கியமான ஒரு தினமான இன்னைக்கு, சர்வதேச குடும்ப தினமான இன்னைக்கு, ஒரு சிறப்பு நேரலையா நம்ம நேர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். தனி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம யாருமே தட்டி கேட்க மாட்டாங்க, சுதந்திரமா இருக்கலாம் அப்படிங்கிற பரவலான கருத்து இருக்கு.

0: பாத்தீங்களா. அதை ஒட்டி எல்லாருக்குமே சூட்டு குடும்பத்தை பத்தி நினைவுபடுத்தணும், குடும்பம்னா என்ன அப்படிங்கறத நினைவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு சிறப்பு நாளா உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிறைய ஆட்டோ டிரைவர் நண்பர்கள் எல்லாம் இருக்காங்களோ சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேருங்க?
1: பேர் ராஜாங்க.
0: ராஜா, ஆட்டோ ஓட்டுநரா இருக்கீங்க இல்லையா?
1: ஆட்டோ ஓட்டி
0: சொல்லுங்க, நீங்க ஒரு எப்படி போயிட்டு இருக்கு தொழில் எல்லாம்? முதல்ல
1: தொழில் முன்னே விட கொஞ்சம் கம்மியா தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இலவச பஸ் எல்லாம்
0: சரி. இப்ப வந்து இப்ப சாதாரணமா பேசஞ்சருங்க வராங்க, இரவு நேரத்துல வரணும் அப்படின்னா கூட அழைச்சிட்டு வருவீங்களா அவங்க வீட்டுக்கு போயிட்டு?
1: ஆமா, 24 hours சர்வீஸ் உண்டு, எப்ப கூப்பிட்டாலும் போயிட்டு வருவோம்.
0: போயிட்டு வரும்
1: குறிப்பா உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி கர்ப்பிணி பண்ணிக்கலாம் இருந்தா கூப்பிட்டா உடனே
0: எந்த நேரமா இருந்தாலும்
1: எனி டைம் எடுத்து போனாலும் போன் பண்ணா போயிட்டு வருவோம்.
0: ஓகேங்க. இன்னைக்கு வந்து ஒரு சர்வதேச குடும்ப தினம், நீங்க வந்து ஒத்துமையா இருக்கணும், குடும்பம்னா இப்படி அப்படிங்கிற மாதிரி இல்லாம நீங்க எல்லாருமே தனித்தனியா இருந்தாதான் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. குடும்பம் அப்படிங்கறது வந்து எல்லாருமே ஒத்துமையா இருக்கிறது தான் குடும்பம். குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தைகள் யாரா இருந்தாலும் அது அனுசரிச்சு இருக்கிற மாதிரி உறவுகளையும் அனுசரிக்கணும் இல்லையா? அப்ப உங்களுடைய பார்வையில குடும்பத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, எப்படி நினைப்பு சொல்லுவீங்க?
1: எங்க வீட்டை பொறுத்தவரை நானும் என் தங்கச்சி ரெண்டு பேரு தான், தங்கச்சி கட்டி கொடுத்தாச்சு. நான் வந்து இப்ப கூட்டு குடும்பமா தான் இருக்கேன், நானும் அம்மா அப்பா வைஃப் தனி குடுத்தரும் போல. எனக்கு பிடிச்சவரையும் கூட்டு குடும்பமா இருக்கிறது தான் பிடிக்கும், தனி குடும்பம்னா பிடிக்காது, கோபம் இருப்பம் கிடையாது.
0: சரி, இப்ப வந்து முக்கியமா ஒண்ணு வந்து தாய்மாமன், எதை கேட்டாலும் தாய்மாமனை கேட்டுதான் செய்யணும் அப்படின்னு ஒரு வழக்கம் நம்ம தமிழர் பண்பாடுல இருக்கு. அது முக்கியமா உங்களுக்கு ஒரு தங்கை இருக்காங்க, திருமணம் ஆயிடுச்சுன்னா சொன்னீங்க, இப்ப தாய் மாமன் ஆயிட்டீங்களா நீங்க?
1: எங்க ஊரே மதுரை தான், சொந்த ஊரு.
0: சொந்த ஊர் மதுரை? ஓ,
1: தாய் மாமனுக்கு பேர் போன ஊரு.
0: ஆமா,
1: அதனால தாய் மாமன் உறவுன்னா என்னன்னா அங்க உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அதை பார்த்துட்டு இப்ப படங்கள்லாம் நிறைய வரனால இங்க உள்ள மக்கள் நிறைய கத்துக்கிறாங்க, அது மாதிரி செய்யணும் போகணும் வரணும். ஏன்னா சீர்வரிசையில இருந்து எல்லாமே அங்க அதிகமா நீங்க பாப்பீங்க, போயிட்டு
0: அது மாதிரி
1: இருக்கும்போது நிறைய வந்து இப்ப அந்த மாதிரி மக்கள் வந்து தாய் மாமன் சீர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ஆர்வத்தோட செஞ்சிட்டு இருக்காங்க.
0: சரி, மகிழ்ச்சிங்க. தாய் மாமன் அப்படிங்கறது வந்து வெறும் நம்ம தங்கச்சிக்கு உள்ளது, உங்களுக்கு தங்கச்சி உங்களுக்கு வந்து இவ்வளவு செஞ்சேன், என் குழந்தைக்கு காது குத்து வச்சிருக்கேன், நீங்க இவ்வளவு கம்மியா செஞ்சேன்னு கேட்க முடியாது ஒரு தாய் மாமன் இல்லையா?
1: கண்டிப்பா தங்கச்சிக்கு செய்யறத வந்து எனக்கு யாரும் கேட்கவே முடியாது. ஆமா.
0: சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு வந்து மாயரம் வந்திருக்கோம், எந்த நேரத்துல எல்லாம் அங்க வந்து அதிகமா ட்ரெயின் வந்து அதிகமா, ஏன்னா இப்ப வந்து மழை இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. இப்ப மத்த நேரங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்?
1: மத்த நேரங்கள் கிடையாது, மத்தியானம் அந்த எக்ஸ்பிரஸ் டயத்துல மட்டும் கூட்டம் இருக்கும். அப்புறம் நைட் டயத்துல ஈவினிங் டயத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 8-9 மணிக்கு மேலால, ஏன்னா தொடர்ச்சியா வண்டி இருக்கனால கூட்டங்கள் அதிகமா வரும். இப்பட்ட ஈவினிங் டயத்துல வண்டி கம்மி, இதுக்கப்புறம் நீங்க 5:30 மணிக்கு மேலதான் ரெண்டு வண்டி இருக்கு, அப்படின்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா போற மக்கள் தான் அதிகம், இப்ப வர்ற மக்கள் கம்மி, அது ட்ரெயின் வந்தாதான் இங்க கூட்டமே.
0: அப்ப இரவு நேரத்துல தான் வர்றவங்க இருப்பாங்க, பகல் நேரத்துல போறவங்க இருப்பாங்க இல்லையா?
1: கண்டிப்பா போ, இல்ல வர்றவங்க நேரத்துல போறவங்களும் வரவங்களும் இருக்காங்க, ட்ரெயின் கம்மி. இப்ப ஈவினிங் டயத்துல ட்ரெயின் கம்மி,
0: ட்ரெயின் கம்மிலாமா? ஓகே, ஓகே. இப்ப இங்க வந்து அதிகமா ரொம்ப தூரம் இந்தியாவில ரொம்ப தூரத்துல போகணும் அப்படின்னா இங்க எந்த ட்ரெயின் இருக்குங்க? இங்க காஷ்மீர், டெல்லி அந்த மாதிரி
1: மகிழ்ச்சி
0: ராஜா, ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சதுல. ஒரு பிஸியான நேரத்திலயும் மழை நேரத்திலயும் காரைக்கால் பண்பலையை வந்து பேசிட்டு போயிருக்கீங்க, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல.
1: நன்றி, நன்றி.
0: நேரில் தனி கொடுத்தணும் அப்படின்னாலே பொதுவா குடும்பம் அப்படின்னாலே நீங்க வந்து தனியா இருக்கிறது தான் குடும்பம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, கூட்டு குடும்பமா இருக்கிறது கூட ஒரு பெரிய சந்தோஷம் தான். இன்னும் அது ஒரு பாத்தீங்க அப்படின்னா தனி குடும்பமா இருக்கிறது வந்து ஒரு முழுக்க முழுக்க தவறுன்னு கூட பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இன்றைய சூழ்நிலையில கூட்டு குடும்ப வாழ்க்கை தேவை அப்படின்னு சார் நிதானமா சிந்திச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கிற நிறைகளை நாம உணர முடியும். தற்போது வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள்ல மட்டும்தான் உறவுகள் கூட்டா இருக்கிறது தவிர கூட்டு குடும்பமா வாழ்றது அப்படிங்கிறது வந்து ஒரு அதிசயமா தான் எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் நம்ம வந்து ஆபீஸ் நண்பர்கள்லாம் இல்ல நண்பர்கள்லாம் கல்லூரி நண்பர்கள் இல்ல பள்ளி நண்பர்கள்லாம் நம்ம குரூப்பா சேர்த்துட்டு இருக்கிற மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் வந்து வாட்ஸ்அப்ல சேர்த்துட்டோம்னா நம்ம எப்பவுமே கூட்டு குடும்பமா இருக்கிறது இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிலைமை இருந்துட்டு இருக்கு. தாத்தா, பாட்டி, பெரியப்பா, மாமா, அத்தை, பேர குழந்தைகள் அப்படின்னு கூட்டு குடும்ப வாழ்வியல் முறை பாத்தீங்க அப்படின்னா மிகவும் ரொம்பவே இன்பமா இருக்கிறதே நம்ம மறந்தே போயிட்டாங்க. அதான் இன்னைக்கு எல்லாருமே இப்ப வானொலி கேட்டுட்டு இருக்கிற பெரியவர்களுக்கு நிச்சயமா தெரியும், இந்த கூட்டு குடும்பம்ன்றதே இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படதான் செய்யறாங்க. நேரில் இன்னைக்கு நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஊர் உறவு நிகழ்ச்சிக்காக மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலைய வாசல இருந்துதான் நம்ம நேர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறோம். ஒரு பரபரப்பா சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய இந்த வேலை பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த கொஞ்சம் டல்லா தான் இருக்கு இந்த இடத்துல. என்ன காரணம் அப்படின்னா காலையில ஆரம்பிச்சு அந்த கோடை மழை, நிச்சயமா இந்த நேரத்துல வெயில் இருந்ததுன்னா நிச்சயமா நாம இப்ப மழையில நனைஞ்ச மாதிரி நான் கண்டிப்பா அப்ப வந்து வேர்வையில் நம்ம நனைஞ்சிருப்போம். அவ்வளவு மக்கள் எல்லாம் வருவாங்க, ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக கூட வந்தப்ப அவ்வளவு நேர்வு, ஒரு மழை வந்து நம்ம நேரில் தடுத்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருக்கிற ஒரு சில நேரிலையும் நம்ம தொடர்ந்து சந்திப்போம். காரைக்கால் பண்பலையில இன்னைக்கு ஊரும் உறவு நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு சிறப்பு நேரலையா தான் நம்ம போயிட்டு இருக்கு.

0: சர்வதேச குடும்ப தினத்தை ஒட்டி ஒரு சிறப்பு நேரலையில பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நிறைய பெண்கள் இருக்காங்க, அவளை சந்திச்சிடலாம். வணக்கம், உங்க பேர் என்னங்க?
1: என் பேர் தமிழ்வாணி சார்.
0: தமிழ்வாணி, என்ன பண்றீங்கம்மா?
1: நகராட்சியில ஒர்க் பண்றோம்.
0: நகராட்சியில, இங்க மயிலாடுதுறை நகராட்சி.
1: இன்னைக்கு
0: வந்து சர்வதேச குடும்ப தினம், அதை பத்தி சொல்லுங்களேன். குடும்பம்னா எப்படி இருக்கணும்? முன்னாடி எல்லாம் எப்படி நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு? ஏன் ஒத்துமையா இருக்கணும்? குடும்பம்னா என்ன? சரி, ஒரே நேரத்தில் இவ்வளவு கேள்விகள் கேட்டா நான் எப்படிங்க சொல்றேன்? சரி, குடும்பத்தை பத்தி சொல்லுங்களேன். குடும்பம் எப்படி இருக்கணும்?
1: சந்தோஷமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும்.
0: குழந்தைகளே அதே மாதிரி குடும்பம்னா என்னன்னுங்கறத அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கணும். அப்பா அண்ணா யாரு, அம்மா அண்ணா யாரு,
1: கஷ்டம்னா என்னன்னா உங்களுக்கு புரிய வைக்கணும். ரொம்ப செல்லமா வளர்க்க கூடாது, ரொம்ப கஷ்டப்படுத்தியும் வளர்க்க கூடாது, ரொம்ப படிக்கலன்னா டார்ச்சர் பண்ண கூடாது.
0: வீட்டுல யாரும் படிக்கலன்னா நீங்க டார்ச்சர் கொடுக்க, டார்ச்சர்ன்னு கிடையாது, படிக்க வேணாம்னு நீங்க சொல்லிடுவீங்களா?
1: படிக்கலாம் இல்ல சார், ரொம்ப நெருக்கடி கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வர.
0: குடும்பம்னா அப்படி இருக்கணும், நம்ம சந்தோஷமாவும் இருக்கணும், ரொம்ப உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படிங்கறதா சொல்றீங்க இல்லையா?
1: கண்டிப்பா சார்,
0: சந்தோஷமா. உங்களை நன்றி. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சிருக்கீங்க. இன்னைக்கு காரைக்கால் பண்பலையில ஊரும் உறவும் நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா, மயிலாடுதுறை ரயில் நிலைய வாசல் இருந்துதான் நம்ம நேரில் சந்திச்சு பேசிட்டு இருக்கிறோம். மழை இன்னும் விட்டப்பாடு இல்ல, தூரல் தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு. தொடர்ந்து நாம பேசுவோம். இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உறவும்.
2: நேர்களை இதுவரை கேட்டு ரசித்தது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம் ஆர்கேஜி நெய்யின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
5: பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ்
7: என்றார்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
4: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
3: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
10: என்ன சுனாமியா?
9: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல், வாட்டர் ஃபால்ஸ் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
11: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
12: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
11: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
12: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
11: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி
2: டிஎம்இ ட்ரிபிள் இ இசிஇ கம்ப்யூட்டர் சிவில் டிஎம்எல்டி அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
1: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்களை இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ஊரும் உறவும்.

0: நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை ரயில் நிலைய வாசலிலிருந்து அரங்கேறி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில நம்ம நேரை சந்திக்கலாம் நம்ம அறிவிப்பாளர் வழியா.
1: ஆமா, லதா, நீங்க சொன்னது போலவே நம்ம நேர்கள் வந்து ஒவ்வொருத்தரா அப்பதான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து இங்க இருக்கிற கார் டிரைவர், வாடகை கார் ஓட்டுநர்கள் நிறைய பேர் வானொலி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க கார்ல அவங்களும் நம்ம பக்கத்துல இப்ப வந்திருக்காங்க, அவங்க நம்ம சந்திக்கலாம். ஒரு சிறப்பு நேரலையா பாத்தீங்க அப்படின்னா, ஊர் உறவு நிகழ்ச்சி இன்னைக்கு சர்வதேச குடும்ப தினத்தை ஒட்டிய ஒரு நேரலையா தான் மயிலாடுதுறை ரயில் நிலைய வாசல இருந்து நம்ம நேர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம அவரை சந்திக்கலாம். கூட்டு குடும்பம், குடும்பம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். அதுக்கு முன்னாடி, இங்க மயிலாடுதுறை அப்படின்னாலே பல பேருக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆயிரம் ஆனாலும் ஆயிரம் போல ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாயிரத்துல இங்க வந்தா கோயில் இருந்து வேற என்ன சுத்தி பாக்குறதுக்கெல்லாம் இடம் இருக்கு அப்படின்னு நம்ம கார் ஓட்டுநர் இடம் நம்ம சந்திக்கலாம். வணக்கங்க, உங்க பேர்?
2: வணக்கம், நான் மயிலாடுதுறை டாக்ஸி ஸ்டாண்ட் கணேசன்.
1: கணேசன் ஐயா, சொல்லுங்க, எத்தனை வருஷமா கார் ஓட்டுறீங்க?
2: 35 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன்.
1: பிரேக்கே போட்டது இல்லையா? 35 வருஷமா நிப்பான ஜெஞ்சின் ஆஃப் பண்ணதே இல்லையா? 35 வருஷமா ஓட்டிக்கிட்டே
2: தான் இருக்கு.
1: சரி, ஓகே, மகிழ்ச்சிங்க. இப்ப ஒரு சொல்லுங்க, இப்ப நான் கேள்வி கேட்டேன் இல்லையா, இப்ப மாயாரத்தை தொச்சுட்டி இப்ப கும்பகோணமும் பக்கத்துல இருக்கு, சிதம்பரமும் இருக்கு, இல்ல இந்த மாயாரத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லுங்க.
2: மாயாரத்துல ஃபுல்லா நவக்கர கோயில், பாடல்பட்ட சிவன் ஸ்தலம், அதே மாதிரி பெருமாள் ஸ்தலம் எல்லாம் இருக்கு. அப்புறம் ஒரு விட்டு விவசாயம் தான், வேற எதுவும் இல்லைங்க. பையனும் நாகூர், நாகப்பட்டினம், இது வேளாங்கண்ணி, அதான் இருக்கு.
1: சரிங்க, இப்ப உங்களுக்கு கார் நிறைய பேர் சொந்தமா பைக் அப்படின்னாலே, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சைக்கிள்ல போனா கூட அதுக்கு பக்கத்து வீட்டுல சைக்கிள் வாங்கிட்டாங்களான்னு அவங்க அதை அவங்க வாங்கினதை நினைச்சு 3 நாள் நாளா சாப்பிடாம இருந்திருக்கேன். என் வயசுக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இன்னைக்கு வந்து பைக்கு அதிகமா உபயோகத்து காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய கார் நிறைய வந்துருச்சு இல்லையா. இப்ப உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு, உங்களுடைய தொழில் எப்படி போயிட்டு இருக்கு?
2: நார்மலா தாங்க போயிட்டு இருக்கு, ஒன்னும் பெருசா எல்லாம் சொல்றது இல்லை. ஏன்னா ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால நாங்க ரெகுலரா வர பார்ட்டி வச்சுதான் நாங்க ஓட்டிட்டு இருக்கோம்.
1: ரெகுலர் கஸ்டமர்னு உங்களுக்கு இருப்பாங்க, ஏன்னா வெளியில போய் புக் பண்றத விட உங்கள்ட்ட பண்ணா நீங்க ஒரு 200 ரூபாய் கம்மியா கொடுத்தா அவங்களுக்கு ஒரு இதா இருக்கும் இல்லையா.
2: ரெகுலர் கஸ்டமர் வரதால எங்களுக்கு ஏதோ ஒரு ஓட்டிட்டு இருக்கு.
1: ஓகே, இப்ப ட்ரெயின்ல ஒருத்தவங்க வந்து மைசூர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க, எடுத்துட்டு கும்பகோணம் வந்துட்டு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு கால் பண்ணி நள்ளிரவு அதிகாலை 2:30 to 3 வாக்குல உங்களுக்கு கால் பண்ணி ட்ரெயின்ல இறங்க போறா நீங்க வாங்க அப்படின்னா, நீங்க ஸ்டாண்ட்ல இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் வந்து அழைச்சிட்டு போவீங்களா?
2: நிச்சயமா, 24 hours சர்வீஸ் உண்டு. நீங்க போன் பண்ணி 1 hour முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிக்கப் பண்ணி பிக்கப் பண்ணி எங்க போனோம் எங்க போறோம்.
1: அதுக்காக அன் டைம்ல வரவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டீங்க?
2: நார்மல் சார்ஜ் தான், பொது ரெகுலரா போற சார்ஜ் தான்.
1: சரி, ஓகே. இன்னைக்கு வந்து சர்வதேச குடும்ப தினம் இல்லையா. இப்ப நம்மளாம் உண்மையிலே நிறைய பேர் கேட்டது எல்லாருமே, அதெல்லாம் அந்த காலங்க, நம்ம பாட்டியே வீட்டுல தாத்தா இருந்தாலும் நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்லாம் சொல்ல காலத்துலதான் நம்ம நம்மளும் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை, காலையில 8 மணிக்கு அரக்க பறக்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அரக்க பறக்க எழுந்து அலுவலகத்துக்கு போயிட்டு நைட் 8 மணிக்கு வந்து அப்பாடான்னு கொஞ்சம் நேரம் செலவு வேண்டிட்டு தூங்கிடுறாங்க. பசங்க என்ன பண்றாங்கன்னு கவனிக்கிறதுல இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல. ஆனா அன்னைக்கு எல்லாம் குடும்பம் எப்படி இருந்ததுங்க?
2: அன்னைக்கு எல்லாம் குடும்பம் எல்லாம் ஒரே கூட்டு குடும்பமா இருந்தது, அதெல்லாம் ஒருத்தங்க ஒருத்தங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாம் தனித்தனியா இருக்கிறதெல்லாம் அவங்க கொஞ்சம் இதாதான் இருக்காங்க.
1: அதுவும் முக்கியமா இந்த கோடை லீவ்ல பசங்க என்ன பண்றாங்கன்னு கண்காணிக்கிறதே இல்ல பெற்றோர்கள்.
2: நிச்சயமா கிடையாது. இப்ப நான் ஆன்லைன் வெளில வந்துட்டேன், பசங்க எல்லாம் சென்னையில இருக்காங்க, வேலைக்கு போயிட்டாங்க. பிரச்சனை இல்ல, சொல்றேன் சவால்பா.

0: அவங்க என்ன செய்யறாங்க நம்ம பார்க்க முடியாது.
1: இல்ல இல்ல, இப்ப மற்ற வீட்டுல குழந்தைங்க பத்தி விதிமுறை.
0: ஆமா, குழந்தைங்களுக்கு வந்து பெற்றோர் பாக்கணும். சப்போஸ் வேலைக்கு இல்லாதனால வீட்டுல பாக்கணும்.
1: எதுக்காக நம்ம வந்து குடும்பத்தை வந்து, குடும்பம்னாலே சந்தோஷமா இருந்தாதான் அது குடும்பம். ஒருத்தர் வந்து எனி டைம் டென்ஷனாவே இருந்தாருன்னா அது குடும்பம் இல்ல. அதனால மனமும், மனைவியுடைய மனமும் புண்படும், குழந்தைகளுடைய மனமும் புண்படும், தாத்தா பாட்டி யாரு இருந்தாலும் புண்படும். குடும்பம்னா எப்படி இருக்கணுங்க?
0: குடும்பம்னா ஒற்றுமையா இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லதா பாக்கணும். அது மாதிரி கோபம் இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது.
1: கொஞ்சம் தான் குறைச்சிக்கணும், ஏன்னா கோபமே இல்லாம இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா?
0: ஆமா, நிச்சயமா கொஞ்சம் குறைச்சிக்கணும். நம்ம கோபத்தை வாழ்க்கையில ஒரு சந்தோஷமாவும் இருக்கும், ரொம்ப ஜாலியாவும் இருக்க கூடாது, ரொம்ப கோபமாவும் இருக்க கூடாது,
1: அப்படிதான் இருக்கணும். ரொம்ப நன்றி, பணிக்கு இடையில வந்து பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றி, நன்றி.
1: உங்க காரைக்கால் எப்பவும் தொடர்ந்து
0: நிச்சயமா கார்ல கேட்டுக்கிட்டே
1: இருப்பேன். ரொம்ப மகிழ்ச்சி. நேர்களை நம்ம காரைக்கால் எப்பம்ல இன்னைக்கு வந்து ஊர் ஊர் நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா, மயிலாடுதுறை ரயில் நிலைய வாசல்ல இருந்துதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் பாருங்களேன், ஒரு 2-3 வயசுல இருந்து ஒரு 5 வயசு பேச ஆரம்பிச்சோடனே பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சோன்னே ஒரு 5 வயதுக்கு மேல எல்லாம் எங்க அப்பா வார தெரியுமா, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு யாருமே தெரியாது அப்படிமாங்க. அதே ஒரு 10 வயசு போனது எங்க அப்பா தான் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு 15 வயசு ஒரு விடலை பருவம் வர ஆரம்பிச்சு ஒரு +1 +2 போறாங்கன்னா உங்க அப்பாவுக்கு சொல்லு அப்படின்னு வச்சேன், அவரா அவருக்கு என்ன அப்ப அப்படிமாங்க. அதே ஒரு 20 வயசு 21 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கல, ஏ அப்பா வர்றாரு என்னடா கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி வீட்டுல அம்மா சொல்றாங்கன்னா, வருத்தமா என்ன அப்ப அப்படிம்பாங்க. ஆனா எப்ப அப்பாங்கிறது வந்து நமக்கு தெரியும் அப்படின்னா, அவரு ஒரு குடும்பமா இருக்கும்போது, ஆய் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்து இருக்கும்போதுதான் ஒரு 40 வயதுக்கு வந்த உடனே எங்க அப்பா எல்லாம் எப்படி தெரியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா அப்பதான் இந்த பக்குவம் வரும். ஆனா இந்த பக்குவம் எல்லாம் இந்த வயதிலேயே நம்ம நம்மளுடைய பெற்றவங்க வந்து நம்மளுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு நம்மள எல்லாம் வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற குழந்தைகள்ட்ட நம்ம சொல்லி கொடுக்கணும். எல்லாரையும் ஒற்றுமையா வச்சுக்கணும். தாத்தா பாட்டி நிறைய பேர் அப்பா அம்மாவே போய் ஒன்றி ஆசிரமங்கள் ஒண்டி விட்டுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களும் வந்து நம்ம எப்படி பிறந்த குழந்தை போலவே அதே போலதான் வயதான அந்த பெற்றோரும். அதனால வந்து நம்மளை எப்படி சீராட்டி பால் ஊட்டி வளர்த்தாங்களோ அதே போலதான் நம்மளும் அவங்களை வந்து பாத்துக்கணும் அப்படிங்கறதுதான். தாத்தா பாட்டி பெரியப்பா மாமா அத்தை பேர குழந்தைங்க அப்படின்னு கூட்டு குடும்ப வாழ்வியல் முறை வந்து ரொம்பவே இன்பமா இருந்துச்சுங்க. வாழ்வியல் முறை வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம மறந்து போயிட்டோம். முன்னெல்லாம் கோடை விடுமுறைக்கு கிராமத்துல இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி வீட்டுக்கோ, பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய சித்தப்பா பெரியப்பா வீடுகளுக்கோ குழந்தைகளை அனுப்பி வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு சினிமா சுற்றுலா அப்படின்னு ஜாலியா பொழுது கணக்கு நினைக்கிறாங்க. வாழ்க்கை அப்படிங்கறது வாழ்றது மட்டும் இல்லைங்க, வாழ வைக்கிறது தான் அப்படிங்கறத குடும்பம் மட்டும்தான் சொல்லித்தரும். ஆமாங்க, குடும்பம் மட்டும்தான் சொல்லித்தரும். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுட்டு நம்ம குடும்பத்தை ரன் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம். நேர்களை இன்னைக்கு காரைக்கால் பண்பலையில ஊர் ஊர் நிகழ்ச்சி மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலைய வாசல்ல இருந்துதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இங்கதான் இருக்கிறோம், ரயில் நிலைய வாசல்ல தான் இருக்கும். இன்னமும் குரல் விட்ட பாடல்ல தொடர்ந்து யாராட்டெல்லாம் பேச போறோம் அப்படிங்கிறதுக்க ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டை எல்லாதான் பிளே பண்ண போறாங்க, கேட்டுட்டு நம்ம மீண்டும் இணையலாம் நேர்கள். இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உறவும்.
2: நார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
3: என்ன சுனாமியா?
2: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
9: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
8: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
4: AI டேட்டா சயின்ஸ் BCOM BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு விருத்தச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.

0: சஞ்சலம்.
1: நேர்களுக்கு கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிசி ஸ்கூலின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தநல்லூர்.
1: நேர்களுக்கு மயிலாடுதுறை நாராயண ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயண ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: நேயர்களுக்கு மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: குளு வாட்டர் பறந்தாச்சு, வாங்க கோடிய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: நேயர்களுக்கு திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: நேயர்களுக்கு மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் குளமங்குடியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
1: நேயர்களுக்கு பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
1: நேயர்களுக்கு ஆர்கேஜி நெய்யின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
9: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
10: ஆர்கேஜி நெய்,

0: வணக்கம் நேர்களே. மயிலாடுதுறை ரயில் நிலைய வாசலில் இருந்து நேரலையாக உலா வந்து கொண்டிருக்கும் ஊரும் உறவும் நிகழ்ச்சியோட.
1: ஆமா லதா, நீங்க சொல்லவே எனக்கு நேர்கள் நிறைய பேர் தொடர்ந்து ரேடியோ கேட்டுட்டுதான் நாங்க வந்திருக்கிறேன் அப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஊரும் உறவு நிகழ்ச்சிக்காக நம்ம மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலைய வாசல இருந்து நம்ம நேர்கள்ட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு ஐயா ரேடியோ கேட்டுட்டு இங்க வந்திருக்காங்க. என்ன மக்கள் வந்தாலும் அந்த தூரில் விட்டாதான் நம்ம நேர்கள் அதிகமா கும்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. தொடர்ந்து ஐயா வணக்கம், உங்க பேருங்க?
2: எம் மதிய.
1: மதி மதி மதி ஐயா, முழு பேரு மதியா? மதி அழகனா?
2: மதி வாணன்.
1: மதி வாணன், வா. என் பாதி பேரை அப்படியே கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிட்டீங்க. மதின்னு சொன்னாலும் மாயாரம் மதி அப்படின்னா உங்க அப்படியே எல்லாம் தெரியும்.
2: சித்தர்காடு சந்தர்பேட்டை மதி மதினா தெரியும்.
1: அப்படியேங்க அப்பா மாயாரம் நீங்க சித்தர்காடு நீங்க பக்கத்துல கருவாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? சித்தர்காடு
2: கருவாட்டுக்கு ஃபேமஸ் சார்.
1: ஓகே, ஏன்னா கடல் பக்கம் போனா பூம்புகார் சைடுல தான் கருவாடு நிறைய கிடைக்கணும். ஆனா சித்தர்காடு ஏன் கருவாட்டுக்கு ஃபேமஸ்?
2: அங்கிருந்து வர கருவாடு பூரா இங்கே வச்சு தாங்க சேல்ஸ் பண்ணுவாங்க.
1: ஓகே,
2: அங்க நீங்க போனா கூட கிடைக்காது.
1: கிடைக்காது,
2: சித்தர்காடு சந்தைக்கு வந்தாதான் கிடைக்கும்.
1: ஓகே, ஒரு மழை மேகங்கள்
2: நாளைக்கு வந்துருவாங்க.
1: மழை மேகல ஒருவேளை பூம்புகார்ல இருந்து அப்படி கருவாட்டியும் சேர்த்து அள்ளி உணர்ந்து சித்தர்காட்டுல போட்டுருதோ
2: ஐயா வரலாம்.
1: இன்னைக்கு வந்து சர்வதேச குடும்ப தினத்தை ஒட்டின ஒரு சிறப்பு நேரலை நிகழ்ச்சி எல்லாம் இருக்கும். உங்களை மாதிரி நம்ம நம்மள மாதிரி உள்ள குழந்தை கேட்டோம் அப்படின்னா குடும்பம் அப்படின்னா என்னன்னா சின்ன வயசுல நாங்க அங்க இருந்தோம் இங்க இருந்தெல்லாம் சொல்லுவாங்க. அந்த நாள்ல வந்து குடும்பங்கள் எப்படி இருந்தது, உறவுகள் எப்படி இருந்தது?
2: கூட்டு குடும்பமா இருந்ததுதான் சார். உறவுகள் கிளிக்கும் கூட்டு குடும்பமா இருக்கிறதா நல்லது.
1: நல்லது
2: நல்லது.
1: ஏன் கூட்டு குடும்பமா இருக்கணும்?
2: அண்ணன் தங்கை மகள் மகன் அப்படி இருந்தாதாங்க நல்லா இருக்கும்.
1: சின்னதா பசங்க விளையாண்டு இருந்தா கூட திடீர்னு வந்து ரெண்டு பேர் மேலே ரெண்டு குழந்தைகள் மேலே தவறு இருக்காது. பக்கத்து குழந்தையோட கீழே விழுந்துட்டான்னு அவன் தான் தள்ளி விட்டான்னு பொதுவாக நம்ம போய் சொல்லுவோம். ஆனா அப்படி கூட்டு குடும்பமா இருந்துச்சு. நான் வீட்டுல இருக்கிற ஒரு 25 பேரும்

0: வந்துன்னு வந்துருவாங்க சண்டைக்கு இல்லையா?
1: இல்லையே, அது குழந்தைய கூட இன்னைக்கு அடிச்சுங்க நாளைக்கு கூட்டிட்டு.
0: ஆனா அந்த ஒத்துமையை பாதுகாக்க அத்தனை பேரும் வருவாங்க பாருங்க.
1: இன்னைக்கு
0: தம்பி வீட்டு குழந்தைங்களா இருந்தாலும் அக்கா வீட்டு குழந்தைங்களும் அக்கம் பக்கத்துல வசிச்சா கூட ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், அவங்க நல்லா வேணும் நம்ம மனுஷனா அப்படின்னு சொல்ற காலத்துல நம்ம இருக்கோம். ஏன் வந்து இப்படி மனங்கள் வந்து இன்னைக்கு மாறி போச்சு? மண்டபத்தில் நடக்காம வீடுகளிலே நடந்தது. எல்லா இட்லிமா அரைக்கிறதுல இருந்து சாப்பாடு ஆக்குறதுல இருந்து யாரும் சமையல்காரர் எல்லாம் கிடையாது, எல்லாம் வீட்டுல உள்ள உறவினர்கள் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் வாடகைக்கு போயிட்டோம் போயிடுச்சு. ஆனா அன்னைக்கு ஏன் அப்படி இருந்தது, இன்னைக்கு ஏன் இப்படி இருக்காங்க, மனம் ஏன் மாறிடுச்சு? பணமா பணமா என்ன?
1: அவ்வளவு டெக்னாலஜி கிடையாதுங்க. இப்ப டிவிய திறந்தா சமையல் கலை, எஃப்எம் திறந்தா சமையல் கலை, இதுல இதே எல்லாமே மக்கள் அப்படியே மாறி.
0: நான் கேக்குற கேள்வி ஐயா நீங்க புரிஞ்சுக்கல. அன்னைக்கு வந்து காரியங்கள்னா ஒரு எல்லாம் ஒத்துமையா இருந்தாங்க, இன்னைக்கு வந்து வாழ்க்கை முறை மாறிடுச்சு, இடப்பற்றாக்குறை வந்துச்சு, நம்ம அந்த விஷயத்துக்கு போவேணா? ஏன் அன்னைக்கு இருந்த மனம் வந்து இன்னைக்கு ஏன் ஒரு காரியத்துக்கு முதல் நாளே வாங்க அப்படின்னு ரெண்டு நாளை முடிய வாங்கன்னு சொல்லி பத்திரிக்கை இன்னைக்கு வைக்கிறாங்க. ஆனா கரெக்டா அந்த முகூர்த்த டைம் 7:30 தான், 7:45 தான் வராங்க. என்ன காரணம்?
1: சுறுசுறுப்பு அதிகமாயிடுச்சு, பிறந்த உலகமாயிடுச்சு. அந்தந்த டயத்துக்கு போனதான் அந்த வேலையை ஒர்க் பண்ணலாம். அதனால அவங்க அந்தந்த வேலையை பார்த்துட்டு அந்த டயத்துக்கு வந்து ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க.
0: சரி ஓகே, என்ன நான் இந்த பதில எதிர்பார்க்கல. ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாருமே வந்து ஒத்துமையா இருக்கணும், எல்லாருமே வந்தாதான் நம்ம அது ஒரு குடும்பமா சேர்ந்து உறவுகளோட சேர்ந்து செய்தால்தான் அது வீட்டு விசேஷம் எல்லாம் இருந்த காலம்லாம் இருந்தது. இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து அது பணமா இருக்கலாம், அல்லது வந்து அவங்களோட வேலை நிமித்தமா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு வீட்டுல ஒரு விசேஷம் அப்படின்னா 5 நாளைக்கு லீவு போட்டுட்டு இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஒத்துமையா செய்யற காலம் மீண்டும் வருமா அப்படின்னா?
1: வருங்க ஐயா, ஒரு குடும்பம் தாங்க ஐயா. நல்லது வந்தாதான் அந்த ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும்.
0: இப்பதான் எங்க வழிக்கு நீங்க வந்திருக்கீங்க. கேள்வி இவ்வளவு நாளி நான் வந்து என்னக்கு என்ன நான் கரெக்டா கேட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ரேடியோ ரொம்ப பிடிக்குமா? காரைக்கால
1: எப்பவும் காலைல 5:55 எல்லாம் தொடங்க ஐயா, 11:55 தான் மூடு. அந்த நேரமும் எங்க நேரம் எந்த நேரம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. எப்பவும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். எந்த நேரமும் சித்தர்காடு எஃப்எம் நேர்னா 1000 மதியம் தெரியுங்க. ரோட்டுலயே எங்க வீடு இருக்கு, போற வழியிலே ஓடிக்கிட்டு தான் இருக்கு. எந்த நேரமும்
0: சரி ஓகே, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. தொடர்ந்து ரேடியோ கேளுங்க, கடைக்கு எஃப்எம்ல தொடர்ந்து பேசுங்க சரிங்களா? ரொம்ப நன்றி. அடுத்து நிறைய பெண்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னம்மா?
2: என் பேர் மஞ்சுளா.
0: மஞ்சுளா, கொஞ்சம் எப்படி வந்துடுறீங்களா? ரேடியோவுக்கு பக்கத்துல எக்கோ வரும். ஏன்னா கல்லூரின்ற ஒரு படத்துல வருவாங்க. ஓகே, உங்க பேர் சொல்லுங்கப்பா. உடனே ரெண்டு பசங்க அவங்க வந்துட்டு ஏன் நீ சொல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட நீ சொல்ல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. மஞ்சுளா அம்மா என்ன பண்றீங்க?
2: நானா
0: என்ன பண்றான்னு சொல்லலாம் அப்படின்னு அவங்க அவங்கள்ட்ட ஐடியா கேக்குறாங்க இல்லையா? ஏன்னா வீட்டுக்காரர்கிட்ட
2: ஒர்க் பண்றேன், முனிசிபாலிட்டியில
0: நகராட்சியில வேலை பாக்குறீங்க. ஓகே, குடும்பம் இன்னைக்கு வந்து சர்வதேச குடும்ப தினம் இல்லையா? திருமணம் ஆயிடுச்சாமா உங்களுக்கு?
2: திருமணம் ஆயிடுச்சு.
0: ஓகே, இப்ப நீங்க புகுந்த வீட்டுக்கும் அதாவது புகுந்த வீட்டுக்கும் நீங்க பிறந்த வீட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்துமே குடும்பம்ன்றாலே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அவங்களுடைய உணவு முறை ஆகட்டும், வேற விதமா எந்த விதமா இருக்கும். ஆனா குடும்பம்னா எப்படி இருக்கணும்?
2: குடும்பம்னா நல்லாதான் இருக்கணும்.
0: ஒரு காசு கூட போயிட்டாலே பிரச்சனை வருது.
2: அந்த பிரச்சனை தான் நடக்குது. சொத்து பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு.
0: நம்ம சொந்த பந்தத்தை எப்ப புரிஞ்சுக்கலாம்னா பங்கு பிரிக்கும் போதுதான்.
2: புரிஞ்சுக்கவே முடியாது, அது கடைசி வரைக்கும் ஒட்டாது.
0: ஒட்டாது அழுத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. நன்றி மஞ்சுளா. அவங்க பேரு? நன்றிமா, நன்றி. வணக்கம், உங்க பேரு?
3: ராதிகா.
0: ராதிகா சொல்லுங்க. ராதிகா, இன்னைக்கு வந்து குடும்பத்தின் மதி அவங்கள்ட்ட மஞ்சுளால்ட்ட கேட்டோம், வராது வராது ஆகவே ஆகாது முடியவே முடியாது அப்படின்னு ஒருத்த கால சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, குடும்பம்னா எப்படி இருக்கணும்?
3: இல்ல, குடும்பம்லாம் நல்லா விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போனாலே அந்த குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும்.
0: பொதுவாக பொதுவாக கணவனுக்கு மனைவியை விட்டு கொடுத்து போறாங்களா?
3: கண்டிப்பா போறாங்க. கண்டிப்பா விட்டு கொடுத்து போறதுனாலதான் நாங்களே வந்து இப்ப ஒர்க் பண்ண முடியுது
0: வெளியில.
3: ஆமா, இல்லன்னா கண்டிப்பா ஒர்க் பண்ண முடியாது.
0: சரி, அந்த காலத்துல நம்ம வந்து குடும்பங்கள் இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஏன் இப்படி எல்லாம் மாறிடுச்சு?
3: கமிட்மெண்ட், அவங்களுக்கும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கீங்க இல்லையா?

0: அதனால வெளில போய் வெளில போக வேண்டிய வேலை அவசியம் வந்துடுது. நான் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுதா, அதனால வெளில போயிடுறாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா, வீட்டுல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னா அப்ப எல்லாரும் ஒற்றுமையா தான் செயல்பட்டு
1: சரிங்கம்மா. ஓகே, குடும்பம்னா ஒத்துமையா இருந்தாதான் அது குடும்பம். எனக்கு நம்ம எப்படி நம்மளுடைய மாமியார் மாமனார அப்பா அம்மாவை நடத்துறோமோ அதே மாதிரிதான் நம்மளுடைய குழந்தைகள் நடத்துவாங்க.
0: கண்டிப்பா நம்ம அப்பா அம்மா மாமியார் மாமனார் நடத்துற பார்த்தா பசங்க நம்மளும் நடத்துவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இன்னமும் நாங்க ஒற்றுமையா தான் இருந்துட்டு
1: இருக்கோம். ரொம்ப நன்றி ராதிகா, உங்களுடைய பணி இந்த இடையில வந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி.
1: அடுத்து நம்ம காரைக்கால் பண்புகளுடைய மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லக்கூடிய சொன்னாலே டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய நேர்கள இவங்க தான். வணக்கம், உங்க பேர்?
2: வேந்தன், மயிலாடுதுறை. இந்த எங்க ஊருக்கு இந்த ஊர் ஊர்வ நிகழ்ச்சிங்கிறது சிறப்பாக தான் இருக்கணும். மானியம் அதாவது அக்னி நேசத்துல வெயில்ல கோடை மழை பெய்ததால மழையின் காரணமாக நிறைய நேயர்கள் கேட்டுக்கொண்டுங்க. இப்ப யாரும் வானொலியில பேசணுங்க, யாருமே வானொலி நேயர் கிடையாது. வானொலி பேசக்கூடிய நேயர்கள் தான் இந்த பகுதியில எங்களுக்கு வேணும், நாங்கெல்லாம் பேசணும், எங்களுக்கு ரயிலடி பகுதியை கொடுங்க அப்படின்னு. ஏன்னா ரயிலடி பகுதி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷங்கள் ஆயிடுச்சு, போடல. பஸ் ஸ்டாண்டு, பார்க்கு, மணிக்குண்டு அப்படியே போயிட்டோம். இங்க உள்ள நேயர்கள் பேசணுங்கிறதுக்காக தான் இந்த பகுதி வச்சு. நம்ம நேரம் வந்து மழை அதிகமா இருந்ததால நேயர்கள் வந்து யாரும் இந்த பக்கம் வர முடியல. காரைக்கால் வானொலி மயிலாடுதுறைக்கு வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை சிறப்பா செய்து கொடுத்த காரைக்காலருடைய நிலைய இயக்குநர்களுக்கும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இங்க வருகை தேர்ந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்த எம்எம் கலைபெருமாளுக்கும் இன்னைக்கு ஒளிபரப்பு கூடத்தில் இருந்த ஒளிபரப்பு செய்யும் அன்பு சகோதரி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி.
1: நன்றி வேந்தனையா, ரொம்ப சிறப்பா ஹெல்ப்ல தான் இந்த நிகழ்ச்சியை நம்ப போச்சு. எல்லாருமே டக்கு டக்குன்னு அந்த பக்கம் போனாலும் கூட ரேடியோ யாருக்கு கேட்டுருக்கு வந்திருக்காங்களாமே தேடினா கூட அவங்களை இழுத்தாந்து விட்டு நம்ம நிகழ்ச்சியில பேச வச்சிங்க. ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை சந்தோஷத்துக்கும். முக்கியமா இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து சர்வதேச குடும்ப தினத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஒரு வீட்டுல வந்து ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்களா, இல்ல பேர குழந்தைகள் பிள்ளைகளை இருக்கும்போது பிள்ளைங்களை வந்து தாத்தா பாட்டிக்கு சோறு வைக்கும் போது மட்டும் ஒரு உடைந்த சட்டி பானையில வச்சு சாப்பாடு வச்சுட்டு இருந்தாங்களாம். இந்த பையன் பார்த்துட்டே இருந்தாங்க, என்ன ஏமா அப்படி செய்யறேன்னு இல்ல வயசானவங்களெல்லாம் அப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நாள் திடீர்னு பார்க்கும்போது அந்த சட்டியை காணுமா. எங்கன்னு கேட்கும்பொழுது, இல்லம்மா நாளைக்கு எனக்கும் பெரிய ஆள் ஆனா கல்யாணம் ஆயிடும், அப்ப நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கறது இந்த சட்டி வேணும்ல அப்படின்னு அந்த பையன் சொல்லும் போது, அன்னைக்குதான் வந்து அவங்க பெற்று பெரியவங்களை குடும்பத்தை எப்படி மதிக்கணுங்கிறத உணர்ந்தாங்களாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த நேரத்துல நம்ம சொல்லிக்கிட்டு, சமூகத்துல பாத்தீங்கன்னா குடும்பங்களுடைய முக்கியத்துவம் எடுத்துக்காட்டும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முக்கியத்துவம் தர வேண்டியதனுடைய அவசியத்தை வலியுறுத்தவும் தான் ஒவ்வொரு ஆண்டுமே 15ஆம் தேதி சர்வதேச குடும்ப தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. அந்த நாள் இன்னைக்கு தாங்க நம்மளுடைய வாழ்வுடைய குடும்பத்துடைய பங்கு குறித்து கவனம் செலுத்துவதற்கும் குடும்பங்கள் என்று எடுத்துக்கொள்ற சவால்களை அடையாளம் காண்றதுக்கும் இந்த நாள் ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கிட்டு இருக்கு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குடும்பம் ஒரு முக்கியமான பகுதியா இருந்துட்டு இருக்கு. இது ஒரு பாதுகாப்பு உணர்வை வழங்குதுங்க. எனவே நம்ம கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கறத உணர்ந்து கூட்டு குடும்பமா நம்ம வாழ பழகுவோம். இந்த நிமிஷத்துல நம்ம உறுதி எடுத்துக்கலாம், குறைந்தபட்சம் விடுமுறை காலங்களையாவது குடும்ப உறவுகளை சந்திச்சு மகிழ்ச்சியா பொழுது கணிப்போம். அனைவருக்குமே காரைக்கால் பண்பலையின் சார்பில் சர்வதேச குடும்ப தின வாழ்த்துக்களை சொல்லிட்டு எப்பொழுது இந்த இடத்துல இருந்து மயிலாடுதுறையில இருந்து விடைபெறப் போறேங்க. இந்த நிகழ்ச்சிக்காக ஒளிபரப்பு கூடத்திலிருந்து உதவிய சக அறிவிப்பாளர் RJ லதாவோடு விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரன் MM கலியபெருமாள். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களை.

0: நேர்களே, இதுவரை உலக வந்தது மயிலாடுதுறை ரயில் நிலைய வாசலில் இருந்து நேரலியாக ஆர்கேஜி நெய்யின் ஊரும் உறவும் இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் ஊரும் உறவும்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோம்.
2: ஆர்கேஜி நெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் பிரீப்ஸ். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வைக்கிங் பனியன் பிரீப்ஸ்.

0: ஜில்ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சுளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
9: காரைக்கால் GL மருத்துவமனை
10: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
9: GL மருத்துவமனை
10: காரைக்கால்.
8: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
11: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
12: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
11: VPN கண் மருத்துவமனையும்
13: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
14: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
15: வீட்டு உபயோக பொருட்கள்
16: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
17: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
18: PSR தங்க மாளிகை,
19: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
18: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
19: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: திரைசை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பூமகள் ஊர்வலம் படத்திலிருந்து.

0: இந்நிகழ்ச்சியில் விளம்பரதாரர் சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: தங்கம் பலகாலம் தங்கும்.
3: வணக்கம், படிக்கிறீங்களா? அப்பா பேரு அம்மா பேரு?
4: குமார். அப்பா பேர் குமார், அம்மா பேர் மாலத்.
3: விளையாடுவீங்களா? என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
4: விளையாட்டு
3: வச்சு. ஸ்கூல்ல போய் என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? சரி, அப்பா அம்மாவோட என்ன ஊருக்குலாம் போயிருக்கீங்க?
4: பட்டீஸ்வரம்
3: போயிருக்கீங்களா? அங்கே போய் என்ன பண்ணுவீங்க?
4: சிவன் கோயில்.
3: சிவன் எல்லாம் போயிருக்கீங்களா? என்ன பிடிக்கும் அங்கே போய், என்ன செய்வீங்க? அப்படியா? இப்போ சிவராத்திரிக்கெல்லாம் போனீங்களா? சுற்றி பார்த்தீங்களா? என்ன பொம்மை வாங்கிட்டு வந்தீங்க? அப்பா என்ன பொம்மை கொடுத்தாங்க வாங்கி? டாய்ஸ் கொடுத்தாங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதோட தான் விளையாடுவீங்களா? வீட்டில் வந்து பத்திரமா வச்சுருக்கீங்களா? தூக்கி கூட உடச்சிருவீங்களா? வச்சுருப்பீங்களா? சரி, பெரிய பிள்ளை ஐயா என்ன ஆகணும் நீங்கள்?
4: டாக்டர்.
3: டாக்டரா? நல்லா படிப்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு?

0: சிட்டுக்கு ஒரு பாட்டு. ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: தர்ஷிகா.
2: என்ன படிக்கிறீங்க?
3: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
2: உங்க அப்பா அம்மா பேர் சொல்லுங்க.
3: அப்பா பேர் வேல்முருகன், அம்மா பேர் தமிழோசன்.
2: அப்பா என்ன பண்றாங்க?
3: அப்பா ஃபாரின்ல ஃபாரின்ல கடை வச்சிருக்காங்க.
2: அப்படியா? பேசுவீங்களா அடிக்கடி அப்பாட்ட?
3: எஸ் சார்.
2: என்ன பேசுவீங்க அப்பாட்ட?
3: நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறேன்.
2: என்ன வாங்கிட்டு வர சொல்லுவீங்க அப்பாவை?
3: அப்பா கிட்ட பொம்மை தான் வாங்கிட்டு வர சொல்லுங்க.
2: வந்துட்டு போனாங்களா இப்ப?
3: என்னென்ன
2: வாங்கிட்டு வந்தாங்க பிள்ளைக்கு அப்பா?
3: அப்பா வந்து பொம்மை, சாக்லேட்டு நிறைய வாங்கிட்டு வந்தாங்க.
2: வாங்கிட்டு வந்தாங்களா? அம்மா சொல்ல பேச்செல்லாம் கேட்பீங்களா வீட்டில்? அம்மாவுக்கு என்னென்ன உதவியெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க?
3: அம்மா கேட்க உதவியெல்லாம் செஞ்சு தரேன்.
2: என்ன செய்வீங்க வீட்டு வேலை செய்வீங்களா?
3: எஸ் சார்.
2: என்ன செய்வீங்க வீட்டில்?
3: தலைவாணியெல்லாம் அடிச்சு வைப்பேன், அடுத்து கூட்டுவேன்.
2: சரி, ஓகே. எல்லாம் வீட்டு வேலை நீங்கள் தான் அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருப்பீங்களா? உங்க அண்ணன் தம்பி யாரா இருக்காங்களா?
3: அக்கா இருக்காங்க.
2: அக்காவா? அக்கா பேர் என்ன?
3: ரெண்டு அக்கா இருக்காங்க.
2: ரெண்டு அக்காவா? பேர் சொல்லுங்க.
3: தமிழ் தண்டல் இனியா.
2: தமிழ் தண்டல் இனியாவா? நீங்க செல்ல பிள்ளையா வீட்டுக்கு?
3: எஸ் சார்.
2: ஓகே. தேவையான சமைச்சு கொடுப்பாங்களா?
3: இன்னைக்கு முட்டை சாதம்.
2: முட்டை சாதம், ரைட். பிடிக்கும்ல?
3: எஸ் சார்.
2: பெரிய ஆளா என்ன ஆகணும் நீங்க?
3: டாக்டர்.
2: சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்துருக்கா.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும் ஒரு பாட்டு ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
2: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: நீலேஷ்.
2: நீலேஷ் என்ன பண்றீங்க?
3: நீலேஷ் 5th ஸ்டாண்டர்ட்.
2: என்ன ஊர்ல படிக்கிறீங்க?
3: திருவங்காடு சார்.
2: அப்பா பேர் அம்மா பேர்?
3: அப்பா பேர் நரசிம்மன், அம்மா பேர் என் புனித்தள்ளி.
2: இன்சியலோட வருது.

0: வீட்டுல யாரெல்லாம் இருக்கா? அப்புறம்
1: அக்கா.
0: அக்கா என்ன படிக்கிறாங்க?
1: என்ன
0: பேரு?
1: தானுஸ்ரீ.
0: தானுஸ்ரீ நல்லா படிப்பாங்களா? அவங்கள மாதிரி நீங்களும் படிப்பீங்களா? அப்பா உங்க எங்கெல்லாம் அழைச்சிட்டு இருக்காங்க?
1: அப்பா விழுப்புரம் அழைச்சிட்டு போயிருக்காங்க.
0: ஏன் விழுப்புரத்துல போய் என்ன பாத்தீங்க?
1: கோயில் இருக்கு சார்.
0: என்ன கோயில்?
1: ஐயனார் கோயில் இருக்கு.
0: அது குலதெய்வமா?
1: எஸ் சார்.
0: அங்க போவீங்களா? அங்க போய் என்ன பண்ணுவீங்க?
1: படைப்போம் சார்.
0: என்ன செய்வாங்க?
1: சக்கரை பொங்கல் செய்வாங்க.
0: என்ன பண்ணுவீங்க? காலையிலே கிளம்பி போயிடுவீங்களா
1: சார்? காலையில் ட்ரெயினுக்கு போயிடுவோம் சார்.
0: சரி,
1: போயிட்டு சாயந்தரம் வந்துடும் சார்.
0: அங்கே போய் கிராமமாக இருக்குமா அது?
1: அங்கே
0: போய் தண்ணியெல்லாம் வேணும்ல, சக்கரை பொங்கல்லாம்
1: அங்கே மோட்டார் இருக்குது சார் பின்னாடி.
0: ஆ, அங்கேயே மோட்டாரில் இப்போ தண்ணி பிடிச்சி
1: வேணா எடுத்துப்போம் சார்.
0: சரி,
1: வாட்டர் பாட்டில்.
0: ஆ, அங்கே அம்மா பொங்கல் வச்சுருவாங்களா?
1: சார்,
0: உடனே படைச்சிட்டு
1: இன்னொரு கோவிலுக்கு, பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு.
0: அது பக்கத்துலேயே இருக்கா? அந்த ஊர் பேருங்க?
1: வளையாம்பட்டு சார். வளையாம்பட்டு.
0: வளையாம்பட்டு, அதான் உங்களுக்கு குலதெய்வமா? அன்னைக்கு ஜாலியாக இருக்குமா?
1: சார், ட்ரெயினில் விழுப்புரத்துக்கு போயிட்டு விழுப்புரத்துலேருந்து பஸ்ஸில் போவோம் சார்.
0: அந்த ஊருக்கு பஸ்ஸில் போனால் போதும். போயிடலாம். இது நடக்கணுமா கொஞ்சம் தூரம்?
1: சார்,
0: என்ன பிடிக்கும் அந்த ஊரில் உங்களுக்கு?
1: பின்னாடி வயல்லாம் இருக்கும் சார், வயல் கோயிலெலாம் இருக்கும் சார் நிறையா.
0: சரி, உங்கள் ஊரில் என்ன பிடிக்கும் திருவாளியில்?
1: எங்கள் ஊரில் கோயில், ஏரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க சார் ஜாலியாக.
0: என்ன பண்ணுவீங்க ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாளில்? என்ன பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸோட?
1: சைக்கிள் ஓட்டுவோம்,
0: கண்ணாமிச்சி
1: விளையாடுவோம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்ததுக்காக உங்களுக்கு பிடித்த பாடல்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: தங்கம் பலகாலம் தங்கும் நிகழ்ச்சி

0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5:30. விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
2: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
3: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
4: அதுக்குதான் வசந்தன்கோ.
5: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
6: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
7: இம்பார்ட்டன்ட்.
8: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
9: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
8: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
10: திருச்சி சாரதாஸ்.
11: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
12: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
13: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
12: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
13: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
14: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
15: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
16: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
17: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் அனுராதா ஸ்ரீராம் பாடியது.

0: நடுநடுங்கி குளிரூட்ட விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
2: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
1: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
7: तुम रिपोर्ट्स लाई हो ना?
8: नहीं, मुझे लगा तुम लाए हो.
7: तुम हो ही भुलक्कड़.
8: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
6: ली. लड़िए मत, जानिए आभा के बारे में.
9: आभा?
6: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल, जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
10: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
11: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
12: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
13: பாபரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
14: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
15: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
16: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
17: என்ன புது ஏசி?

0: எவ்ளோ குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
9: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், RKG நெய்.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
10: விலக்கேற்றும்
9: வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வீரமணி ராஜு பாடியது.

0: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
1: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
2: அதுக்கு தான் வசந்த் & கோ.
3: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் & கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
5: இம்பார்ட்டன்ட்.
6: ஐயா சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
10: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
11: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
12: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
13: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
14: என்ன சுனாமியா?
13: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70-க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
15: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
16: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
17: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
18: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
19: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
3: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
19: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
12: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஆர் ஜே சையா பாடியது.

0: ஏண்ணா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
3: சரி சரி.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
6: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
6: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
7: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
8: டிஎம்இ, Triple E, ECE, Computer, Civil, DMLT, Agri ஆகிய கோர்ஸ்களுக்கு
7: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
9: விலைக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பி. லீலா பாடியது.

0: குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
7: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் காயல் ஏ ஆர் ஷேக் முகமது பாடியது.

0: இதுவரை வானலையில் உலா வந்தது விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வசந்த் அன்கோ.
1: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
2: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
3: அதுக்குதான் வசந்த் அன்கோ.
4: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் அன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
5: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
0: இம்பார்ட்டன்ட். இனி கேட்கலாம் பன்னிசை.

0: move is in line with the center's broader push to cut fuel consumption amid the ongoing West Asia crisis. In a circular issued by Secretary General Bharat Parashar, the Apex Court said that matters listed on miscellaneous days as well as matters taken up during partial working days will now be heard only through video conferencing until further orders. India's total exports comprising merchandise services are estimated at $80.8 billion in April 2026, registering a robust growth of 13.6% over April last year. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று

0: Goods comprising merchandise services estimated at $80.8 billion in April 2026, registering a robust growth of 13.6% over April last year. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று UAE தலைநகர் அபுதாபி சென்றடைந்துள்ளார். பலதரப்பு அமைப்புகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதில் கூட்டாண்மை நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியாதான் எண்ணெய் விலை உயர்வை திறம்பட்ட முறையில் சமாளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று UAE தலைநகர் அபுதாபி சென்றடைந்துள்ளார். UAE அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியானை அவர் சந்தித்து எரிசக்தி ஒத்துழைப்பு உட்பட இருதரப்பு உறவுகள் குறித்தும் பரஸ்பர அக்கறையுள்ள பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கிறார். இருதரப்பு உறவுகளை வலுவான அரசியல், கலாச்சார மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புடன் கூடிய தந்திரோபாய கூட்டாண்மையாக மேம்படுத்துவது குறித்தும் விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான உறவுகளில் எரிசக்தி ஒத்துழைப்பு முக்கிய தூணாக திகழ்வதும் கடந்த ஆண்டு இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 11% அந்நாட்டிலிருந்து பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் 5 நாடுகள் பயணம் குறித்து கூடுதல் தகவல்கள்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பயணத்தின் 2ம் கட்டமாக அபுதாபியிலிருந்து இன்றே நெதர்லாந்து செல்கிறார். நெதர்லாந்து மன்னர் திரு வில்லம் அலெக்சாண்டர், ராணி மேக்சிமா, பிரதமர் ராப் ஜெட்டன் ஆகியோரை அவர் சந்திக்கிறார். பாதுகாப்பு, பசுமை, ஹைட்ரஜன், செமிகண்டக்டர் உட்பட பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக பிரதமரின் நெதர்லாந்து பயணம் அமைகிறது. நெதர்லாந்தை தொடர்ந்து பிரதமர் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஸ்வீடனுக்கும் 18ம் தேதி நார்வே நாட்டிற்கும் பயணம் மேற்கொள்கிறார். ஸ்வீடனில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லேயனுடன் இணைந்து ஐரோப்பிய வர்த்தக தலைவர்கள் கூட்டத்திலும், நார்வேயில் 3வது இந்தோ நார்டிக் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 19ம் தேதி இத்தாலி சென்று அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மத்ரெல்லா உள்ளிட்ட தலைவர்களை சந்திப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: சீர்திருத்தங்களுடன் கூடிய திறம்பட்ட பலதரப்பு ஒத்துழைப்பு என்னும் குறிக்கோளை எட்டுவதில் கூட்டாண்மை நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியாவின் உறுதிப்பாடு தொடர்வதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் 2ம் நாளான இன்று திறந்த நிலை அமர்வு ஒன்றில் உரையாற்றிய அவர், பலதரப்பு அமைப்புகளில் உலகின் நடப்பு யதார்த்தங்களுக்கு ஏற்ப சீர்திருத்தம் கொண்டுவரப்படுவதை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், குறிப்பாக சர்வதேச நிதி கட்டமைப்பில் சீர்திருத்தங்களுக்கு அவசர தேவை இருப்பதாகவும் கூறினார். தனிப்பட்ட நாடுகளின் இறையாண்மை, நில ஒருமைப்பாடு மற்றும் பிரத்யேக தேவைகளை மதிக்கும் அதே வேளை, ஒவ்வொரு நாடும் சர்வதேச சட்டங்களுக்கு இணங்குவதை உறுதிப்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் அமைய வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் மேலும் கூறினார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் நிகழ்வுகளுக்கு இடையே ஈரான், கியூபா, உகாண்டா உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களையும் அவர் சந்தித்து பேசினார். எதிரிகளை அவர்கள் அறியா வண்ணம் சென்று தாக்கவல்ல ஸ்டீல்த் ரக போர் விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கும் திட்டத்திற்கு தேவையான ஒருங்கிணைப்பு, மேம்பாடு மற்றும் பரிசோதனை வசதிகளை உள்ளடக்கிய அதிநவீன AMCA மையத்தை இன்று ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தொடக்கி வைத்தார். நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இனியும் மற்றவர்களை நம்பியிருக்க முடியாது என்றும், தேசிய பாதுகாப்பிற்கு அடிப்படை சுயசார்புதான் என்றும் விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி தற்போது 1.42 லட்சம் கோடி ரூபாயாகவும், இத்துறையின் ஏற்றுமதி 40,000 கோடி ரூபாயாகவும் அதிகரித்திருப்பதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நீட் UG மறுதேர்வு June 21ம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை இன்று அறிவித்துள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் வெளியாகும் தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இம்மாதம் 3ம் தேதி நடைபெற்ற நீட் UG நுழைவுத் தேர்வு கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியான குற்றச்சாட்டின் பேரில் பின்னர் ரத்து செய்யப்பட்டது. மாணவர்களின் நலனுக்கே அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். நீட் யுஜி மறுதேர்வு

0: மாணவர்கள் அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்குள் தேர்வு கூட அனுமதி சீட்டு பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு முதல் நீட் யுஜி தேர்வு OMR விடைத்தாளுக்கு பதிலாக கணினி வழி தேர்வாக நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மேற்காசிய பிணக்குகளை தொடர்ந்து ஏற்பட்ட எண்ணெய் விலை உயர்வை சமாளிக்க உலகமே போராடும் நிலையில் இந்தியாவில் அந்நிலை இல்லை என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சமூக ஊடக பதிவு குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: பல்வேறு நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை 20 முதல் சுமார் 100% வரை உயர்ந்த நிலையில் இந்தியாவில் மட்டுமே பெட்ரோல் விலை உயர்வு 3.2% அளவிலும் டீசல் விலை உயர்வு 3.4% அளவிலும் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சர்வதேச சந்தையில் விலை நிலவரங்கள் தீவிரமடைந்து பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டி அதிகரித்த நிலையிலும் இந்தியாவின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பல வாரங்களுக்கு பெரும் இழப்பை தாங்களே ஏற்றுக்கொண்டு பொருளாதார அழுத்தம் மற்றும் பண வீக்கத்திலிருந்து மக்களை பாதுகாத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பொருளாதார ஸ்திரத்தன்மை, மக்கள் நலன் இரண்டையும் ஒருசேர பராமரிப்பதில் இந்தியா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தொடர்ந்து சிறப்பான முறையில் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் மேலும் கூறியுள்ளார்.
0: புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் மாநில செயலருமான திரு அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை சட்டப்பேரவை செயலர் இன்று வெளியிட்டுள்ளார். திரு அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக முறைப்படி பதவியேற்ற பின்னர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். புதுச்சேரியில் சென்டாக் அரசு கோட்டாவின் கீழ் BSc நர்சிங் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் இதற்கான குழு நிறைவு தேர்வில் பங்கேற்க வரும் 18ஆம் தேதி முதல் June 1ஆம் தேதி வரை சென்டாக் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நுழைவுத் தேர்வு June 14ஆம் தேதி நடைபெறும். BSc நர்சிங் படிப்பில் சேர விரும்புவோர் சென்டாக் இணையதளம் மூலம் முதலில் நீட் அல்லாத படிப்புகளுக்கும் பின்னர் தனியாக BSc நர்சிங் படிப்பிற்கும் 2 முறை விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல்கட்டமாக வீடுகள் மற்றும் கட்டிடங்களை பட்டியலிடும் பணிகள் தொடங்க இருப்பதை முன்னிட்டு காரைக்காலில் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரியுமான திருமதி இஷிதா ராட்டி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுய கணக்கெடுப்பு விவரங்களை பொதுமக்கள் இணையதளம் மூலம் பதிவு செய்யும் நடைமுறைகள் குறித்தும் இதுகுறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பது குறித்தும் அதிகாரிகளுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் சுய கணக்கெடுப்பு பணிகளை 100% முழுமையாக எட்ட அனைத்து துறை தலைவர்களும் தொடர்புடைய அலுவலர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். காரைக்காலில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிய காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ளது. காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உட்பட உயர்நிலை காவல்துறை அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிய உள்ளனர். காரைக்கால் பகுதி மக்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொண்டு தங்கள் பகுதி சார்ந்த சட்டம், ஒழுங்கு மற்றும் இதர கோரிக்கைகளை அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கலாம் என்றும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 26ஆம் தேதி பருவமழை கேரளத்தை எட்டக்கூடும் என்றும் இக்கணிப்பில் முன்பின் 4 நாள் தவற நேரலாம் என்றும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை கூறியுள்ளது. கேரளத்தில் June 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்குவதே வழக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே நேற்று வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நீடிக்கிறது. இன்றைய தினம் கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழகத்தின் கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று UAE தலைநகர் அபுதாபி சென்றடைந்துள்ளார். பலதரப்பு அமைப்புகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதில் கூட்டாண்மை

0: அவர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியாதான் எண்ணெய் விலை உயர்வை திறம்பட்ட முறையில் சமாளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:17.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
9: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
8: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
9: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 பஜனை மடம் தெரு, மாயவரம்.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
10: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
11: வணக்கம். சொல் என்பது பொருள் உடையது. பொருள் என்பது பதவுரை மட்டுமல்ல, ஒரு சொல்லின் பொருளை உணர்ந்து அறிவதற்கு பதவுரை ஒரு வாயில் மட்டுமே. உயிர்களின் அனுபவத்திற்கு உரியனவாக விளையும் பயனே சொல். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பார் குமரகுருபரர். மாணிக்க வாசகரும் தாம் அருளிய திருவாசகத்திற்கு பொருள் அம்பலத்தே ஆடல் வல்லானின் திருவடி போதுகளே என்று பலரும் செவிக்கு இனிய சொற்களைத்தான் விரும்புகிறார்களே தவிர நலம் தரும் சொற்களை நாடுவதில்லை. சொற்களை வழங்குவோரிடத்திலும் நலன் நாடும் வேட்கை இல்லை. அதனால் எங்கும் முகமன் உரைப்பவர்கள் அதிகமாகிவிட்டனர். நம்மை நாள்தோறும் சுற்றி கொண்டிருப்பவர்கள், நம்மை அண்டி பிழைப்பவர்கள் சொல்வது புகழ் அன்று. சான்றோர்கள் தற்செயலாக தம்மை யாராவது புகழ்வதை கேட்டுவிட்டால் அதனை கேட்க வெட்கப்பட்டார்கள், தம் புகழை கேட்க நாணுவார்கள். மதுரைக்கு கவுந்தியடிகள், கோவலன், கண்ணகி ஆகிய மூவரும் செல்லும்பொழுது சாலினி என்னும் பெண் தெய்வமுற்று கண்ணகியை நோக்கி, இவளோ கொங்கச் செல்வி, குடமலையாட்டி, தென் தமிழ் பாவைசை தவக்குழுந்து, ஒருமணியாய் உலகிற்கு ஒங்கிய திருமாமணி என்று புகழ்ந்ததை கேட்டு கோவலன் முதுகின் பக்கம் ஒதுங்கி நின்றாள் என புகழ்ச்சி ஏற்க மறுத்தவளாக கண்ணகியை இளங்கோடிகள் காட்டுகிறார். நல்ல மனமுடையவர்கள் ஒப்புக்கு பேச தெரியாமல் இருக்கலாம், புகழ்ந்து பேச தெரியாதவர்களாக இருக்கலாம், உள்ளதை உள்ளவாறு சொல்கிறவர்களாகவும் இருக்கலாம். ஆயினும் சொல்பவர்களுடைய நன் நெஞ்சத்தை பொறுத்து வன் சொல்லும் கூட பயன் நோக்கிய இனிய சொல்லாக அமைவது உண்டு. யாழ் வடிவத்தில் கோணலாக இருக்கும், அம்பு வடிவத்தில் நேராக இருக்கும். தோற்றத்தில் நேராக இருக்கும் அம்பு கொலை செய்கிறது, ஆனால் வளைவுகளை பெற்று இனிமையல்லாத தோற்றமுடைய யாழானது இன்னிசையை பொழிகிறது, இனிய பயனை தருகிறது. கனை கொடிது யாழ்கோடு செவிதாங்கண்ண வினைபடுப்பாளார் குழல் என்கிறது திருக்குறள். பக்தியில் பழுத்த நெஞ்சமுடைய சாக்கிய நாயனார் எரிந்த கல் இறைவனுக்கு மலராயிற்று. சொற்களில் சுவை நாடற்க, பயனற்ற சொற்களை நாடாது ஒழிக, வாழ்க்கையின் பயனை நாடுக. அத்தகைய சொற்கள் வன்சொற்களாக இருந்தாலும் பயன் தருவதாக இருந்தால் ஏற்றுக்கொள்க என்பதுதான் நன்னெறி ஆசிரியர் காட்டும் வாழ்வியல் முறை. மாசற்ற நெஞ்சுடையார் வன்சொல் இனிது, ஏனையவர் பேசற்ற இன்சொல் பிரிது என்

0: ஈசற்கு நல்லோன் எரிசிலையோ நன்னுதல் ஒன்கரும்பு வில்லோன் மலரோ விளம்பு என்பது நன்னெறி வாக்கு. பயனற்ற சொல்லை நீக்கி பலந்தரும் சொற்களையிற்று நலம் பெறுவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
9: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
9: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
13: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
9: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
13: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: லைட் ஹவுஸ். இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இவ் அறிவிப்பினை தொடர்ந்து 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் நீரழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். 6:45 இசை தூரிகை, 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம், மாடியிலும் செய்யலாம் காய்கறி சாகுபடி. வேதாரண்யம் வட்டம் தலைஞாயிறு பாரி கம்பர் அவர்களுடன் நேர்முகம். 8:00 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, ஆர்கேஜி நெய்யின் காற்றில் வரும் கானம். 8:30 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது. 10:00 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் இரவு மலரும். 10:30 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இனி வருவது நாளை நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன், சனில் பாஸ்தா, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன். நாளை காலை 6:00 குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைதானம் நலவை கேட்க படைப்பு சென்னை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். 7:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் அள்ளிமல்லி விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் காலை காம்போ. 8:00 துளி வரும் பாட்டு முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 கனில் பாஸ்தா, காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.

0: கேட்டது இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். லைட் ஹவுஸ் தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்சி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பல்வேறு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறுவை நெல் சாகுபடி, முக்கிய அணைகளின் நீர் இருப்பு குறித்து வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடனும் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை தாவேக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தாவேக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வெடி விபத்துகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நான் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தேன், இதுக்கான ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்படும். இதுல வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் டீமும் ஓனர்ஸும் அதையும் விட தொழிலாளர்களும் மூணு பேரும் கலந்தாராய்ச்சி இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களே முடிவெடுக்க போறாங்க. அதுக்கான வாய்ஸா நம்மளே இருக்க போறோம். இந்த மாதிரி கூட்டங்கள் இன்னைக்கு வேற நடந்ததே இல்லை, அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு கமிட்டி யாருமே இன்னும் அமைக்கவே இல்லை. நீங்க முன்னாடி ஹிஸ்டரியை கூட எடுத்து பாருங்க, எந்த மாதிரியான கமிட்டி அமைக்க போறோம். ஏன்னா அதுக்கான அனலிசிஸ் வந்து இப்பதான் போய்கிட்டு இருக்கு. யார் யாரும் அந்த கமிட்டியில வைக்கணும் அப்படின்றத ஒரு இதுவும் நம்ம போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு பட்டாஸ் அந்த அசோசியேஷனோட நம்ம ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். இது இந்த கமிட்டி அமைக்கிறதுக்கான ஒரு மீட்டிங் தான். அது நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னைக்குமே அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். மொத மூணு வாக்குறுதியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்து தலைவர் எடுத்திருக்காருன்றது. டாஸ்மாக் விஷயத்திலயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே நாங்க புதிய ஆட்சி அமைச்சிருக்கோம், 1.5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். எங்களுக்கு ஒரு சின்ன டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இதை வந்து நாங்க கரெக்டா பார்த்து கண்டிப்பா பண்ணுவோம்.
1: தாவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர்தான் தாவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை

0: சென்னைதோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தவிர்க்க இயலாதது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். விலை உயர்வுக்கான காரணங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளிலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேகா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும். மேலும் மே 17 மற்றும் 18 தேதிகளில் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்டச் செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சந்திரகலா இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 1000-க்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை வேகமாக ஓட்டினாலோ, மாணவர்களை சாலைகளிலேயே இறக்கிவிட்டாலோ வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் எச்சரித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பசோன் பானச்செட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரீமசிங்கை வென்றார். இப்பிரிவில் ரோனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா, பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கல பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் மட்டும் இந்தியா 7 தங்கப்பதக்கங்களை வென்றது. சவுதி கிராண்ட் பிரி தடகள சாம்பியன் போட்டி ரியாதில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் குரீந்தர் வீர் சிங், பிரணவ் குரவ், ஹர்ஷ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு

0: விஜய் இன்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷிவாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 6:40.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
10: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
9: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
10: தொடர்புக்கு 8925936936.
1: நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். இப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு டயட் சார்ட் சொல்லுங்க சார். இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான டயட் சார்ட்னா நீங்க எப்படி சொல்வீங்க சார்?
11: ஓகே, ஆக்சுவலாக டயட் சார்ட் வந்து நிறைய இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1200 கிலோ கேலரிஸ்க்கு ஒரு சார்ட் இருக்கு, 1500 கிலோ கேலரிஸ்க்கு ஒரு சார்ட் இருக்கு, காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு ரெசிபி இருக்கும், அதுக்கப்புறம் இடையில ஒரு 11 o'clock வந்து ஒரு மோர் குடிக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கு. பட் ஜென்ரலாக என்னோட கிளினிக்கில் நான் யாருக்குமே இதை அட்வைஸ் பண்ணுறது கிடையாது, ஏன்னா யாருமே இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ப்ராக்டிக்கலி. ஸோ நான் ஜென்ரலாக என்ன சொல்கிறது அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும், பட் அவங்களாலையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, இனிப்பு, அதாவது டைரக்ட் ஸ்வீட்ஸ், வெள்ளை ஜீனியாக இருந்தாலும் சரி, நாட்டு சக்கரை, எனி டைரக்ட் ஸ்வீட், அப்புறம் எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்ஸ், டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸ், இனிப்பு, எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்ஸு, மைதா, இது மூணுத்தையுமே அவாய்ட் பண்ணும். எந்தெந்த ஃபுட்டுலலாம் இது இருக்குதோ, ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறீங்கன்னா அது இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று அதில் இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிடுங்க. அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ அது வந்து கொஞ்சம் பேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும் அது, ஏன்னா அவங்க ஒரு ஃபுல் ஷெடியூலில் போட்டு கொடுத்து இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. அவங்க அதை ப்ராக்டிக்கலே அது கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணாலும் அப்புறம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு அது கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிவிடுவாங்க.
1: இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிய வருதுன்னா அவங்க கரெக்டாக ட்ரீட்மெண்ட் அப்போ எடுத்துகிட்ருப்பாங்க, 1 வருஷம் 2 வருஷம் அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, இல்லை நான் ஃபுட்டுலே சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன், இப்போ நான் மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டேன், அதனால் எனக்கு சரியாயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ரீசெண்டாக டெஸ்ட் எடுத்துருப்பாங்க, அதில் கூட ஓரளவுக்கு நார்மல் வேல்யூஸ் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, டாக்டரை பார்க்குறதையும் நிறுத்திடுவாங்க, அந்த மெடிசன்ஸையும் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இது எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை கொண்டு வரும் டாக்டர்?
11: நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். அதாவது இனிஷியலாக வந்து 400-500 வேல்யூஸில் வருவாங்க, சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அந்த பயத்தில். அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வித்தின் 2-3 months அவங்களுக்கு நல்லா கண்ட்ரோலில் வந்துடுது. அதோட அவங்களுக்கு ஒரு அலட்சியம் வந்துடும், உடம்பும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. பட் ஆக்சுவலாக என்னென்னா, இதை க்யூர் பண்ண முடியாது, பட் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அவங்களுக்கு அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப நார்மலாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க மெடிசின்ஸ் ப்ளஸ் அவங்களோட டயட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இது எல்லாம் சேர்ந்து தான் அவங்களை கண்ட்ரோலில் வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது வந்து அவங்க ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து, மெடிசின்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும், நம்ம இந்த மூணும், டயட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் வாழ்வியல் முறை மாற்றம், இதெல்லாம் இல்லாமல் அவங்களால கொண்டு வரவே முடியாது. எல்லாமே சேர்ந்தது தான் டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட். அதான் லைஃப் லாங் அவங்க எடுக்கணுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும்.
1: நீங்கள் சொல்கிற மாதிரி இன்சுலின் போட்டுட்டு, இன்சுலின் தான் போட்டுட்டேன், எது சாப்பிட்டாலும் எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்ற அந்த மாதிரி இருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்வீட் சாப்பிட்டா இன்சுலின் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம், இல்லை ஒரு டேப்லெட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோடையும் இருக்காங்க.
11: ஆமாம், அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா நம்ம என்ன மாத்திரை சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம

0: சாப்பாடு சாப்பிடணும். நம்ம சாப்பாடு நிறைய சாப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்திரையை போடக்கூடாது. ஏன்னா இப்போ அந்த மாத்திரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் அந்த கணையத்தை போய் நம்ம இன்சுலின் சுரக்க சொல்லி தூண்டுறது தான் இதுக்கு அர்த்தம். எந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோமோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு திரும்பவும் போய் கணையத்தை போய் இருக்கிற கொஞ்ச நஞ்சம் செல்களையும் போய் கஷ்டப்படுத்தி அதை இன்சுலினை சுரக்கிறதுக்கு தூண்ட வைக்கும். அவங்க என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற அளவுக்கு உள்ள மாத்திரை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ். சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் விளக்கம் தந்தார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம், திருக்காலையாரூர் திருவாரூர்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:46.

0: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
0: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
5: என்ன சுனாமியா?
4: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
7: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
8: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
10: 10வது மற்றும் 12வது பொது தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
9: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
11: PSR தங்க மாளிகை,
12: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
11: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
12: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
13: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.
14: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
15: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
14: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்ஓடு.

0: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
2: இசை தூரிகை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் எஸ் ஜானகி குரலில், இளையராஜா இசையில் ஆத்மா.

0: நேர்லே நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நடிசச்சிட்டியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உணவும்.
5: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
6: என்ன சுனாமியா?
5: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல், வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70-க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
11: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
13: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
14: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
13: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
12: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
15: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
16: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
15: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், RKG நெய்.
15: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
17: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
18: பாபரும் சிறப்பு செயின் மேலா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
19: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
20: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
21: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தநல்லூர்.
22: வாங்க கோடைய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
13: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
12: RKG நெய்.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இசைத்தூரிகையில் இனி கேட்கலாம் அறிவியல் நேரம். விண்வெளி ஆராய்ச்சி, நிலவின் தென்துருவ ஆய்வு. இஸ்ரோ நிலவின் தென்துருவத்தில் நிரந்தரமாக இருள் சூழ்ந்த பகுதிகளில் நீர் மூலக்கூறுகள் மற்றும் தாதுக்கள் இருப்பதை உறுதி செய்ய அடுத்த கட்ட ஆய்வுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. சூரிய ஆய்வு, ஆதித்யா L1. இந்தியாவின்

0: ஆதித்யா L1 விண்கலம் சூரியனின் வளிமண்டலம் மற்றும் காந்த புயல்கள் குறித்த முக்கிய தரவுகளை தொடர்ந்து பூமிக்கு அனுப்பி வருகிறது. இது பூமியில் உள்ள தகவல் தொடர்பு சாதனங்களை விண்வெளி காலநிலையிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. இதுவரை வானலையில் உலா வந்தது இசை தூரிகை. காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 7 மணி.
1: ஆல் இண்டியா ரேடியோ. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.

0: மகாத்மா காந்திஜி வைஸ்ராய் ரீடிங் பிரபுவுக்கு ஓர் எச்சரிக்கை கடிதம் எழுதியதாகவும், ஆனால் அதை வைஸ்ராய் பொருட்படுத்தவில்லை என்றும் கூறினீர்கள். அவ்வாறு கெடு கொடுத்த 7 நாட்களில் நடந்த ஒரு சம்பவம் காந்திஜியை பெரிதும் பாதித்தது என்று கூறினீர்களே, அது என்ன தாயே?
1: ஐக்கிய மாகாணத்தில் கோரக்பூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமம் சௌரி சௌரா. அங்கே விதேசி பொருள் புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த நேரம் போலீசார் தொண்டர்கள் சிலரை தாக்கினார்கள். இதனால் கோபமடைந்த தொண்டர்கள் சுமார் 500 பேர் கிராமத்தினர் புடைசூழ காவல் நிலையத்துக்கு சென்றார்கள். உயரதிகாரியை சந்தித்து முறையிட்டார்கள். சமரசம் ஏற்பட்டு அந்த கூட்டத்தினர் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அந்த கூட்டத்தின் பின்பகுதியில் பெரும் கூக்குரல் எழுந்தது. அமைதியாக திரும்பிக் கொண்டிருந்த மக்களை போலீசார் மோசமாக தாக்கி காயப்படுத்தினார்கள். கோபமடைந்த மக்கள் கல்வீச்சில் ஈடுபட்டார்கள். போலீசார் துப்பாக்கிச் சூட்டில் இறங்கினார்கள். இந்த சம்பவத்தில் போராட்டக்காரர்கள் 3 பேர் உயிரிழந்தார்கள். தோட்டாக்கள் தீர்ந்ததும் அந்த மக்கள் போலீசாரை பிடித்து காவல் நிலையத்துக்குள் தள்ளினார்கள். ஆத்திரம் கொப்பளிக்க காவல் நிலையத்துக்கு தீ வைத்தார்கள். 22 போலீஸ்காரர்களுடன் அந்த காவல் நிலையம் தீக்கிரையானது. இந்த நிகழ்வுக்காக 228 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 6 பேர் போலீஸ் காவலில் உயிரிழந்தார்கள். 172 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் காந்தியோ ஆங்கிலேயருக்கு எதிராக எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. 3 பேர் கொல்லப்பட்டால் அது வன்முறை, ஆனால் 172 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காந்தியின் இந்த போக்கு தலைவர்கள் சிலரால் கடும் எதிர்ப்பினை சந்தித்தது. இதையடுத்து இலாஹாபாத் உயர் நீதிமன்றம் 19 பேருக்கு தூக்கு தண்டனையும் 110 பேருக்கு ஆயுள் தண்டனையும் மற்றவர்களுக்கு கடுங்காவல் தண்டனையும் விதித்தது. ஒத்துழையாமை இயக்கம் கட்டுக்கடங்காமல் போய்க் கொண்டிருந்தது. தனது ஒத்துழையாமை அகிம்சை போராட்டம் வன்முறை நிகழ்ச்சிகளுக்கு காரணமாக இருந்துவிடக் கூடாது என்று காந்தி கருதினான். இந்திய சமூகம் அகிம்சையின் தத்துவத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அகிம்சை போராட்டத்துக்கான முழு பயிற்சியையும் மக்கள் பெறவில்லை என்று உணர்ந்தான். போராட்ட தலைவர்கள் பலரும் சிறைக்குள் இருந்தார்கள். வன்முறை நிகழ்ச்சிகளை காரணமாக கொண்டு அரசு அடக்குமுறையை தீவிரப்படுத்தி வந்தது. மக்களின் உடலுக்கும் உயிருக்கும் ஏற்படக்கூடிய இழப்பை எண்ணி பார்த்தான் காந்தி. இந்த வன்முறைகளை கண்டித்து மற்ற தலைவர்களை கலந்தாலோசிக்காமல் நாடு தழுவிய ஒத்துழையாமை இயக்கத்தை திடீரென நிறுத்தினான். மேலும் வன்முறை ஓயும் வரை 3 வாரங்கள் உண்ணாநிலை போராட்டத்தை

அறிவித்தான். மோதிலால் நேரு, லாலா லஜபத் ராய், சித்தரஞ்சன் தாஸ் உள்ளிட்ட பல காங்கிரஸ் தலைவர்கள் காந்தியின் முடிவை எதிர்த்தார்கள். ஒரு தவறான சம்பவத்தின் காரணமாக நாடு தழுவிய இயக்கத்தை அதன் உச்சகட்டத்தில் நிறுத்திய காந்தி, முஸ்லிம்களால் பெரிய அளவிலான வன்முறைகள் நடந்தபோது வேறு வழியை தேர்ந்தெடுத்தது ஏன் என்று விமர்சனங்கள் எழுந்தன. ஒத்துழையாமை இயக்கம் வாயிலாக இந்த கிளர்ச்சி இந்துக்களுக்கு எதிராக திசை திரும்பியது. நாட்டுப்பற்றை விட மதவெறியே மலபார் முஸ்லிம்களை ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபடச் செய்தது என்பது தெளிவாயிற்று. ஹிந்து முஸ்லிம்கள் இடையே பரஸ்பர துவேஷமும் சந்தேகமும் வளரத் தொடங்கியது. காந்தி கட்டிய ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமை கப்பல் மலபார் மாப்ளா கிளர்ச்சி என்ற பாறையில் மோதி நொறுங்கி சிதறியது. காங்கிரசின் மீதான காந்தியின் பிடி வலுவிழந்து வருவதை அரசாங்கம் உணர்ந்தது. 1922 மார்ச் 18 அன்று அகமதாபாதில் காந்தியை கைது செய்து அரசாங்கத்தின் மீது வெறுப்பை தூண்டியதற்காக விசாரணை செய்தது. காந்திக்கு 6 ஆண்டுகள் எளிய சிறை தண்டனையும் விதித்தது. அது அவனை ஒரு பிரிட்டிஷ் விசுவாசியிலிருந்து சமரசம் செய்து கொள்ளாத ஒத்துழைப்பாளராக மாற்றியது. மோதிலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ் ஆகியோர் ராஜினாமா செய்து ஸ்வராஜ் கட்சியை தொடங்கினார்கள். மறுபுறம் ஹிலாஃபத் இயக்கம் மற்றும் முஸ்லிம் லீக் தலைவர்கள் காந்தியின் தவறான முடிவால் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தார்கள். காந்தி ஹிலாஃபத்தை கைவிட்டு விட்டார் என்றபடிக்கு அவர்கள் காந்தியின் மீது வெறுப்பை வளர்த்து கொண்டார்கள். அது இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து அவர்கள் அந்நியப்படுவதை மேலும் அதிகரிக்கவே செய்தது.

ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு மொஹமத் பின் ஜயத் அல் நஹியானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இந்தியாவில் 47,970 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்படும் என்று ஐக்கிய அரபு எமிரேட் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் போர் விமான உற்பத்தி பிரிவுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 2014 பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 46,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்ததாகவும் தற்போது இது 154,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்டுவதில் ஆந்திர மாநிலம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பெட்ரோலியத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். குருகிராமில் உள்ள பெட்ரோலிய மேலாண்மை மையத்தில் நடைபெற்ற கலந்தாலோசனை கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். விமான எரிபொருள் விலைக்கான மதிப்பு கூட்டு வரியை மகாராஷ்டிரா அரசு குறைத்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 18% இருந்த மதிப்பு கூட்டு வரி இன்று முதல் 7% குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக மகாராஷ்டிரா முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வு காரணமாகத்தான் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 90% சுமையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலை குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இப்போட்டியில் இந்தியா சாதனை படைக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் July 23 தொடங்கி August 2 வரை நடைபெறவுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நெறிமுறைகளுக்குட்பட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை செயலகத்திற்கு குறைந்தது 3 வாரங்களுக்கு முன்னதாகவே தகவல் தெரிவித்துவிட்டு உறுப்பினர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விதி செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார். சட்டத்தை மதித்து அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 2004 தொடங்கி இதுவரை 54 முறை வெளிநாட்டு பயணங்களை திரு ராகுல்காந்தி மேற்கொண்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ்

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின்

0: வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஐநாவிலும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி மற்றும் வர்த்தக முறைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 13.6% அதிகமாகும் என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விண்வெளித்துறை தொடர்பான உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற பாரம்பரியத்தை வடிவமைப்பதில் முதலாவது மக்களவைத் தலைவர் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் முக்கிய பங்கு வகித்ததாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். 1952 இதே நாளில் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் பதவியேற்றதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றும் கூட அவரது சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் 3 IPS அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முறையாக பணியாற்றவில்லை என்று கூறி இவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவர்கள் மீது துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவரின் பெற்றோருக்கு பணம் கொடுக்க முயற்சித்தது, அரசின் ஒப்புதல் இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது போன்ற புகார்கள் இவர்கள் மீது உள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தொடர்பான எந்த ஒரு பிரச்சினைக்கும் ராணுவ ரீதியிலான நடவடிக்கை தீர்வாகாது என்று கூறினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு உதவிட ஈரான் தயாராக உள்ளதாக கூறிய அவர், இருப்பினும் தற்போதைய சூழல் அதற்கு உகந்ததாக இல்லை என்றும் தெரிவித்தார். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்காக இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் ஈரான் வரவேற்பதாக திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். பாகிஸ்தானில் 9 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட பஜோர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் பசா ஆன் பணச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் ரிமஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிமிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா விரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 7:25.
2: திருச்சி சாரதாஸ். கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு. வா.

0: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
1: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கீ ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பீ கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணங்கியுள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: இன்னைக்கு கேட்கலாம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
9: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
10: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
8: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
11: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
12: உழவர்களுக்கு
13: ரேவதியக்கா, துளசி அக்கா வீட்டுல வாத்தெல்லாம் வாங்கி வளர்க்கறதுக்கு நீங்க தான் நிறைய அறிவுரை சொன்னீங்களாமே.
14: ஆமா பொங்குடி, முதல்ல 2 வாத்து தான் வாங்கி வளர்த்துச்சு. இப்ப பாத்தில எத்தனை வாத்தா பெருகி இருக்குன்னு.
13: ஓ, இப்ப அக்காவுக்கு அது பெருகினது மட்டும்தான் தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா?
14: என்ன பொங்குடி சொல்ற, என்ன நடந்துச்சு?
13: என் காதை கேக்குறீங்க? ஒரு 2 வாத்தாவது அதுல மிச்சம் இருக்குமான்னு யோசிக்கிற மாதிரி ஆயிட்டுக்கா.
14: என்ன பொங்குடி சொல்ற, என்ன ஆச்சு? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
13: வாத்துங்களுக்கெல்லாம் காய்ச்சலும் கழிச்சலும் ரொம்ப வந்து அவஸ்தப்பட்டுட்டு இருக்குது.
14: என்ன பொங்குடி இது? இந்த துளசி என்கிட்ட ஒரு போன் பண்ணி கூட இதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்கலையே.
13: நான் யதார்த்தமா துளசி அக்கா வீட்டுக்கு போனேங்கா. அவங்க சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். அதான் நானே ரேவதி அக்காட்ட ஏதாவது கேட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தேன்.
14: சரிதான், நீயாச்சும் வந்தியே. இந்த காய்ச்சலுக்கும் கழிச்சலுக்கும் தடுப்பூசி போட்டிருக்கணும் பூங்குடி. அத செய்ய மறந்துட்டு போல இருக்கு இந்த துளசி. கழிச்சல் கூட பச்சை நிறத்துல இருந்திருக்குமே.
13: ஆமாங்கா, தடுப்பூசின்னு சொல்றீங்களேக்கா, அத எப்ப போடணும்?
14: பொதுவா வாத்துங்களுக்கு 2 பெரிய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பூங்குடி.
13: என்னக்கா அந்த 2 நோய்?
14: வாத்து காலரான்னு ஒண்ணு, வாத்து பிளேக்குன்னு ஒண்ணு. இந்த வாத்து காலரா அப்படிங்கறது வாத்து குஞ்சுங்க வயசுல 3-4 வாரத்துக்குள்ள தடுப்பூசி போட்டுட்டா வராது. இத தோலுக்கடியில 1 மில்லிமீட்டர் அளவுல போடுவாங்க. இதே வாத்து பிளேக்குன்னு வச்சுக்கோயேன், 8-12 வார இடைவெளியில போடுவாங்க. இதுவும் தோலுக்கடியில தான் 1 மில்லிமீட்டர் அளவுக்கு போடுவாங்க.
13: அக்கா, வாத்து காலரான்னு சொன்னீங்களே, அது எனக்கு புரியுது. இந்த வாத்து பிளேக்குன்னு ஒன்னு சொன்னீங்கல்ல, அத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
14: இத பொதுவா வாத்து நச்சுயிரி குடல் அழைச்சுன்னு சொல்லுவாங்க, வாத்து பிளேக் நோயினும் சொல்லுவாங்க. இது பொதுவா நல்ல வளர்ந்த வாத்துங்களை தாக்கி நோய பரப்புற நச்சுயிரி நோயி. இத தடுப்பூசி மட்டும் நம்ம போடாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோயேன், ஒரு சமயம் இந்த பிளேக் நோய் வந்துருச்சுன்னா 50-100 விழுக்காடு. வாத்துங்க உயிர் பழைக்கிறது அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான் பூங்குடி.
13: அப்படியாக்கா, இது எப்படி காப்பின கண்டுபிடிக்கிறது?
14: இத கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா இந்த நோய் வந்தாலே வாத்துங்கள்லாம் ரெக்கைய தொங்க போட்டுடும், செயலிழந்த மாதிரி நிக்கும். கண்ணு மூக்கு இந்த துவாரத்திலிருந்து தண்ணி தண்ணியா வடியும். கண்ணியம கூட ஒட்டி வீங்கி போயிடும். கழிசல் கூட ரொம்ப தண்ணி தண்ணியா பச்சை நேரத்துல போகும்.
13: அப்போ இதுதான் துளசி அக்கா வீட்டுல இருக்கிற வாத்துக்கு வந்திருக்க நோயா இருக்குமோ?
14: என்ன பூங்குடி சொல்ற, இந்த அறிகுறி எல்லாம் துளசி வீட்டு வாத்துங்களுக்கு இருக்குதா?
13: அட ஆமாங்கா.
14: அடடே, இது பெரிய பிரச்சனையாச்சே. உடனே கால்நடை மருத்துவரை அணுகி இதுக்கான விவரத்தை கேட்டு அதை தடுக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்க சொல்லு பூங்குடி உடனே.
13: அக்கா, இத நான் சொல்றதை விட நீங்களே கொஞ்சம் நேர்ல வந்து துளசி அக்காட்ட சொல்லிடுங்களேன்.
14: அப்படிங்கிற, அதை விட எனக்கு என்ன முக்கியமான வேலை? இதோ வரேன்.
12: கேட்டது உழவர்களுக்கு.

0: கேட்டது காரைக்கால் கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.

0: வீட்டுல யாராவது இருக்கீங்களா?
1: இவ்ளோ பெரிய உருவம் செல்போனை வச்சுட்டு உட்கார்ந்திருக்கேன்.
0: இருவெண்ணிலா, இவ்வளவு பெரிய உருவமா? இவ்வளவு சின்ன உருவம்னு சொல்லு, அதுதான் சரியா இருக்கும்.
1: ஏதோ ஒண்ணுக்கா, உங்க கண்ணுக்கு தெரியறனா இல்லையா? அப்புறம் என்ன வீட்டுல யாருன்னு வர்றீங்க?
0: அட கோபிச்சுக்காதமா, வத்தல் புளிஞ்சு காய போடலாமேன்னு பார்த்தேன், நிறைய மாவை கிண்டிட்டேன், எங்க வீட்டு முத்தம் பத்தாது, அதான் உங்க வீட்டு மொட்டை மாடியில போடலான்னு வந்தேன். வீட்டுல அம்மா இல்ல?
1: அம்மாவா? அவங்க வெளியில போயிருக்காங்க.
0: வெண்ணிலா, எனக்கு கொஞ்சம் ஒரு உதவி செய்ய, ரெண்டு பேரும் சேர்ந்து போய் இந்த வத்தலை புளிஞ்சுட்டு வந்துருவோம்.
1: எங்க வீட்டு மாடிலையா? அந்த இடத்துக்கு போய் பல நாள் ஆச்சே, அது எப்படி இருக்குன்னு தெரியலையே.
0: என்னம்மா இப்படி சொல்லிட்ட? என் ஃப்ரெண்டு மொட்டை மாடியில எவ்வளவு செடியை வச்சு வீட்டுக்கு தேவையான காய்கறியை எடுத்துக்கிறா, குறையாம பூவும் எடுத்துக்கிறா, நீ என்ன மாடிக்கு போயே இவ்வளவு நாள் ஆச்சுங்கிற?
1: துளசி அக்கா, எனக்கு அத பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது, தெரிஞ்சாதானே நான் செய்வேன்.
0: அது சரி, உனக்கும் தெரியாதா?
1: அப்போ உங்களுக்கும் தானே தெரியல.
0: சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம காரைக்கால் எஃப்எம்ல வேளாண் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் பயனுள்ள வகையில தான் இன்னைக்கு நிகழ்ச்சி.
1: பயனுள்ள வகையில நிகழ்ச்சின்னு சொல்லிட்டீங்க, அது என்ன நிகழ்ச்சின்னு சொல்லுங்க.
0: மாடியிலும் செய்யலாம் காய்கறி சாகுபடின்னு வேதாரண்யம் வட்டம் தலை ஞாயிறு பாரிக்கம்பர் அவங்களோட தான் நேர்முகம்.
1: சரி சரி, வாங்க துளசி அக்கா, உட்காந்து பொறுமையா நிகழ்ச்சியை கேப்போம்.
0: உட்காந்து இல்ல வெண்ணிலா, மாடிய சுத்தம் பண்ணிக்கிட்டே கேக்கலாம்.
1: சரிக்கா, எவ்வளவு மாவு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எங்க காட்டுங்க. என்னக்கா, மாவு கிண்டவே இல்ல, அரைச்ச மாதிரி அப்படியே இருக்கு.
0: அது வெண்ணிலா, அம்மா கிட்ட பக்குவம் கேட்டுட்டு கிண்டலான்னு மாவை மட்டும் எடுத்துட்டு வந்தேன்.
1: அதான பார்த்தேன்.
0: சரி வெண்ணிலா, நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா நிகழ்ச்சி போயிடும், நிகழ்ச்சியை கேட்போம்.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய வேளாண் நிகழ்ச்சியில மாடியிலையும் காய்கறிகள் பயிரிட்டு அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதை ஒரு இளைஞர் செய்யறாரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்துது. அவங்கள நம்ம சந்திக்கலாம், அவங்க என்னென்ன காய்கறி பயிரிடுறாங்க, அவங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்தது அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் என்ன, எங்கிருந்து நீங்க வந்திருக்கீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க.
1: நான் வந்து பாரி வேதானிய வட்டம் தலையாறுல இருந்து வந்திருக்கேன்.
0: உங்களுக்கு எப்படி இந்த மாடியில காய்கறி உற்பத்தி பண்ணலாம் அப்படின்ற யோசனை வந்துச்சுங்க?
1: மாடி தோட்டம் உருவாக்கிறதுக்கு காரணம் வந்து வீட்டுல வந்து புறா வளர்க்குறோம். அந்த புறா வந்து எச்சம் சேகரிச்சு வச்சிருக்கப்ப அதுல தெரியாம அம்மா வந்து அது மண்ணு சேகரிச்சு வச்சிருக்கேன்ட்டு அதுல மிளகா விதை தூவி இருந்தாங்க. அது ஒரு வாரத்துல அது வளர்ந்துருச்சு. இதை நாங்க வந்து ஒரு ஆர்வமா எடுத்துக்கிட்டு இதை தொடர்ச்சியாவே நாங்க வந்து மாடியில வந்து இப்ப ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டோம்.
0: மாடியில ஒரு தோட்டத்தையே உருவாக்கி இருக்கீங்க.
1: ஆமா மேம்.
0: என்னென்ன பயிர் வந்து செஞ்சிருக்கீங்க?
1: இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்ம வீட்டுல வந்து அத்தியாவசியம் தேவைப்படுறது என்ன, தக்காளி, கீரை, மிளகாய், கருவேப்பிலை, இந்த நாலுமே அத்தியாவசியம் தேவைப்படும். அன்றாட உணவுக்கு நம்ம தேவையானது இந்த நாலு பொருளும். இந்த நாலு பொருளுமே நம்ம மாடியில வந்து பயிரிட்டு.
0: சரிங்க. அடுத்து இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற யோசனை இருக்குங்களா?
1: இப்ப மாடியில என்னென்ன போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா, கத்தாழை இருக்கு மேம், கத்திரிக்காய் இருக்கு, அகத்திக்கீரை இருக்கு, குட்டை நெப்பேர் இருக்கு, அது வந்து மாடுகளுக்கு ஆடுகளுக்கு நாங்க வெட்டி போட்டிருக்கோம். அப்புறம் வந்து முள்ளங்கி போட்டிருக்கோம், வெண்டைக்காய் போட்டிருக்கோம், அவரைக்காய், அப்புறம் அம்மாவுக்காக வந்து மல்லிகைப்பூ மாடியில் வச்சிருக்கோம், செம்பருத்தி வச்சிருக்கோம், பிரண்டை வச்சிருக்கோம், வெத்தலை கொடி போட்டிருக்கோம்.
0: அப்படியே லிஸ்ட் பெருசா போகுது.
1: இன்னும் ரெண்டு மிச்சம் இருக்கு, டேபிள் ரோஸ் இருக்கு, முளைக்கீரை இருக்கு, பசலைக்கீரை இருக்கு.
0: கிட்டத்தட்ட அப்போ உங்க மாடி முழுவதுமே நீங்க வந்து ஏதாவது ஒரு செடியை வந்து வச்சிருக்கீங்க இல்லீங்களா?
1: ஆமா ஆமா.
0: சரிங்க. எப்ப இருந்து செய்யறீங்க?
1: இது வந்து கொரோனா வந்த காலத்துல இருந்தான், 2020.
0: அப்ப நிறைய உங்களுக்கு நேரம் கிடைச்சிருக்கு. அந்த நேரத்தை வந்து பயனுள்ள வகையில செய்யணும் அப்படின்னு சொல்லி மாடியில நீங்க காய்கறி செடியில வந்து பயிர் பண்றீங்க. முதல் முறையா அந்த காய்கறியில இருந்து காய்களை எடுத்து நீங்க பயன்படுத்தும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு?
1: அந்த மகிழ்ச்சிக்கு ஈடுனே இல்ல. ஏன்னா நம்ம விளைவிச்ச காய்கறி எந்த ஒரு செயற்கை உரமும் சேர்க்காம ஒரு அந்த உணவு சாப்பிடறப்ப ஆரோக்கியமா இருக்கலாம்ல, அதே நமக்கு மலர் திருப்தி தானே.
0: சரிங்க. இப்போ புறாக்களோட எச்சம் வந்து இருந்தது, அதுல வந்து விதை போட்டதுனாலதான் இப்படி செய்யலான்ற ஒரு யோசனை வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நீங்க புறாக்கள் வளர்க்குறீங்களா?
1: ஆமா, ஒரு 50 புறா கிட்ட இருக்கு.
0: ஓ, வீட்டுல வளர்க்கக்கூடிய புறாக்கள். அதுலயும் இப்போ நிறைய சொல்லுவாங்க, ரகங்கள் சொல்லுவாங்க, மாடப்புறான்னு சொல்லுவாங்க. நீங்க வளர்க்கிற புறா எந்த ரகம்?
1: நாட்டு ரகம் தான், வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய நாட்டு ரகம். மாடப்புறாங்கிறது கோயில்கள்ல இருக்கும், நம்மள்ட்ட இருந்து வீட்டுல வளர்ப்புக்குன்னே உள்ள புறா.
0: சரிங்க. இப்ப புறாக்களுக்கு அப்ப நீங்க கூண்டெல்லாம் தயார் பண்ணணும் இல்லீங்களா? அதுவும் நீங்களே வந்து செஞ்சு வச்சிருக்கீங்களா?
1: ஆமா, வீட்டிலேயே கூண்டு செஞ்சு அது தனியா வச்சிருக்கோம்.
0: சரிங்க. அதுவும் மாடியிலேயே இருக்கு?
1: இல்ல, வீட்டை ஒட்டி இருக்கு.
0: சரிங்க, வீட்டை ஒட்டியே வந்து இருக்கு. இப்போ நீங்க மாடியில காய்கறிகளை உற்பத்தி பண்ணும் பொழுது உரம் வந்து ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும் இல்லீங்களா? ஏன்னா மண்ணினுடைய அளவு வந்து சரியாதான் இருக்கும். இப்ப நம்ம ஒரு வயல்ல விவசாயம் பண்ற அளவுக்கு வந்து இருக்காது. அப்ப நீங்க அதுங்களுக்கு தேவையான உரத்தை வந்து எவ்வளவு நாள்ல கொடுப்பீங்க? உங்க செடிகளுக்கு வந்து என்ன பாதிப்பு எல்லாம் வந்திருக்குங்க அத பத்தி சொல்லுங்க.
1: நம்ம மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் நமக்கு என்ன தெரியும், உறுதியான ஒரு மாடி வேணும். இது நமக்கு தரமா இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம சில பேரும் வாடகை வீட்டுல இருப்போம், சொந்த வீட்டுல இருக்கிறோம் இன்னும் நல்லது அது. ஏன்னா மாடியில வந்து குப்பையா இருந்தாலும் சுத்தம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் விளைவிக்கிறதுக்கு மாடி ஒண்ணு ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாடியில ரெண்டு முக்கியமான விஷயம் வேணும், ஒண்ணு நல்ல வெயில் படணும், ரெண்டாவது நல்ல நீர், தொடர்ச்சியான நீர் வசதி வேணும். இது ரெண்டு இருந்தாலே நம்ம பக்காவான ஒரு மாடி தோட்டம் அமைச்சிடலாம்.
0: சரி.
1: இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒண்ணு கேரிப்பை வேணும், இல்ல உடஞ்ச பிளாஸ்டிக் டப்பா, இது இருந்தாலே நம்ம மாடி தோட்டம் அமைச்சிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நம்ம கட்டாயமா தண்ணி ஊத்தணும், இது ஒண்ணு. அடுத்த உரம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல பயன்படுத்துற வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், முட்டை ஓடு, இதையே நம்ம அரைச்சி இல்லனா காய வச்சு பவுடர் ஆக்கி அதை நம்ம உரமா போடலாம்.
0: எப்ப முட்டை பயன்படுத்தினீங்கனாலும் அந்த ஓடுகளை வந்து சேகரிச்சு வச்சுக்கிறீங்க.
1: ஆமா.
0: இப்ப வெங்காயத்தோல் வந்து அதை அப்படியே கொண்டு நேரடியா போடும் பொழுது புழுக்களுடைய உற்பத்தி வந்துருங்களே, இல்ல அதையும் பக்குவப்படுத்தி தான் உரமாக்கி கொடுக்குறீங்களா?
1: நான் சொன்ன மாதிரி பூண்டு தோல், முட்டை, வெங்காயத்தோல் இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்துரு நம்ம மாடியில வந்து உலர்த்திடணும். உலர்த்திட்டா அது நல்லா மக்கற தன்மைக்கு ஏற்படுது, ரெடி ஆயிடும். இது ரொம்ப நாள் எடுத்துக்கும் மக்கறதுக்கு. அதனால எருவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மாட்டு சாணத்தை வந்து அதுல கலந்து நம்ம வச்சோம்னா மாட்டு சாணத்துல உள்ள நல்ல பாக்டீரியா வந்து இது அப்படியே உடனே மக்க வச்சு நம்ம அதை வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே நம்ம அதை செடிகளுக்கு உரமா போட்டுடலாம்.
0: இது நல்ல யோசனையா இருக்குங்களே. அந்த சாண எரு வந்து நம்ம மக்க போடுறோம் இல்லீங்களா, அது கூடவே இதையும் போட்டுட்டா

0: சீக்கிரமா மக்கிரும்ன்றீங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த முட்டை அந்த ஓடு வந்து காஞ்சி அது மக்கிறதுக்கு ரொம்ப நாள் வந்து எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க
1: ஆமாம்.
0: சொல்ற முறைப்படி செஞ்சா அது ரொம்ப எளிதா மக்கிடுது. அதை வந்து நம்ம டக்குன்னு ஒரு செடிக்கு வந்து ஒரு உரமா கொடுக்கலாம். சரிங்க.
1: இப்ப வந்து கண்டிப்பா நம்ம செடி வச்சுட்டா பூச்சி வராம இருக்காது, கண்டிப்பா பூச்சி வரும். அந்த பூச்சி வரட்டிக்கு என்ன பாத்தீங்கன்னா வேப்பெண்ணெய் எடுத்துக்கலாம். இதே வேப்பெண்ணெய் இல்லைன்னா வச்சுக்கலாம் மிளகாயும் பூண்டு இஞ்சி இந்த மூணுத்தையும் அரைச்சி தண்ணியில கலந்து மேம்படுத்தி அதை வந்து ஸ்ப்ரேயர் மூலமா தெளிக்கலாம்.
0: இந்த 3G கரைசல்
1: ஆமா, இப்ப நான் வந்து சொந்தமா பண்றதுனால ஒரு 200 கிராம் இந்த கரெக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம். 1 லிட்டர் தண்ணியில் தாராளமா கலக்கலாம். அந்த 1 லிட்டர் 2 லிட்டரா கூட நம்ம எடுத்துக்கலாம், நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்ப செடிகள் அதிகமா இருக்கிற இடத்துல நம்ம 1 லிட்டர் தண்ணியை 2 லிட்டரா கூட ஆக்கிக்கலாம். மாடி தோட்டம் நம்ம அமைச்சிட்டோம்னாலே நம்ம வீட்டை பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 5 டிகிரி செல்சியஸ் கம்மியா இருக்கும் வெப்பம்.
0: வீட்டுக்குள்ள ஏசி போட்ட மாதிரி ஒரு குளிர்ச்சி கொடுத்துருது.
1: ஆமா
0: ஒரு நமக்கு நேரடியா வந்து காய்கறி கிடைக்குது, எந்த விதமான ரசாயன கலப்பு இல்லாம நமக்கு ஒரு இயற்கை முறையில விளைந்த காய்கறி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா. ஆனா இந்த மாடி தோட்டம் வைக்கிறதுனால வீடு வந்து குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. அடுத்து
1: அடுத்து வந்து நம்ம மாடியில வந்து வெறும் காய்கறி செடி மட்டும் வைக்கலாம், பூச்செடி கூட வைக்கலாம். பூச்செடி அதிகமா வளர்க்காம கூட தேன் பொட்டி கூட நம்ம வளர்த்தி அது தேன் எடுக்கிற ஒரு இது கூட நம்ம வைக்கலாம்.
0: பூச்செடி வைக்கும் போது நம்ம தேனீயும் வளர்க்கலாம்.
1: ஆமா
0: இப்போ கிட்டத்தட்ட நீங்க வந்து அப்படியே உங்க வீட்டை வந்து ஒரு தன்னிறைவு பெற்ற வீடாக்குறதுக்காக நான் முயற்சியில வந்து ஈடுபட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம வீட்டில இருந்தே நம்ம எல்லாத்தையும் வந்து உற்பத்தி பண்ணி வேண்டியதை வந்து எடுத்துக்கும் பொழுது. சரிங்க, மாடி தோட்டத்துல வந்து ஒரு பூச்சி தாக்குதல் அப்படின்னு சொன்னோம். என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல் வந்து இருக்குங்க? வெள்ளை பூச்சி எல்லாம் வரும், அஸ்வினி எல்லாம் வரும். ஏன்னா நீங்க அவரை எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அஸ்வினி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வரும்போது எப்படி செடிகளை எப்படி பாதுகாப்பீங்க?
1: தண்ணி வசதி இருக்குன்னு சொன்னால மோட்டருக்கு பக்கம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபோர்ஸா நம்ம வாட்டர் அடிக்க மூலியமாவே எந்த வித இயற்கை மருந்தோ செயற்கை மருந்தும் கலக்காமலே அந்த பூச்சை நம்ம ஃபர்ஸ்ட் வழியில வளர்த்திடலாம்.
0: சரி, அஸ்வினி எல்லாம் வந்தா
1: அஸ்வினி பூச்சிக்கு என்ன பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து உப்பு சத்து இருக்கிற சாம்பல் தான் நமக்கு ஒரு பெரிய இது. அடுப்பரிச்ச சாம்பலை தூவுறது மூலியமா முக்காவாசி பூச்சை கட்டுப்படுத்திடலாம்.
0: சரிங்க.
1: இதே இந்த சாம்பலை வந்து நம்ம மாலை நேரத்துல போடுறோம், காலை நேரத்துல கண்டிப்பா பனி ஈரம் இருக்கும். அந்த ஈரத்துல போட்டோம்னா அப்ப ஏதாவது அந்த பூச்சிகள் வந்து அந்த இலைகள் மேல தங்கியிருக்கும். அப்ப வந்து சாம்பல் போடுறது ரொம்ப நல்லது. அது இந்த உப்பு சத்து அதிகமா இருக்கிறது இந்த இது விரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
0: இப்ப சில சமயத்துல வந்து காய்கறி வந்து காய்க்கும், ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவு திரட்சியா வந்து இருக்காது. அது எதனால இருக்கும் அந்த மாதிரி?
1: அது வந்து போதிய அளவுக்கு மண்ணு இருந்து கிடைச்சிருக்காது. இதே வந்து வேறு அழுகல் வர ஆரம்பிச்சிடும், ஏன்னா அதிகமா தண்ணி நின்று அது கூட அதோட செடியோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திடும். தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்கும், அடியில வந்து ஒரு சின்ன துளை போட்டுருக்கணும். ஏன்னா தண்ணி நிக்கவே கூடாது, வடிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கணும். தண்ணி நின்னாலே வேறு அழுகல் நோய் வந்து காயெல்லாம் அது பாதிக்கும் ஃபர்ஸ்ட்.
0: அப்ப நம்ம வந்து மாடியில தோட்டம் வளர்க்கறோம்னாலும் அந்த தொட்டி ரெடி பண்றதுல தான் இருக்கு விஷயம் இல்லைங்களா? அந்த தொட்டி எல்லாத்தையும் எப்படி நீங்க தயார் பண்ணீங்க?
1: தொட்டி தயாரிக்கிறதுக்கு பெரிய ஒரு இது இல்ல, உடஞ்ச பிளாஸ்டிக் நம்ம சேகரித்து வச்சுக்கோம். பிளாஸ்டிக் குடம், பிளாஸ்டிக் டப்பா, சின்ன சின்னதாவே நம்ம போவோமே. அடுத்து பாத்தீங்கன்னா மண் தொட்டி, இதுக்கும் ஒரு மாதிரி மேல பாத்தீங்கன்னா உடஞ்ச சிமெண்ட் சீட் இருக்குல்ல, குடத்துக்கு கீழே வந்து ஒரு வளையமா இருக்கும், அதுல வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த குடத்தோட அடிப்பகுதியில ஒரு துளை இட்டுட்டு அடிப்பகுதி பாத்தீங்கன்னா நமக்கு மணல் கிடைச்சா மணல் போட்டுக்கலாம். அடுத்த வீட்டுல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏரியால இருக்கு அந்த மணல் மண், அடுத்த 2வது லேயர்ல மண் போட்டுக்கலாம். 3வது லேயர்ல உரம் போட்டுக்கலாம். உரம் வந்து ஆட்டு புழுக்கை அந்த உரம் போட்டுக்கலாம், மாட்டு சாணம் எருவு போட்டுக்கலாம். இப்ப எங்கள்ட்ட அதிகமா கிடைக்கிற புறா எச்சா இருக்கு, அதை வந்து நாங்க 3வது லேயரா அதை போட்டுப்போம். இது எல்லாத்தையும் போட்டு உடனே நம்ம செடி வச்சிட கூடாது. நம்ம வந்து இது வந்து ஒரு வாரத்துக்கு மேல கொஞ்சம் தண்ணி புடிச்சு விட்டு மாடியில இருந்து வெயில் நல்லா வச்சிடறோம். அது எந்த அளவுக்கு மக்கி கரெக்டான ஒரு செடி வளரக்கூடிய லெவல்ல, இப்ப நீங்க அதை போட்டு வச்ச இதுலயே புல்லு முளைச்சிரும். ஒரு புல்லு ஒரு வாரத்திலேயே புல்லு முளைச்சிட்டுனா நம்ம வேதம் எந்த செடி வேணாலும் போட்டு முளைக்கிற திறன் பெற்றுட்டு நமக்கு சரியான லெவல் வந்து இது ஒரு இயற்கை முறையில அறிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவல்ல பண்ற மாதிரி இருந்தா கஜா புயல எங்க வீட்டுல உடஞ்ச வந்து ஆஸ்பரா ஷீட் இருக்கு, சிமெண்ட் ஷீட். இந்த ஷீட்டை வந்து மாடியில வந்து சமதளமா நிறைய விரிச்சு இதுல வந்து சைடெல்லாம் கல் அடிக்கி கரெக்டா 1.5 அடிக்கு கீழே அதே மாதிரி மணல் கொட்டி மேல நம்ம பயன்படுத்துற சாதாரண மண்ணு கொட்டி அது மேல உரத்தை கொட்டி இதேதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பதப்படுத்தி வச்சிரும் ஒரு வாரத்துக்கு. அதுல பில்லு முளைக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ணக்கூடாது. பில்லு முளைச்சதுக்கு அப்புறம் நம்ம தேவையான என்ன விதை போட போறோமா, இப்ப நான் இந்த 1.5 அடிக்கு சொன்னதுனால தாராளமா கடலை போடலாம், அது மாதிரி முள்ளங்கி போடலாம், பீட்ரூட் கூட போடலாம், இது மாதிரி உருளைக்கிழங்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து கரெக்டா அடியில காய்க்கக்கூடிய செடிகள் காய்கறிகள் இது வந்து நமக்கு அந்த ஒன்றரை அடிங்கிறதுனால தாராளமா இது மாதிரி இதுங்கெல்லாம் போடலாம்.
0: அதாவது காய்கறி செடி வந்து நம்ம மாடியில பயிர் பண்ணும் பொழுது

மண்ணுக்கு மேலே காய்க்கிற செடிகளை தான் பொதுவில் எல்லாருமே வைப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா மண்ணுக்கு அடியில் விளையிறக்கூடிய பீட்ரூட் வைக்கலாங்கிறீங்க, உருளைக்கிழங்கு போடலான்றீங்க, முள்ளங்கி போடலான்றீங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த மண்ணுடைய அந்த அளவு அதிகமாக கொடுத்தோம்னா இந்த பயிரும் கூட நம்ம செய்யலாம் இல்லைங்களா? நீங்க சொல்லும் போது சொன்னீங்க அந்த மண்ணு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த புல்லு முளைச்சிரும் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? அந்த மண்ணு வந்து சரியான முறையில நம்ம வந்து தயார் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த புல்லு வந்து முளைச்சிரும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. அது ஒரு அளவுகோல் மாதிரியும் கூட தெரியுது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.

0: அக்கா, மாடியில காய்கறி சாகுபடி செய்யறதுக்கு புறாக்களோட எச்சத்திலிருந்தே உரம் தயாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வேதாரண்ய வட்டம் தலை ஞாயிறு பாரிகம்பர் அவங்க.
1: ஆமா வெண்ணிலா, இந்த கோடை காலத்துல புறாக்களுக்கோ இல்ல மற்ற பறவைங்களுக்கோ கொஞ்சம் தண்ணி வைக்கலாம்னு வாங்க, கொஞ்சம் உணவும் வெயிங்கன்னு கூட பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இவங்க பாருங்களேன், அதுல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த அப்படியே லாபகரமா மாத்தி காய்கறி சாகுபடி பண்ற அந்த யோசனை நல்ல யோசனை இல்ல வெண்ணிலா?
0: ஆமா துளசி அக்கா, அது மட்டுமா, அந்த காய்கறி செடிகளுக்கு பூச்சிகளிடமிருந்து வரக்கூடிய பாதிப்புகளை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க.
1: மாடிய பயனுள்ள வகையில அவங்க உபயோகப்படுத்துறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டமே.
0: இருங்க இருங்க, இன்னும் பாதி நிகழ்ச்சி இருக்கு. என்னமோ இப்பவே நிகழ்ச்சி முடிஞ்ச மாதிரி பேசுறீங்க.
1: ஆமா வெண்ணிலா, நீ சொல்றதும் சரிதான். அடுத்த பகுதியும் முழுசா கேட்டுருவோமா?
0: கேக்கலாமே.
2: இப்போ ஒரு தொட்டி வந்து ரெடி பண்றோம் அப்படின்னா அதை உடனேயே வந்து செடியை நட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வெளியில இருந்து ஒரு விதை வாங்கிட்டு வரோம், ஒரு ரோஜா கண்ணே வாங்கிட்டு வரோம் அப்படின்னம்னா அதை உடனே வச்சிட கூடாது. அந்த சூழலுக்கு வந்து அது பழகினதுக்கு அப்புறம் தான் அது நடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடா, நீங்க தொட்டி ரெடி பண்ணிட்டோம், அது ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கறத பாக்குறதுக்கே கொஞ்சம் பொறுத்துருங்க. அதுல புல்லு முளைக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம அந்த தொட்டியை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க. சிறப்பு. அடுத்து நீங்க வந்து இந்த புறா எச்சத்தை வந்து நாங்க அதுல பயன்படுத்துவோம்னு சொல்றீங்க. இப்ப சாணை எருவா இருக்கட்டும், இல்ல கோழி எரு கூட பயன்படுத்துவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் மக்கறதுக்கான ஒரு இது கொடுப்பாங்க. புறா எச்சத்துல இருந்து உரத்தை நீங்க எப்படி தயாரிக்கிறீங்க?
3: என்ன பாத்தீங்கன்னா, நம்மள்ட்ட அதிகமா புறா எச்சா இருக்கு. இது மூலியமா நம்ம ஒரு உரம் தயாரிக்கலாங்கிற ஒரு எண்ணம் வந்தோம்னா அதுல என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணோம். இல்ல பாத்தீங்கன்னா, புறா எச்சது வந்து நைட்ரஜன் இருக்கு, யூரிக் ஆசிட் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, அப்புறம் பார்த்தா பாக்டீரியா, நன்மை செய்யும் பாக்டீரியா, தீமை செய்யும் பாக்டீரியா இருக்கு. இப்ப நைட்ரஜன் எடுத்துட்டீங்கன்னா அது செடியோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது நைட்ரஜன். யூரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா புறாவோட எச்சத்துல வெள்ள திரவம் ஒன்று வருங்களா, அதான் யூரிக் ஆசிட். பாஸ்பரஸ் எதுன்னு மிகவும் முக்கியமானதுதான் பாஸ்பரஸ். அதோட இருந்து வேறு வளர்ச்சிக்கு உதவுறது வந்து பாஸ்பரஸ். இந்த பொட்டாசியம் எடுத்துட்டீங்கன்னா செடியோட ஓவரால் ஹெல்த்துக்கு நல்லது, செடிக்கு வந்து எந்த விதமான நோய் வராம பாதுகாக்கிறது அந்த பொட்டாசியம். நன்மை செய்யும் பாக்டீரியா இருக்கு, தீமை செய்யும் பாக்டீரியா இருக்கு. நன்மை செய்யும் பாக்டீரியா என்ன பண்ணலாம், நம்ம உரம் போட்டோன்னு அதுல இருக்க நன்மை செய்யற பூச்சிகளை இருக்கலாம் ஊக்குவித்து தீமை செய்யற பாக்டீரியா சாப்பிட வைக்கும். ஆனா அந்த தீமை செய்யற பாக்டீரியா எல்லா எச்சத்திலும் இருக்காது, குறைவான எச்சத்துல இருந்து இருந்துரும். அந்த தீமை செய்ய பாக்டீரியா என்ன பண்ணலாம், நன்மை செய்யும் பாக்டீரியாவை கொண்டு தீமை செய்யற பாக்டீரியா வளர செடியை வந்து மலிச்சிரும். அதனால நம்ம எச்சத்தை வந்து ஒரு கை பார்த்து போடணும்னு சொல்லுவாங்கல்ல, தூசு இல்லாம சலிச்சுட்டு போறது ரொம்ப நல்லது.
2: பொதுவுல ஒரு மனிதர்களுக்கு இதனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இப்ப நீங்க இப்படி கைப்பாத்தெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்றீங்களே,
3: இவ்வளவு நல்லது இருக்குங்கிறப்ப தீமை இல்லாம இருக்காதுல்ல,

0: வெங்காயத்தை வந்து நேரடியா செடிக்கு வந்து போடக்கூடாது. அது இப்படி போட்டா வச்சிங்களேன், சில நேரத்தில் செடி வந்து எரிஞ்சு போயிடும். அதனால அது என்ன பண்ணணும்னா ட்ரை பண்ணி தான் செடிக்கு போடணும். இதுலயும் தீமைகள் நம்ம முக்கியமா எதை சொல்லணும் பாத்தீங்கன்னா, புறாச்சை வந்து காஞ்சி பொடியாகி அதுல இருந்து வந்து என்ன பாத்தீங்கன்னா அமோனியா வாயு வெளியேறும். இதை வந்து நான் முன்னாடி சொன்னேன், நன்மை செய்யும் பாக்டீரியாவும் பங்கஸ் பூஞ்சை இதெல்லாம் இருக்கும். இதை வந்து நம்ம டைரக்டா சுவாசிச்சோம்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிற நிமோனியாங்கிற வந்து நுரையீரல் அலர்ஜி ஏற்படுத்திடும். இது வந்து ஒரு தொற்று நோய். வயதானவர்கள் வந்து புற எச்சத்தை சேகரிக்கிறத தவிர்த்துடணும். மற்றவர்கள்லாம் முகக்கவசம் அணிந்து புற எச்சத்தை சுத்தம் செய்யறது ரொம்ப நல்லது.
1: சரிங்க. இப்போ ஒரு வயலா இருந்ததுனா நம்ம மண் பரிசோதனை செய்வோம், ஒரு காய்கறி சாகுபடி பண்ண போறோம் அப்படின்னா அந்த சாகுபடிக்கு தேவையான சத்துக்கள் வந்து அந்த மண்ணில் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம வீட்டில் செய்யும் பொழுது நம்ம தயாரிச்ச அந்த மண் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நமக்கு தெரியாதுங்க. இப்போ ஒரு செடியை நட்டோம் அப்படின்னா செடி நல்லா வளர்ந்துருக்கும், ஆனா காய்க்காது பூக்காது, அதையெல்லாம் நீங்க எப்படி சரி பண்ணிக்கிறீங்க?
0: இப்ப நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி நம்ம தயார் பண்ண மண்ணில் வந்து புல்லு முளைச்சிட்டாலே முதல்ல வந்து நம்ம செடி வைக்கலாம்னு ஒரு எண்ணம் வந்துடும்.
1: மாடியில காய்கறி மட்டும்தான் விளைவிச்சு நம்ம எடுத்துக்கிறோம், மாடிய லாபமான முறையில பயன்படுத்தலாம்னா எப்படி செய்யலாம்?
0: அதுக்கப்புறம் சிறிய முதலீடுங்கிற மாதிரி ஒரு சின்ன செடியை வச்சு நம்ம விளைவிச்சு பார்க்கணும். அது சரியாக முளைக்குதா முளைக்கல என்ன காரணமா இருக்கும், இதை நம்ம ஃபர்ஸ்ட் பிரிச்சு எடுத்துட்டோம்னாலே நமக்கு தேவையான இந்த செடி போட்டா சரியான லாபம் கிடைக்கும். நம்ம செடி மட்டும் கிடையாது, நமக்கு வருமானம் ஈட்டணுங்கிற எண்ணம் வந்துட்டாலே காய்கறி செடி போடலாம், பூச்செடி போடலாம். இப்ப நம்ம வியாபார நோக்கத்துல மாடி தோட்டம் சொன்னா காய்கறி செடி பதியம் போட்டு, இப்ப நம்ம பதியம் போட்டு அதிகமா வாங்குற என்ன செடி, தக்காளி செடி வாங்குவோம், கத்திரி செடி வாங்குவோம், மிளகாய் செடி வாங்குவோம். இதுல இருந்து மூணுமே அத்தியாவசியமா வாங்கிட்டு போவோம். நம்ம அத்தியாவசியமா அன்னைக்கு உணவுக்கு பயன்படுத்துறது இந்த மூணு செடியும் நம்ம பதியம் போட்டு வியாபாரம் பண்ணலாம். இப்ப எங்க ஏரியால பாத்தீங்கன்னா 7-8 மாசத்துக்கு ஆடு மாடுங்க அவுத்து நிற்கும். அதனால நம்ம தரையில வந்து எந்த செடியுமே போட முடியாது, பார்க்க முடியாது. மாடியில பதியம் போட்டு வியாபாரம் செய்யற செடிகளை நம்ம மாடியில போட்டோம்னா நம்ம வந்து அதை விற்பனை செய்யறோம், வர விருந்தினருக்கு அதை ஒரு நினைவு பரிசா அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம்.
1: சரிங்க.
0: இப்ப வந்து செடி வந்து எல்லா செடியும் காய்க்கிறது இல்ல, உடனே காய்க்கிறது கிடையாது, எல்லா செடியும் வந்து உடனே பூக்கிறதும் கிடையாது. குறைபாடா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஒருத்தவங்க சொன்னது, வீட்டுல நம்ம பயன்படுத்துற கழனி தண்ணியில நம்ம முதல்ல அறிஞ்சு வச்ச வேஸ்ட்னு சொல்லக்கூடிய காய்கறி தோல் அந்த இதெல்லாம் வந்து நம்ம அதுலயே ஊற வச்சு அதை நம்ம மறுநாள் காலையில காலை நேரத்துல செடிகளுக்கு உரம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதை உடனே அப்சர்வ் பண்ணி வெயில போட்டோம்னா அது வந்து காஞ்சி எடுத்துக்கும், இருந்தாலும் பாதிக்கு பாதியா போயிடும். அதனால காலை நேரத்துல ஸ்ப்ரே மூலமா தெளிக்கிறது கூட ரொம்ப நல்லது. ஆமா.
1: இது இல்லாம நீங்க அந்த தொட்டி செடிகளுக்கு வேற என்ன உரம் கொடுப்பீங்க?
0: காய்ந்த ஆட்டாம்புல் கை வந்து நாங்க ரோட்ல போட்டுருவோம் நம்ம வீட்டு வாசல்லயே. அத வந்து நம்ம நம்ம மிதிச்சு இதாகிறது வண்டியை போறப்ப சேதமடைஞ்சோ அதை நம்ம சேகரிச்சு அதை சலிச்சு அதையும் நம்ம வந்து டைரக்டா கொட்டிட கூடாது, அதையும் நம்ம ஒரு தடவை கை பாக்கணும். அத வந்து மூணாவது கை பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் நம்ம செடிங்களுக்கு போடணும். அத வீட்டுல வந்து நம்மள்ட குளம் இருக்கு, அந்த குளத்துல வந்து டேங்கலினர் மீன் சொல்லுவாங்க, அந்த மீன் எடுத்து அதை வந்து பீஸ் போட்டு அதை மீன் நம்ம தயாரிச்சு மாட்டு கோமியம் கலந்து அதை பதப்படுத்தி வச்சு அதை வந்து டைரக்டா நம்ம ஏன்னா நம்ம பயன்படுத்தி நம்ம சாப்பிட போற செடிகள் காய்கறிகள்ல அதுங்களுக்காக நம்ம அதை டைரக்டா கொடுக்கலாம்.
1: சரிங்க. நம்ம சாப்பிட போறதுன்றதுனால நீங்க ரொம்பவே கவனம் எடுத்து நீங்க செய்யற மாதிரி தெரியுது. பேசிட்டு இருக்கும் போதே சொன்னீங்க மாடியில வந்து பீட்ரூட் போடலாம், முள்ளங்கி போடலாம், கடலை போடலாம்னு சொன்னீங்க பாத்தீங்களா. கடலை செடியும் நம்ம பயிர் பண்ணலாம்னு சொன்னீங்க, எப்படிங்க அது? கடலை செடி அப்படிங்கும் போது அது பெரிய இடங்கள்ல செய்யறது எப்படி? இந்த யோசனை வந்தது நல்லா உங்களுக்கு விளைச்சல் வந்து கொடுத்துச்சிங்களா, எப்படி இருந்துச்சு?
0: கடலை எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க இருக்க வேதாணை சைடுல வந்து பண்ணுவாங்க, அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவு தான் அது தலங்கையாறு. வேதாணை சைடுல பாத்தீங்கன்னா மணல் சாரி, இதே தலங்கையாறு சைடு பாத்தீங்கன்னா களிமண் கொண்ட பகுதி. இதுல வந்து களிமண்ல கடலை போட முடியாது, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தயார் பண்றதுதான் நான் சொன்ன மாதிரி புறா எச்சமும் மாட்டு சாணமும் கலந்த ஒரு கலவை தான் இந்த மணலா உருவாக்குனா. நாங்களா இயற்கையான ஒரு கலவை இது. இந்த கலவையில நம்ம வந்து ஒரு 10 கல்லை எடுத்து ஊற வச்சு இந்த கல்லை முளை விட்டோம்னா அந்த கல்லையே தான் கொண்டு போய் பதியம் போட்டோம், அதுல இருந்து எடுத்ததுதான். இப்ப 10 கல்லைக்கு போட்டு செடியில பாத்தீங்கன்னா 10 விதைகள் இருந்துச்சு. இது வந்து எந்த வித உரமும் போடல, வீட்டுல பயன்படுத்தின கழிவுகளை பயன்படுத்தியே அதுக்கு நான் உரமா கொடுத்தேன், அதுல இருந்து எடுத்ததுதான் கடலை. இப்ப வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் அந்த கடலை விதை போட்டேன், ஆனா எடுத்தது ஒரு நம்ம மக்குன்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு, ஒரு மக்ல வந்து ஒரு 1/4 கிலோ அந்த அளவுக்கு கல்லை மட்டுமே எடுத்தேன்.
1: கிட்டத்தட்ட நீங்க ஒரு படி கடலை வந்து எடுத்திருக்கீங்க.
0: ஆமா ஆமா.
1: சரிங்க. ரொம்ப ஆர்வமா நீங்க இந்த காய்கறி செடிய மாடியில நட்டு அழகா உற்பத்தி செய்யற மாதிரி தெரியுது, ரொம்ப சந்தோஷம். இதை வந்து நீங்க இன்னும் தொடர்ந்து செய்யணும். இன்னும் அப்படி இந்த காய்கறி எப்படி கடலை எல்லாம் போட்டு பயிர் பண்ணி பாத்தீங்களோ அது போல இன்னும்

0: பல விஷயங்கள் வந்து செய்யணும். இன்னும் ஒரு விஷயத்த கூட நீங்க சொன்னீங்க, வீட்டுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு ஒரு சின்ன அளவுல நிறுத்தாம அதுல பதியம் போட்டு அதை வந்து விற்பனை பண்ணி அதுலேயும் ஒரு ஒரு வருமானத்துக்கான வழியையும் நீங்க செஞ்சுக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பான விஷயம். பரிசா கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களை போலவே ஆர்வமா மாடியில காய்கறி செடிகளை நடணும்னு விருப்பம் இருக்கிறவங்க உங்ககிட்ட தொடர்பு கொண்டு சந்தேகங்கள் கேட்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக உங்களுடைய அலைபேசி எண்களை ஒரு முறை சொல்லிடுங்க.
1: 73 97 12 99 03.
0: நேயர்களே குறித்துக் கொள்ளுங்கள், வேதாரண்யம் வட்டம் தலை ஞாயிறு பாரி கம்பர் அவர்களுடைய அலைபேசி எண்கள் 73 97 12 99 03. நன்றி.
1: நன்றி மேடம்.

0: வேதாரண்யம் வட்டம் தலைஞாயிறு பாரி கம்பர் அவங்க மாடியிலும் செய்யலாம் காய்கறி சாகுபடின்னு என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என்ன வேணிலா, ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு.
1: ஆமாக்கா, என்ன காய்கறி போடலாம், என்ன பூச்செடி போடலாம் மாடியில் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: நல்லதுதான் வெண்ணிலா, யோசி யோசி. நானும் காலையில் வந்து ஒரு நாலு மல்லிகைப்பூவை பறிச்சிக்க மாட்டேன்.
1: அதானே பார்த்தேன், துளசியக்கா மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்குதா?
0: ஆமாம் வெண்ணிலா, மணக்காமல் போயிடுமா என்ன? அதுக்கு தேவையான சாண ஏறு இன்னும் என்னென்ன உதவி செய்யணுமோ அந்த உதவியெல்லாம் நான் செய்ய தயாராக இருக்கும்போது எனக்கு ரெண்டு பூ தர மாட்டியா? நீ
1: ரெண்டு பூ தானக்கா, நிச்சயமா தரேன்.
2: இதுவரை நேயர்கள் கேட்டது
3: காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி ஆர்கேஜி நேயின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
3: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய்
5: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில். ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர், ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால்.

0: சத்தங்க மாளிகைக்கு வாங்க.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
2: டிஎம்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
1: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
8: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
7: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
9: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் 0436823123 அல்லது 299480 அல்லது 299580 இந்த எண்களில். இன்னைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். கடந்த காலத்திற்கு போக ஆசையா அல்லது எதிர்காலத்தை பார்க்க ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறோம். காரை பண்பலை பேஜில் உங்களுக்கு என்ன ஆசை அப்படிங்கிறத காரை பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம்.

0: மகிழ்ச்சியான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இனி முதல் நேர நாம சந்திக்கலாம். வணக்கம்.
5: இனிய இரவு. வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: வேளாக்குடி ரமணா சகாதேவன்.
4: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் சார்?
5: என் ஆசை ராசாவே படத்துல சோழ காட்டு பாதை.
4: சரி, பாடல் கேட்கலாம்.
5: நன்றி மேடம்.
4: நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: குள்ளஞ்சாவடி பாலமுருகன்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: படம் வானத்தை போல. பாடல் வந்து மைனாவே மைனாவே கிரியன்னு மாயம்.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உள்ளாவரும். நன்றி.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
3: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
4: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
5: Plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் ஊரும் உணவும்.

0: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
1: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
0: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: 105 கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். அவங்க என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
8: வணக்கம்,
7: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
8: மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மருதம்பள்ளம் சண்முகம் பேசுறேன்.
7: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
8: அம்மன் கோயில் கேட்காலே அண்ணா வயல் மேற்காலே அந்த பாடல் கேட்கும்.
7: சரி, ஓகே, பாடல் கேட்கலாமா?
8: ஆ கேட்கலாம்,
7: நன்றி.

0: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நாளை பிற்பகல் 12:50 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர்.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: திருவாரூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் மேடம்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
4: பாடல் மிஸ்டர் துளசி, பாடல் கண்ணம்மா கனவில்லையா.
0: சரி, பாடல் கேட்கலாம்.
4: உங்களுக்கு நன்றி மேடம்.
0: நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி ஆர்கேஜி நெய்யின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட் திருமாங்கல் எஸ்ஆர்டு ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
3: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி

0: பார்த்துக்கோ.
1: ஆர்கேஜி நெய்,
2: ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 8:31. இனி தொடர்ந்து கேட்கலாம் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
3: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
4: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
3: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்
4: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
8: என்ன சுனாமியா?
7: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70 மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
9: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
11: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். கடந்த காலத்திற்கு போக ஆசையா அல்லது எதிர்காலத்தை பார்க்க ஆசையா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குது. என்னென்ன கமெண்ட்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். KVS நகர் குத்தாலம்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி அனுப்பியிருக்காங்க. கடந்த காலத்தை மறந்து விடுவோம், நிகழ்காலத்தை கடந்து விடுவோம், ஒளிமயமான எதிர்காலம் எப்படி என பார்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, இரண்டிலுமே ஆபத்துக்கள் உள்ளன. கடந்த காலத்தை மாற்ற நினைத்தால் நிகழ்காலம் கலைந்துவிடும், எதிர்காலத்தை முன்கூட்டியே பார்த்தால் நிகழ்காலத்தின் சுவாரஸ்யம் போய்விடும். எனவே நிகழ்காலத்தில் வாழ்வது எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்தது. நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்கல. அதாவது நம்ம கடந்து வந்த காலத்திற்கு, அதாவது நம்முடைய பள்ளி இள வயது காலத்திற்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை எதிர்காலத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இதுதான் நம்ம கேள்வியாக கேட்டிருக்கோம். எதையும் கண்டிப்பாக மாற்ற முடியாது, மாற்றுறது நம்மளோட கையிலையும் இல்லை. அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வீரசுந்தரி. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், கடந்த காலத்துக்கே போக ஆசை. இப்பொழுது நம் முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்ட அனைத்துமே மறைந்து கொண்டு போகிறது. உணவு பழக்கமும் மாறிவிட்டது. அப்பொழுது நோய் இல்லாத வாழ்வு, ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. இப்பொழுது கூட்டு குடும்பம், ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கடந்த காலத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வழுவூர் பண்டாரவாடை ஸ்ரீ கிருஷ்ணா, கடந்த காலத்துக்கு போகணும்னு ஆசை இல்லை, எதிர்காலத்துக்கு போகணும்னு ஆசை இல்லை, நிகழ்காலத்தை ஒழுங்காக வாழணும்னு தான் ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்னப்பன்பேட்டை ஜோதி, கடந்த காலத்திற்கு சென்று என் அம்மா அப்பா அத்தை அவர்களோடு நானும் என் மகளும் வாழ்வதற்கு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த காலத்தை மறந்து விடுவதே எதிர்காலத்திற்கு நல்லது, அதுவே முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும்னு முல்லக்காடு பாபு அனுப்பியிருக்காங்க. கள்ளம் கபடம் இல்லாமல் மீண்டும் குழந்தை பருவமாக இருக்க ஆசை, அதனால் கடந்த காலத்திற்கே போக ஆசைன்னு ஆண்டிமடம் கார்த்திகேயன் அனுப்பியிருக்காங்க. நெம்மேலி நந்தகுமார், கடந்த காலத்திற்கு போகவே ஆசை, ஆசை இல்லை. இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் AI தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு ஏற்ப எதிர்காலத்தை பார்க்கத்தான் நான் மிகவும் ஆசைப்படுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து TR பட்டினம் நளினி சங்கர், எனக்கு கடந்த காலத்திற்கு போக ஆசை, என் அப்பாவோட இருந்த நாட்கள் திரும்ப வருமா, அதனால கடந்த காலத்திற்கு போகணும்னு ஆசைப்படுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து மின்சார கண்ணன் இஞ்சிக்குடியிலேருந்து, கடந்த காலம் என்பது திரும்ப வராது, நம்ம கஷ்டங்கள் நம்மோடு போகட்டும், கறந்த பால் மடி புகாது, எதிர்காலத்தை பார்க்கத்தான் ஆசை, இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது என்பதை பார்ப்போம், பார்த்து கொண்டிருப்போம், அனுபவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அவரைக்காடு வித்யா வீரமணி, எனக்கு கடந்த காலத்துக்கு போகவே ஆசை, அம்மா அப்பா அண்ணன்கள் பாசம் வளரணும், மீண்டும் பள்ளி தோழிகளோடு நடந்தும் சைக்கிளிலும் போகணும், அந்த கடந்த கால வாழ்க்கையே வேணும்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம், கடந்த காலத்திற்கு போகணும்னு ஆசைப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ், கடந்த காலத்தை மாற்ற நினைத்தால் நிகழ்காலம் கலைந்துவிடும், மாற்றமே வேணாம், போகணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. அடுத்து எதிர்காலத்தை பார்க்க ஆசைன்னு காரைக்கால் மாஸ்நகர்லேருந்து ஸ்ரீதர் அனுப்பியிருக்காங்க. அடுத்து புதுத்துறை சித்ரா தேவி செல்வகுமார், குழந்தையாகவே இருந்திருக்கலாம், எந்த கவலையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி, கடந்த காலத்திற்கு போக விரும்பினால் ஏக்கம் உருவாகும், அனுபவித்த சிறுவயது நினைவுகள், ரசித்த நவீன மாற்றங்கள் இல்லாத அமைதியான கிராமத்து வாழ்க்கை, திருவிழாக்கள், மண்வாசனை, பாரம்பரிய விளையாட்டுகள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எதிர்காலத்தை பார்க்க விரும்புவது

0: ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. இன்னும் என்னென்ன மாற்றங்கள் தொழில்நுட்ப புரட்சிகள் ஏற்படும், அன்றைய உலகம் எப்படி இருக்கும், கடந்த கால பாடங்கள் அனுபவங்கள் கொடுக்கும், எதிர்காலம் ஒருவித நம்பிக்கையை கொடுக்கும். கடந்த காலம் திரும்ப வராது, எதிர்காலம் ஒருவித நம்பிக்கையை தரக்கூடியது. அதனால் எதிர்காலம் நிச்சயமில்லை என்றாலும் பார்க்க ஆர்வத்தோடு நம்பிக்கையோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க பார்க்கலாம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், சொல்லுங்க, யாரை இருந்து பேசுறீங்க?
7: பூந்தோட்டம் சதலத்தடி மேலத்தரு மகேந்திரன்.
6: மகேந்திரன், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
7: நல்லா இருக்கீங்களா மேடம்?
6: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
7: சூப்பரா இருக்கேன் மேடம்.
6: சொல்லுங்க, சூப்பரா ஒரு பாடல் கேளுங்க.
7: கண்டிப்பா மேடம். அதாவது மலபார் போலீஸ் படத்துல இருந்து கண்ணாடி தோப்புக்குள்ளே கண்ணா கண்ணா.
6: பாடல் கேட்கலாமா? நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில நேயம் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க. யார்
1: சாம்பல் பேசுறேன்
0: மேடம். சாமுவேல் சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: மகாராஜா 3 படத்துல இருந்து தாயே தாயே மகளேன வந்தா.
0: சரி, கண்டிப்பாக சாமுவேல் உங்களுக்காக அந்த பாடல் உள்ளாவரும். நன்றி.
1: ஓகே மேடம், தேங்க்யூ மேடம்.
0: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
2: செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: நாளை பிற்பகல் 12:50 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர்.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை காலை 9 காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: காரைக்கால் GL மருத்துவமனை
5: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
6: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: BPN கண் மருத்துவமனை
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
10: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல்லாமது.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
13: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
14: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
15: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
16: PSR தங்க மாளிகை,
17: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
16: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
17: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
18: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில மயிலாடுதுறை சாமுவேல் கேட்ட பாடல் மகாராஜா படத்திலேருந்து இப்போ கேட்கலாம்.

0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இனியும் நிறைவான நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்
1: அன்பான அன்பு சுருக்கினி, இரு வணக்கம். மதுரையிலிருந்து உங்களும் ஆண்டனி
0: சொல்லுங்க. நிகழ்ச்சியில நிறைவான நேரம் வந்திருக்கீங்க, என்ன பாடல் வேணும்?
1: நீண்ட இடைவெளிக்குள் வந்திருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றியும் கூட. வண்ணவன பூக்கள் திரைப்படத்துல இளம் நன்றி சார். தேங்க்யூ சார்.
0: கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உள்ளாவரும் நன்றி. இன்னைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், கடந்த காலத்திற்கு போக ஆசையா அல்லது எதிர்காலத்தை பார்க்க ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு வந்த கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தோம் நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். நிறைவாக என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் படிக்கலையோ அதை படிச்சிடலாம். ஜெயகொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி அனுப்பியிருக்காங்க, கடந்த காலத்துக்கு போக ஆசைதான் ஆனால் முடியாது, எதிர்காலத்தை நோக்கி முன்னேறுவோம்னு சொல்லியிருக்காங்க. காட்டூர் சிவகுமார் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிறைவியிலேருந்து மகாலட்சுமி பழனிவேலு, எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் என்பது தான் ஆசை, கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள் எதிர்காலத்தில் உபயோகப்பட்டதா என்று பார்க்க ஆசையாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கதிராமங்கலம் தங்கவேல் கணேசன், வாழ்க்கையில் நாம் வாழும் வரை நினைவில் எதிர்காலத்திற்கு சென்று நாம் கடந்து வந்த பாதையை நினைவில் மட்டுமே கொள்ள முடியும், ஆனால் எதிர்காலத்தை பார்க்க அல்லது அங்கு செல்ல நினைத்தால் புதிய வளர்ச்சிக்கு திட்டங்கள் எண்ணங்களை உருவாக்க முடியும், அதனால் எதிர்காலத்துக்கு செல்ல நினைப்பதே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் ஒரு 20 கமெண்ட் வந்திருந்துச்சு, வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படிச்சிட்டோம். நிறைவா மதுரை ஆண்டனி கேட்ட பாடல் வண்ண வண்ண பூக்கள் படத்துலேருந்து கேட்கலாம்.

0: கேட்டது மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
1: டிஎம்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
2: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: at the 11th Sanda World Cup, winning 2 gold, 1 silver, and 2 bronze medals in Macau. The women athletes in particular put up a stellar display by securing both gold medals from the 6-member contingent. In the women's 75-kilogram category, Border Security Force athlete Shivani defeated a Russian opponent to clinch the gold medal. Aparna also produced a brilliant performance in the 52-kilogram category to secure India's second gold medal. In the 48-kilogram category, Indian Air Force athlete Kushal Kumar claimed silver medal. At the Asian Under-17 Boxing Championships, Indian young boxers concluded the historic campaign today by winning 2 golds and 7 silver medals in Tashkent, Uzbekistan. India also bagged 8 bronze medals in the Under-17 category. With this, the total number of medals won by the boys and girls teams of the country combined reached 17 in this category. Earlier in the Asian Under-15 Boxing Championships, India won a total of 27 medals, including 9 gold, 6 silver and 12 bronze medals. In Asian Weightlifting Championships, Harjinder Kaur won bronze medal in the women's 69-kilogram category snatch event by lifting 96-kilogram in Gandhinagar today. Harjinder also lifted 121-kilogram in the clean and jerk event and finished 4th overall with a total lift of 217-kilogram. In Thailand Open Badminton, India's top men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty advanced to the semifinals in Bangkok. They defeated Japanese pair of Takumi Nomura and Yuichi Shimogami in straight games in the quarterfinal match today. However, PV Sindhu and Lakshya Sen lost the singles quarterfinal matches. In IPL cricket, Chennai Super Kings were 153-5 in 18 overs against Lucknow Super Giants in Lucknow when reports last came in. Earlier, Lucknow Super Giants won the toss and opted to field. The sacred Piprawa relics of Lord Buddha were accorded an emotional farewell at the Leh airport today after the conclusion of a 14-day-long grand exposition in Ladakh. Over 1 lakh devotees paid obeisance to the holy relics, making it one of the largest spiritual gatherings organized in the Union Territory. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi reaffirms India's support for safe and uninterrupted navigation through Strait of Hormuz for regional stability and energy security. BRICS foreign ministers call for democratic global governance and stronger multilateral action on peace and climate challenges. CBI arrests one of the kingpins in NEET UG 2026 paper leak case. West Bengal government suspends 3 IPS officers in connection with RG Corps rape and murder case. Indian Wushu team bags 2 gold, 1 silver, and 2 bronze medals at Sanda World Cup in Macau. And India concludes Asian Under-17 Boxing Championships with historic 2 gold and 7 silver medals at Tashkent. And that is all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 9:15.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
7: வந்தியத்தேவன் உறக்கத்தில் உளறியதை பற்றி அந்த கொல்லன் வந்தியத்தேவனிடம் கூறிய பிறகு, ஐயோ என்ன உளறினேன்?
8: நீ இளவரசரை பழையாறைக்கு வரும்படி வற்புறுத்தினாயா? அவர் பழுவேட்டரையர் கட்டளைப்படி சிறைப்படுவேன் என்றார். இன்னும் என்னவெல்லாமோ சொன்னாய் தம்பி. பழையாறை இளைய பிராட்டியை குறித்து கூட ஏதேதோ சொன்னாய். ஜாக்கிரதை அப்பனே, ஜாக்கிரதை.
7: வந்தியத்தேவன் வெட்கி தலை குனிந்தான். இளைய பிராட்டியை குறித்து அனுச்சிதமாக ஏதாவது பேசிவிட்டோமோ என்று பீதி அடைந்தான். இனிமேல் தூங்குவதாயிருந்தால் தனி அறையில் கதவை தாளிட்டு கொண்டு தூங்க வேண்டும். அல்லது மனித சஞ்சாரமில்லாத காட்டிலோ பாலைவனத்திலோ மலை குகையிலோ தூங்க வேண்டும்.
8: தம்பி, சுழற்காற்றில் நீ எப்படி அகப்பட்டு கொண்டாய்? எப்படி தப்பிப்படைத்தாய்?
7: நான் ஏறி வந்த கப்பல் இடிவிழுந்து கடலில் மூழ்கிவிட்டது. முறிந்த பாய்மரத்தை பிடித்து கொண்டு வெகுநேரம் மிதந்தேன். பிறகு ஓடக்கார பெண் ஒருத்தியின் உதவியால் தப்பி கரையேறினேன்.
8: இளவரசரும் ஒருவேளை அவ்விதம் தப்பிப்படைத்திருக்கலாம் அல்லவா?

0: உச்சித்தமாயிருந்தால் தப்பிப்பிழைத்திருக்கலாம்.
1: நேற்றிரவு நீ எங்கே தங்கினாய்?
0: கோடிக்கரையிலேதான். கடற்கரையோரத்தில் பழுவேட்டரையர் பரிவாரங்கள் ஒரே கூட்டமாயிருந்தன. ஆகையால் குழகர் கோவிலில் சிறிது நேரம் படுத்து தூங்கினேன். பொழுது விடுவதற்குள் புறப்பட்டு விட்டேன்.
1: அதனால்தான் உனக்கு இளவரசர் பற்றிய செய்தி தெரியவில்லை போலிருக்கிறது.
0: நீர் தெரியப்படுத்தியதற்காக வந்தனமையா. நான் பழையாறைக்கு கூடிய சீக்கிரம் போக வேண்டும். பழுவேட்டரையரின் பரிவாரத்திடம் சிக்காமல் போக வேண்டும். எந்த வழியாகப் போவது நல்லது?
1: பழுவேட்டரையர் தஞ்சாவூர் ராஜபாட்டையில் போகிறார். நீ முல்லையாற்றங்கரையோடு போனால் பழையாறையை அடையலாம்.
0: நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே குதிரை குழம்புக்கு கவசம் அடித்துக் கொடுத்தால் நல்லது.
1: இதோ
0: என்றான் கொல்லன். வளைத்து காய்ச்சியிருந்த இரும்பை சுத்தியினால் அடிக்கத் தொடங்கினான்.
1: இது பெரிய பழுவேட்டரையருக்கு, இது சின்ன பழுவேட்டரையருக்கு, இந்த அடி சம்புவரையருக்கு, இது மழவரையருக்கு
0: என்று சொல்லிக்கொண்டே அடித்தான். இதிலிருந்து அந்த சிற்றரசர்கள் பேரில் நாட்டு மக்கள் எவ்வளவு கோபம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒருவாறு வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். குதிரை குழம்புக்கு லாடம் அடித்து முடிந்தது. செய்து கொடுத்த வேலைக்காக கொல்லனுக்கு காசு தர வந்தியத்தேவன் எத்தனித்தான். கொல்லன் அதை பெற்றுக்கொள்வதற்கு மறுத்துவிட்டான்.
1: நீ நல்ல பிள்ளை என்பதற்காகச் செய்து கொடுத்தேன், காசுக்காகச் செய்து தரவில்லை என்றான்.
0: வந்தியத்தேவன் மறுபடியும் கொல்லனுக்கு நன்றி கூறி விடைபெற்று கொண்டு புறப்பட்டான். புறப்படும் சமயத்தில் கொல்லன்,
1: தம்பி, பழையாறைக்கு நீ எதற்காகப் போகிறாய்
0: என்று கேட்டான். ஐயா, நீங்கள் என்னை பற்றி அதை பற்றி ஒன்றும் கேட்காமலிருந்தால் சரி, நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றான் வல்லவரையன். கொல்லன் சிரித்துவிட்டு,
1: அப்பனே, நீ துரிதமாக கெட்டிக்காரனாகி வருகிறாய். தூங்குகிற போதும் இவ்வளவு ஜாக்கிரதையாயிரு
0: என்று சொல்லி விடை கொடுத்து அனுப்பினான். வந்தியத்தேவன் மறுபடியும் பிரயாணம் தொடங்கிய போது சூரியன் அஸ்தமிக்கும் நேரமாகிவிட்டது. சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்தி மயங்கி இருள் சூழ்ந்து வந்தது. இதற்குள் முல்லையாற்றங்கரையை வல்லவரையன் பிடித்து விட்டான். அதற்கு மேல் ஆற்றங்கரையோடு போக வேண்டியதுதான். வழி விசாரிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. முன்னிருட்டு வேளைதான். ஆனால் வானத்தில் ஆயிரங்கோடி நட்சத்திரங்கள் ஒளிச்சுடர்களாக விளங்கின. முல்லை நதியின் கரைகளில் மரங்கள் அதிகமில்லை, சிறிய சிறிய புதர்கள் தான் இருந்தன. ஆகையால் வழி கண்டுபிடித்து போவதற்கு வேண்டிய வெளிச்சங்கள் விண்மீன்கள் தந்தன. வானத்தில் ஜொலித்த நட்சத்திரங்களோடு போட்டியிடுவது போல ஆயிரக்கணக்கான மின்மினி பூச்சிகள் நதிக்கரை புதர்களை சுற்றி வட்டமிட்டு விளையாடிக் கொண்டிருந்தன. வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் உற்சாகம் ததும்பியது. அதற்கு பல காரணங்கள் இருந்தன. நாடெல்லாம் இளவரசரை பற்றிய கவலையில் ஆழ்ந்திருக்கும் போது அவனுக்கு மட்டும் அவர் பத்திரமாயிருக்கிறார் என்ற செய்தி தெரிந்திருந்தது. இளவரசரிடம் சோழ நாட்டு மக்கள் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார்கள் என்பதை ஓரளவு தெரிந்து கொள்ள முடிந்தது. மந்திரவாதி ரவிதாசனை அவன் மறுபடியும் ஏமாற்ற முடிந்ததை நினைத்து குதூகலமாயிருந்தது. இதையெல்லாம் விட குந்தவை தேவியை சீக்கிரத்தில் பார்க்கப் போகிறோம் என்ற எண்ணம் அவனுக்கு எல்லையில்லாத மனக்கிளர்ச்சியை அளித்தது. விருமனேயா பார்க்கப் போகிறான்? இளைய பிராட்டி கூறிய காரியத்தை செய்து முடித்துவிட்டு பார்க்கப் போகிறான். அந்த காரியத்துக்கு ஏற்பட்ட தடங்கல்களையெல்லாம் நினைத்து அவற்றையெல்லாம் தான் எதிர்த்து வெற்றி கொண்டதையும் எண்ணி அவன் பெருமிதமடைந்தான். நாளை மாலை இந்த நேரத்திற்குள் இளைய பிராட்டியை சந்தித்து விடுவோம் என்பதில் சந்தேகமில்லை. ஆஹா, அந்த சந்திப்பை குறித்து எண்ணும்போதே அவனுக்கு மெய்சிலிர்த்தது. நட்சத்திரச் சுடர்களால் விளங்கிய வானமும் மின்மினி பறந்த பூமியும் சலசலவென்ற சப்தத்துடன் ஓடிய முல்லையாற்று வெள்ளமும் மந்த மந்தமாக வந்த குளிர் பூங்காற்றும் வந்தியத்தேவனை பரவசமடையச் செய்தன. வானமும் பூமியும் ஒரே ஆனந்தமயமாக அவனுக்கு அச்சமயம் தோன்றின. பழைய காதல் பாட்டு ஒன்று அவனுக்கு நினைவுக்கு வந்தது. தான் வாய்விட்டு உற்சாகமாக பாடுவதற்கு தகுந்த இடம்தான் இது. சுற்றுப்புறமெங்கும் மனித சஞ்சாரமே கிடையாது. ஏன், பட்சிகள் கூட கூடுகளிலே சென்று அடங்கிவிட்டன. அவன் பாடுவதற்கு தடை என்ன இருக்கிறது? இதோ அவன் பாடிய பாட்டு. யாரை மனத்தில் நினைத்து கொண்டு பாடினான் என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? வானச் சுடர்களெல்லாம் மானே உந்தனைக் கண்டு மேனி சிலிர்க்குதடி, அங்கே மெய்மறந்து நிற்குதடி, ஏனோ உந்தன் குரல்தான் தென்றலோ உன் வாய்மொழிகள், மீனொத்த விழிமலர்கள் கண்டால் வெறி மயக்கம் தருவதேனோ. வந்தியத்தேவன் இப்படி பாடி முடித்தானோ இல்லையோ,

0: போட்டி போடுவது போல தூரத்தில் நரிகள் ஊளையிடத் தொடங்கின. அதே சமயத்தில் மனித குரலில் கலகலவென்று சிரிக்கும் சப்தம் கேட்டது. வந்தியத்தேவன் சிறிது மிரண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனுடைய கை உடைவாளில் சென்றது. புன்னை மரம் ஒன்றின் கரிய நிழலிலிருந்து ஓர் உருவம் வெளிப்பட்டது.
1: தம்பி, உன் பாட்டு பிரமாதம். நரிகளின் பேட்டிகானம் அதைவிட பிரமாதம்
0: என்று கூறிவிட்டு தேவராளன் மீண்டும் சிரித்தான். அந்த இடத்தில் அந்த நேரத்தில் தேவராளனை பார்த்ததும் வந்தியத்தேவனுடைய உள்ளம் சிறிது துணுக்குற்றது. கடம்பூர் அரண்மனையில் தேவராளன் விரியாட்டம் ஆடியதும் அப்போது அவன் கூறிய மொழிகளும் நினைவுக்கு வந்தன. நடுக்கடலில் சுழற்காற்று குமுறிக் கொண்டிருந்த வேளையில் ரவிதாசனும் தேவராளனும் சொன்ன செய்திகளும் ஞாபகத்துக்கு வந்தன. அவற்றில் எவ்வளவு உண்மை எவ்வளவு கற்பனை என்று கண்டுபிடிப்பது கடினம். ஆனாலும் அவர்கள் ஏதோ ஒரு மர்மமான பயங்கரமான சதியில் சதிச் செயலில் ஈடுபட்டவர்கள் என்பது நிச்சயம். அவர்களில் ஒருவனிடம் இந்தச் சமயம், அதுவும் இந்த நிர்மானுஷ்யமான இடத்தில் அகப்பட்டு கொண்டோமே என்று நினைத்தான். அவனிடமிருந்து தப்பி குதிரையை வேகமாக தட்டிவிட்டு கொண்டு போய்விடலாமா என்று ஒரு கணம் எண்ணினான். அந்த எண்ணத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தான். தூரத்தில் தீயின் வெளிச்சம் தெரிந்தது. அது சுடுகாடாய்த்தான் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு மண்ணுடல் தீக்கிரையாகிக் கொண்டிருக்கிறது. அந்த மண்ணுடலில் உயிர் இருந்த காலத்தில் எத்தனை எத்தனை ஆசாபாசங்களால் அலைபுரண்டிருக்கும், எத்தனை இன்பதுன்பங்களை அது அனுபவித்திருக்கும். அரை நாழிகை நேரத்தில் மிச்சம் இருக்கப் போவது ஒரு பிடி சாம்பல்தான். உலகில் பிறந்தவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அடைய வேண்டிய கதி அதுவேதான். மன்னாதி மன்னர்களும் சரி, ஏழை பிச்சைக்காரனும் சரி, ஒரு நாள் அக்னிக்கு இரையாகி பிடிசாம்பலாகப் போக வேண்டியவர்களே. திகில் வந்தது போலவே திடீரென்று விட்டுப் போய்விட்டது. இந்த வேஷ வஞ்சகக்காரனுக்கு பயந்து எதற்காக ஓட வேண்டும்? ஏதோ இவன் சொல்லுவதற்காகத்தான் வந்திருக்கிறான். இதை கேட்க வைக்கலாமே. ஒருவேளை கொல்லன் உலைக்களத்தில் தான் நுழைந்தபோது அங்கிருந்து பின்பக்கம் சென்று மறைந்து கொண்டவன் இவன்தான் போலும். அந்த அதிசயமான வாள் கூட இவனுடையதாக இருக்கலாம். அதன் கைப்பிடியில் அருகில் மீனின் சித்திரம் இருந்ததல்லவா? இவனுடன் கொஞ்சம் பேச்சு கொடுத்தால் புதிய செய்தி ஏதேனும் தெரியக்கூடும். ஆகையால் குதிரையை மெதுவாகவே செலுத்தினான் வல்லவரையன். முதன் முதலில் புதிது புதிதாக லாடம் அடிக்கப் பெற்ற அந்த குதிரையும் நடப்பதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டதாக தோன்றியது. அதை விரட்டி அடிக்க மனம் வரவில்லை.
2: இங்கே எப்படியப்பா திடுதுப்பென்று வந்து முளைத்தாய் என்று கேட்டான் வல்லவரையன்.
1: நானல்லவா அந்த கேள்வியை கேட்க வேண்டும். உன்னை நடுக்கடலில் கப்பல் பாய்மரத்தோடு கட்டிவிட்டு வந்தோமே, நீ எப்படி தப்பித்தாய் என்றான் தேவராளன்.
2: உனக்கு மட்டும்தான் மந்திரம் தெரியும் என்று நினைத்தாயோ?
1: எனக்கும் கொஞ்சம் தெரியும் அப்பா. மந்திரத்தில் உனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது பற்றி எனக்கு மகிழ்ச்சி. என்னுடைய மந்திர சக்தியினால் நீ இங்கே தனியாக போய்க் கொண்டிருப்பாய் என்று நானும் அறிந்து கொண்டேன். அதனால்தான் நான் முன்னாலே வந்து காத்திருந்தேன்.
2: ஏன் காத்திருந்தாய்? என்னிடம் உனக்கு என்னப்பா காரியம்?
1: நீயே யோசித்துப்பார், அல்லது மந்திர சக்தியினால் கண்டுபிடி.
2: உங்களுடைய ரகசியங்களை நடுக்கடலில் என்னிடம் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அவற்றில் எவ்வளவு உண்மை எவ்வளவு கற்பனை என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த ரகசியங்களை நான் மறந்துவிட தீர்மானித்து விட்டேன். யாரிடமும் சொல்லப்போவதில்லை.
1: அதை பற்றி நானும் கவலைப்படவில்லை. எப்போது நீ அந்த ரகசியங்களை யாரிடமாவது சொல்லலாம் என்று நினைக்கிறாயோ அப்போது உன் நாக்கு துண்டிக்கப்படும். நீ வாய் பேச முடியாதவனாகி விடுவாய்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: உறையூர் கம்மாள தெருவுல ஒரு வீடு. வீரபத்ர ஆச்சாரியங்கிற முதியவர் தம் பேத்தி வள்ளிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்பெல்லாம் கொல்லுப்பற்றையில வாளும் வேலும் சூலமும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பட்டணத்திலையும் கம்மாள தெருவு தான் எப்பவும் ஜே ஜேன்னு இருக்கும். இப்ப கொல்லு வேலை குறைஞ்சு போயிட்டதால இந்த தாத்தா தோழிகளை வச்சு ஜோசியமும் பார்த்துக்கிட்டு இருக்கார். இது ஆசிரியரின் பார்த்திபன் கனவு நாவல்ல ஒரு காட்சி. இப்ப வந்தியத்தேவன் வந்திருக்கிற கொல்லுப்பற்றையில இதே நிலை. வாழையும் வேலையும் கேட்பாரில்ல, பழைய படைக்கருவிகளை விற்கிறதுக்காக வர்றாங்கிறார்

0: இந்த பெரியவர். மாற்றுத் தொழிலா எதை செய்யறாருன்னு தெரியல, ஆனா தன்னை தேடி வர்றவங்களிடம் ரொம்ப அன்பா நடந்துக்கிறார். மீன் உருவம் பொறிக்கப்பட்ட வாழை வாங்கிக்கிட்டு போக வந்தவன் என்ன கூலி வேணும்னு கேட்டபோது, கூலி வேணாம், பழுவூர் இளையராணிக்கு என் காணிக்கையாக இருக்கட்டும்ங்கிறார். இதை தூக்க கலத்தில் கேட்டுக்கிட்டு இருந்த வல்லவரையன் இதன் தொடர்ச்சியா துண்டு துண்டா கண்ட கனவுகளை பார்த்தோம். கனவு காட்சிகளுக்கு வந்தியத்தேவன் குரலும் கொடுக்கவே கதவை சாத்தி குதிரையும் கொல்லைப்புறத்து கொண்டு போய் கட்ட ஏற்பாடு பண்ணிடுறார். பாவம் அறியா பிள்ளை, பகல்ல இப்படி தூங்குறவன் ராத்திரி எப்படி தூங்க மாட்டான். மெல்ல விசாரிக்கிறார். நல்லாவே விழிச்சுக்கிட்ட அந்த பிள்ளை மிக மிக கவனத்தோட பதில் சொல்றான். சில தொடர்களை பார்க்கலாமா? முல்லையாறு காவேரியின் கிளை, வெண்ணாற்றிலிருந்து பிரிஞ்சு கோரையாற்றோடு இணைஞ்சு முத்துப்பேட்டை வரை பாமணி ஆறு பாயுதுன்னா முல்லையாறு கோவை ஆற்றுக்கு குறுக்கே பாய்ந்து ஓடும் சிற்றாறு. மின்மினி பூச்சி, வண்டு வகையைச் சேர்ந்த இந்த பூச்சியை கண்ணாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. இதன் உடல்ல லூசிஃபரன் என்கிற வேதிப்பொருள் இருக்குது. இது வினை புரியும் போது வெப்பம் இல்லாத ஒளி வெளிப்படும். இதே போல சில வகை ஆழ்கடல் மீன்களுக்கும் ஒளிரும் தன்மை உண்டு. ஆசா பாசங்கள், இதன் பொருள் ஆசையாகிய கட்டு, அதாவது ஆசையும் பாசமும்ங்கிற சமமான அம்சங்கள். தமிழில் உம்மை தொகை. வடமொழி இலக்கணப்படி இதன் அமைப்பு துவந்த்வ சமாசம், சமமான பொருள்கள் கொண்ட ரெண்டு சொற்களின் சேர்க்கை. அப்பனே, வேகமா கெட்டிக்காரன் ஆயிட்டு வர, தூங்கும் போதும் ஜாகிரதையாயிருன்னு பெரியவர் விடை கொடுத்து அனுப்பினார். சற்றைக்கெல்லாம் தேவரானிடம் சிக்கிக்கிறான்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேரம் 9:30. இனி கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
3: குளு குளு வாட்டர் பறந்தாச்சு, வாங்க கோடிய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
4: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
5: என்ன சுனாமியா?
4: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70 மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக் செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
11: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
10: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
11: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
12: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
13: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
14: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
15: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
16: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
17: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7
16: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
17: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
16: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: இன்றைய இசை ஊஞ்சலில் இசையமைப்பாளர் தேவாவின் இசை

0: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
1: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
0: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
9: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: நேர்லே நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும்
11: பாட்டு.
10: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தற்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
12: காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
10: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
13: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
10: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
14: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
10: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், அனில் பாஸ்தா, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் விஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
15: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
16: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
17: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
18: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
19: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
10: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
20: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
10: நாளை பிற்பகல் 12:50 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர்.
21: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
22: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் இசையமைப்பாளர் தேவாவின் இசையில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் புதுசா படிக்கிறேன் பாட்டு படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், ஆர்கேஜி நெய்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
6: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
8: நிறைய பேர் சொன்னாங்க போங்க.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
8: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
10: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
11: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
12: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாம்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தாய்க்குளமே தாய்க்குளமே படத்திலிருந்து.

0: தங்க மாளிகை தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் வைகாசி பிறந்தாச்சி படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சியினை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
3: குளு குளு வாட்டர் பறந்தாச்சு, வாங்க கோடிய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
4: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
5: என்ன சுனாமியா?
4: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி,
0: காரைக்கால் பண்பலை 100.3.
6: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
7: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
8: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
7: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள், குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
9: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
12: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
13: तुम रिपोर्ट्स लाई हो ना?
14: नहीं, मुझे लगा तुम लाए हो.
13: तुम हो ही भुलक्कड़.
14: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
12: ली. लड़िए मत, जानिए आभा के बारे में.
14: आभा?
12: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल, जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
0: இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய், கிரீனெட், ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
15: உங்கள் கடை காரைக்கால்
16: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
17: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ICU பிரிவு, எலும்பியல், லேப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ், எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
18: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
19: வணக்கம். சொல் என்பது பொருள் உடையது. பொருள் என்பது பதவுரை மட்டுமல்ல, ஒரு சொல்லின் பொருளை உணர்ந்து அறிவதற்கு பதவுரை ஒரு வாயில் மட்டுமே. உயிர்களின் அனுபவத்திற்கு உரியனவாக விளையும் பயனே சொல். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பார் குமரகுருபரர். மாணிக்க வாசகரும் தாம் அருளிய திருவாசகத்திற்கு பொருள் அம்பலத்தே ஆடல் வல்லானின் திருவடி போதுகளே என்று பலரும் செவிக்கு இனிய சொற்களைத்தான் விரும்புகிறார்களே தவிர நலம் தரும் சொற்களை நாடுவதில்லை. சொற்களை வழங்குவோரிடத்திலும் நலன் நாடும் வேட்கை இல்லை. அதனால் எங்கும் முகமன் உரைப்பவர்கள் அதிகமாகிவிட்டனர். நம்மை நாள்தோறும் சுற்றி கொண்டிருப்பவர்கள், நம்மை அண்டி பிழைப்பவர்கள் சொல்வது புகழ் அன்று. சான்றோர்கள் தற்செயலாக தம்மை யாராவது புகழ்வதை கேட்டுவிட்டால் அதனை கேட்க விற்கப்பட்டார்கள், தம் புகழை கேட்க நாணுவார்கள். மதுரைக்கு கவுந்தியடிகள், கோவலன், கண்ணகி ஆகிய மூவரும்

0: செல்லும்பொழுது சாலினி என்னும் பெண் தெய்வமுற்று கண்ணகியை நோக்கி, இவளோ கொங்கச் செல்வி குடமலையாட்டி தென் தமிழ்ப்பாவைசை தவக்கொழுந்து ஒருமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி என்று புகழ்ந்ததை கேட்டு கோவலன் முதுகின் பக்கம் ஒதுங்கி நின்றாள் என புகழ்ச்சி ஏற்க மறுத்தவளாக கண்ணகியை இளங்கோடிகள் காட்டுகிறார். நல்ல மனமுடையவர்கள் ஒப்புக்கு பேச தெரியாமல் இருக்கலாம், புகழ்ந்து பேச தெரியாதவர்களாக இருக்கலாம், உள்ளதை உள்ளவாறு சொல்கிறவர்களாகவும் இருக்கலாம். ஆயினும் சொல்பவர்களுடைய நன் நெஞ்சத்தை பொறுத்து வன் சொல்லும் கூட பயன் நோக்கிய இனிய சொல்லாக அமைவது உண்டு. யாழ் வடிவத்தில் கோணலாக இருக்கும், அம்பு வடிவத்தில் நேராக இருக்கும். தோற்றத்தில் நேராக இருக்கும் அம்பு கொலை செய்கிறது, ஆனால் வளைவுகளை பெற்று இனிமையல்லாத தோற்றமுடைய யாழானது இன்னிசையை பொழிகிறது, இனிய பயனை தருகிறது. கனை கொடிது யாழ்கோடு செவிதாங்கண்ண வினைபடுப்பாளர் குழல் என்கிறது திருக்குறள். பக்தியில் பழுத்த நெஞ்சமுடைய சாக்கிய நாயனார் எரிந்த கல் இறைவனுக்கு மலராயிற்று. சொற்களில் சுவை நாடற்க பயனற்ற சொற்களை நாடாது ஒழிக வாழ்க்கையின் பயனை நாடுக. அத்தகைய சொற்கள் வன்சொற்களாக இருந்தாலும் பயன் தருவதாக இருந்தால் ஏற்றுக்கொள்க என்பதுதான் நன்னெறி ஆசிரியர் காட்டும் வாழ்வியல் முறை. மாசற்ற நெஞ்சுடையார் வன் சொல் இனிது, ஏனையவர் பேசற்ற இன்சொல் பிரிது என்க. ஈசற்கு நல்லோன் எரிசிலையோ நன்னுதல் உன்கரும்பு, வில்லோன் மலரோ விளம்பு என்பது நன்னெறி வாக்கு. பயனற்ற சொல்லை நீக்கி பலந்தரும் சொற்களை ஏற்று நலம் பெறுவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் இனி கேட்கலாம் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
10: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
9: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
10: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
11: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
12: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
13: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
14: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
15: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
16: AI, டேட்டா சயின்ஸ், BCOM, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
15: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் TM சவுந்தரராஜன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரல்களில், வேதா இசையில் கண்ணதாசனின் வரிகளில் வல்லவனுக்கு வல்லவன்.

ஆ

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
8: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
7: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
10: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
9: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
10: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
11: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
12: இரவின் நாதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். கண்ணதாசனின் வரிகளில் MS விஸ்வநாதன், இசையில் P சுசீலா, குரலில் வெண்ணிற ஆடை.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தரப்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் சொல்லாமது.
7: வீட்டு உபயோகப் பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா குரல்களில் வீர அபிமன்யு.

0: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நாளை பிற்பகல் 12:50 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர்.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சாந்தி படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் இரவு மலரும். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்,
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 10:31. இனி தொடர்ந்து கேட்கலாம். திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
6: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
7: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
6: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
7: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
6: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
8: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
10: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை

மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா பி பி ஸ்ரீனிவாஸ் குரல்களில் மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்திலிருந்து.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான்

0: சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது. தார்பாய்கள், கிரீனட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், அனில் பாஸ்தா, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய். நாளை பிற்பகல் 12:50 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர்.
8: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
9: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
10: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், ஏ.எல். ராகவன், எஸ். ஜானகி குரல்களில் பூஜைக்கு வந்த மலர்.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், ஆர் கே ஜி நெய்.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
9: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
10: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
11: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
12: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தநல்லூர்.
13: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய்.
6: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில் கே.வி. மகாதேவன் இசையில், பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி குரல்களில் திருவிளையாடல்.

0: நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
4: நாளை பிற்பகல் 12:50 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தலை.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
6: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: இரவின் நாதமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், TM சவுந்தரராஜன், P சுசீலா குரல்களில், தனிப்பிறவி.

105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.

0: பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில் பறக்கும் பாவை.

இணைந்திருக்கிறோம் நேர்லே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் வாலியின் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், பி சுசீலா குரலில் அரச கட்டளை.

0: ஒரு குற்றமில்லாத மனிதன் அவன் கோயில்
1: கேட்டது. திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
6: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
7: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
6: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
7: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
6: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நாளைய நிகழ்ச்சிகளின் அறிவிப்பினை கேட்கலாம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் மீஜியஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், 7 மணிக்கு திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடையின் தகவல் நேரம், 7:30 தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெயின் காலை காம்போ, 8 மணிக்கு துளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 அணில் பாஸ்தா, நாகப்பட்டினம் மீஜியஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில், 10 மணிக்கு சொல்லரங்கம் இலக்கியங்களின் பெயர்கள், 11 மணிக்கு வணக்கம் தோழி, 12 மணிக்கு FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் டீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர்.

12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக், 2:30 சிறுவர் சோலை. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் ஒன்றியம் மல்லபுரம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 3 மணிக்கு அணில் பாஸ்தாவின் எல்எஸ்சி, 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி, 4 மணிக்கு தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெயின் மனம் விழையுதே. பங்கேற்கும் நேயர் சிதம்பரம் ஈரா தில்லை சீனிவாசன் அவர்கள். 4:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் நன்பேண்டா. மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 கலக்கல் நேரம், 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் நீரழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் கோழி வளர்ப்பு, நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் ஏ பரண்யா அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு இளைய பாரதம், காரைக்கால் கோட்டுச்சேரி அன்னை அபிராமி பாராமெடிக்கல் கல்லூரி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 அணில் பாஸ்தா, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவு மலரும், 10:30 தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெயின் இரவு மலரும், 11 மணிக்கு காற்றாலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் one. நாளை நமது நிலையம் ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பினை கேட்டீர்கள். காற்றலையில் நாளை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.